நம் மக்களை நாடி நாளும் உங்களை நாடி வரும் கொடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அருள் மாலை. மனதை வெற்றி கொண்டவரால் தான் உலகத்தை வெற்றி கொள்ள முடியும். அந்த வெற்றிக்கு உதவுவது ஞானம்.

நேரம் காலை 5:49. இது உங்களுடைய பண்பலையின் அருள் மாலை. எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்துவிட்டால் வாழ்வில் எண்ணியதை எளிதாக அடைய முடியும்.

கோடை பன்மலை நூற்பிழை ஐந்தில் இன்று நாம் ரசிக்கவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு வசந்த விடியல், 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை வழங்கும் ஆலய உலா, 6:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜினை வழங்கும் வசந்த விடியல், 6:35 கரூர் தைலா சில்க் சென்டர் வழங்கும் பூந்தளிர் நேரம், 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், காலை 7 மணிக்கு சுகமான காலம்.

காலை 7:20 பாட்டும் பதமும், 7:35 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் தக்கமுக்கு தர்பார், 7:45 பிருத்வி விமன் சின்னர் வேரின் இன்று அன்று, காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜினை வழங்கும் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பனேன்ஸ் அண்ட் பிரீவ்ஸின் மனதோடு ராகம் இன்று திருவாரூர் மாவட்ட நேயர்களுக்காக, நிகழ்ச்சியில் 8:10 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:50 சைபாலின் என்று ஒரு தகவல் கேட்கலாம். காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில் பண்பலை என்று தந்திருக்கும் வண்ணம் வேளாண்மையில் பெண்களின் பங்கு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் முனைவர் சே சரத் அவர்கள். காலை 10 திரையுலக கலைப்பயணம், திரைப்பட கலை இயக்குனர் பிரகாஷ் அவர்களுடன் ஒரு சந்திப்பு, 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமறிய, முற்பகல் 11 சிறப்பு தேடி வரும் பண்பலை இன்று திருநெல்வேலி மாவட்டம் அறிவியல் மையம் அருகிலிருந்து வலம் வர இருக்கிறது. நண்பகல் 12 ஆர்கேஜி நெய்யின் மகளிர் நேரம் இன்று நாங்களும் நடிப்போம்ல. 12:20 வத்தலக்கொண்டு சக்தி சர்க்கரை சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை, 12:30 ஜிம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவழி, 12:40 தமிழ் செய்தி அறிக்கை சென்னியஞ்சல், பிற்பகல் 1 காவிய கணங்கள் அரங்கேறும் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, 2 ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல், 2:15 பொன்னியின் செல்வங்கள், 2:30 வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் தேனி மாவட்டம் ஹரிணி. நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் எம் விக்னேஸ்வரன் அவர்கள். 3 உயிரிழத்து இன்று பாடல்களை தெரிவு செய்து தந்திருக்கிறார் ஈரோடு மாவட்டம் மேட்டுவளவு காயத்ரி குமார். 3:40 பாட்டும் பதமும், மாலை 4 தாராபுரம் VSN சூரியன் பிரானர்சியின் விடுகதை வண்ண தூரிகை, 4:30 புமக்ஸ் வணிகர் ஜட்டிகள் டிராயர்களின் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் விடுகதை வண்ண தூரிகை, மாலை 5 இடைக்கால ராகங்களால் இதையும் நிறைக்க ஆர்கேஜினையின் சித்திரச்சவானம், 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸின் சித்திரச்சவானம், 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம், மாலை 6 கதம்ப மலர்கள், 6:10 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரைவர்களின் விளக்கேற்றும் வேளையில் ஒளியேற்றும் சிந்தனை, 6:30 தமிழ் செய்தி அறிக்கை சென்னையஞ்சல், 6:40 பண்ணையும் பசுமையும் வேளாண் சிறப்பு தொடர். 7:00 அடுத்தது என்ன? ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் புவி தகவலியல் பொறியியல் படிப்பு மற்றும் வேலைவாய்ப்பு குறித்து விளக்கம் தருகிறார் இணை பேராசிரியர் கருப்பசாமி சுடலிமுத்து அவர்கள். உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் மயிலப்பன் அவர்கள். 8:00 பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இளமை பேசுகிறது இன்று ஆனா ஆவண்ணா குண்டக்க மண்டக்க விளையாட்டுகள் விளையாடலாம். 9:00 கொடை தென்றல், 10:00 நினைவே சுகம் இன்று கரூர் மாவட்ட நேயர்களுக்காக, 11:00 இடைவிடா இசையோடு இரவு சிறகு, இவையாவும் கொடை பண்பலையின் 1:05 இன்று நாம் ரசிக்கவிருக்கும் நமது

கீதங்களால் இதயம் நிறைத்து நிறைவுக்கு வருகிறது அருள் மாலை. மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 5 மணிக்கு. விடைபெறுகின்றேன், மீனா. நன்றி, வணக்கம் நேர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழ்நாட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான சாலை மற்றும் உட்கட்டமைப்புகளுக்கான மத்திய அரசின் நிதி விடுவிப்பை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சாலை விபத்து மரணங்களை குறைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடியால் 80% குறு சிறு விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களுக்கு நன்மை தரக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தருமபுரி

மாவட்டம் பெண்ணாகரம் தொகுதிக்குட்பட்ட நல்லாம்பட்டி கிராமத்தில் மது வணிகம் செய்வதற்கான மணமகள் மன்றம் திறக்கப்பட்டிருப்பதற்கு பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். பணி நியமன ஆணை வழங்கியதில் நிதி முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் வழக்கில் முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. சென்னை கோட்டூர்புரம் செம்பியம் உட்பட 11 காவல் நிலைய ஆய்வாளர்களை இடமாற்றம் செய்து மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் உத்தரவிட்டுள்ளார். சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்காக அதிநவீன தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்ற முறைகேடு குறித்து ஒருநபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. தமிழகத்தில் மேல்நிலை துணைத் தேர்வுகளுக்கு தட்கல் முறை சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. குடியுரிமை மற்றும் விசா விதிகளில் மத்திய அரசு மாற்றம் செய்துள்ளது. பாதுகாக்கப்பட்ட அகஸ்தியர் மலைப்பகுதியில் ஆக்கிரமிப்புகளை குறித்த காலத்தில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை தமிழகம் மற்றும் கேரள அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யுபிஐ மூலம் மே மாதத்தில் 2,32,00,000 பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. அரக்கோணம் ரயில் நிலைய பணிமனையில் பராமரிப்பு பணிகளை முன்னிட்டு இன்று முதல் வரும் 5ஆம் தேதி வரை புறநகர் ரயில் சேவைகளில் செய்யப்பட இருந்த மாற்றங்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி 2020 மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

இறைவனை இன்னிசையால் துதிக்க கொடை பண்பலை நோர்பிளை ஐந்தில் இது வசந்த விடியல். வணக்கம் நேர்களே,

0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் இரவச்சம் குரல் எண் 1067.

0: கெஞ்சி கேட்பவரையெல்லாம் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். கெஞ்சி கேட்கிற போது வைத்து கொண்டு இல்லை என்று சொல்வாரிடத்து கெஞ்சி கேட்க வேண்டாம் என்று. குறள் எண் 1067 அதிகாரம் இரவச்சம்.
1: இறப்பன் இறப்பாரையெல்லாம் இறப்பின் கரப்பார் இரவன் மின் என்று.
0: கெஞ்சி கேட்பவரையெல்லாம் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். கெஞ்சி கேட்கிற போது வைத்து கொண்டு இல்லை என்று சொல்வாரிடத்து கெஞ்சி கேட்க வேண்டாம் என்று. குறள் எண் 1067 அதிகாரம் இரவச்சம்.

0: 105.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: ஆர்கேஜி நெய் வழங்கும் மனதோடு ராகம்.
3: ஆர்கேஜி நெய்
0: 8:30 கேட்கலாம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ்.

கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: தூத்துக்குடி மாவட்டம் சங்கமுகீஸ்வரர் கோயிலை தரிசிக்கலாம் என்று

கடல் அலைகள் பேசும் ரகசியத்தை கற்பனை என்னும் பாறைகள் கேட்டு நிற்கும். கரை கடந்து வந்த பக்தர்களின் கவலைகள் எல்லாம் கரைந்து போக செல்லலாமா? தூத்துக்குடி பழைய காயல் சங்க முகேஸ்வரர் கோயில் தாமிரபரணி நதிக்கடலுடன் கலக்கும் பகுதிகளுக்கு அருகில் அமைதியான சூழலில் அமைந்துள்ளது 14 நூற்றாண்டை சேர்ந்த அருமையான பழமையான சிவன் கோயில். பாண்டியர்களால் கட்டப்பட்ட கோயிலின் இறைவன் சங்க முகேஸ்வரர், அம்பிகை, கம்பளாம்பிகை. தலப்புராணம் இப்படி சொல்கிறது: பொதிகை மலையில் தங்கி தமிழ் வளர்த்த குருமுனி அகத்தியர் ஒருமுறை அகத்திய மாமுனியின் முதன்மை சீடராகி உரோசமர் முனிவருக்கு உலகின் அப்பனும் அம்மையுமாகிய பரமணியும் பார்வதியும் நவக்கோள்கள் வரிசையில் வழிபட வேண்டும், அந்த தரிசனத்துக்கு பின் முக்தியும் பெற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. உடனே அவர் குருநாதராகிய அகத்தியர் மாமுனிவரிடம் தன் உள்ளத்தின் விருப்பத்தை சொன்னார். அகத்தியர் ரோமச முனிவரிடம் 9 தாமரை மொட்டுக்களை கொடுத்து, தாமிரபரணி தீர்த்தத்தில் இவற்றை மிதக்கிவிடு, அவை எங்கெங்கு கரை ஒதுங்குகின்றனவோ அங்கெல்லாம் ஒரு சிவாலயத்தை எழுப்ப வேண்டும். அங்கு அருள் செய்யும் ஈசனுக்கு கைலாசநாதர் என்றும் அம்பிகைக்கு சிவகாமி என்றும் பெயர் சூட்டி மகிழ்வா என்று அருளரை சொன்னார். குருவின் ஆணையை சிரம் மேற்கொண்டு தாமிரபரணி தீர்த்தத்தில் தாமரைகளை மிதக்கவிட்டார் ஒரு சமர். அந்த அழகு மலர்கள் மெல்ல

மெல்ல அசைந்தாடி நதியின் போக்கிலேயே சென்றன. வழியில் பாபநாசம், சேரன் மகாதேவி, கோடகநல்லூர், குன்னத்தூர், முறப்பநாடு, திருவைகுண்டம், தென் திருப்பேரை, ராஜபதி, சேந்தபூமங்கலம் நதிக்கரை தலங்களில் ஒதுங்கி நின்றன. ஒன்பது தலங்களிலும் உரோசம முனிவர் அழகிய கலைநீயமிக்க சிவாலயங்களை உருவாக்கினார்.

0: தாமிரபரணி கடலில் சங்கமிக்கும் இடமான சங்கமுக தீர்த்த கட்டிடத்தில் நீராடி கடற்கரையில் ஆழ்நிலை தியானத்தில் அமர்ந்தார். ஈசன் காட்சி தந்து முக்தி பெயர் தந்தார். மகிழ்ச்சியடைந்த முனிவர் இறைவனிடத்தில், எதிர்காலத்தில் இவரெல்லாம் இந்த தீர்த்த கட்டத்தில் நீராடி பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுக்கு முக்தி தாருங்கள் என்றார். இறைவனும் வரம் தந்தான். ரோமசர் முக்தி பெற்று இறைவனிடம் சென்றார். இந்த நிகழ்வுதான் ஆலயம் அமைக்க வழிவகுத்தது. சங்கமுகீஸ்வரரை பிரதிஷ்டை செய்து மக்கள் வழிபட்டார்கள். ஆலயத்தின் முகமண்டபம், மகாமண்டபம், நாயக்கர் கால திருப்பணியை செய்து முடித்த மன்னரின் திருவுருவ சிலை மகாமண்டப தூணில் இருக்கிறது. தலவிருட்சம் வில்வம், மூலவர் விமானம் நாகர வடிவில் இருக்கிறது. கமலாம்பிகை தனி சன்னதியில் வலது கரத்தில் நீலோத்பவ மலர் ஏந்தியும் இடது கரம் தொங்கவிட்டபடியும் கருணாம்பிகையாக காட்சி தருகிறாள். கருவறை சுவர்களில் பாண்டியர்களின் மீன் சின்னங்கள் பொறிக்கப்பட்டுள்ளது. நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகளோடு வானுயர்ந்த கோபுரங்களை கொண்டிருக்கிறது. பல்வேறு தெய்வங்களையும் புராண கதைகளையும் சித்தரிக்கும் சுவரோவியங்கள் பார்க்க பார்க்க அழகு. சுற்று வட்டார ஊர்களில் நடைபெறும் அனைத்து கோவில் விழாக்கள் தொடங்கும் முன்னர் சங்கமுக தீர்த்த கட்டத்தில் புனித தீர்த்தம் எடுத்து செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார்கள். கவலைகள் தீரவும் கோரிக்கைகள் நிறைவேறவும் அம்மையப்பனை பிரார்த்தனை செய்யலாம். இன்று தூத்துக்குடி மாவட்டம் சங்கமுகீஸ்வரர் கோயிலை தரிசித்தோம்.
1: கோடை பண்பலை 100.5. இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: ஆர்கேஜி நெய் வழங்கும் வசந்த விடியல்.
3: ஆர்கேஜி நெய்.

0: நம் மக்களை நாடி நாளும் உங்களை நாடி வரும் கொடை பன்மலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் வசந்த விடியல். இன்று பிறந்த நாள் காணும் அனைத்து குட்டி செல்வங்களையும் வாழ்த்துகிறது உங்கள் கொடை பன்மலையின் 1.5 MHz.
1: கோடி பண்பலையின் 1.5 பிஞ்சு மொழியில் நெஞ்சம் நெகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: இன்னைக்கு பூந்தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான தம்பி வந்திருக்காரு. அவரை சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: எஸ் தரணேஷ்.
0: தரணேஷ், நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: நாகச்சட்டிப்பட்டி.
0: எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: ஸ்ரீ வித்யா சாகர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்.
0: இந்த அழகா ஒரு வாட்ச் கட்டிருக்கீங்களே, இவ்வளவு பெரிய வாட்ச் உங்க கைக்கு மேல, இது யார் வாங்கி கொடுத்தது?
1: என் பர்த்டேக்கு டாடி வாங்கி தந்தாங்க.
0: ஓ, உங்களுக்கு எப்ப பிறந்த நாள் ஆச்சு?
1: மே 30.
0: ஓ, 30ஆம் தேதி மே மாசம் அப்ப வாங்கி கொடுத்தாங்களா? சரி சரி. அப்ப பேர் என்ன சொல்லும்?
1: ஜி சரவணகுமார்.
0: சரவணகுமார் அப்ப என்ன பண்றாங்க?
1: அக்கௌண்ட்டை தான் ஒர்க் பண்ணுறாங்க. என் ஆ நித்யா.
0: நித்யாமா என்ன பண்ணுறாங்க?
1: ஸ்கூலில் டீச்சர் தான் ஒர்க் பண்ணுறாங்க.
0: சரி சரி. உங்கள் வீட்டில் வேறு யாரெல்லாம் இருக்காங்க?
1: நானே, அப்பா, மம்மி,
0: மூணு பேர். சரி சரி. நீங்கள் எங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க?
1: மை ஃபாதர்.
0: எங்கே சொல்லுங்க அப்பா.
1: My father is very kind. He is my real hero. He take care of me. He help me with my homework. He is my best friend. I respect my father very a lot. I love my father very much. Thank you.
0: உங்க அப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்பா உங்களுக்கு நிறைய வாங்கி தருவாங்களா?
1: வாங்கி தருவாங்க.
0: இது என்ன கையில் இவ்வளோ டைட்டாக ஒரு கயிறு கட்டியிருக்கீங்க?
1: சாமி கயிறு.
0: எந்த சாமி கயிறு?
1: தெரியல.
0: தெரியலையா? யார் கட்டி விட்டாங்க?
1: டாடி.
0: அப்பா கட்டி விட்டாங்களா? அப்பா பிள்ளையா நீங்கள்?
1: இல்லை, மம்மி.
0: மம்மி பிள்ளையா? அப்புறம் அப்பா பற்றி அழகாக சொன்னீங்க. அப்பா எதை எடுத்தாலும் அப்பா தான் வாங்கி தராங்கன்னு சொன்னீங்க.
1: ரெண்டு பேருமே தான்.
0: நீங்கள் ஹீரோன்னு சொன்னீங்களா அப்பாவை? உண்மையாலுமே அப்பா அவங்க ரொம்ப ஹீரோ. அவங்க தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. சரி சரி. செல்லக்குட்டி, உங்கள் டீச்சர் வேறு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க?
1: மேக்ஸ் சம்ஸ்.
0: செம்லாம் நல்லா பண்ணுவீங்களா? சரி சரி. எனக்கு ஒரு டேபிள் சொல்லிடுங்களேன்.
1: 1 2 2 2 4 3 2 6 4 2 7 5 2 7 6 2 7 12 7 2 14 8 2 16 19 2 18 10 2 20.
0: சரி சரி, ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. நீங்கள் படித்து பெரிய ஆளானதுக்கு அப்புறம் என்ன அப்புறங்க?
1: போலீஸ்.
0: போலீஸை என்ன செய்வீங்க?
1: திருங்களா பிடிச்சி ஜெயில போடுவேன்.
0: அவங்களுக்கு தண்டனை வாங்கி தர மாட்டீங்களா?
1: வாங்கி தருவேன்.
0: வந்துருங்க. யாராவது தப்பு செஞ்சீங்க, இந்த போலீஸ் பிடிச்சி தண்டனை வாங்கி கொடுத்துருவாரு. அப்படித்தானுமா? சரி. செல்லக்குட்டி, நீங்கள் படித்து பெரிய ஆளானதுக்கப்புறம் ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரி ஆகிறதுக்கு கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
2: மனம் மயங்கினோம் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரத்தில். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: UGC அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீ PSG மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, PSG College of Education, சங்ககிரி, BA, BCom, MA, MCom, MSc போன்ற பட்ட படிப்புகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தகுதியான மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை உள்ளிட்ட பல்வேறு வசதிகள். ஸ்ரீ PSG மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, சங்ககிரி. தொடர்புக்கு 9842949255, 9865885530.
3: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜெனில சமைச்சு கொடுக்க.
4: ஆஹா, சம்ம வாசனை! அட்டாங்க அம்மா, எங்க?
3: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
6: கொடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்,
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்.

0: மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆர்கேஜி நெய் வழங்கும் மனதோடு ராகம்.
3: ஆர்கேஜி நெய்
2: 8:30 கேட்கலாம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ்.
6: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
8: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
9: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர். ISI முத்திரை பெற்ற ரோலெக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
10: தயாரிப்பாளர் ரோலெக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.

0: கொடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: ஆர்கேஜி நெய் வழங்கும் மனதோடு ராகம்.
3: ஆர்கேஜி நெய்
0: 8:30 கேட்கலாம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ்.

0: நேரம் 6:43. நேரில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கிஜினை வழங்கும் மனதோடு ராகம். 8:30 வைக்கிங் மணியன் சன் பிரீஸின் மனதோடு ராகம் இன்று திருவாரூர் மாவட்ட நேயர்களுக்காக.
1: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜி நெய் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.

மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் சாலை உட்கட்டமைப்புக்கான மத்திய அரசின் நிதியை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். தமிழகத்தில் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான சாலை மற்றும் உட்கட்டமைப்புகளுக்கான மத்திய அரசின் நிதி விடுவிப்பை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று மத்திய அமைச்சரை மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சந்தித்து இதற்கான கோரிக்கையை வைத்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஆதவ் அர்ஜுனா, சாலை பாதுகாப்பு கொள்கைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்தி தமிழ்நாட்டில் விபத்துகளை குறைப்பது, முக்கிய உயர்மட்ட மேம்பாலங்களின் சீரமைப்பு மற்றும் நவீன திட்டமிடல்கள், நான்கு வழி சாலைகளை ஆறு வழி சாலைகளாக விரிவாக்கம் செய்வது உள்ளிட்ட 10 முக்கிய கோரிக்கைகளை மத்திய அமைச்சரிடம் வைத்துள்ளது.

0: தாக தெரிவித்துள்ளார். சாலை விபத்து மரணங்களை குறைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும், வெளிப்படையான நிர்வாகத்தால் மாநிலத்தின் நெடுஞ்சாலைத்துறை திட்டங்கள் முன் எப்போதும் இல்லாத வளர்ச்சியை நோக்கி முன்னேறும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா அதில் கூறியுள்ளார். கர்நாடக மாநில புதிய முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். கர்நாடக முதலமைச்சராக இருந்த திரு சித்தராமையா பதவி விலகியதைத் தொடர்ந்து திரு டி கே சிவக்குமார் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து பெங்களூருவில் உள்ள மக்கள் மாளிகையில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் அவருக்கு ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். இதனிடையே பதவி விலகிய திரு சித்தராமையாவை காங்கிரஸ் காரிய கமிட்டி உறுப்பினராக அக்கட்சி நியமித்துள்ளது. தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடியால் 80% குறு சிறு விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொடர்ந்து விவசாயிகளின் நலனுக்கான திட்டங்களை அரசு எடுத்து வருவதாக கூறினார். மாநிலத்தின் நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு தாவேக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற குறைந்த நாட்களிலேயே மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தியிருப்பதாகவும் அவர் கூறினார். 5 ஏக்கருக்கு குறைவான விவசாயிகளின் கூட்டுறவு வங்கிக் கடன் தள்ளுபடி என்ற அறிவிப்பால் பயனடைந்துள்ள விவசாயிகள் அரசுக்கு பாராட்டு தெரிவிக்கும் நிலையில், ஒரு சிலரின் தூண்டுதலால் குறிப்பிட்ட விவசாய சங்கத்தினர் போராட்டம் நடத்தி வருவதாக திரு நிர்மல்குமார் குறை கூறினார். பணி நியமன ஆணை வழங்கியதில் நிதி முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் வழக்கில் முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. முந்தைய திமுக ஆட்சியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக திரு கே என் நேரு இருந்தபோது அந்த துறையில் பணி நியமனம் வழங்குவதற்காகவும் டெண்டர்கள் வழங்கவும் 10 கோடியே 20 லட்சம் ரூபாய் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக புகார் எழுந்தது. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து வழக்கு பதிவு செய்துள்ள அமலாக்கத்துறை திரு கே என் நேரு வரும் 12ஆம் தேதி நேரில் ஆஜராக கோரி சம்மன் வழங்கியுள்ளது. தேனி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் பள்ளிகளில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் ஆய்வு மேற்கொண்டார். மந்தைக்குளம் ஏரி தூர்வாரும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளை மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தேனி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதையொட்டி மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாடு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வைத்தியநாதன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அள்ளிநகரம் நகராட்சி சார்பில் சிறப்பு தூர்வாரும் திட்டத்தின் கீழ் மந்தைக்குளம் கண்மாய் வரத்து வாய்க்கால் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அப்பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் துறை சார்ந்த அலுவலர்களுடன் சென்று ஆய்வு நடத்தினார். அப்போது தூர்வாரும் பணிகள் தரமான முறையில் நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் நிறைவு செய்யப்பட வேண்டும் என அறிவுறுத்தினார். தொடர்ந்து நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதையொட்டி வீரபாண்டி மற்றும் பழனிச்செட்டிப்பட்டி பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் மாணவ மாணவியர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் முறையாக மேற்கொள்ளப்பட்ட என்பது குறித்தும் ஆட்சியர் ஆய்வு செய்தார். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக மக்களுக்கு நன்மை தரக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இதழியல் கல்வி நிறுவனத்தின் 1ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி அவர் பேசினார். ஆர்வமுள்ள நகர்ப்புற மற்றும் கிராமப்புற இளைஞர்களுக்கு இதழியல் மற்றும் ஊடகவியல் துறைகளில் தரமான கல்வியை குறைந்த கட்டணத்தில் வழங்குவதே சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தின் முக்கிய நோக்கம் என்று அவர் கூறினார். இதற்கான விதை முந்தைய ஆட்சியில் போடப்பட்டது என்றும் அதற்கான பாராட்டுகளை தெரிவிப்பதாகவும் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு மத்திய பிரதேசம் தொடங்கி சத்தீஸ்கட், விதர்பா வழியாக வட தமிழகம் வரை நீடிக்கும் வளிமண்டல சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர் உட்பட தமிழகத்தின் 22 மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. கடந்த 1 தேதி தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட பருவமழை சற்று தாமதமாக நாளை தொடங்கும் என்று

0: என்றும், இதன் காரணமாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தென்காசி மாவட்டம் குற்றாலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழையுடன் கூடிய குளிர்ச்சியான சூழல் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென்மேற்கு பருவமழை நாளை முதல் துவங்கும் என வானிலை மையம் அறிவித்தது. வழக்கம்போல் June 1 துவங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வளிமண்டல சுழற்சி காரணமாக மழை துவங்குவதில் காலதாமதமாக ஏற்பட்டதாக வானிலை மையம் அறிவித்த நிலையில் நாளை முதல் தென்மேற்கு பருவமழை தூங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையடுத்து அண்டை மாநிலமான கேரளா உள்ளிட்ட பல பகுதிகளில் தற்போது சாரல் மழை துவங்கிய நிலையில் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் ஜூன் முதல் வாரத்திலிருந்து ஆகஸ்ட் மாதம் இங்குள்ள குற்றாலம் அருவிகளில் புளியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் ஜில்லென்று ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு உலகின் பல பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிவார்கள். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: இருவரி செய்திகள். இஸ்ரேல் லெபனான் இடையே சண்டை நிறுத்தம் தொடர்பாக அதிகாரிகள் நிலையிலான 4வது சுற்று பேச்சுவார்த்தை வாஷிங்டனில் தொடங்கியது. வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். குடியுரிமை மற்றும் விசா விதிகளில் மத்திய அரசு மாற்றம் செய்துள்ளது. பட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக மீனாட்சி மதன் ராயை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நியமித்துள்ளார். பாதுகாக்கப்பட்ட அகஸ்தியர் மலைப்பகுதியில் ஆக்கிரமிப்புகளை குறித்த காலத்தில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை தமிழகம் மற்றும் கேரள அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யுபிஐ மூலம் மே மாதத்தில் 2,32,00,000 பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்காக அதிநவீன தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்ற முறைகேடு குறித்து 1 நபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள இருங்காட்டுக்கோட்டையில் உள்ள ஹுண்டாய் நிறுவனத்தில் நேரிட்ட தீ விபத்து குறித்து அந்நிறுவன பிரதிநிதிகளுடன் மாநில அமைச்சர்கள் செல்வி கீர்த்தனா, திரு தென்னரசு ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். தமிழகத்தில் மேல்நிலை துணைத் தேர்வுகளுக்கு தட்கல் முறை சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை கோட்டூர்புரம் செம்பியம் உட்பட 11 காவல் நிலைய ஆய்வாளர்களை இடமாற்றம் செய்து மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் உத்தரவிட்டுள்ளார். அரக்கோணம் ரயில் நிலைய பணிமனையில் பராமரிப்பு பணிகளை முன்னிட்டு இன்று முதல் வரும் 5ஆம் தேதி வரை புறநகர் ரயில் சேவைகளில் செய்யப்பட இருந்த மாற்றங்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி 2020 மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இங்கிலாந்தின் டாண்டனில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்தது. 181 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இங்கிலாந்து அணி 18.3 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 184 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற கணக்கில் தொடரை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் சாலை உட்கட்டமைப்புக்கான மத்திய அரசின் நிதியை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவகுமார் இன்று பதவியேற்கிறார். தமிழகத்தில் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: இது உங்கள் கோடை பண்பலையின் 1.5 வசந்த விடியல்.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: ஆர்கேஜி நெய் வழங்கிய வசந்த விடியல்.
3: ஆர்கேஜி நெய்.

நினைவுக்கு வருகிறது வசந்த விடியல். மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 6 மணிக்கு. விடைபெறுகின்றேன் மீனா. நன்றி, வணக்கம் நேர்களே. கொடை பண்பலை 5 தொடர்கிறது. இதமான வேளையில் சுகமான காலை.

கிழக்கில் பிறக்கும் சூரியன் பொன்னிற ஓவியம் தீட்ட, மரக்கிளையில் அமர்ந்த குயிலின் கீதம் காற்றில் கலந்து மெல்லிசை பாட, தேநீரின் மனமும் தென்றலின் குளிரும் சேர்ந்திருக்கும் வேளையில் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நேயர்களே.

ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய தொடக்கம், ஒவ்வொரு தொடக்கமும் ஒரு புதிய வெற்றியின் விதை என்ற சிந்தனையோடு கோடை பன்மலை 100.5 இல் சுகமான காலை நிகழ்ச்சியில் இணைகிறேன் செல்வி கதிரேசன்.

0: கொடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: ஆர்கேஜி நெய் வழங்கும் மனதோடு ராகம்.
3: ஆர்கேஜி நெய்
0: 8:30 கேட்கலாம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ்.
6: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: காஞ்சிபுரம் மாவட்ட விவசாயிகளுக்கான அறிவிப்பு. பயிருக்கு இடப்படும் மணிச்சத்து முழுமையாக கிடைத்தல ஊட்டமெற்றிய தொழு உரமாக மாற்றி பயன்படுத்த வேண்டும். இதற்கு ஏக்கருக்கு பரிந்துரைக்கப்பட்ட சூப்பர் பாஸ்பேட் உரத்துடன் 300 கிலோ நன்கு மக்கிய தொழு உரத்துடன் போதுமான அளவு தண்ணீர் தெளித்து நன்கு கலந்து உரசாக்குகளில் காற்று புகாமல் இறுக கட்டி வைத்து 1 மாதம் கழித்து பயன்படுத்தி பயனடைமாறு பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குனர் அறிவிக்கிறார்.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

இன்று காலை 8 மணிக்கு கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜி நேயின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் திருவாரூர் மாவட்ட நேயர்களுக்காக வளமர காத்திருக்கிறது.

0: கொடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: ஆர்கேஜி நெய் வழங்கும் மனதோடு ராகம்.
3: ஆர்கேஜி நெய்
0: 8:30 கேட்கலாம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ்.

0: நீளம்,
1: அழகு
0: அல்லது
1: குணம்
0: அல்லது
1: வரலாறு
0: அல்லது
1: நல்லறிவு
0: அல்லது
1: அறம்
0: அல்லது
1: நல்லொழுக்கம்
0: அல்லது
1: தண்டனை
0: சீலம்
1: வரலாறு

பண்மலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையம் அருகில் இருந்து வளமர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் கொடுமுடி ரகுநாதன்.

0: கடற்கரை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: வணக்கம்.
4: வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
3: என்ன, மன்னர் உடையில் இருப்பீர்கள் என்று பார்த்தால் மாடன் உடையில் இருக்கிறீர்களே.
4: ஆமாம் அமைச்சரே, இதோ ஜாக்கிங் செய்ய புறப்பட்டு விட்டேன், அடுத்து சைக்கிளிங் செய்ய போகிறேன். அதனால்தான் அமைச்சரே அதற்கு ஏற்றாற்போல் இந்த உடையை அணிந்து கொண்டேன்.
3: ஓஹோ, எல்லாம் சரிதான் மன்னா. ஆனால் உங்கள் ஊரில் 7:30 மேல் தான் இந்த நடைபயிற்சி உடற்பயிற்சி எல்லாம் செய்வீர்களோ? போதா குறைக்கு இதில் சைக்கிளிங் வேறு. பார்ப்பவர்கள் என்னமனா நினைப்பார்கள்
4: அமைச்சரே? பார்த்தால் தானே ஏதாவது நினைப்பதற்கு.
3: என்னமன்னா சொல்கிறீர், நீங்கள் உடற்பயிற்சி சைக்கிளிங் செய்வதை எப்படி பார்க்காமல் இருக்க முடியும்?
4: ஆமாம் அமைச்சரே, அங்கே பாருங்கள், ஒரே இடத்தில் இருந்து நடைபயிற்சி செய்வதற்கு இருக்கவே இருக்கிறது ட்ரெட்மில், ஒரே இடத்தில் இருந்து கொண்டு சைக்கிளிங் செய்வதற்கு இருக்கவே இருக்கிறது சைக்கிள் மிஷின். எல்லாவற்றையும் அரண்மனைக்குள்ளேயே வைத்திருக்கிறேன். அப்படி இருக்க நான் எதற்கு வெளியே செல்ல வேண்டும்? என்னை எதற்காக மக்கள் பார்க்க வேண்டும்?
3: அப்படியானால் 4 நடக்கும் இந்த உடற்பயிற்சிகளுக்குத்தான் இந்த மாடர்ன் உடை அலங்காரமா? என்மனா, நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த இயந்திரங்கள் எல்லாம் அவசர யுகத்தில் இருப்பவர்களுக்கும், சீக்கிரமாய் உடற்பயிற்சி வேலைகளை முடித்துவிட்டு சட்டென வேலைக்கு கிளம்ப வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் பயன்படும். உங்களுக்கு எதற்கு மன்னா, நீங்கள் சும்மாதானே இருக்கிறீர்கள். இன்னொன்று, இயற்கையாக வெளியே சென்று உடற்பயிற்சி செய்வதும் உண்மையான மிதிவண்டியை எடுத்துக்கொண்டு பயிற்சி செய்வதும் தான் 100% பலனை தரும். அதனால் நீங்களும் வெளியே சென்று உடற்பயிற்சி செய்யுங்கள் மன்னா, மிதிவண்டி ஓட்டுங்கள் மன்னா.
4: அப்படியா, நீங்கள் சொல்லுவது நல்ல யோசனை தான் அமைச்சரே. யாரெங்கே, என்னுடைய மிதிவண்டியை தயார் நிலையில் வையுங்கள். நாளையிலிருந்து நான் சைக்கிளிங் செல்ல வேண்டும். சரி அமைச்சரே, நீங்களும் ஒரு சைக்கிள் எடுத்துக்கொண்டு வாருங்கள். நாளையிலிருந்து நாம் இருவரும் சேர்ந்தே மிதிவண்டி பயிற்சியை மேற்கொள்வோம்.
3: நாளை முதல் வேண்டாம் மன்னா, இன்றே அதற்கான வேலைகளை துவங்கி விடுவோம். ஏனென்றால் இன்று 3 வேர்ல்டு பைசைக்கிள் டே, மிதிவண்டி நாள். இந்த நாளில் அதை துவங்காமல் வேறு எந்த நாளில் துவங்க போகிறோம்? மீண்டும் மஞ்சள் பை என்பதை போல மீண்டும் மிதிவண்டி என்று பலரும் மிதிவண்டிக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள்.
4: மகிழ்ச்சிதான் அமைச்சரே, உடல் ஆரோக்கியத்திற்கு உகந்தது மிதிவண்டிதான் என்கிற உண்மையை உணர்ந்த மக்கள் மீண்டும் மிதிவண்டி என்று பழமைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மிதிவண்டியை தினமும் பயன்படுத்துவதனால் மனிதனுக்கு முக்கியமான 5 நன்மைகள் கிடைக்கிறது அமைச்சரே. பாதத்திலிருந்து மூளை வரை உடலின் அத்தனை உறுப்புகளையும் இயங்க வைப்பது சைக்கிள். 1 மணி நேரம் ஓட்டுவதால் 400 முதல் 1000 கலோரி எடையை குறைக்க உதவுகிறது சைக்கிள். இதய தசைகளை பலப்படுத்த, கொழுப்பை குறைக்க, ஏன் சில வகையான புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பை குறைக்க, குறிப்பாக மார்பக புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பை குறைக்க பயன்படுத்த வேண்டியது சைக்கிள். அது மட்டுமில்லை அமைச்சரே, பின்லாந்து நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சியில் தினமும் 30 வரை சைக்கிளிங் செய்பவர்களுக்கு சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு 40% குறைவதாக தெரிய வருகிறது. அதனால் நமக்கு சர்க்கரை நோய் வராமல் இருக்க பயன்படுத்த வேண்டியது சைக்கிள். சைக்கிளிங் செய்வது மனதை மகிழ்ச்சியுடன் வைத்திருக்க உதவுவதோடு ஒட்டுமொத்த மனநிலையை சீராக்கவும் உதவுவதாக ஆராய்ச்சிகள் தெரிவிக்கிறது.
3: ஆக ஒவ்வொரு மனிதனும் அணுக வேண்டிய மகத்தான மருத்துவர் சைக்கிள்.

0: உண்மைதான் அமைச்சரே.
1: மேலும் எவ்வளவு மிதித்தாலும் தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற வாழ்க்கை தத்துவத்தையும் சைக்கிள் நமக்கு உணர்த்துகிறது. பலருக்கும் சைக்கிள் வாங்க வேண்டும் என்பது ஒரு கனவாகவே இருந்திருக்கும். இன்னும் பலருக்கு முதல் சாதனையே சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொண்டதுதான் மன்னா.
0: ஆமாம் அமைச்சரே, மிக சரியாக சொன்னீர்கள். என்னுடைய வாழ்நாளிலும் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொண்டதுதான் நான் செய்த முதல் சாதனை.
1: மன்னா, ஒரு சிறு திருத்தம், சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொண்டது நீங்கள் செய்த முதல் சாதனை அல்ல, முதலும் முடிவுமான ஒரே சாதனை அது மட்டும்தான்.
2: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: ஆர்கேஜி நெய் வழங்கும் மனதோடு ராகம்.
7: ஆர்கேஜி நெய்
4: 8:30 கேட்கலாம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ்.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
0: இன்று
2: ஜூன் 3
3: அமிர்தசரஸின் பொற்கோவிலில் நுழைந்த சீக்கிய பிரிவினைவாதிகளை பிடிப்பதற்காக உருவாக்கப்பட்ட நடவடிக்கை.
2: இந்திய வரலாற்றில் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் எனும் நீல நட்சத்திர நடவடிக்கை.
3: பிந்த்ரன்வாலே தலைமை தாங்கிய சீக்கிய பிரிவினைவாத அமைப்பு.
2: பொற்கோவிலுக்குள் பெருமளவு ஆயுதங்கள் குவிப்பு.
3: இதற்கு எதிராக இந்திய ராணுவம் எடுத்தது நடவடிக்கை.
2: அதுவே இந்திய வரலாற்றில் நீல நட்சத்திர நடவடிக்கை.
3: 1984
2: ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் நடவடிக்கை நடைபெற்ற தினம் இன்று. இயற்பெயரோ தட்சிணாமூர்த்தி,
3: தொடர்ந்து அமைந்த பெயரோ முத்துவேல் கருணாநிதி.
2: பேச்சாற்றலையும் எழுத்தாற்றலையும் வளர்த்துக் கொண்டதால் அரசியலில் பிரவேசம்.
3: அதில் என்றும் இவருக்கு தனி இடம்.
2: 1957 முதல் தொடர்ந்து தமிழக சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு.
3: 40 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராகவும் அமர்வு.
2: 5 முறை தமிழக முதலமைச்சராக பதவி வகித்தவர். 1924 தமிழக முன்னாள் முதல்வருமான கருணாநிதி பிறந்த தினம் இன்று.
3: இங்கிலாந்து நாட்டில் பிறந்த தலை சிறந்த மருத்துவர்.
2: இதய துடிப்பு குறித்து முதன் முதலாய் கண்டுபிடித்தவர்.
3: கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் முதல் படிப்பு.
2: இத்தாலியின் பாதுவா பல்கலையில் தொடர் உழைப்பு.
3: முதலாம் சார்லஸ் மன்னரின் அபிமானத்திற்குரிய மருத்துவராக திகழ்ந்தார்.
2: இதயம் ஒவ்வொரு முறை துடிக்கும் போதும் 2 துளி ரத்தம் வெளியேற்றப்படுகிறது என சொன்னார்.
3: 1 நிமிடத்திற்கு இதயம் துடிப்பதோ 72 முறைகள்.
2: ஒரு நாளைக்கு அதன் வழியாய் செல்லும் ரத்தத்தின் அளவு 1500 காலன்கள்.
3: இந்த உண்மையை முதலில் சொன்னவர் வில்லியம் ஹார்வி ஆவார்.
2: இதயத்திலிருந்து ரத்தம் தமனிகள் மூலமாக வெளிச்சென்று சிறைகளின் மூலமாக மீண்டும் இதயத்தை அடைகிறது என கண்டறிந்தவர்.
3: 1657
2: இங்கிலாந்தின் தலை சிறந்த மருத்துவவியலார்
3: வில்லியம் ஹார்வி நினைவு தினம் இன்று.
2: புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட நடிகர்களுள் இவர் ஒருவர்.
3: இயக்குனர் ஜோசப் தலியத் என்பவரால் ஜெய் என பெயர் சூட்டப்பட்டு

0: ஜெய்சங்கரானவர்
1: இரவும் பகலும் படத்தின் மூலம் தமிழ் திரையில் அறிமுகம்.
0: தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் என அழைக்கப்பட்டு திரையுலகில் பிரபலம்.
1: துப்பறியும் கதைகள் பலவற்றில் நடித்து வெள்ளிக்கிழமை ஹீரோ என அழைக்கப்பட்டார்.
0: முரட்டை காளை படத்தின் மூலம் வில்லனாக நடிக்க தொடங்கி மீண்டும் தடம் பதித்தார்.
1: 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து சாகசம்.
0: எண்ணற்ற ரசிகர்களை தனக்கென வைத்துக் கொண்டார் அவர் வசம்.
1: 2000
0: திரைப்பட நடிகர் ஜெய்சங்கர் நினைவு தினம் இன்று.
2: ஒருவருடைய முழுமையான வாழ்க்கைக்கான பதிவே முதுமை.
3: என்னை செயல்படுத்தி கொண்டு வைத்திருப்பது இலக்குகளை.
2: சொன்னவர் உலகின் சிறந்த குத்துச்சண்டை வீரராக திகழ்ந்த முகமது அலி.
3: இயற்பெயர் கேலியஸ் மார்சலஸ் கிளே.
2: 18 ஒலிம்பிக்கில் சாம்பியன் பட்டம் வென்றவர்.
3: 37 நாக் அவுட் முறையில் வெற்றியும் பெற்றிருக்கிறார்.
2: முன்னாள் அமெரிக்க குத்துச்சண்டை வீரர்
3: முகமது அலி நினைவு நாள்
2: இன்று. நடைபயணமாகவே ஓர் இடத்தில் இருந்து
3: மற்றொரு இடத்திற்கு சென்றது
2: அந்த காலம்.
3: கால்நடைகளின் உதவியோடு
2: இடம் பெயர்ந்தது
3: அதற்கு அடுத்த காலம்.
2: போக்குவரத்தின் முக்கியத்துவத்தை
3: முதன்மைப்படுத்துவதில் முதல் பங்கு
2: இதற்குண்டு.
3: அதனால் உருவானது
2: மிதிவண்டிகள்
3: அன்று.
2: நீடித்த போக்குவரத்தின் குறியீடாக
3: நிலையான நுகர்வு மற்றும் உற்பத்தியை
2: ஊக்குவிக்கும்
3: நன்மையான செய்தியை அறிவிக்கும்
2: காலநிலையின் மீது நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும்
3: குறியீடாக உள்ளது
2: மிதிவண்டிகள்
3: என்று.
2: புகையில்லா போக்குவரத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும்
3: மிதிவண்டிகளின் பயன்பாட்டை
2: சமூகத்தில் ஊக்குவிக்கும் விதமாக
3: கடைபிடிக்கப்படுகிறது
2: 2018
3: உலக
2: மிதிவண்டி நாள்
3: என்று.
2: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோ பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
4: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் Your perfect partner. Prithvi, Prithvi, woman's innerwear. Your perfect partner.

இதே நிறைவு பெறுகிறது கோடை பண்பலை 100.5 சுகமான காலை. இனி கேட்கலாம் மனதோடு ராகம். அதற்கு முன்பாக செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழ்நாட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான சாலை மற்றும் உட்கட்டமைப்புகளுக்கான மத்திய அரசின் நிதி விடுவிப்பை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சாலை விபத்து மரணங்களை குறைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடியால் 80% குறு சிறு விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களுக்கு நன்மை தரக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் தொகுதிக்குட்பட்ட நல்லாம்பட்டி கிராமத்தில் மது வணிகம் செய்வதற்கான மணமகள் மன்றம் திறக்கப்பட்டிருப்பதற்கு பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். பணி நியமன ஆணை வழங்கியதில் நிதி முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் வழக்கில் முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. சென்னை கோட்டூர்புரம் செம்பியம் உட்பட 11 காவல் நிலைய ஆய்வாளர்களை இடமாற்றம் செய்து மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் உத்தரவிட்டுள்ளார். சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்காக அதிநவீன தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படுவது குறித்து ஒருநபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. தமிழகத்தில் மேல்நிலை துணைத் தேர்வுகளுக்கு தட்கல் முறை சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. குடியுரிமை மற்றும் விசா விதிகளில் மத்திய அரசு மாற்றம் செய்துள்ளது. பாதுகாக்கப்பட்ட அகஸ்தியர் மலைப்பகுதியில் ஆக்கிரமிப்புகளை குறித்த காலத்தில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை தமிழக மற்றும் கேரள அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

அதாகப்பட்டதே. கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க

0: அதேதான் அதேதான்.
1: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: ஆர்கேஜி நெய் வழங்கும் மனதோடு ராகம்.
4: ஆர்கேஜி நெய்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:04.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: வணக்கம் நேர்களே, இன்றைய மனதோடு ராகம் மிகப்பெரிய ஆழித்தேரை கொண்டுள்ள தியாகராஜர் கோவில் அமைந்துள்ள மாவட்டம், ஆமாங்க, திருவாரூர் மாவட்ட நேயர்களுக்கு தாங்க நிகழ்ச்சி. திருவாரூர் மாவட்ட நேயர்கள் வரலாம். 24/24/24 அறிமுக நேயர்களும், 24/24/29 மகளிரும், 24/24/26 மற்றும் 290/333 மற்ற அனைவரும் வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பகையன் 04542.

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியாரூர், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
6: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.

0: ஆர்கேஜி நெய்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரம்.

0: உங்களுக்கானது ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானுவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க, ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜி நெய் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
0: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
6: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
0: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
7: அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நாம மற்றவர்களை வந்து எடை போடுறதுல அல்லது முடிவெடுக்கிறதுல அல்லது நம்ம கோணத்திலேருந்து அவங்கள ஜட்ஜ் பண்றதுல ரொம்ப வேகம் காட்டுவோம். ஒரு சின்ன சம்பவம், ஒரு மருத்துவமனை, ஒரு பையன் உள்ள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன், அவங்க அப்பா வெளியில் நிற்கிறாரு, ஆப்ரேஷன் நடக்கணும், அந்த தேதி குறிச்சிருக்காங்க. என்ன நடந்து போச்சு, இப்போ ஆப்ரேஷன் 10 மணி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா அந்த டாக்டர் வரணும் இல்லையா ஆப்ரேஷனுக்கு, அவர் 1 மணி நேரம் லேட்டாக வராரு, 11 மணிக்கு வராரு. இந்த உள்ள குழந்தைய அட்மிட் பண்ணியிருக்கிறாரே தேட்டருக்குள்ள, ஆப்ரேஷன் தேட்டரில் அந்த அப்பா எவ்வளோ பதப்பதப்பார். அந்த டாக்டர் உள்ளே நுழையும் போது பார்த்துட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. என்ன நீங்கள் டாக்டர், 10 மணிக்கு ஆப்ரேஷன் சொல்லிட்டு நீங்களே 1 மணி நேரம் லேட்டாக வரீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாக அது அறிவு இருக்கா, உங்களுக்கு மனசாட்சி இருக்கா, உங்கள் பிள்ளையாக இருந்தால் அப்படி இருப்பீங்களா அப்படி உங்களுக்கு கண்ணாபுரம் கத்துறாரு. அந்த டாக்டர் ஒன்றுமே சொல்லலை, சரி சரி நான் உள்ளே போகிறேன் அப்படி உள்ளே போயிட்டார். ஆப்ரேஷன் 2-3 மணி நேரம் ஆப்ரேஷன் நடந்தது. வெளியில் வரும்போது அதே மாதிரி அவசரமாக அந்த டாக்டர் வந்துட்டு, உங்கள் பையன் நல்லா இருக்கான், நர்ஸ் இருக்காங்க, மற்ற டீட்டெயிலாம் உங்களுக்கு சொல்லுவாங்க, நீங்கள் எல்லாம் அவங்ககிட்ட கேட்டுக்காங்க, சாரி அப்படின்ட்டு, நல்லா இருக்கான், உங்கள் பிள்ளைய பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு வேகமாக போயிட்டார். இவர் யோசிச்சாரு, புள்ள நல்லா இருக்கான்ற செய்தியை கேட்டுட்டோம், ரொம்ப மகிழ்ச்சி, ஆனால் இந்த டாக்டர் இவ்வளோ அவசரமாக போகிறாரு ஆப்ரேஷன் முடிச்சுட்டு அப்படின்னு நர்ஸை பார்த்து, என்ன அவர் இவ்வளோ அவசரமாக போகிறாரு, வரும்போதே லேட்டாக வந்தார், இப்போ அவசரமாக போகிறாரு, என் பிள்ளை நல்லா இருக்குன்னு சொன்னார், அது ரொம்ப சந்தோஷம், ஏன் அவருக்கு இவ்வளோ அவசரம், இன்னைக்கு காலையில் அவர் மகன் இறந்து போயிட்டாங்க, வீட்டில் அந்த டெட் பாடி இருக்குது, இந்த ஆப்ரேஷன் அவங்களோட பிள்ளைக்கு தள்ளி போட்டே போனால் நல்லா இருக்காது, முடிச்சிடணுமே அப்படிங்கிறதுக்காக அவர் வரத்து கொஞ்சம் அதனால தான் லேட்டாகிச்சு. இப்படி பதறிட்டான், சே அவருடைய புள்ள இறந்து போயிருக்கு, அதையும் அவர் பொருட்படுத்தாமல் இல்லை ஏதோ அந்த டிலே ஆகிடுச்சு, ஓடி வந்து நம்ம பிள்ளையை காப்பாற்றணும் அப்படின்னு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாரு, எப்பேற்பட்ட டாக்டர் அப்படின்னு, எத்தனையோ டாக்டர்ஸ் அது மாதிரி இந்த உலகத்தில் மற்றவர்களுடைய நன்மையை நினச்சி வாழறவங்க. இந்த பழைய சினிமா பாட்டில் வரேன், யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம் அப்படின்னு. சார், பிறரை பற்றிய அக்கறை இருக்கு பார்த்தீங்களா, மற்றவங்களுக்கான அக்கறை, நான் சொல்லுவேன் அடிக்கடி த கன்சர்ன் ஃபார் அதர்ஸ் அப்படின்னு, அதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டிலேயே தி பெஸ்ட் குவாலிட்டி. அவங்க தான் தலைவர் ஆகிறாங்க, இல்லாட்டி அவங்க ஏன் தலைவர் ஆகணும் இல்லையா, தன்னை பற்றி மட்டுமே கவலைப்படுறவங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தலைவராக யாருக்கு என்ன பிரயோஜனம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த காட்டுக்கு கூட சார் சிங்கத்தினுடைய தலைமையை பெருசாக பேசுவோம், சிங்கம் காட்டுக்கு தலைமைன்னு. என்னுடைய அபிப்பிராயத்தில் சிங்கத்தால் காட்டுக்கு ஒரே ஒரு பிரயோஜனம், சிங்கம் இருக்குன்னு யாரும் உள்ள போக மாட்டேன், அதனால் மற்ற விலங்கெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும், வேட்டைக்கு போகிறவெல்லாம் பயப்படுவான், அது ஒன்றுமே நன்மை பண்ணுறதே கிடையாது. அது ஏதாவது காட்டில் இருக்க மற்ற விலங்குகளுக்காக ஏதாவது கஷ்டப்படுதா, நீங்கள் யானை கூட விசித்திரமான விலங்கு, எருமையை வந்து சிங்கம் அடிக்க வந்தால் குறுக்கு வரும், வேற ஒரு விலங்கை வந்து சிங்கமோ புலியோ துரத்துச்சுன்னா இது குறுக்கு போய் நின்றுக்கிட்டு இருக்கும், யானை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கும், ஆனால் சிங்கம் அப்படி கிடையாது, ஒரே குணம் சாப்பிடும், சாப்பிட்டதுக்கப்புறம் தொந்தரவு பண்ணாது. ஒரு காலத்துக்கு பிறகு இவங்களால் நமக்கு கெடுதல் வராதுன்னு விலங்குகள் புரிஞ்சுக்கிட்டா பாசத்துக்கு ஏங்கும், வளர்த்த அம்மா வளர்த்த அப்பா சிங்கத்துக்கு வீட்டிலே வளர்த்துருப்பாங்க. காட்டில் கொண்டு போய் விட்டுட்டு சார் சில வருஷம் கழித்து அந்த குரல் கொடுத்து கூப்பிடுவாங்க, வரும் பாருங்க நாய்க்குட்டி மாதிரி ஓடியாரு. இந்த உலகம் முழுக்க ஒரே ஒரு வறுமை இருக்கு, என்ன வரும்

0: அன்புக்கு எல்லாரும் இயங்குறாங்க. யாராலும் மட்டும் அன்பு காட்ட மாட்டாங்களா அப்படிங்கிற இயக்கம் இந்த உலகத்தினுடைய அடிநாதம். அன்புக்கு தான் இந்த உலகம் இயங்குது. அன்பு கொடுக்குறவங்க தான் இந்த உலகத்துக்கு தேவைப்படுறாங்க. நம்ம மேலே அன்பு காட்ட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு எல்லா உயிரினமும் இயங்குது. நம்மக்கிட்ட ஒருத்தர் நம்மளை ஏற்றுக்கணும் அப்படின்னா பொறுமை வேணும். நீ எப்படி சிங்கத்துக்கிட்ட பொறுமை காட்டினியோ அதுக்கப்புறம் அதில் முடிய எடுத்தா கூட அதை கோச்சுக்கலையோ. இதே மாதிரி தான் மனித குலத்திலையும்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம். போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: நேரம் 8:18 கொடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் மனதோடு ராகம் நிகழ்ச்சி. இன்னைக்கு திருவாரூர் மாவட்ட நேயர்களுக்குங்க. இப்போ நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய முதல் நேயர், வாங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கங்க.
3: திருவாரூர்ல இருந்து ரவிசங்கர் பேசுறேன் மேடம்.
2: ரவிசங்கர், என்ன பண்றீங்க?
3: நான் ஒரு உணவகத்துல ஒரு உணவு பணியாற்றிட்டு இருக்கேன்.
2: வேலை செஞ்சுட்டு என்ன மாதிரி வேலைகள்லாம் செய்வீங்க கடையில?
3: நான் சூப்பர்வைசர், மேற்பார்வையாளராக இருக்கேன்.
2: பார்த்துட்டு இருப்பீங்க, ஏன்னா சரியாக கவனிக்கிறாங்களா பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு.
3: ஆமாம் ஆமாம்.
2: வேலை நேரம் எவ்வளோ நேரங்க உங்களுக்கு?
3: காலையில் 4:00 நைட்டு 5:00 கொஞ்சம் முன்னே இருக்கும் மேடம்.
2: வரவங்க ரொம்ப பசியோடு வருவாங்க, கொஞ்சம் லேட் ஆனாலுமே உடனே கோவம் வந்துடும் இல்லைங்களா?
3: ஆமாம் ஆமாம்.
2: அப்போ வந்தவொடனே ரொம்ப அவசரப்படுத்தி கேட்பாங்களே, அவங்கக்கிட்ட என்ன மாதிரியான பதில் நீங்கள் சொல்வீங்க?
3: வெளியூர்ல
2: நீங்க எப்படி யோசிக்கிறீங்க? பிள்ளைகளை வெளியில அனுப்பி படிக்க வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல வீட்டுல இருந்துட்டே போனா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா?
3: விடுதல இருந்து படிச்சா கொஞ்சம் ஒழுக்கம் ஒழுக்கமா கொஞ்சம் ஒழுங்குக்கு வருவாங்க. வீட்டுல இருந்தா கொஞ்சம் செல்லம் கொடுத்துட்டு கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்க முடியாது.
2: இல்ல அதனால என்ன சொல்ல வரீங்க?
3: கல்லூரி விடுதல இருந்து படிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்
2: நினைக்கிறேன். ஆமா, நிறைய பேரோட சேர்ந்து பழகும் போது நிறைய நல்ல பழக்க வழக்கங்கள் கத்துக்கலாம். ஆமாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவங்க.
3: நன்றிங்க.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: GRP Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மீனா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
5: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
4: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
5: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
6: ஆஹா, செம்ம வாசனை.
7: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
8: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
9: கோடை பண்பலை 100.5 இல் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
10: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
9: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
11: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
12: நாள்தோறும் நமது கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன? இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், புவி தகவலியல், பொறியியல் படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கம் தருகிறார் இணை பேராசிரியர் கருப்பசாமி சுடலைமுத்து அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா, தெளிவு பெறணுமா? அப்ப தொடர்பு கொள்ளுங்கள். 24 24 24 24 24 26 24 24 29 290 333. கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 045 42. அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி. அடுத்தது என்ன?
13: மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP.

ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRT ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.

0: ஆர்கேஜி நெய் கொடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானுவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க, ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி,
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா, பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்
7: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
3: ஆர்கேஜி நெய் வழங்கிய மனதோடு ராகம்.
0: RKG Nate.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையம் அருகில் இருந்து வலம்வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் கொடுமுடி ரகுநாதன்.
2: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் மக்களை நாடி நாளும் உங்களை நாடி வரும் கொடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் மனதோடு ராகம் நிகழ்ச்சி. இன்னைக்கு திருவாரூர் மாவட்ட நேயர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ நிகழ்ச்சி வரக்கூடிய அன்பு நேயர், வாங்க. வணக்கம்.
2: திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் இருந்து பொன்னிச்சாமி மேடம்.
1: என்ன பண்றீங்கய்யா?
2: விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்
1: மேடம். என்ன போட்டிருக்கீங்க நிலத்துல?
2: வயல் போட்டிருக்கேன்
1: மேடம். என்னங்க?
2: வயல் அடிச்சிருக்கேன்
1: மேடம். அடிச்சு விட்டுருக்கீங்களா? சும்மா
2: நாட்டு போட்டிருக்கோம்.
1: சரிங்க சரிங்க சரிங்க. வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க?
2: ஒருத்தர் வந்து ரொம்ப ஓட்டிட்டு இருப்பாங்க
1: அந்த மாதிரி இல்லைங்களா?
2: நமக்கு எல்லாருமே ஒண்ணுதான்
1: மேடம். ஆமா, உங்களுக்கு எல்லாருமே ஒண்ணுதான். சரிங்க. யார் ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க?
2: தம்பி மேடம்.
1: தம்பி சேட்டை பண்ணும்போது நினைப்பீங்களா நம்மளும் சின்ன வயசுல இப்படிதான் இருந்திருப்போம்? நம்ம
2: சேட்டை அப்படியே பண்றோம் மேடம்.
1: அண்ணா பண்ணலன்றீங்களா? பயந்துட்டு இருந்திருப்போம்.
2: ஆமா.
1: சரிங்க. என்ன நினைக்கிறீங்க இப்ப சேட்டை பண்ற பிள்ளைகளை பார்த்துட்டு?
2: அது ஒரு ஜாலியான மேடம்.
1: ஜாலியா தான் இருக்கு. அவங்களோட இயல்புல இருக்கட்டும்.

0: ஆமாம் இருக்கணும்.
1: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. என்ன பாடல் கேட்கலாங்க?
0: கோடை பொம்பளை 27 வாழ்த்துக்கள் மேடம்.
1: நன்றிங்க. பாடல்
0: கூலி படத்துலேருந்து மோனிகா.
1: சரிங்க, பாடல் கேட்கலாங்க. நன்றிங்க.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.

0: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
0: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
5: பிறந்து நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானுவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: நேரம் 8:39. இது உங்கள் கோடை பண்பலை ஒரு பிள்ளை ஐந்தின் மனதோடு ராகும் நிகழ்ச்சி. நேரில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில். வானவில் பண்பலை இன்று தந்திருக்கும் வண்ணம் வேளாண்மையில் பெண்களின் பங்கு. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் முனைவர் சே சரத் அவர்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: ஆரம்பிக்கலாங்களா?
2: கோடை பண்பலை 100.5 27வது உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 மணிக்கு சிறப்பு வென்றார் வந்தார்.
3: ஒரே ஒரு பெயர்தான்
4: கோடை பண்பலை.
3: அது பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான்.
5: வெறித்தனமா இருக்கும்.
6: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம்பாடி
3: நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும்
6: கோடை பண்பலை 100.5.
7: எல்லா நாளுமே நல்ல நாள் தான், எல்லா நேரமும் நல்ல நேரம் தான்.
2: சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
8: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
2: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை கோடை பண்பலை 100.5.
9: எத்தனை

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியாரூர், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
2: கோடை பண்பலை 100.5 சைபால்
3: முகத்தில் வருவார் சைபால் சொரியா கிளங்க சைபால் இதையில் அடையா சைபால் செத்து புண்ணா சைபால்
0: சைபால்
2: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
4: கடற்கரை ஓரமா ஒரு பெரியவர் கையால மணலை கீறிக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறார். என்னத்தையும் தேடிட்டு இருக்கிறது மாதிரி தெரிஞ்சுது. மெதுவா கிட்டத்துல போய் என்னத்தை தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். அவர் சாவகாசமாக நிமிந்து பார்த்து நிம்மதியை தேடிகிட்டுருக்கிறேன்னார். நாங்கள் ஒரு மாதிரி ஆகிட்டோம். இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு, சார் மணலில் வந்து கிழிஞ்சல் தான் கிடைக்கும், நிம்மதி கிடைக்காது அப்படின்னோம். சரி, இன்றைக்கி வசமாக நம்மகிட்ட ஒரு ஆள் மாட்டிக்கிட்டார் அப்படின்னு நினச்சி அவர் பக்கமாக போய் உட்காந்துக்கிட்டு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பெரிய மன்னர் இருந்தார். அவருக்கு எல்லா வசதியும் இருந்தது. இருந்தாலும் ஒரே ஒரு குறை, அது என்னென்னா நிம்மதி இல்லைங்கிற குறை. அரண்மனையில் தினமும் கலை நிகழ்ச்சி நாட்டியம் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருந்தது. இருந்தாலும் நிம்மதி இல்லை. சரி, நிம்மதி எங்கே கிடைக்கும் அப்படின்னு தேட ஆரம்பித்தார். உடனே அதுக்கான முயற்சிகளில் தீவிரமாக இறங்கினார். நாட்டில் உள்ள தத்துவ மேதைகளை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னார். எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க. அவங்கள பார்த்து நிம்மதி எங்கே இருக்குது அப்படின்னு விசாரித்தார். அவங்களுக்கு அது தெரிஞ்சால் ஏன் இப்படி ராஜா முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்க போகிறாங்க? ராஜாவோட கேள்விக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த பதிலும் ராஜா

0: ராஜாவுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்கள எல்லாம் அனுப்பி வச்சுட்டார். ஒரு நாள் அவர் மாளிகையில் உப்பருகையில் நின்றுக்கிட்டு இருக்கிறார். அந்த சமயத்தில் தெருவில் ஒரு பிச்சைக்காரன் ரொம்ப உல்லாசமாக பாட்டு பாடிக்கிட்டே போயிட்டுருக்கிறான். குரலில் ஒரு சந்தோஷம், நடையில் ஒரு மிடுக்கு, அவங்ககிட்ட கொஞ்சம் கூட கவலை இருக்கிறதா தெரியல. உடனே ராஜா இதை பார்த்தார். ஏவலாளிகளை வந்து கைதட்டி கூப்பிட்டார். உடனே ஓடி போய் அந்த பிச்சைக்காரனை இங்கே அழைச்சிட்டு வாங்கன்னு உத்தரவு போட்டார். இவங்க உடனே ஓடி போய் அவனை கூப்பிட்டாங்க, அரண்மனைக்கு வாழ்ந்தாங்க. அவன் வரல, அரண்மனைக்குள்ளே அடி எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டான். ராஜா கிட்ட வந்து விஷயத்தை சொன்னாங்க. அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், இப்படி ஒரு ஆள் இருக்கிறானா அப்படின்னு. சரி அவன் என்ன தான் சொல்கிறான் அப்படின்னு விசாரித்தார். இவங்க மறுபடியும் தெருவுக்கு போய் கேட்டாங்க. என்னை பார்க்கணும்னா ராஜா விருப்பப்பட்டாருன்னா அவரை வேணும்னா இங்கே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டான். அதை வந்து ராஜா கிட்ட சொன்னாங்க. அவருக்கு கோபம் வரல. இவ்வளவு சுதந்திர உணர்வோடு இருக்கிறவன் சாதாரண ஆளாக இருக்க முடியாது அப்படின்னு நினச்சார். உடனே கிடுகிடுன்னு இறங்கி தெருவுக்கு வந்தார். பிச்சைக்காரங்கிட்ட போனார். நீ கவலைப்படாமல் சந்தோஷமாக பாடிக்கிட்டு போறிய, அது எப்படி முடியுது உன்னால் அப்படின்னு கேட்டார். ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு அவன், அதுக்கு இல்லை, எனக்கு அரண்மனையில் எவ்வளவோ சுகபோகங்கள்லாம் இருக்குது, இருந்தாலும் நிம்மதி இல்லை, இது ஏன்னு எனக்கு தெரியல. இந்த தேசத்தில் உள்ள அறிஞர்களையெல்லாம் கூப்பிட்டு கேட்டு பார்த்துட்டேன், அவங்களுக்கும் தெரியல. உன்னை கேட்டால் தெரியும்னு நினச்சேன், அதனால தான் சந்திக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். ஆனால் நீ வரமாட்டேன் விட்டியே அப்படின்னார். பிச்சைக்காரன் கடகடன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். மகிழ்ச்சிக்கும் உங்களுக்கும் தடையாக இருக்கிறது இந்த மாளிகை தான். இதை விட்டுட்டு வெளியில் வந்துவிட்டால் நிம்மதி தேடிட்டு வந்துடும்னா. நான் அரசன், எனக்குன்னு கடமைகள் இருக்குது, அதையெல்லாம் விட்டுட்டு எப்படி வர முடியும்னார் ராஜா. ரெண்டும் ஒரே நேரத்தில் கிடைக்கணுங்கிறது முடியாத காரியம். உங்கள் சுகபோகத்துக்கு விலையாக தான் உங்கள் நிம்மதியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன பாருங்கள், என்கிட்ட எதுவும் இல்லை, அதனால் எதுவும் போயிடுமோங்கிற பயமும் இல்லை, நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னா அவன். ராஜா உடனே சந்தோஷப்பட்டு தன்னுடைய மேலங்கியை எடுத்து அவனுக்கு பரிசாக கொடுத்தாரான். அவன் சிரிச்சுக்கிட்டே அதை வாங்க மாட்டேன்னு விட்டானான். இதை நீங்கள் எனக்கு கொடுக்கறதுனால எந்த பயனும் இல்லை, அதே நேரத்தில் அதை வாங்கிக்கிட்டேன்னா அடுத்த வினாடியிலேருந்து அதை எப்படி காப்பாற்றுறதுங்கிற கவலை எனக்கு வந்து சேர்ந்துடும், அப்புறம் தூக்கம் வராது, நிம்மதி போயிடும் அப்படின்னானான். சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு சந்தோஷமாக பாடிக்கிட்டே போயிட்டான். நிம்மதி எங்கே இருக்குங்கிறதையும் ராஜா தெரிஞ்சுக்கிட்டார். அந்த இடத்துக்கு தன்னால் போக முடியாதுங்கிறதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டார். இப்படி இந்த கதையை அந்த கடற்கரையில் மணலை கீறிக்கிட்டே உட்காந்துருந்தார அந்த பெரியவர்கிட்ட சொல்லி முடித்தோம். அவர் முகத்தில் ஒரு தெளிவு தெரிஞ்சுது. எங்களை நிமிந்து பார்த்தார். ரொம்ப நன்றிங்க, இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு, நிம்மதி வேணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னார். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டோம். இனிமேல் இந்த பக்கம் வந்தால் உங்கள் கண்ணில் படாத இடமா பார்த்து உட்காரணும்னு
1: புரிஞ்சுக்கிட்டேன். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

நிறைவுக்கு வருகிறது மனதோடு ராகம். மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 8 மணிக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்ற திருவாரூர் மாவட்ட நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த அன்பு நெஞ்சங்களுக்கும் நன்றிங்க. விடைபெறுகின்றேன் மீனா. நன்றி, வணக்கம் நேயர்களே. கொடை பன்மலை நூற்பிழை 5 தொடர்கிறது உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில். இன்று வேளாண்மையில் பெண்களின் பங்கு எனும் தலைப்பில். முன்னதாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். மேற்கு வங்கத்தில் மகளிருக்கு 3000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் அன்னபூர்ணா சமூக நலத்திட்டத்தை அம்மாநில அரசு இன்று தொடங்குகிறது. கர்நாடக மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடியால் 80% குறு சிறு விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களுக்கு நன்மை தரக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் பிறந்தநாளையொட்டி சென்னையில் உள்ள அவருடைய சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்கான தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படுவது குறித்து விசாரணை நடத்த ஒரு நபர் ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. அரக்கோணம் ரயில் நிலைய பணிமனையில் பராமரிப்பு பணிகளை முன்னிட்டு இன்று முதல் வரும் 5ஆம் தேதி வரை புறநகர் ரயில் சேவைகளில் செய்யப்பட இருந்த மாற்றங்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. குஜராத் மாநிலத்தில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வழங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். ஐநா பொதுசபை தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள பங்களாதேஷ் அமைச்சர் திரு கலிலூர் ரஹ்மானுக்கு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் பிரிவில் லக்ஷயா சென் முதல் சுற்றில் தோல்வியடைந்து வெளியேறினார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரசியின் நேரம் 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரசி.
3: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வண்ணமாய் விரியும் வானவெளியின் இன்றைய வண்ணம் வேளாண்மையில் பெண்களின் பங்கு. விதையை மண்ணில் புதைப்பவள் பெண், விளைச்சலை உலகிற்கு வழங்குபவளும் பெண். வேளாண்மையின் வெற்றி பயணத்தில் பெண்களின் உழைப்பு என்றென்றும் குறிப்பிடத்தக்கது. நேயர்கள் தொட்டு வரலாம் 24 24 24 என்ற எண்ணிலும், 24 24 29 மற்றும் 24 24 26 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42 என்ற எண்ணை இணைத்து வரலாம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் முனைவர் சே சரத். நிகழ்ச்சியை நெறியாழ்கை செய்கிறார் செல்வபாலா.
5: நன்றி சாந்தி செல்வி. வணக்கம் தமிழ், வணக்கம் நேர்களே.

0: கொடைக்கானல் பந்தலை 100.5 தலையங்க நிகழ்ச்சியான வானவில் இன்றும் வேளாண் வானவிலாக வருகிறது. இறை நிகழ்ச்சியில் பெண்கள் விவசாயத்தில் எந்த அளவுக்கு முக்கியமான பங்காற்றாங்க அதை ஒட்டின தலைப்பு தான் இன்றைக்கு தலைப்பு, வேளாண்மையில் பெண்களின் பங்கு. உலகின் முதல் விவசாயி பெண் அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க. அதை போலவே இந்த ஆண்டு, அதாவது 2026 ஆண்டை சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக ஐநா அறிவிச்சிருக்கிறாங்க. இதற்கு என்ன காரணம், பெண்கள் என்ன மாதிரியான சவால்களை எல்லாம் சந்திக்கிறாங்க, அரசினுடைய திட்டங்கள் எந்தெந்த மாதிரி திட்டங்கள்லாம் இருக்குது பெண்கள் விவசாயத்தில் முன்னேறதுக்கு, எந்த மாதிரியான மானியங்கள் இருக்குது, எந்த மாதிரியான உதவி திட்டங்கள் இருக்குது, எந்த மாதிரியான பயிற்சிகள் இருக்குது, இது மாதிரியான பல்வேறு தகவல்களையும் வழங்க இருக்கிறார் இன்றைய நம் நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் முனைவர் சே. சரத் அவர்கள். ஏறத்தாழ 4 புத்தகங்கள் எழுதியிருக்காரு, நிறைய ஆய்வு கட்டுரைகள் எழுதியிருக்காரு, ஆய்வரங்கங்களில் நிறையா பேசியிருக்காரு விவசாயிகளுக்காக, மாணவர்களுக்காக. 3 காலம் இந்த துறையில், அதாவது பயிற்சி துறையில் அனுபவம் வாய்ந்தவர். இப்போ குமரகுரு கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றிகிட்ருக்காரு. அவர் தான் சந்திக்க போகிறோம். ஐயா வணக்கம்.
1: வணக்கம். கோடை பண்பலை நேயர்களுக்கு அன்பு வணக்கம்.

0: மகிழ்ச்சிங்கய்யா. மீண்டும் ஒரு முறை உங்களை தொலைபேசி வழியாக நேயர்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல மகிழ்ச்சி. இந்த ஆண்டு சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக ஐநா அறிவிச்சிருக்கிறாங்க. எதற்காகங்கய்யா இந்த ஆண்டை இந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்க? ஏன்னா கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த மாதிரியான ஆண்டுதோறும் ஏதாவது ஒரு சிறப்பு அம்சத்தை கையில் எடுக்கிறாங்க, சிறுதானிய ஆண்டு அது மாதிரிலாம். என்ன காரணங்க?
1: கட்டாயங்க, இந்த வருடம் வந்து ஐநா வந்து சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு 2026 வந்து அறிவித்திருக்கிறாங்க. இதோட பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐக்கிய நாடுகளோட உணவு மற்றும் வேளாண் அமைப்பு வந்துங்க 2026 வந்து சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை வந்து முன்மொழியாங்க. இந்த தீர்மானத்தை முன்மொழிகிற நாடு வந்து அமெரிக்காங்க. இந்த தீர்மானத்துக்கு ஆதரவா கிட்டத்தட்ட 123 நாடுகள் வந்து ஆதரவா நின்றதுனால இது வந்து ஐநாவோட பொது சபையில நிறைவேறுதுங்க. இது ஏன் வந்து இந்த 2026 வந்து பெண் விவசாயிகள் ஆண்டா வந்து கொண்டாடணும், ஏன் வந்து அறிவிக்கணும் அப்படின்னா, நீங்க பல ஆண்டுகளாக வந்து வேளாண்மையில் வந்து பெண்களோட அதிகாரமயமாக்கல் வந்து அந்த அளவுக்கு போற்றப்படும் வகையில வந்து இல்லைங்க. இந்த அவசர நிலையை கருத்துல வச்சுட்டுதான் 2026 வந்து பெண்களின் சர்வதேச விவசாயிகள் ஆண்டா வந்து ஐநா வந்து அறிவிச்சிருக்குங்க. இதுல முக்கியமான காரணங்கள் என்னன்னா, ஒண்ணு வந்து அவங்களோட உழைப்பை வந்து அங்கீகரிச்சணும், அடுத்து அவங்களுக்கு உண்டான கட்டமைப்பு தடைகளை வந்து நீக்கி, எடுத்துக்காட்டுக்கு நில உரிமை, நிதி, தொழில்நுட்ப தடைகள், கல்வி மற்றும் தேவைகள் வந்து அவங்களுக்கு ஆக்கப்பூர்வமான அணுகல் முறையை வந்து ஏற்படுத்தி தரணும், அடுத்து பொருளாதார நன்மை, அவங்களுக்கு தேவையான பொருளாதார கட்டமைப்பை வந்து ஏற்படுத்தி தரணும், அடுத்து நெருங்கி வரும் காலநிலை நெருக்கடி, இதை எல்லாத்தையும் தாண்டி கொள்கை மாற்றம். எனவே இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் ஐநா வந்து சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக 2026 வந்து அறிவிச்சிருக்கிறாங்க.
0: சிறப்புங்க, நல்லது ஒரு தொடக்கத்தை கொடுத்துருக்கிறீங்க. நேயர்கள் இது தொடர்பான கேள்விகளோட தயாரா இருக்கிறாங்க. முதலாவது நேயரை சந்திக்கலாம். வாங்க, வணக்கம்.
2: ஐயா உங்களுக்கும் சிறப்பு விருந்தினரை உங்களுக்கும் காலை வணக்கங்களுடன் கைலாசம்.
0: சொல்லுங்கம்மா.
2: ஐயா கிட்ட 2 கேள்வி. ஐயா எங்களுக்கு வந்து பெண்கள் வந்து இன்னைக்கு உங்களுக்கே தெரியுங்க ஐயா, நிறைய பெண்கள் வந்து இன்னைக்கு விவசாயத்துல சாதிக்கிறாங்க ஐயா, ஆனா எங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குங்கிறது எங்களுக்கே தெரிய மாட்டேங்குதுங்க ஐயா. அதாவது என்ன சொல்றேன்னா, எங்களுக்கான இது எங்களுக்கே தெரியலைங்க ஐயா, அதை பத்தி சொல்லுங்க ஐயா. தெரியலன்னு சொல்றதுங்க ஐயா எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து உரிமைகள் அதாவது பெண்கள்லாம் இன்னைக்கு தனிப்பட்ட முறையா ஒரு கடன் வாங்குறது பிடிக்கிறது அந்த மாதிரி ஏதாவது எங்களுக்குன்னு ஏன்னா குழுல வாங்குறேங்க ஐயா, மற்ற என்ன மாதிரி விவசாய கடன்கள் எங்களுக்கு கொடுக்குறாங்க ஐயா, அது ஒண்ணுங்க ஐயா. இன்னொன்னு வந்து வந்து பாத்தீங்கன்னாங்க ஐயா, நிறைய மகளிர் வந்து விவசாயத்தை விட கூட இன்னைக்கு நிறைய தொழில்கள் செய்யறாங்க ஐயா, அந்த மாதிரி உள்ள ஒருத்துக்கு எவ்வளவு விவசாய கடன் இந்த மாதிரி கொடுக்குறாங்க ஐயா? இரண்டு சொல்லுங்க. நன்றிங்க ஐயா.
0: சரிங்கம்மா.
1: நல்ல கேள்விங்க. இதுல வந்து இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு புள்ளி விவரத்தை வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நம்ம இந்தியால வந்து இருக்கிற 15 கோடி விவசாயிகள்ல கிட்டத்தட்ட பெண் விவசாயிகள் வந்து 3.6 கோடிங்க. அந்த 3.6 கோடியில அதாவது கிட்டத்தட்ட 80% பெண் விவசாயிகள்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா, வெறும் 17% விவசாயிகள் மட்டுமே வந்து நில உடமையாளர், அதாவது அந்த வேளாண் நிலத்திற்கு வந்து சொந்தம் கொண்டாடும் வகையில் அவங்களுக்கு வந்து உரிமை உண்டுங்க. மீதி யாருக்கும் வந்து அந்த உரிமை வந்து கிடையாதுங்க. ஆனா இதுவே இன்னொரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப தற்போதைய ஆய்வுப்படி வெறும் 40% இருந்த பெண்களோட பங்களிப்பு, வேளாண்மையில பெண்களோட பங்களிப்பு கடந்த ஆண்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து 60% வந்து அதிகரித்திருக்குது. அதாவது 20% வந்து 40%-20% அதிகரித்து 60% இருக்கு. ஆனா அதே ஆண்களின் பங்களிப்பு வந்து குறைந்துட்டே வந்து வருது. இந்த முன்மாதிரி நிகழ்வை எல்லாம் வச்சுட்டுதான் ஐநா வந்து இருந்து சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டா வந்து அறிவித்தாங்க. இதுல வந்து நீங்க 2 கேள்வி கேட்டீங்க, பெண்களுக்குன்னு என்னென்ன மானிய திட்டங்கள் அல்லது அவங்களுக்குன்னு அரசோட ஊக்கப்படுத்தும் திட்டங்கள் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு. நீங்க வந்து விவசாயம் அல்லது எல்லா துறையில எடுத்துட்டீங்கன்னா, அதுல பெண்களுக்குன்னு ஒரு முக்கிய வந்து முன்னுரிமை வந்து உண்டுதான் நான் வந்து சொல்லுவேன். இதுல வந்து எடுத்துக்காட்டுக்கு வந்து மகிளா கிசான் சக்திகரன் பரியோஜனம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குங்க. இது வந்து தேசிய கிராமப்புற வாழ்வாதார இயக்கத்துக்கு கீழே வந்து வருது. இதுல வந்து பெண் விவசாயிகளோட திறனை வந்து மேம்படுத்துறதுங்க, அவங்களுக்கு நிலையான வேளாண் முறைகளை வந்து ஊக்குவிக்கிறது, இது எல்லாத்தையும் காட்டில உங்களுக்கு ஒரு சுயநம்பிக்கை அல்லது தன்னம்பிக்கை, என்னால முடியும், பெண் நினைத்தால் எதுவும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் திட்டமா வந்து இது இருக்குங்க. அடுத்தது நம்ம ட்ரோன் திதி திட்டம், இது வந்து 2024 வந்து ஆரம்பிச்சாங்க. இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா 2024-2026 காலகட்டத்துல கிட்டத்தட்ட 15,000 பெண் சுயுதவி குழுக்களுக்கு வந்து

0: வேளாண் வாடகை சேவைக்காக ட்ரோன் வழங்குற திட்டத்தை நோக்கமாக கொண்டு பயிற்சி வந்து தந்திருக்கிறாங்க. அடுத்து தீன்தயாள் அந்தோத்ய யோஜனா, கிராமப்புற வாழ்வாதார இயக்கம் திட்டம், பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி, இது வந்து வருடம் 6000 தரும் உதவித்தொகை திட்டம்.
1: நிச்சயமா நிறைய திட்டங்கள் இருக்கு, தொடர்ந்து பேசலாம். பெண்களுக்கு என்ன மாதிரியான மானியங்கள் இருக்கு, என்ன மாதிரியான கடன் வசதிகள் மத்திய மாநில அரசுகள் வழங்குறாங்க அப்படின்னு. இது கொடைக்கானல் பண்பலை 100.5.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
5: வாவ்,
4: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
6: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
7: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
9: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்று GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
10: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
11: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
12: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
13: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம்.
14: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
15: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
14: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
15: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
14: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
15: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
14: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
16: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
1: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ்.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
1: மேக வேதியில் ராக ஊர்வலம். கொடைக்கானல் பண்பலை 100.5 தலைங்க நிகழ்ச்சியான வானவில் இன்று வேளாண் வானவிலாக விரிந்து கொண்டிருக்கிறது. இன்று நிகழ்ச்சியில் வேளாண்மையில் பெண்களின் பங்கு என்ற தலைப்பில் நமது சிறப்பு விருந்தினர் சே சரத் அவர்கள் பங்கேற்று பல்வேறு தகவல்களையும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் அதிகமாக பெண்கள் அந்த வேளாண் உபத்தொழில்களான கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, இது மாதிரியான விஷயங்களில் அதிகமாக கவனம் செலுத்துகிறாங்க. இதை தாண்டி விவசாயத்துக்கு பெண்கள் வரணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கவனம் செலுத்துறீங்க?
0: கட்டாயங்க. நீங்க சொன்ன மாதிரி வந்து கால்நடை வளர்ப்பு, ஏனைய வந்து உபத்தொழில்களான வேளாண்மை உபத்தொழில்களை வந்து பெண்கள் வந்து, பெண் விவசாயிகள் வந்து பங்கெடுத்துட்டு வர்றாங்க. இதைய காட்டிலும் இன்னும் வந்து பெண் விவசாயிகள் வந்து அதிக அளவில் வந்து முன்னெடுக்கணும்னா, முதலில் வந்து அவங்களை கையாளும் வகையில் வந்து நாம வேளாண் இயந்திரங்களை வந்து கண்டுபிடிக்கணும். எடுத்துக்காட்டுக்கு, பெரும்பாலான வேளாண் இயந்திரங்கள் வந்து ஆண்களே வந்து இயக்கும் வகையில தான் வந்து இருக்குங்க. அது வந்து பெண்களும் வந்து சௌகரியமாக இயக்கும் வகையில் வந்து நாம் அவங்களுக்கு வந்து வேளாண் இயந்திரங்களை வந்து கண்டுபிடிக்கணும். அடுத்து இரண்டாவது, அவர்களுக்கு தேவையான மானிய திட்டங்கள், உதவி திட்டங்கள் வந்து இன்னும் பெருமளவுல வந்து எடுத்துச் செல்லணும். அதாவது

0: கடைகோடி பெண்களுக்கும் வந்து இந்த திட்டத்தின் வந்து தெரிஞ்சிருக்கணும். இந்த திட்டம் மூலம் பயனடைஞ்சா அவங்களுக்கு எந்தெந்த வகையான வந்து பொருளாதார முன்னேற்றம் வந்து இருக்கும் அப்படிங்கறத வந்து நாம அவங்களுக்கு வந்து சொல்லணுங்க. ஸோ இதெல்லாம் வந்து முன்னெடுத்தா இன்னும் அவங்களோட பங்களிப்பு வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம கட்டாயம் இல்லை.
1: நிச்சயமா, ஏற்கனவே இருக்கக்கூடிய இயந்திரங்களை வந்து மறுசீரமைப்பு பண்ணணும், இல்லை அப்படின்னா பெண்கள் இயக்கிற மாதிரியான புதிய வடிவமைப்பை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றீங்க. இது தொடர்பான ஆராய்ச்சிகள் எதுவும் நடக்குதுங்களா?
0: இல்லைங்க, வந்து ஒவ்வொரு வேளாண் இயந்திர துறையில வந்து நடந்துட்டு இருக்குங்க. ஆனா இதுன்னு பெருமளவுல வந்து எடுத்துடணும். எடுத்துக்காட்டுக்கு வந்து நீங்க தமிழ்நாடு அரசுக்கு வேளாண் இயந்திரங்கள் மயமாக்கல் துறையில வந்து இது சம்பந்தப்பட்ட ஆய்வுகள் வந்து நடந்துட்டு இருந்தாங்க. அதாவது வந்து பெண்களோட பங்களிப்பு வந்து வேளாண்மையில அதிகரித்துட்டு வருது. அவங்கள வந்து நிலையா வேளாண்மையில நீடித்து நிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள் வந்து எளிதாக கையாளும் வகையில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து ஆடியு ரீதியலாக போயிட்டு இருக்கு.
1: சரிங்க, அந்த நேயர் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த ட்ரோன் வாடகை திட்டங்கள் அப்புறம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னீங்க இல்லையா, வேற என்னென்ன மாதிரி எடுத்துட்டு இந்த ட்ரோன் வந்து மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு தரப்படுதுங்களா, இல்லை தனிப்பட்ட பெண்கள் பெண் விவசாயிகளுக்கே கொடுக்கப்படுதுங்களா?
0: ஆமாங்க, முன்னுரிமை வந்து சுய உதவி குழுக்களுங்க, பெண்கள் சுய உதவி குழுக்களுக்கு. இதோட முக்கிய நோக்கமே வந்து பெண்கள் வந்து அந்த ட்ரோன் இயக்கத்தை வந்து கற்றுக்கணும். அது மூலம் வந்து வேளாண் பயிர்களுக்கு வந்து வாடகையின் அடிப்படையில வந்து விவசாயிகள் வந்து ட்ரோனை எடுத்துட்டு போய் அதுல வந்து அவங்க அது மூலம் வந்து மருந்து வந்து செலுத்திக்கலாம். இதுக்கு வந்து பெண் விவசாயிகளுக்கு குறிப்பா வந்து சுய உதவி குழுக்களுக்கு வந்து பயிற்சி வந்து தர்றாங்க. இது ஒரு முன்மாதிரியான திட்டம்னே வந்து சொல்லுவேன். ஏன்னா நீங்க கிட்டத்தட்ட 2 வருட காலகட்டத்துல 15,000 பெண் உதவி குழுக்களுக்கு வந்து இந்த நமோ ட்ரோன் உதவி திட்டம் மூலம் வந்து பயிற்சி வந்து தந்திருக்கின்றது ஒரு போற்றப்படும் வகையிலான நிகழ்வு தான் சொல்லணுங்க.
1: நிச்சயமா, வேற என்னென்ன கடன் திட்டங்கள்லாம் இருக்குங்க?
0: கட்டாயம், இது நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி கிசான் கிரெடிட் கார்டுங்க. இது வந்து பெண் விவசாயிகள் வந்து குறைந்த வட்டியில வந்து பயிர்கடன் தர்ற வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி தருங்க. அடுத்து வந்து வேளாண் இயந்திர மயமாக்கல் துணை இயக்கம், இது வந்து நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பெண்களுக்கு குறிப்பாக வந்து வேளாண் கருவிகள் வந்து அவங்க கையாளும் வகையில் இயந்திரங்கள் வாங்கும் வகையில் வந்து அதற்குன்னு ஒரு சிறப்பு மானியம் வந்து தரணும்.
1: பொதுவா வந்து இப்போ
0: பாதுகாப்பு இயக்கம் பெண் விவசாயிகளுக்கு வந்து மேம்பட்ட விதைகள் பயிற்சிகள் அந்த இதெல்லாம் வந்து தரணும். அதுக்கப்புறம் தேசிய நிலையான வேளாண் இயக்கம், விவசாய அறிவியல் மையங்கள், அதாவது வேளாண் அறிவியல் நிலையங்கள் மூலம் வந்து பெண் விவசாயிகளுக்கு குறிப்பா பயிற்சிகள், அதாவது அவங்களே தன்னை இண்டிபெண்டா வந்து அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் அதற்குண்டான பயிற்சிகள், அதாவது தேனி வளர்ப்பு கால்கான் வளர்ப்பு போன்ற பயிற்சிகள் வந்து அங்க தர்றாங்க. இதெல்லாம் வந்து மத்திய அரசின் முழுமுதற் பெண் விவசாயிகளுக்கான திட்டங்கள்னு சொல்லலாம்.
1: நிச்சயமா, பொதுவாக அந்த டிராக்டர் மாதிரியான இயந்திரங்கள் வாங்குறதுக்கு பெண்கள் வாங்கினாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட 40% நினைக்கிறேன் மானியம் உண்டு. அதுக்கு மேலேயும் பெண்களுக்கு மானியம் சிறப்பு திட்டம் எது இருக்குங்களா?
0: இல்ல இல்லைங்க, நீங்க வந்து குழுவா போனா இன்னும் மானியம் வந்து அதிகம். அதாவது சுயுதவி குழு மூலம் வந்து நீங்க ஒரு வேளாண் இயந்திரம் எது வாங்கினாலும் உங்களுக்கு வந்து மானியம் அதிகம். அதாவது தனிநபர் போய் வங்கிகளில் வந்து சேர்த்து வாங்குறது காட்டிலும் குழுவாக சென்றால் அதுக்கு வந்து இன்னும் மானியம் வந்து அதிகம்.
1: நல்லதுங்க, அந்த நல்ல முறையில் விளைச்சல் எடுக்கக்கூடிய பெண் விவசாயிகளுக்கு அல்லது நல்ல முறையில் வேளாண்மை செய்யக்கூடிய பெண் விவசாயிகளுக்குன்னு விருதுகள் எதுவும் வழங்கப்படுதுங்களா?
0: இல்ல, தனிப்பட்ட வகையில வந்து விருது வந்து இல்லைங்க. ஆனா வந்து பொதுவாக வந்து விவசாயிகள் அந்த கேட்டகரி அதுக்கு கீழே வந்து தமிழ்நாடு அரசு வந்து சிறந்த விவசாயி விருது வந்து வர்றாங்க. அதை வந்து மத்திய அரசு இதுலயும் வந்து இருக்குங்க. அதாவது குறிப்பா வந்து நெல் சாகுபடையில வந்து அதிக விளைச்சல் எடுத்தா வந்து வருடம் வருடம் வந்து தமிழ்நாடு அரசு வந்து விருது தருவாங்க. அதுல குறிப்பாக பெண் விவசாயிகளுக்குன்னு இல்லைங்க, பொதுவாக விவசாயிகளுக்கு அப்படின்னு வந்து உண்டுங்க.
1: மத்திய அரசினுடைய இந்த மகிழா கிசான் விருது மாதிரியான விருதுகள் மாநில அரசுல இல்லை, ஆனா மத்திய அரசுல இருக்கு இல்லைங்களா?
0: ஆமாங்க. அது போக வந்து தனியார் அமைப்புகள் வந்து நிறைய வந்து தராங்க. எடுத்துக்காட்டுக்கு வந்து மகேந்திரா குழுமம் வந்து பெண் விவசாயிகளுக்கு வந்து ஒரு முன்னுரிமை தராங்க. அந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட அமைப்புகள் வந்து நிறைய வந்து பெண் விவசாயிகளோட அங்கீகாரத்தை வந்து போடுறாங்கன்னு தான்
1: சொல்லுவாங்க. அதே மாதிரி பெண் விவசாயிகள் கையாளுற மாதிரியான இயந்திரங்கள், பெரும் இயந்திரங்கள் சொன்னீங்களே, அதே மாதிரி சின்ன இயந்திரங்கள், அந்த களை எடுக்கக்கூடிய கருவிகள், மருந்து தெளிக்கக்கூடிய கருவிகள், அது மாதிரி எதுவும் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு?

0: அது வந்து ஏற்கனவே இருக்குன்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா இன்னும் பல இடங்கள்ல வந்து இன்னைக்கு வந்து நீங்க மருந்து தெளிக்கிறதோ அல்லது வந்து இப்ப நெல் அல்லது ஏனைய பயிர்களில் வந்து களை பறிக்கிறதுங்க அல்லது வந்து இன்டர் கல்டிவேட்டர் வீடு ஆபரேட்டர்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து பயிர்களுக்கு இடையில இருக்கிற களையை வந்து கரைச்சிருக்கு சிறிய வகையிலான இயந்திரம், அது எல்லாமே வந்து பெண்கள் இயக்கக்கூடிய வகைகள் வந்து இருக்குங்க. ஆனா இன்னும் பெரும் இயந்திரங்கள் வந்து பெண்கள் வந்து எளிதாக கையாளும் வகையில் வந்து அதற்குண்டான தொழில்நுட்பமோ அல்லது அதற்குண்டான வசதியை வந்து ஏற்படுத்தி தரும் பணியில் வந்து வேளாண் இயந்திரத்துறை வந்து பங்களிப்பு வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆய்வு ரீதியா.
1: இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எல்லாருமே ஐடி ஃபீல்டு அந்த மாதிரி நகர்ந்து போய்கிட்டு இருக்கக்கூடிய சூழலில் படித்த இளைஞர்களும் பெண்களும் விவசாயத்தை நோக்கி வர்றதுக்கு சில முக்கியமான காரணங்களும் உண்டு. ஏன்னா இன்றைக்கி உணவு தேவை அதிகரிச்சிருக்குது, உணவுக்குத்தான அவசியம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால வர்றாங்க. அவங்க என்ன மாதிரியான சவால்களை சந்திக்கிறாங்க இளம்

0: நகர்ந்து போய்கிட்டு இருக்கக்கூடிய சூழலில் படித்த இளைஞர்களும் பெண்களும் விவசாயத்தை நோக்கி வர்றதுக்கு சில முக்கியமான காரணங்களும் உண்டு. ஏன்னா இன்றைக்கி உணவு தேவை அதிகரிச்சிருக்குது, உணவுக்குத்தான அவசியம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால வர்றாங்க. அவங்க என்ன மாதிரியான சவால்களை சந்திக்கிறாங்க? இளம் தலைமுறையினர் விவசாயத்துக்கு புதுசாக உள்ளே வரும்போது பெண்கள் இந்த மாதிரியான சவால்களை எல்லாம் சந்திக்கிறாங்க.
1: கட்டாயங்க, நீங்க வந்து ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பெண் விவசாயிகளோட பங்களிப்பு வந்து இப்ப அதிகமாயிட்டு வருது. அதாவது வந்து 20% 40%லிருந்து 60% வந்து அதிகரிச்சிருக்கு. இதுல வந்து முக்கியமா அவர்கள் சந்திக்கும் சவால்கள் என்ன, முதல் வந்து நில உரிமை வந்து இல்லாமைங்க. அதாவது பல பெண் விவசாயிகளை வந்து நேரடியா வந்து விவசாய பணிகள் ஈடுபட்டாலும் அவர்களுக்கு அந்த நில உரிமை வந்து அவர்களோட பெயர்ல வந்து இல்லைங்க. இதனால அவங்கனால வங்கி கடனோ அல்லது அரசு மானியமோ மற்றும் ஏனைய திட்டங்கள், அதாவது அரசு சார்ந்த மானிய திட்டங்கள் பெறுவதில் வந்து சிரமம் இருக்குமா. அடுத்து இரண்டாவது நிதி மற்றும் கடன் வசதிகளுக்கான குறைந்த அணுகல் முறை, அதாவது நில உரிமை ஆவணங்கள் இல்லாதனால இது வந்து பெண்களுக்கு வங்கிகளில் வந்து கடன் வாங்கும் இது வந்து பெரும் சவாலா வந்து இருக்குங்க. அடுத்து தொழில்நுட்பம் மற்றும் பயிற்சி வாய்ப்புகளின் ஒரு பற்றாக்குறை, அதாவது புதிய தொழில்நுட்பங்கள் இயந்திர பயன்பாடு அதெல்லாமே வந்து பெண்களுக்கு இன்னும் முழுமையா வந்து போய் சேரலன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் அடுத்த தலைமுறை வந்து வேளாண் சார்ந்து வரணும், இதையெல்லாம் வந்து நம்ம மேம்படுத்தணும். ஏன்னா இதெல்லாம் ஒரு மிக முக்கியமான காரணங்கள். இது எல்லாத்தையும் காட்டிலும் ஊதிய ஏற்றத்தாழ்வு. ஏன்னா ஒரு வேலையில வந்து ஆணும் பெண்ணும் அவங்க செஞ்சாலும் சில பகுதிகளில் வந்து சில பகுதிகளில் பல பகுதிகளில் வந்து பெண்களுக்கு வந்து ஆண்களை விட குறைவான கூலிதான் வந்து தர்றாங்க. இது வந்து ஒரு மிக முக்கியமான காரணங்க. அடுத்தது முடிவெடுக்கும் அதிகாரம், அடுத்து சந்தை அணுகல், காலநிலை மாற்றம், இது ஒரு மிகப்பெரிய இதுங்க. இதெல்லாம் வந்து மிக முக்கியமான சவால்கள்.
0: நிச்சயமாக பெண்களுக்கு நில உரிமை அதிகமாக வழங்கணும் அப்படின்றதுக்காக தான் பத்திரப்பதிவுத்துறையில் கூட பெண் பெயரில் பத்திரம் பதியும் போது சலுகைகள்லாம் கொடுக்குறாங்க. அதனால் பெண்கள் நிச்சயமாக நில உடைமையாளர்களாக மாறுவாங்க அப்படின்னு நம்புறோம். இது கொடைக்கானல் பண்பலை 100.5.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
5: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
6: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
7: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
7: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்று ஜிஆர்டி ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
8: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
9: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜி நெய்யின் நல்வாழ்த்துக்கள்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
0: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பா ஸ்கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
4: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிய வானவில்.
5: Sunflower oil.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
1: இணைந்து வழங்கியோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: கோடை பண்மலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையம் அருகில் இருந்து வளமர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் கொடுமுடி ரகுநாதன்.
1: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: வானிலையில் கனமழை. இது கொடைக்கானல் பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இன்று வேளாண்மையில் பெண்களின் பங்கு குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் சிறப்பு விருந்தினர் முனைவர் சி சரத் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கங்க ஐயா.
8: வணக்கம்.
7: நிறைய விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கிட்டே இருந்தோம் இல்லைங்களா. இந்த வேளாண்மை தொடர்பான கல்வி பெண்களுக்கு எந்த அளவுக்கு புகட்டப்பட்டிருக்குது, இல்லை இன்னும் எவ்வளவு தூரம் தேவைப்படுது?
8: கட்டாயங்க. வேளாண் கல்வின்னு வந்து நீங்க பாத்துட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற பிரத்யேகமான பல்கலைக்கழகம், கிட்டத்தட்ட 100 வருடமான பல்கலைக்கழகம். அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களும் வந்து வேளாண் பல்கலைக்கழகங்கள் இருக்குங்க. நீங்க எல்லா வேளாண்மை பல்கலைக்கழகங்களும் வந்து பெண்கள், அதாவது மாணவிகளோட வருகை வந்து அதிகமா இருக்கு. அதாவது ஒரு வகுப்பறைக்கு வந்து 100 பேர் இருக்கிறாங்கன்னா, அதுல கிட்டத்தட்ட 70-80% வந்து மாணவிகளோட பதிவு வந்து அதிகமா இருக்கும். அதாவது ஆண்களை காட்டிலும் ஆண் மாணவர்களை காட்டிலும் மாணவிகள் வந்து அதிக அளவு வந்து வேளாண் கல்வியில வந்து சேர்றாங்க அப்படின்னு வந்து சொல்லணும். ஏன்னா மிக முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்கள வந்து வேளாண் கல்வி என்பது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்புலம் தரும் வகையில் வந்து இருக்குங்க. எடுத்துக்காட்டுக்கு வந்து பின்னாடி வந்து அவங்க வந்து வேளாண்மை சார்ந்த வந்து ஆய்வுகள்ல வந்து ஈடுபடுறக்கும், அல்லது வேளாண்மை சார்ந்த பணிகள் வந்து முன்மாதிரியான வேளாண்மையை வந்து எடுத்துட்டு போறதுக்கும் ஒரு வாய்ப்பாகவும், இதை எல்லாவற்றையும் காட்டிலும் அவர்கள் வந்து அரசு சார்ந்த பணிகளில் வந்து எளிதில் வந்து சேர்வதற்கு வேளாண் கல்வி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பயனை வந்து அவங்களுக்கு கண்டு தொடரணும்னா தொடரணும். இன்றைய காலகட்டத்திலும் வேளாண்மை பல்கலைக்கழகங்கள் வந்து மாணவிகளோட சேர்க்கையை வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னு தான் வந்து நான் இதை வந்து அழுத்தம் திருத்தமாக இந்த இடத்துல வந்து பதிவு பண்றேன்.
7: நிச்சயமா ரொம்ப அருமையா சொன்னீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
9: வணக்கம் ஐயா.
7: வணக்கங்க.
9: உங்களுக்கும் விருந்தினர் ஐயாவுக்கும் காலை வணக்கம் ஐயா.
7: வணக்கம் சொல்றவங்க யாரு, எங்க இருந்து?
9: நாமக்கல் மாவட்டம் பெரியபட்டியில இருந்து லட்சுமி பேசுறேங்க ஐயா.
7: சொல்லுங்கம்மா.
9: இந்த விவசாய

0: கருத்தை பொறுத்தவரைங்க ஐயா, ஆண்களை விட பெண்கள் தான் ஒரு ஊக்குவிப்பதோ ஒரு விவரமா வேலை செய்யறதோ பண்றதோ நாங்க செஞ்சிட்டு இருக்கிறோங்க.
1: சரிங்க,
0: என்ன இருந்தாலுமே
1: என்னங்கம்மா என்ன விவசாயமா பண்ணிட்டு இருக்கீங்க?
0: நாங்க வந்து ஆமணக்கு போடுவோம், சோளம் விதப்போம், இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறோம். மாடு வச்சிருக்கிறோம் அதிகமா, அதனால இந்த ரெண்டு பேர் தான் மாத்தி மாத்தி எங்களால பண்ண முடியுது.
1: சரி சரிங்க, ஆமணக்குனா என்ன ரகம் போடுறீங்க?
0: வந்து அது பேர் எனக்கு சொல்ல தெரியலீங்க, ஆபீஸ்ல தான் வாங்கிட்டு வந்து ஊணுவோம் போடுவோம். அது வந்து ஓரளவுக்கு ஒரு பாவம் நல்ல விளைச்சல்.
1: சரிங்க சரிங்க, ஏத்தா போடுறோம்.
0: அப்புறம் ரெண்டாவது மாட்டுக்கு தீவனம் வேணும்ட்டு சோளம் விதப்போம்.
1: சரிங்க,
0: அதனால இப்போ ஆண்களை விட என்ன ஆண்கள் பாடுபட்டாலும் பண்ணாலுமே அது வந்து ஒரு யோசனை சொல்றது, கொடை சொல்றது பெண்கள் தான் அங்கே அதிகம். ஒரு என்ன இருந்தாலும் அடிச்சாலுமே அந்த பூ வந்து காய் பிடிக்கிற சமயத்துல எல்லாம் பொக்கா போயிடுது. அத பத்தி தான் ஐயா கிட்ட முக்கியமா கேக்கணும்னு போன் பண்ணுங்க ஐயா.
1: சரிங்க,
2: கொட்டமுத்து பயிர் சாகுபடி பண்ற விவசாயி ஒரு முக்கிய மகிழ்ச்சி. நீங்க வந்து ஆரம்பத்தில் அவங்களை ஒரு கேட்டாங்க, அதாவது எங்களுக்கு வந்து ஆண்கள் விவசாயிகள் ஈடுபடுற அளவுக்கு எங்களுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட அளவுல வந்து அங்கீகாரம் வந்து இல்லை அப்படின்னு. உண்மையாலுமே வந்து இந்த இடத்துல வந்து சர்வதேச வேளாண் மற்றும் உணவு அமைப்பு வந்து ஒரு புள்ளிவிவரத்தை வந்து சொல்றாங்க, அதாவது பெண் விவசாயிகளுக்கு ஆண் விவசாயிகளுக்கு இணையான வாய்ப்புகள் கிடைத்தால், அதாவது ஆண் விவசாயிகளுக்கு இணையான வாய்ப்பு பெண்கள் விவசாயிகளுக்கு கிடைத்தால் உலகின் பசியை கிட்டத்தட்ட 17% வரை குறைக்கலாம் அப்படின்னு வந்து சர்வதேச வேளாண் மற்றும் உணவு அமைப்பு வந்து மதிப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு புள்ளி மட்டுமே வந்து பெண்களோட ஆற்றல் வந்து எந்த அளவுக்கு வேளாண்மையிலும் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற கருத்து உருவாக்கத்தை வந்து எவ்வளவு அழகா கொடுப்பாரு. அடுத்து அவங்க கேட்ட கேள்வியை வந்து ஆமணக்கு இதுல வந்து இந்த மாதிரி வந்து பூச்சி மேலாண்மை அதை பத்தி வந்து கேட்டாங்க. இதுக்கு முன்பு நீங்க அருகில் இருக்கிற வேளாண்மை துறையில வந்து போய் கேட்கல, ஏன்னா வந்து இது அந்தந்த தீரோசன நிலை பொறுத்து வந்து பூச்சி தாக்குதல் வந்து இருக்குங்க. அதனால அருகில் இருக்கும் வேளாண் துறை சார்ந்து அவங்ககிட்ட வந்து கேட்டீங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்த வகையிலான இத வந்து சொல்லுவாங்க, அதாவது எந்த மாதிரி வந்து முறைப்படுத்தலாம், அதை வந்து எந்த மாதிரி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற அறிவுரை வந்து அவங்க தக்க ரீதியா வந்து தருவாங்க.
1: நிச்சயமாக, சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏத்தாப்பூரில் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையமே இருக்குது. எந்தெந்த பகுதிகளுக்கு எந்த மாதிரியான ரகம், நவீன ஒட்டு ரகம்லாம் வந்துருச்சு, இப்போ ரொம்பவும் வளராமல் அளவான உயரத்திலேயே காய் பிடிக்கக்கூடிய பல ரகங்கள் வந்திருக்குது, உங்கள் பகுதிக்கு எந்த ரகம் ஏற்றதாக இருக்கும் அப்படின்றத ஆலோசனையை கேட்டு விவசாயம் செய்யலாம். நிச்சயமாக இந்த ஆமணக்கு பயிர்லையும் வெற்றி காணலாம். வாழ்த்துக்கள்மா. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன கேள்வியோடு காத்திருக்கிறாங்க, வாங்க. வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம்.
3: அன்பின் அறிவிப்பாளர் செல்வபாலா அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம் கூறுவது சிவகங்கை மாவட்டம் இளையங்குடி இக்பால். இருவருக்கும் இனிய காலை வணக்கம் ஐயா.
1: வணக்கங்க ஐயா, என்ன கேள்வி வச்சிருக்கீங்க
3: ஐயா? இப்ப வந்து அனைத்து துறையில வந்து பெண்கள் வந்து வர்றாங்க, ஆனா வந்து விவசாய துறையில மட்டும் வந்து அதிகமா இல்லைங்கய்யா. அதனால அந்த விவசாய பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டுல எந்தெந்த மாநிலத்துல இருக்குங்கய்யா?
1: பெண் விவசாயிகள் இல்ல அப்படின்லாம் சொல்ல முடியாது. விவசாயத்துல பெண்கள் இல்லைன்னா விவசாயமே பண்ண முடியாது. எல்லா வகையிலையும் பெண்கள் விவசாயத்துல இருக்கிறாங்க. தமிழகத்துல எந்தெந்த மாவட்டங்கள் எல்லாம் வேளாண் பல்கலைக்கழகம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க, பயிற்சி எங்க கொடுக்கறாங்கன்னு கேட்டிருக்கீங்க ஐயா. பதில்
2: கட்டாய ஒரு ஆண் விவசாயி பெண் விவசாயி சார்ந்து வந்து கேள்வி வந்து எடுத்துக்கிறீங்க. நீங்க வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகங்கிறது வந்து கோவையில வந்து அமைஞ்சிருக்கு. அது வந்து மிக முக்கியமான பல்கலைக்கழகம், பிரத்யேகமாக வேளாண்மைக்கென்றே வந்து உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம், அதாவது 1906 நீங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு கீழே வந்து இணைப்பு, அதாவது உறுப்பு கல்லூரிகள்னு வந்து சொல்லுவாங்க, கன்ஸ்டியூன்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட வந்து 10 மாவட்டங்கள்ல வந்து இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு வந்து திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, தஞ்சாவூர், கரூர், அந்த மாதிரி மாவட்டங்கள்ல வந்து இருந்த. அடுத்து வந்து இணைப்பு கல்லூரிகள், அதாவது தனியார் சுயநிதி கல்லூரிகள், அது வந்து கிட்டத்தட்ட

0: 28 கல்லூரிகள் கிட்டத்தட்ட வந்து 15க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல வந்து இருக்கு. நீங்க இந்த கல்லூரிகள் போனா உங்களுக்கு வந்து வேளாண்மை சார்ந்திருக்கிற வந்து சந்தேகங்களை வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம். இதை எல்லாவற்றையும் தாண்டி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலை கீழே கிட்டத்தட்ட வந்து 30க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி நிலையங்கள் மற்றும் வேளாண் நிலையங்கள், அதாவது அறிவியல் நிலையங்கள் எல்லா மாவட்டங்களிலும் வந்து இருக்குங்க. நீங்க அங்கெல்லாம் போனா பெண்களுக்கு என்று, அதாவது பெண் விவசாயிகளுக்கு என்று தனித்து வகையில் இருக்கும் திட்டங்கள் அல்லது வந்து பயிற்சி வகுப்பறைகள் அனைத்தையுமே வந்து நீங்க வந்து தாராளமா வந்து அங்க போய் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து எல்லா மாவட்டங்களிலும் வந்து இருக்குங்க. இதுல உங்களுக்கு என்ன வந்து சந்தேகம்னா, நீங்க உங்களோட அருகில் இருக்கும் வந்து வேளாண் நிலையங்கள், அதாவது உள்ளது வேளாண் மையத்துல போய் நீங்க தாராளமா வந்து இதை பத்தி கேட்டு தெளிவு பண்ணிக்கலாம்.
1: நிச்சயமா அருமையா சொன்னீங்க. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் நிகழ்ச்சிக்கு பிறகு, அதாவது 10 மணிக்கு பிறகு சிறப்பு விருந்தினரை அலைபேசி மூலமாக அழைத்து நீங்களுடைய சந்தேகங்களை தெளிவு அடைஞ்சிக்கலாம். ஐயா உங்களுடைய எண் சொல்லலாங்களா? நேர்கள் குறிச்சு சொல்லுங்க.
0: என்னுடைய எண் வந்து
1: 99 92 32 32 26 76 79. இந்த எண்களில் தொடர்பு கொண்டு, அதாவது 10 மணிக்கு பிறகு தொடர்பு கொண்டு வேளாண்மை தொடர்பான பல்வேறு கேள்விகளையும் சந்தேகங்களையும் கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருப்போம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1,200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1,200 தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
5: கூடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் அம்பாஸ் கை 1 மாலில் கோலாகல ஆரம்பம். தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
7: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
8: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
7: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
9: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாடு சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
10: GRP ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: கூடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் அம்பாஸ் கை 1 மாலில் கோலாகல ஆரம்பம். தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
11: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
1: திசையெங்கும் இசை பொங்கும் கொடைக்கானல் பண்பலை 100.5.

0: தலையங்க நிகழ்ச்சியான வானவில் இன்று வேளாண் வானவிலாக விரிந்து கொண்டிருக்கிறது. வேளாண்மையில் பெண்களின் பங்கு குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் சிறப்பு விருந்தினர் முனைவர் சி. சரத் அவர்கள். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டே இருக்கிறீங்க, பெண்கள் சார்ந்து, பெண் விவசாயம் சார்ந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கிறீங்க. ஒரு வரலாற்று நூல், கார்ட்டூன் மதன் அவர்கள் எழுதின நூலில் கூட முதன் முதலாக விதையை விதைத்து அறுவடை செய்தது பெண் தான் அப்படின்னு எழுதியிருப்பார். அது மாதிரி இன்றைக்கி பெண்கள் இல்லாமல் விவசாயம் இல்லை அப்படிங்கிற சூழல் தான் நிலவுது. இந்த சூழ்நிலையில் இதை வளர்க்கறதுக்கு, இவங்களுக்கு வந்து பெண்களுக்கு அதிகமான ஆர்வத்தை ஏற்படுத்துறதுக்கு, அவங்கள முன்னேற்றுறதுக்கு பின்புலமாக இருந்து பல்வேறு திட்டங்களையும் அரசும் தனியார் நிறுவனங்களும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றின பல்வேறு தகவல்களையும் கொடுத்துட்ருக்கிறீங்க. இப்போ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் என்ன கேள்வியோட காத்திருக்கிறாங்க, வாங்க வணக்கம் அப்படின்னு சொல்லி அடுத்து கூப்பிடுவோம். அதுக்கு முன்னாடி ஐயா கிட்ட ஒரு கேள்வி கேட்டலாம். ஐயா, இந்த வணிகம் செய்கிறது, மார்க்கெட்டிங் செய்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவால். அது பொதுவாக எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு சவால். விவசாயத்தில் நல்ல விளைச்சலை கொண்டு வந்துடலாம், ஆனால் சந்தைப்படுத்துறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம், குறிப்பாக பெண்களுக்கும் கூட. எந்த மாதிரியான சவால்கள் இருக்குது, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுங்க?
1: கரெக்டாங்க, சந்தைப்படுத்துங்கிறது வேளாண்மையில வந்து ஒரு மிக முக்கியமான பகுதி. நான் இந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்றதுக்கு, நம்ம ஒரு 2000 வருடத்திற்கு முன்பு சங்க இலக்கியத்தை தொட்டுட்டு வந்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க வந்து சங்ககால இலக்கியங்கள் பலவும் வந்து பெண் விவசாயிகளை வந்து போற்றி பாடிட்டுருங்க. அதில் முக்கியமாக வந்து ஐந்தினை, அதாவது குறிஞ்சி, மருதத்திணை, முல்லைப்பாடு பாட்டாகட்டும், எல்லாத்துலேயும் வந்து பெண்கள் வந்து அதிகமாக வந்து போற்றி பாடியிருக்கும். அதில் வந்து சொல்கிறாங்க, நெல்லை போல் வளைந்து கொடுக்கும் தன்மை, தேனை போல் இந்திய உழைப்பு, மலையை போல் பயனளிக்கும் தாழ்மை, இதை எல்லாமே வந்து பெண் விவசாயிகளோட சிறப்பை வந்து பாட்டா வந்து சங்க இலக்கியத்தில் வந்து பாடியிருக்கிறாங்க. அதில் வந்து அந்த வணிகம்னு நீங்க கேட்டதுனால, சங்க காலத்துல வந்து உள்நாட்டு வெளிநாட்டு வணிகத்துல வந்து பருத்தி ஆடை வந்து ஒரு மிக முக்கியமான பங்களிப்பை வந்து பண்ணியிருக்காங்க. பருத்திங்கிறது ஒரு பணப்பயிர், இது எல்லாத்தையும் காட்டிலும் அது ஒரு பண்பாட்டு பயிர்னு கூட நாம வந்து சொல்லலாம். அதை வந்து அடித்து பஞ்சாக்கி நூலாக வந்து நூற்றின் தொழில வந்து ஈடுபட்ட பெண்களை வந்து பருத்தி பெண்டீர் அப்படின்னு வந்து சங்க இலக்கியம் வந்து சொல்லுதுங்க. அதாவது பருத்தி தொழில் வந்து மிக முக்கியமாக சந்தைப்படுத்துதல வந்து பெண்கள் வந்து இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற இதை வந்து இது வந்து சுட்டி காட்டுங்க. அடுத்தது பண்டமாற்று முறை, அதாவது வணிக முறையில வந்து சங்க இலக்கியத்துல வந்து பெண்கள் வந்து முனைப்பா இருந்ததா வந்து சொல்றாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, ஊர் ஊராக சென்று ஒரு படி நெல்லுக்கு ஒரு படி உப்பு என்று உமனர் பெண்கள் வந்து கூவி கூவி விட்டுறதா வந்து அகநானூறு வந்து சொல்லுதுங்க. இதை எல்லாத்தையும் காட்டிலும் உப்பு மூட்டைகளை வந்து இன்றைய மாட்டு வண்டியை வந்து கை குழந்தையுடன் ஓட்டி செல்லும் பிள்ளை தாய்ச்சி பெண் நம்மை பிரமிக்க வைப்பதாக பெரும்பான்மையான படை வந்து சொல்லுங்க. இந்த மாதிரி பல்வேறு வகையான காலகட்டங்களை வந்து சங்க இலக்கியங்கள் வந்து பெண் விவசாயிகள் வந்து மணியத்துல எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கிறாங்க அப்படின்னு நிகழ்வை வந்து இது சொல்லுது. நீங்க தற்போதைய காலகட்டத்துல வந்து வணிகம் சார்ந்து பெண் விவசாயிகள் வந்து ஈடுபடுறதுக்கு பல்வேறு திட்டங்கள் வந்து இருக்கு. இதுல குறிப்பா வந்து இ-நாம்னு சொல்லலாம், அதாவது எலக்ட்ரானிக் நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட், அதாவது தேசிய மின்னணு சந்தை. இந்த சந்தையின் மூலம் பெண் விவசாயிகள் அல்லது சாதாரண எந்த ஒரு விவசாயியாகட்டும் அவங்க வந்து இந்த சந்தை மூலம் பதிஞ்சு, அதாவது ஈரோட்டில் இருக்கிற அவங்களோட மஞ்சள் வந்து ராஜஸ்தான் அல்லது பீகார் மாநிலத்தில் இருக்கிற வந்து வணிகருக்கு வந்து தாராளமாக வந்து விற்கலாம், அதாவது வணிகம் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து மின்னணு சந்தை, இது வந்து எல்லா மாவட்டங்களில் இருக்கிற ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வந்து இருக்குங்க. நீங்க அந்தந்த மாவட்டத்தில் இருந்து ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல போய் அணுகி இது மூலம் வந்து வணிகம் வந்து தாராளமா வந்து பண்ணலாம். இதெல்லாம் தற்போதைய காலகட்டத்துல விவசாயிகளுக்கும் குறிப்பா வந்து அரசு வந்து செயல்படுத்திட்டு வர திட்டங்கள்னு தான் சொன்னேன்.
0: நிச்சயமா, கூட்டுறவே நாட்டு உயர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. வேளாண்மையில் பெண்கள் இணைந்து செயல்பட வேண்டிய அவசியம், அது கட்டாயம் எவ்வளவு தூரம் இருக்குது, அது மாதிரியான அமைப்புகள் இருக்கா? அப்படி அந்த அமைப்புகளுக்கு வந்து அரசு சார்ந்த திட்டங்கள் உதவிகள் எதுவும் இருக்கா?
1: அரசு சார்ந்த திட்டங்கள், அதாவது நீங்கள் வந்து வேளாண்மை சார்ந்து நீங்க வந்து குளிர்சாதன கிடங்கு வந்து அமைக்கணும், இல்லத வந்து பதப்படுத்தும் கிடங்கு வந்து அமைக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு வந்து ஒரு மானிய திட்டங்கள் வந்து இருக்குங்க. அதாவது பெண் விவசாயிகளாகட்டும் அல்லது விவசாயிகளாகட்டும், அது சந்தைப்படுத்தல் அல்லது வணிகம்னு வரும்பொழுது அது வந்து பொதுவான விவசாயிகளுக்குதான் வந்து இருக்கு. ஒரு தனிப்பட்ட வகையில வந்து பெண் விவசாயிகளுக்கு அப்படிங்கிற இதுல வந்து கிடையாதுங்க.
0: இப்போ இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரியான திட்டங்களில் பெண்களுக்கு இது முக்கியத்துவம் இருக்குங்களா? அதுக்கு அவங்களுக்குன்னு சில சிறப்பு திட்டங்கள், சிறப்பு மானியங்கள் அது மாதிரி?
1: அந்த இதில் வந்து இருக்குங்க, ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தில் வந்து பெண் தொழில் முனைவோருக்கு வந்து தனிப்பட்ட வகையில

0: ஆனா முன்னுரிமை வந்து இருக்குங்க. அதுக்குன்னே வந்து தனி ஸ்கீம் வந்து மத்திய அரசாங்கத்துல வந்து இருக்குங்க. அதாவது நீங்க எந்த அல்லது மாநில அரசுல வந்து பாத்துட்டீங்கன்னா, நீங்க ஒரு சில வேளாண் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் அல்லது வந்து பெரும்பாலான சுயஉதவி குழுக்கள் எல்லாமே வந்து பெண்கள் முழுதாக வந்து நிர்வாகம் வந்து பண்ணுவாங்க. அப்படி பெண்கள் மட்டுமே நிர்வகிக்கும் வேளாண் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் அல்லது சுயஉதவி குழுக்களுக்கு வந்து வங்கிகளிலும் முன்னுரிமை உண்டு. அதே போல் மானியம் அல்லது வந்து கடனுதவி திட்டங்கள் வந்து அவங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து இருக்கு. ஏன்னா இது பெண்களால் நிர்வகிக்கப்படும் நிறுவனங்கள் என்பதால் அந்த ஒரு முன்னுரிமை வந்து இருக்குங்க.
1: நல்லதுங்கய்யா. இன்னைக்கு எல்லா பகுதிகளிலுமே இந்த சிறுதானியம் அல்லது பாரம்பரிய உணவு அப்படிங்கிறது பிரபலமாகிக்கிட்டே வருது. இந்த பாரம்பரிய உணவு சிறுதானிய உற்பத்தியில் பெண்களினுடைய பங்கு எப்படி இருக்குது? இன்னும் வளர வேண்டி இருக்கிறதுங்களா, இல்லை நிறைய விழிப்புணர்வு வந்துருச்சா?
0: கரெக்டா. நீங்க பாரம்பரிய உணவுல வந்து நீங்க ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு உலகத்தில் முதல் விதையை வந்து ஊன்றியது பெண் அப்படின்னு ஒரு நிகழ்வை வந்து போற்றப்படுது. அதே மாதிரி நீங்க பாரம்பரிய விவசாயத்துல வந்து பெண்களோட பங்களிப்பு வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அது என்னன்னா வந்து சங்க இலக்கியங்கள் அதுக்கு வந்து தனிப்பட்ட அங்கீகாரம் உண்டு. ஆனா தற்போதைய காலகட்டத்தில் அதுக்கு வந்து அங்கீகாரம் வந்து இல்லை. ஆனா இருந்தாலும் பல மாநிலங்களில் அல்லது வந்து பல ஊர்களில் அதாவது கிராமங்களில் வந்து பெண்களால் மட்டுமே நிர்வகிக்கப்படும் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் அல்லது சுயஉதவி குழுக்கள் வந்து இந்த மாதிரி பாரம்பரிய வேளாண்மை அதாவது வந்து சிறுதானியங்களை வந்து பயிர் பண்றது. எடுத்துக்காட்டுக்கு வந்து ஆந்திர மாநிலத்துல வந்து டெக்கான் டெவலப்மெண்டல் வில்லேஜ் சொசைட்டி அப்படின்னு வந்து இருக்குங்க. அது வந்து முழுதுமாக வந்து பழங்குடிகள் வேளாண் பழங்குடிகள் வந்து நிர்வாகம் பண்ற அமைப்பு. அந்த அமைப்புக்கு கீழே அங்க இருக்கிற விவசாயிகள் வந்து அதாவது சிறுதானியங்கள் வந்து அதிகமா வந்து பயிர் பண்ணி அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட அங்கீகாரத்தை வந்து வாங்கி மற்ற நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணிட்டார்கள் அளவுக்கு அவங்க வந்து தனிப்பட்ட அங்கீகாரம் வந்து வாங்கியிருக்காங்க. இதே மாதிரி பல இடங்களில் வந்து பெண்கள் அதாவது பெண் விவசாயிகள் அதாவது பழங்குடி பெண்கள் அல்லது வந்து அந்த பாரம்பரியத்தை சார்ந்து இருக்கும் பெண் அமைப்புகள் வந்து இது சார்ந்த முன்னெடுப்பை வந்து அதிக அளவுல வந்து எடுத்துட்டு வர்றாங்க. பாரம்பரிய உணவு வகைங்கிறது வந்து இன்னும் வந்து வளர வேண்டிய காலம் வந்து நெடுந்தொலைவு உண்டு. நீங்க வந்து ஒடிசா மாநிலங்கள்ல வந்து அதுக்குண்டான முன்னுரிமைகள் அதிக அளவுல வந்து தராங்க. தமிழ்நாட்டுல வந்து இன்னும் வந்து அது சார்ந்த விழிப்புணர்வு வந்து மேம்படணும் அப்படின்னு தான் நம்ம இடத்துல சொல்லுவாங்க.
1: நிச்சயமா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம் கொடைக்கானல் பண்பலை 100.5.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
5: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1200 தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் RKG உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
9: RKG நெய், உலகம் விரும்பும் சுவை.
1: கொடைக்கானல் பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம் வானவில் நிகழ்ச்சியில். ஐயா, நிறைய விஷயங்களாக சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இந்த பெண் சார்ந்து, பெண் விவசாயம் சார்ந்த பல்வேறு தொழில்கள் இருக்குது. குறிப்பாக வந்து கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, இப்போ உள்ள அந்த அசோல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய சுருள் பாசி வளர்ப்பு இருக்குது, காளான் வளர்ப்பு இருக்குது, இது மாதிரியான பல்வேறு விடயங்கள் இருக்குது. வேளாண்மை சார்ந்த உப தொழில்கள், அதில் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டும்?

0: கட்டாய் நீங்க வந்து நேரடியா வேளாண்மையில ஈடுபடுவதை காட்டிலும், அதாவது வேளாண்மையில் இரண்டாம் கட்ட தொழில்கள், நீங்க சொல்ற மாதிரி தேனி வளர்ப்பு, காளான் வளர்ப்பு அல்லது அசோலா வளர்ப்பு, இந்த மாதிரி இதுல வந்து பெண்கள் வந்து ஈடுபடையில அவங்களுக்கு வந்து வருமானம் வந்து இன்னும் வந்து கொஞ்சம் அதிகமா வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இன்னும். நீங்க நேரடியா வேளாண் பயிர்மை பயிர் சாகுபடி மட்டுமே நம்பியிருப்பதை காட்டிலும், இந்த மாதிரி வேளாண்மையின் இட தொழில்கள், அதாவது வந்து நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கோழி வளர்ப்பு, காளான் வளர்ப்பு, இந்த மாதிரி இது வந்து அவங்களுக்கு வந்து அதிக அளவிலான வந்து வருமானத்தை வந்து ஏற்படுத்துதல். இந்த இடத்துல வந்து நான் குறிப்பா வந்து கால்நடை விவசாயத்தை வந்து சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா இதை பத்தி வந்து வர்கீஸ் குரியன், அதாவது வந்து அமுல்லை போட்டுவிட்ட வர்கீஸ் குரியன் அவர்கள் வந்து அவரோட வாழ்க்கை குறிப்புல வந்து சொல்லியிருப்பார். அதாவது அமுல் மூலம் வந்து பெண் விவசாயிகள், அதாவது குறிப்பாக வந்து கால்நடை வளர்க்கும் பெண் விவசாயிகளோட வருமானம் மற்றும் பொருளாதார ரீதியாக அவங்க வந்து எந்த அளவுக்கு ஆண்களுக்கு இணையாக வந்து வளர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கறத ஒரு அழகா வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது அமுல் நிறுவனம் மூலம் விவசாயிகள், குறிப்பாக வந்து கால்நடை வளர்க்கும் பெண் விவசாயிகளின் வளர்ச்சியானது ஆண்களுக்கு இணையாக குடும்பத்தில் சரிசமமாக பொருளாதார ரீதியாக வளர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அழுத்தம் திருத்தமா வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. இப்ப இந்த மாதிரி இந்த மாதிரியான வந்து வேளாண் உப தொழில்கள் வந்து பெண் விவசாயிகள் குறிப்பா அவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக வந்து மேம்படுத்துறதுக்கு மிகப்பெரிய அளவுல உதவி
1: நிச்சயமா. அதாவது பெண்களினுடைய பொருளாதார தற்சார்புக்கு வேளாண் உபதொழில்கள் பெரிய அளவில் கை கொடுக்குதுன்னு சொல்கிறீங்க. தொழில்நுட்பம் சார்ந்த அல்லது பொறியியல் சார்ந்த உதவிகள் அல்லது பயிற்சிகள் இதுவும் பெண்களுக்குன்னு பிரத்யேகமாக கொடுக்கப்படுதா?
0: இது வந்து பெண்களுக்குன்னு பிரத்யேகமா வந்து சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் வந்து ஒரு சில திட்டங்கள் வந்து உண்மைதான். ஆனா பெரும்பாலான பயிற்சிகள் ஆகட்டும் அல்லது திட்டங்கள் ஆகட்டும் பொதுவாக விவசாயிகளுக்குன்னு இருக்குங்க. அதுல பெண்களுக்கு அனைத்து இடங்களிலும் வந்து முன்னுரிமை உண்டு, குறிப்பாக வந்து பெண் விவசாயிகள். ஏன்னா இங்க வந்து ஆண் விவசாயிகள் 10 பேர் இருக்கிற இடத்துல பெண் விவசாயிகள் இருந்தும் 3 பேர் தான் வந்து இருப்பாங்க. அப்படி ஒரு நிலைமை இருக்கும் பட்சத்தில் வந்து கட்டாயம் வந்து பெண் விவசாயிகளுக்கு வந்து நீங்க அனைத்து வகையான வந்து தொழில்நுட்ப பயிற்சி ஆகட்டும் அல்லது வந்து வேளாண்மை சார்ந்த நிறைவான பயிற்சி வகுப்புகள் எல்லாமே வந்து பெண்களுக்கு வந்து ஒரு முன்னுரிமை வந்து கட்டாயம் எல்லா இடங்களிலும் வந்து உண்டுங்க.
1: நிறைய பெண்கள் வேளாண்மையில ஈடுபடணும் அப்படிங்கறதுக்காக நிறைய தகவல்களை வானொலி மூலமாக கொடுத்தீங்க. ஐயா, இப்போ வந்து இந்த பெண் விவசாயிகள், அதாவது படித்த இளைஞர்கள் அதிகமாக பெண்கள் வந்து விவசாயத்தில் ஈடுபடணும் அப்படின்றதுனால, குறிப்பாக இந்த ஆண்டு பெண் விவசாயிகளுக்கான ஆண்டு அப்படிங்கிறதுனால நிறைய தகவல்களை கொடுத்தீங்க. நிறைவாக ஒரு நிமிடத்துக்குள்ள பெண் விவசாயிகள் அல்லது விவசாயத்துக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: கட்டாயம் பெண் விவசாயிகள் வந்து இன்னும் அதிகரிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் குறிப்பா வந்து அரசு சார்ந்த ஒரு சில திட்டங்கள் அல்லது கொள்கை வகுக்கணும். முதலாவதாக பெண் விவசாயிகளுக்கு அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் வந்து வழங்கணும். நில உரிமை வந்து அவங்களுக்கு அதிகரிக்கணுங்க. நிதி மற்றும் கடன் வசதிகளை வந்து எளிதாக்கணும். அவங்களுக்கு ஏற்ற வேளாண் இயந்திரங்களை வந்து கண்டுபிடிச்சணுங்க. அடுத்தது அவர்களுக்கு தேவையான மதிப்பு கூட்டல் தொழில் முனைவை வந்து ஊக்குவிக்கணும். காலநிலை மாற்றத்திற்கான தயார் நிலையை வந்து அவங்களுக்கு வந்து நாம சரிபடி தரணுங்க. அடுத்து கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டுல அவங்களுக்கு இன்னும் வந்து முன்னுரிமையை வந்து தரணும். இப்போ கொள்கை முடிவெடுப்புல வந்து பெண்களோட பங்களிப்பு வந்து இன்னும் அதிகமா இருந்தா கட்டாயம் பெண் விவசாயிகளின் தாக்கம் வந்து இன்னும் வந்து விவசாயத்துல வந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஆழமா நம்புறேன். இதன் மூலம் பெண் விவசாயிகள் வந்து விவசாயத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் மிகப்பெரிய வாய்ப்பை இது போன்ற செயல் திட்டங்கள் வந்து வகுக்கும் அப்படிங்கிறத என்னோட நிலைப்பாடு.
1: நிச்சயமாக இந்த ஒரு மணி நேரமும் நிறைய தகவல் கொடுத்தாலுமே குறிப்பாக அழுத்தம் திருத்தமாக நீங்கள் சொன்ன விஷயம் பெண்களுக்கான பொருளாதார தற்சார்பு கொள்கை ரீதியாக ஒரு முடிவு எடுக்கணும், இந்த விவசாயம் பண்ணணும், இந்த விதை தான் விதைக்கணும் அல்லது இந்த ரகம்தான் பயிரிடணும் அப்படிங்கிறத பெண்களே முடிவு செய்து அது அவங்களுடைய போக்கில் விட்டீங்கன்னா நிச்சயமாக பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொன்னீங்க. அனைத்து பெண்களுக்கும் இது நிச்சயமாக பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த ஒரு மணி நேரமும் பல்வேறு தகவல்கள் தந்ததுமைக்காக நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
0: நன்றி, வாய்ப்பு வழங்கினதற்கு நன்றி.
1: மீண்டும் பெரிதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. அதுவரை நிச்சய ஒரு நாள் விடியும், அது உன்னால் மட்டுமே முடியும் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
2: கோடை பண்பலை 100.5 இல்

0: மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய வானவில்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

நாட்டின் வேளாண் திட்டங்கள் பற்றியும் நேயர்களின் கேள்விகளுக்கும் சிறப்பாக விளக்கம் அளித்தார் சிறப்பு விருந்தினர் முனைவர் சே. சரத். நிகழ்ச்சியை நெறியாழ்கை செய்தார் அறிவிப்பாளர் செல்வபாலா. நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் அனீஸ், நாகராஜ், மணிவண்ணன். கணினியாக்கம் எம். சிக்கந்தர் ராஜா. அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சி. பூஜா. கோடை பண்பலை 100.5 இனி கேட்கலாம் திரையுலக கலைப்பயணம். அதற்கு முன்பாக செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். மேற்கு வங்கத்தில் மகளிருக்கு 3000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் அன்னபூர்ணா சமூக நலத்திட்டத்தை அம்மாநில அரசு இன்று தொடங்குகிறது. கர்நாடக மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவகுமார் இன்று பதவியேற்கிறார். தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடியால் 80% குறு சிறு விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களுக்கு நன்மை தரக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் பிறந்த நாளையொட்டி சென்னையில் உள்ள அவருடைய சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்கான தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படுவது குறித்து விசாரணை நடத்த ஒரு நபர் ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. அரக்கோணம் ரயில் நிலைய பணிமனையில் பராமரிப்பு பணிகளை முன்னிட்டு இன்று முதல் வரும் 5ஆம் தேதி வரை புறநகர் ரயில் சேவைகளில் செய்யப்பட இருந்த மாற்றங்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. குஜராத் மாநிலத்தில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வழங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். ஐநா பொதுசபை தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள பங்களாதேஷ் அமைச்சர் திரு கலீலுர் ரஹ்மானுக்கு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் பிரிவில் அக்ஷயா சென் முதல் சுற்றில் தோல்வியடைந்து வெளியேறினார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம். கலைப்பயணம், கலைப்பயணம், கலை வாழ்க்கையில ரொம்ப மிக முக்கியமானதுங்க. ஒருவர் என்ன மனநிலை இருந்தாலும் அந்த மனநிலையை மாற்றணும் அப்படின்னா என்ன வேணாலும் செஞ்சாலும் இங்க மாற்ற முடியாது. ஆனா ஏதேனும் ஒரு கலை, ஒரு நடனமோ, ஒரு பாடலோ, ஒரு வரைதலோ, இப்படி ஏதேனும் ஒரு கலையை நம்ம செய்ய ஆரம்பிச்ச பிறகு அந்த கவலை

0: எல்லாம் மறந்துட்டு என்னடா வாழ்க்கை பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன ஓட்டம் நமக்குள்ள பிறக்குது. அப்ப கலைங்கிறது கவலைகளை மறக்க செய்வது மட்டுமல்ல, வாழ்க்கைய வாழ செய்வதுமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கலையை வளர்க்கக்கூடிய, அப்படிப்பட்ட கலையால் வாழக்கூடிய பல கலைஞர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. அதில் திரைத்துறை சார்ந்த சில கலைஞர்களை உங்க கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய நிகழ்வு தான் இது. உங்கள் கோடை பண்பலூர் 5 கலைப்பயணம். சரி, இன்றைய தினம் கலைப்பயணம் நிகழ்ச்சியில நாம யார சந்திக்கவிருக்கிறோம்? பொதுவா ஒரு திரைப்படம் அப்படின்னு சொன்னா யார் இருப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டோம்னா, இயக்குனர், ஒளிப்பதிவாளர், நடன இயக்குனர், அப்புறம் கதாநாயகன், கதாநாயகி, தயாரிப்பாளர், பின்னணி பாடக்கூடிய பாடகர், பாடகிகள், இவங்க எல்லோருமே நாம சொல்லிடுறோம். எல்லோருக்குமே இது தெரியும். ஆனா இதை தாண்டி பல டெக்னீஷியன், தொழில்நுட்ப கலைஞர்கள் நிறைய பேர் ஒரு திரைப்படம் உருவாவதற்கு இங்க தங்களுடைய உழைப்பை செலுத்துகிறார்கள். பல நேரங்கள்ல இந்த சமூகம் அவர்களை கூர்ந்து கவனிக்கிறது இல்ல, பாராட்டுறது இல்ல, இல்ல அவங்களுடைய வேலை அவ்வளவுதான், எங்களுடைய கடமை முடிஞ்சிருச்சுன்னு அவங்களும் அடுத்த ஒரு பணிக்கு போயிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு துறையாக இருக்கக்கூடிய ஒரு திரைத்துறையை தான் இன்றைய தினம் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியில நம்ம பேச இருக்கின்றோம். ஆம் நண்பர்களே, திரைப்பட கலை இயக்குனரான கரூரை சேர்ந்த திரு பிரகாஷ் அவர்களோடு தான் நம்ம பேச இருக்கின்றோம். வணக்கம் திரு பிரகாஷ் அவர்களே.
1: வணக்கம் சார்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேங்க,
0: ரொம்ப மகிழ்ச்சி. கலை ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு முக்கியமானதுன்னு நினைக்கிறீங்க?
1: கலை வந்து நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா கலை எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்க. லைஃப்ல கலை கண்டிப்பா வேணும். எல்லாரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல, ஒவ்வொரு இடத்துல தனித்தனியா அவங்கவுங்கள டிபார்ட்மெண்ட்ல பெரியாளா இருப்பாங்க. அதுதான் கலை. 64 கலைகள் இருக்கு. எல்லாருமே இப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பேச்சு திறமை ஒரு கலை, அந்த மாதிரி கட்டடம் கட்டுறது ஒரு கலை, அந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு கலைஞர்கள் இருக்காங்க. நாங்க வந்து கலைஞர்கள் எங்க பேர்ல இருக்கிறதுனால கலை இயக்குனர்னு வருது. ஆனா எல்லாருமே கலைஞர் தான். கலை இல்லாம இந்த உலகமே கிடையாது.
0: சரி, ரொம்ப அழகா ஒரு பதில் சொல்லியிருக்கிறீங்க. கலை இயக்குனர் பிரகாஷ் அவர்கள் எந்த ஊரை சேர்ந்தவர், எங்க பிறந்தாரு, அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கை எப்படி அமைஞ்சதுன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
1: கண்டிப்பாக, கண்டிப்பாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க கரூர் மாவட்டத்துல தான், ஒரு பார்டர் காட்டம்பட்டின்னு ஒரு கிராமத்துல நான் பிறந்தது, பைபர்த். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பரமத்தியில நாங்க ஷிஃப்ட் ஆகி அங்க கொஞ்ச நாள் படிச்சது எல்லாமே அங்கதான். அங்க ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்ல வந்து டிராயிங் மாஸ்டர் தான் எங்களை வந்து என்கரேஜ் பண்ணதாங்க ஆரம்பத்துல. இது நல்லா இருக்கு, நல்லா இல்ல அப்படின்னு சொல்றது அவர் தான். அந்த டிராயிங் மாஸ்டர் என்ன பண்ணாருன்னா என்ன வந்து ஸ்பெஷலா கவனிச்சாரு. என்னோட ஒர்க் பார்த்துட்டு நீங்க நல்லா இருக்கு, என்ன நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை என்கரேஜ் பண்ணி யூஸா பாத்தீங்கன்னா டிராயிங் டீச்சர்ஸோட அந்த பீரியட் தான் வந்து மற்ற மேக்ஸ் சயின்ஸ் அந்த மாதிரி டீச்சர்ஸ் எல்லாம் வந்து டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. ஆனா இவர் என்ன பண்ணினாருன்னா பிரகாஷ் நல்லா பண்றாரு, அதனால வந்து மற்ற டீச்சர்ஸ்கிட்ட சொல்லி என்னை வந்து டேக் ஓவர் பண்ணி எனக்கு டிராயிங்க்கு வந்து இவர் நல்லா பண்றாரு, காம்படிஷன் கூட்டிட்டு போகணும்னு மற்ற பீரியட்ல வந்து என்ன டிராயிங் பண்ண வச்சு என்கரேஜ் பண்ணி கூட்டிட்டு போனார். அப்படி வந்து பாத்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து +2 வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் வாங்கிட்டு இருந்தேன், டிஸ்ட்ரிக்ட் பிரைஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. அதுல இருந்து தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அது வந்து ராம் பாஸ்கர் சார் இங்க கரூர் வெங்கமேட்டில் தான் இருக்காருங்க. அவர் வந்து தான் பரமத்தி ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் படிச்சேன். என்கரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்து டிராயிங் ஃபீல்ட்லயே போயிடலாம் அப்படின்ற மாதிரியே எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணம் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினேன். நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கவர்மெண்ட் காலேஜ் தான் இருக்கு ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் ஆர்ட்டுக்குன்னு. அதில் நான் கும்பகோணம் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினா சீட் கிடச்சிது. நான் கும்பகோணம் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ்லேயே 4 இயர்ஸ் டிகிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அது பண்ணியிருக்கேன். பிஎஃப்ஏ பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் முடிச்சுட்டு சினி ஃபீல்டில் கொஞ்ச நாள் அந்த 2-3 ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அப்ளை பண்ண பார்ட் டைம் டீச்சராக கிடச்சிது, நான் இங்கே வந்துட்டேங்க.
0: சரி, இதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ரத்தின சுருக்கம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறீங்க. சரி, உங்களுடைய கலைப்பு நீங்க எப்படி தொடங்கி எங்க கொண்டு போனீங்க, என்னவெல்லாம் உங்களுடைய கலைப்பயணத்துல நடந்தது அப்படிங்கிற எல்லாவற்றையும் நாம பேசவிருக்கின்றோம். தொடர்ந்து நம்ம பேசலாம். நேர்களே, உங்கள் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: ஆர்கேஜி நெய்
1: கூடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
3: கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டு இருக்கிறோம். இன்றைய தினம் கலை இயக்குநரான திரு பிரகாஷ் அவர்களோடுதான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சார், நீங்க ஒரு ரத்தின சுருக்கமா சொல்லிட்டீங்க, இப்படி எல்லாம் போனங்க, இப்படி எல்லாம் வந்தங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டீங்க. முதல் கேள்வி, பொதுவாகவே இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் படம் வரைகிறாங்க அப்படின்னா இப்ப இருக்கிற பெற்றோர்கள் எல்லாம் கூட்டிட்டு போறாங்க, என் பையன் சூப்பரா வரைகிறான்ப்பா, கிளாஸ் சேர்த்து விடலாம்ப்பா அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா உங்களுடைய வயதின் அடிப்படையில பார்க்கும்போது அந்த காலகட்டத்தில் பெற்றோர்கள் ஏதாவது படம் வரைஞ்சா படிக்கிற நேரத்தில் படம் வரைஞ்சிட்டு தெரியறாம்பார் அப்படின்னு தான் நம்மளுடைய பெற்றோர்கள் திட்டியிருப்பாங்க. எப்படி உங்க குடும்ப சூழல் உங்களை எப்படி அனுமதிச்சாங்களா, அவங்களுக்கு நீங்க புரிய வச்சீங்களா, அவங்களுக்கு ஏற்கனவே அந்த புரிதல் இருந்ததா, எப்படி இந்த துறையில தொடர்ந்து பயணிக்கிறது, ஏன்னா ஆம்பளை பையங்கும் போது சம்பாதிக்கணுங்கிறது ஒரு பெருசு, எப்படியோ குடும்பத்தை நம்ம பண்ணோம்னா அப்பெல்லாம் பொருளாதாரங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம். எப்படி அனுமதிச்சாங்க, எப்படி நீங்க அதை வந்து சரி கட்டி வந்தீங்க?
4: நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஆரம்பத்தில் மட்டும் இல்ல, இப்ப வரைக்குமே அது வந்து பெட்ரோல்கிட்ட அது தடையா இருந்துகிட்டு தான் இருக்கு.
3: ஓ ஓ,
4: எங்கள் பெற்றோர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ படிப்பு அறிவுதான் இல்லை, ஆனால் வந்து ஒர்க்கு தொழில் சம்மந்தப்பட்டது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அப்போ என்னன்னா, நம்ம தொழில்னு வரும்போது இது வந்து இதை பற்றி அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு அறியாமை அவேர்னஸ் கிடையாதுங்க இல்லைங்களா. அதனால நான் சார்ட்ல எடுத்து டிராயிங் பண்ணும்போது ஒரு 4th 5th எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ அப்போ டிராயிங் பண்ணும்போது இதுவா உனக்கு சோறு போடுது, இதை எதுக்கு நீ பண்ணிட்டு இருக்க அப்படிம்பாங்க. சார்ட் கேட்டோம்னா கூட, ஒரு கலர் கேட்டோம்னா கூட அப்போல வாங்கி தர மாட்டாங்க. அப்போ அது வந்து எனக்கு ஒரு பெரிய டிராபேக்காக இருந்துச்சு. ஒரு பேப்பர் எல்லாம் கிறுக்கி கிறுக்கி போடுறது, கிறுக்குனதுக்கு அப்புறம் தான் அது தெரிஞ்சது அது ஒரு டிராயிங், அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டீச்சர்ஸ் தான் என்னை வந்து ஃபுல்லாக என்கரேஜ் பண்ணாங்க. டிராயிங் டீச்சர் தான் என்னை என்கரேஜ் பண்ணது. டிராயிங் டீச்சர் மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம சுற்றி இருக்கிற சமுதாயம் தான் சொல்லணும், அவர் வந்து என்கரேஜ் பண்ணுறாரு. டிராயிங் டீச்சர் நான் வரைஞ்சிடறேன், அதை வந்து வெளியே கொண்டு போய் காமிக்கும்போது, இப்போ நீங்கள் கிட்ட கொண்டு வந்து காமிச்சுன்னா நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் இன்னும்
3: நிச்சயமாக
4: ஆர்வமாக நான் பண்ண முடியும், அடுத்தடுத்து பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ணித்தான் நான் பண்ணினேன். ஒன்று, அது முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க இப்போ இருக்கிற குழந்தைங்களே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது டிராயிங்ல தான் ஆரம்பிப்பாங்க. இந்த செவத்தில் இலக்கி இருக்கிறது பேப்பர்ல எல்லாம் நீங்க பென்சிலோ பென்னு என்ன கிடைக்குதோ சரி எடுத்து கிறுக்குவாங்க. பேரண்ட் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ஐய் என்னோட குழந்தைங்க வந்து ரொம்ப நல்லா டிராயிங் பண்றாங்க, நான் ஏதோ ஒரு டிராயிங் கிளாஸ்ல சேர்த்து விடணும், என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வந்து கேட்பாங்க. நீங்களே சொல்லிக் கொடுங்க அப்படிம்பாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் எல்கேஜி யூகேஜி ப்ரிகேஜில எல்லாம் பண்ணும்போதே நல்லா டிராயிங் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, என் குழந்தைங்க நல்லா டிரா பண்றாங்க. ஏன்னா அவங்களோட எல்லாமே டிராயிங்ல தான் எல்லாமே ஆரம்பிக்கும்.
3: ஆனா அதுக்கு பிறகு,
4: அதுக்கு பிறகு ஒரு 9th 10th அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா ஸ்டடி தான், நீ போதும் டிராயிங் பண்ணது போதும், இதை பண்ணிட்டு நீ என்ன பெயிண்ட் அடிக்க போற அப்படின்வாங்க. அவன் நல்லா பண்ணுவான், சூப்பரா பண்ணுவான், என்கரேஜ் பண்ணா அவனும் நல்லா டிராயிங் பண்ணிட்டு இருப்பேன். இது ஆர்ட் இருக்கு, பெயிண்ட் இருக்கு, இந்த மாதிரி நிறைய ஒரு ஸ்கல்ப்சர் இருக்கு, டிசைனிங் இருக்கு, மல்டிமீடியா நிறைய விஷயம் சொல்லிட்டு போலாம், கிராஃபிக் டிசைனிங் அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டு போலாம். ஆர்ட் நம்ம பண்ற கிளாத்து, நிஃப்ட் ஃபேஷன் டெக்னாலஜி கிளாத்துக்கு இது இருக்கு, ஃபேஷியல் இருக்கு, அதுவும் ஆர்ட் தான், ஜுவல்ஸ் மேக்கிங் இருக்கு, நம்ம யூஸ் பண்ற அத்தனை திங்ஸுமே ஆர்ட் தான், கார் பைக் போன்

0: சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து ஆர்ட் தான். இன்டீரியர் டிசைன் இருக்கு நம்ம இதுலயே வந்து பாத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் எக்ஸ்டீரியர் டிசைன் இருக்கு, பூங்கா, பார்க், எக்ஸிபிஷன், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் டிசைன் எல்லாமே இதுல கொட்டி கிடக்குது, யாருக்குமே தெரியறது கிடையாது. அவங்க என்னன்னா இன்ஜினியரிங்றாங்க, இன்ஜினியரிங்கே ஒரு ஆர்ட் தான். சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக் இன்ஜினியரிங் எல்லாமே ஆர்ட் இல்லாமல் உள்ள எதுவுமே கிடையாது. உங்களுக்கே தெரியும் மெடிக்கல் அந்த இதுல ஆரம்பத்துல இப்பதான் சிஸ்டம் எல்லாமே வந்துருச்சு. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஹார்ட் வரையணும், பிரெயினை பிரெயின் வரையணும், அந்த பாகங்களுக்கு வந்து குறிக்கணும். அப்போ படத்தை வரைஞ்சாதான் பாகங்கள் குறிச்சாதான் அது மெமரி ஆகுது அப்படின்றது அப்பவே தெரிஞ்சிருக்கு இல்லைங்களா. இப்பவுமே பிளஸ் ஒன் பிளஸ் டூ எல்லாமே வந்து ரெக்கார்டு எல்லாமே எழுத சொல்றது வரைய சொல்றது எல்லாமே அதுக்காக தான். அப்ப ஆர்ட்ன்றது லைஃபோட சேர்ந்து வந்திருக்கு அப்படின்றது அவங்களோட அறியாமை இருக்கு. இப்ப என்னன்னா பிளஸ் ஒன் பிளஸ் டூல டென்த் இதுல வரும்போது மார்க் எடுக்கிற அவசரத்துல இது வந்து ஆர்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு பிரேக் பண்ணிடுறாங்க. நல்லா வரையறவங்க கூட அங்க அந்த பிரேக் பண்ணிடுறாங்க.
1: இப்படி ஒரு ஒரு ஒரு இடைஞ்சல் இருக்குது இந்த கலை மீதான. சரி, இப்போ நீங்க இந்த துறையிலிருந்து எப்படி திரைத்துறைக்கு நீங்க மாறினீங்க?
0: நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாமே எங்க காலேஜுக்கும் வந்துட்டு போவாங்க. அவங்க அந்த ஒரு ஆர்வம் இருந்துச்சு அவங்க மேல. தோட்டத்தறிஞ்செல்லாம் வந்துட்டு போவாங்க. காமராஜ் சார் வந்துட்டு போவார், அங்கே தான் காலேஜில் தான் படித்தார், கும்பகோணம் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜில் தான் காமராஜன் ஒருத்தர் இருந்தார். ரீசனாக இறந்தார் கொரோனா டைமில். அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடிக்கடி போவார். அவங்க மூலியமாக தான் உள்ளே நமக்கு சான்ஸ் கிடைச்சது, அசிஸ்டன்ட் ஆர்ட் டைரக்டர் அப்படின்ற இதில் உள்ளே கிடைச்சதுங்க.
1: சரி, இப்போ இதுதான் வந்து உங்களோட நுழைவு வழியாக அமைந்திருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. சரி, இது வழியாக நீங்கள் எப்படி போனீங்க, எப்படி பயணிச்சிங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்களது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம்.

0: நியூஸ் ஆனர் அப்படிங்கிற iOS மற்றும் Android செயலி மூலமாக நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க கலைப்பயணம் நிகழ்ச்சி. இன்று தினம் சிறப்பு விருந்தினராக திரைப்பட கலை இயக்குநரான திரு பிரகாஷ் அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சரி, உள்ள நுழையிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, நீங்க படித்த கல்லூரி அப்படின்னீங்க. கலை இயக்குனர் அப்படின்னா என்ன வேலை பார்ப்பீங்க அங்க உள்ளுக்குள்ள போய்? எங்களுக்கு தெரியல, நடிக்கிறாரு, நடனம் ஆடுறாரு, சண்டை பயிற்சி, மியூசிக், பாட்டு போடுறாங்க, இதெல்லாம் சரி, உங்களுக்கு என்ன வேலை இருக்கு, அதுல நீங்க எங்க இருக்கிறீங்க?
1: அதாவது நீங்க படம் பாக்குறதே வந்து ஒரு ஆர்ட் டைரக்ஷன் ஆர்டிஸ்டோட கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு விஷயம் நீங்கள் பேசிக் வந்து சொல்லணும்னா, ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை பயிற்சி, சண்டை காட்சி நடக்குது அப்படின்னா அந்தளோட இயக்குனர் வந்து அதோட முடிஞ்சுது. ஸ்டண்ட் இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட முடிஞ்சுது. டான்ஸ் மாஸ்டர்ஸோட இது வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கோட முடிஞ்சுது, அந்த டான்ஸோட முடிஞ்சது, பாடலோட முடிஞ்சிருது. ஆனால் இந்த ஆர்ட் டைரக்ஷன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு போனால், நீங்கள் ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் தான் கொடுப்பாங்க. ஒவ்வொரு காட்சிக்கும் ஒவ்வொரு ஃப்ரேம் அந்த சரி, டான்ஸும் சரி, எல்லாமே படம் ஃபுல்லா வரைஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு லொகேஷன் பார்க்கவும் ஆர்டிஸ்ட் தான் கூட போகணும், டைரக்டரோட கூட போகணும். லொகேஷன் பார்க்க பேசிக்கா லொகேஷன் பார்க்கறதாங்க. அப்போ லொகேஷன் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமரா ஆங்கிள் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து எப்படி அந்த ஸ்டோரி போர்டு ஒரு ஆர்டிஸ்ட் வரைஞ்சிருக்காங்களோ, கலை இயக்குனர் வந்து வரைஞ்சிருக்காங்களோ, அதுக்கு தகுந்த மாதிரி தான் கேமராவே வைப்பாங்க.
0: ஓகே,
1: ஃபர்ஸ்ட் நான் பேசுறேன் அப்படின்னா எனக்கு பின்னாடி இருந்து உங்களுக்கு பின்னாடி இருந்து எனக்கு கேமரா வரும்.

0: நான் நீங்க பேசுறீங்கன்னா எனக்கு பின்னாடி கேமரா வரும், ஆங்கிள் சைடு ஆங்கிள்
1: இருக்குங்கறதெல்லாம் நீங்க பட வரியறதுல கண்டுபிடிச்சிரலாம்,
0: கண்டுபிடிச்சிரலாம். அத பார்த்து தான் கேமராமேனே வந்து அந்த வைப்பாங்க. அதுல உங்களுக்கு பின்னாடி என்ன இருக்கு, சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட்ல என்ன காலண்டர் இருக்கா, உங்களுக்கு ஆபீஸ்ல என்னென்னலாம் இருக்கு, அந்த ஸ்பாட்ல என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து இருக்கு, லொகேஷன் பார்க்க போறது முன்னாடி இருக்கு, ஷூட்டிங்க்கு முன்னாடி இருக்கு, ஒர்க்கு ஷூட்டிங்க்கு அப்புறமும் இருக்கு, ஷூட்டிங் நடக்கும் போது இருக்கு. இந்த ஸ்பாட் இப்போ இந்த ஸ்பாட்டில் வந்து திடீர்னு ஒரு ஆஃபீஸ் ஒரு செட்டப் வேணும் அப்படின்னா இந்த ஆஃபீஸ் திடீர்னு அந்த டைமுக்கு, ஏன்னா வெளியே தூக்கிட்டு போனால் காஸ்ட் அதிகமாகும், வேறு இடத்துக்கு ஆஃபீஸ்க்கு கொண்டு போகணும் அப்படின்னா. இதே ஒரு இடத்துல நமக்கு அந்த ஆஃபீஸாக மாற்றணும்னா ஆஃபீஸ் மாற்றி தரலாம், ஒரு வந்து போலீஸ் ஸ்டேஷனை மாற்றணும்னா மாற்றி தரலாம். இதே இடத்த ஒரே இடத்துலையே நீங்கள் வெளியே கேமரா தூக்கிட்டு போகிறதுக்கு பதிலாக, ஆனால் அந்த காஸ்ட் எல்லாமே அவங்க ப்ரொடியூசர்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க. அது வேணும். இப்போ சண்டே காட்சிக்கு வந்து ஒரு கார் உடையுது, கார் வேணும், மேலே பறக்குது, பாம் வைக்கிறாங்க, அது எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்றது எல்லாமே ஆர்டிஸ்ட் தான், கலை இயக்குநருக்கு தான். டான்ஸுக்கு அதே மாதிரி வந்து ஒரு செட்டு போடணும் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே கூட இருந்து அந்த டிசைன் ஒர்க்கு ஆர்ட் ஒர்க்கு பேக்ரவுண்ட் என்ன பண்ணணும், ஃபோர் கிரவுண்ட் என்ன பண்ணணும். இப்போ ஆற்றுல போய் ஒரு ஷூட்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாமே டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க, இருக்க மாட்டாங்க. ஆனால் துவைக்கிறதுக்கு சைடு ஆர்டிஸ்ட் போடுவாங்க, அதில் வந்து துணி காய போடுற மாதிரி இருக்கணும், உள்ள அந்த தண்ணியிலிருந்து கொஞ்சம் வேவ்ஸ் வர்ற மாதிரி எல்லாம் பண்ணி விடணும், சைட்ல இருந்து பண்ணி விடணும், மரத்தையெல்லாம் வச்சு சைடில் ஆட்டி விடணும், மருந்து எங்கேயாவது இருந்தா கூட கொண்டு வந்து வச்சிடணும். அதுக்கு வந்து காஸ்டியூம் டிசைனர் என்ன டிசைன் போட்டிருக்காங்களோ அதுக்கு பேக்ரவுண்ட்ல என்ன டிசைன் பண்ணணும் அது பெயிண்ட் அடிக்கணும்,
1: கலர் கிரேடிங்னு சொல்லுவாங்க,
0: கலர், ஆமாங்க, அது எல்லாமே மாத்தணும். இப்போ வந்து எல்லோ கலர் Dress போட்டிருக்காங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் எல்லோ கலர் இருந்துச்சுன்னா அதை எடுக்காது, எடுத்துட்டு, ஆமாங்க, எடுக்காது. அதுக்கு பதிலாக வேற கலர் அடிக்கணும், அடிச்சு தரணும் டைரக்டர் என்ன கேட்கறாங்களோ அது. அது வந்து ஃபோர் கிரவுண்ட் பேக்ரவுண்ட் எல்லாமே செக் பண்ணணும்.
1: இவ்வளவு வேலை இருக்குது,
0: ஆமாங்க. அதுக்கப்புறமும் இதோட முடியாது. இது ஷூட்டிங் நடக்கும் போது, ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது லொகேஷன் பாக்குறோம், ஸ்டோரி போர்டு பண்றோம், ஷூட்டிங் நடக்கும் போது இவ்வளவு வேலை இருக்கு. ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கலர் கரெக்ஷன் எல்லாமே பாக்கணும், ஆமாங்க, கலர் கரெக்ஷன் இதுக்கு இது கரெக்டா இருக்கா, இது கரெக்டா பண்ணலாமா அப்படின்றது போஸ்ட் ப்ரொடக்ஷன்லயும் எங்களோட ஒர்க் இருக்குங்க.
1: அடேங்கப்பா,
0: அதுலயே வந்து பாத்தீங்கன்னா
1: இயக்குனர் என்ன படத்தை எடுக்கிறவர் அப்படின்னு நினைச்சோம், ஆனா ஒரு கலை இயக்குனருக்கு இவ்வளவு பணிகள் இருக்கு.
0: ஆமாங்க, இந்த கலை இயக்குனர் தாண்டி அனிமேஷன்லாம் கத்தி வச்சிருப்பாங்க சில பேர், எடிட்டிங் எல்லாம் ஒர்க் தெரியும், அனிமேஷன் கிராபிக் டிசைன் எல்லாம் தெரியும். இப்போ ஒரு கத்தி எடுக்கிறாங்க அப்படின்னா கத்தி எடுக்கும்போது அந்த ஃபயர் வருது, ஸ்பார்க் வருது அப்படின்னா அதெல்லாம் டிசைன் பண்ணி கொடுக்குது. இந்த இடத்துல இது வந்தா நல்லா இருக்கும்னு சொல்றது யாரு அப்படின்னா ஆர்ட் டைரக்டர் தான், இது நல்லதா நல்லா இருக்கும், இது சரியில்லை, ஒருவேளை இந்த கலர் இது சரியில்லை, ஒரு ஹீரோவோட ட்ரெஸ் சரியில்லை அந்த இடத்துல, இதை மாற்றணும் அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் ஒரு இது கிளிக் பண்ணி அவர் எடிட்டர் மாற்றி தருவார். அப்போது கலர் கரெக்ஷன் வரைக்கும் எல்லாமே ஃபைனலாக மாற்றி கொடுக்குற வரைக்கும்,
1: அற்புதங்க,
0: முடிக்கிற வரைக்கும் எல்லாமே ஆர்டிஸ்டோட இருக்கு.
1: ஒரு இயக்குனர் அப்படிங்கிற அந்த சொல்லாடலுக்குள்ள நிச்சயமாக எவ்வளோ பெரிய பொறுப்புகளும் எவ்வளோ பெரிய கவனத்தோடு அந்த கலையை கையாளக்கூடிய தன்மைகளும் இருக்கும்னு இருக்கு. அதான் அதனால தான் ஒரு சில மிக முக்கியமான இடத்திற்கு மட்டும் அந்த இயக்குனர் அப்படிங்கிற அந்த சொல்லாடலை சூட்டியிருக்காங்க. அப்போனா கலை இயக்குனர் அப்படிங்கிறது எவ்வளோ மிக முக்கியமானது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லேருந்து எங்களால் தெரிஞ்சுக்க முடியுது. தொடர்ந்து பேசலாம் நேர்கள். இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். ஆர்கேஜி நெய்யின் நல்வாழ்த்துக்கள்.
4: கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டுக்கிறோம். இன்றைய தினம் சிறப்பு விருந்தினராக திரைப்பட கலை இயக்குநரான திரு பிரகாஷ் அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம், கரூரை சேர்ந்த ஒரு நண்பரோடு. என்ன திரைப்படங்கள் எல்லாம் நீங்க கலை சார்ந்த இந்த இயக்கத்துல நீங்க பங்கெடுத்தீங்க?
5: பாஸ் என்கிற பாஸ்கரன், ஓ களவாணி, ஆடுபுலி, ஐயனார், இந்த படத்துல எல்லாம் வந்து உதவி இயக்குனர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் கலை இயக்குனரா பண்ண ரெண்டு படம் இருக்கு. அந்த ரெண்டு படம் இன்னும் வெளிவரல. நிரல்ன்ற ஒரு படமும், அலைக்கும் அந்தியம்னு ஒரு படமும் கலை இயக்குனரா ஒர்க் பண்ணேன். அது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சயின்ஸ் ஃபிக்ஷன் சம்பந்தப்பட்டது. இப்போ அதுல வந்து இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். இப்போ 2026 நடந்துட்டு இருக்குன்னா, இப்போ நம்ம எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. சுப்பிரமணியபுரம் எடுக்கும் போது 84 காட்டணும். அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம கலை இயக்குனரோட வேலை இருக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா இப்போ மணிரத்னம் எடுத்துறீங்களே,
4: பொன்னியின் செல்வன்,
5: அதுல இன்னும் அரசர் காலத்தோட அந்த செட்டிங்ஸ் எல்லாம் தேவைப்படுது. சயின்ஸ் ஃபிக்ஷன் தேவைப்படும் போது ஒரு 2100 ஃபியூச்சர்ல எப்படி இருக்கணுமோ அந்த செட் பண்ணணும்.
4: அப்ப எங்க உலகம் எப்படி இருக்குன்னு ஒரு கலை இயக்குனர் கற்பனை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப அட்வான்ஸா கற்பனை
5: பண்ணி கண்டிப்பாங்க. அந்த ஒர்க் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸா வந்து ஒர்க் பண்ணி, கலை இயக்குனர்னாவே இந்த அதுலயே ஆர்டிஸ்ட்னாலே ஓவியர்கள்னாவே, குதிரை ஓடுனா குதிரை பறந்த எப்படி இருக்கும்னு விங்ஸ் போடுறாங்களாங்க, தேவதை வந்தா எப்படி இருக்கு, நம்ம கனவுல நம்ம என்ன நல்லா நினைக்கிறோமோ அதெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்கக்கூடியவர் தான் வந்து கலை இயக்குனர்.
4: அப்ப உங்களுக்கு கனவு நிறைய வருமா சார்?
5: கண்டிப்பாங்க, ஆமாங்க. அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணி ஒர்க் பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும். அதனால கலை இயக்குனர்னா இதோட முடிஞ்சது கிடையாது, இப்ப இருக்கிறது மட்டும் கிடையாது. பழசையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், அட்வான்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப இன்னும் அதிகமா தேவைப்படும், நம்ம மேன் பவர் வந்து அதிகமா தேவைப்படும். அதுக்குண்டான ப்ரொடியூசர் வந்து இது நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டாங்கன்னா, எக்ஸ்ட்ரானரியா பண்ணி தந்தோம்னா உங்களுக்கு லுக் பார்க்கும்போது, இந்த அட்மாஸ்பியர் பார்க்கும்போது, ஃப்ரேம்ல தியேட்டர்ல பார்க்கும்போது நல்ல கிளாப்ஸ் கிடைக்கும், அந்த அட்மாஸ்பியர் கிடைக்கும், திருப்தியா இருக்கும். இந்த இடத்துக்கு இது மிஸ்டேக் இல்லாம வந்திருக்கு, கரெக்டா இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி.
4: ஒரு பேச்சுக்காக கேக்குறேன், ஒருவேளை திரைப்படத்தை எடுக்கும் போது இந்த கலை இயக்குனர், அந்த கலை இயக்கம் சார்ந்த எந்த வேலையும் எங்களுக்கு வேண்டாங்க, நாங்க அது இல்லாம படம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு எடுத்தா ஒரு திரைப்படம் எப்படி வரும்?
5: ஸ்பாட்லயே போய் எல்லாமே எடுக்க வேண்டியது இருக்குங்க. ஓகேங்களா? அதுலயே வந்து கலைஞர்கள் இல்லாம எடுக்க முடியாது. நீங்க வந்து கேமராமேன் இல்லாம எடுக்கலாம், நடிகர் இல்லாம எடுக்கலாம், ஹீரோ ஹீரோயின் இல்லாம நடிகர் இல்லாம எடுக்கலாம். அனிமேஷன் மூவி அப்படித்தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அனிமேஷன் டிரா பண்றது ஒரு ஆர்டிஸ்ட் தான். நீங்க எந்த டெக்னாலஜி இல்லாம படம் எடுத்தாலுமே அதுல ஆர்டிஸ்ட் இல்லாம, நீங்க கலை அந்த ஓவிய கலை இல்லாம நீங்க எந்த ஒரு படத்தையும் எடுக்கவே முடியாது. அனிமேஷன் படம் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்குங்க, அதுல எங்க யாரு போய் நடிக்கிறாங்க, கேமரா எந்த ஆங்கிள் எப்படி வைக்கிறாங்க, ஆனா சிஸ்டம் வச்சு ஓட விடுறாங்க. இதெல்லாம் இல்லாம இருந்துடலாம், ஆனா ஒரு ஆர்டிஸ்ட் இல்லாம எடுக்க முடியாது. அப்படி எடுத்தாலும் அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கலாம். இப்ப வந்து ஜேம்ஸ் கேமரன் இருக்காரு இல்லைங்களா, டைட்டானிக் படம், அவரு வந்து கலை இயக்குனர் தாங்க, அவரு படம் எடுக்கலாம். அவர் எடுத்தா இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த டைட்டானிக் படத்துல கூட இந்த ஹீரோயின் படத்தை வரையறது அந்த கை கூட ஜேம்ஸ் கேமரூன் டைரக்டரோட கை தான்.
4: அப்படியா?
5: ஆமாங்க. ஆனா அவர் ஹீரோ வரையற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ ஒரு டைரக்டர் ஆர்டிஸ்டா இருந்தா இது சாத்தியம்.
4: அப்ப அவருக்கு வரையற நுட்பம் தெரிஞ்சிருக்கு பாருங்க.
5: ஆமாங்க, அந்த மாதிரி அவர் டைரக்டர் இருந்தவர் தாங்க. அதுக்கப்புறம் தான் எடுத்திருக்காரு அவதார் படம் எல்லாம். அவதார் 2 எடுத்தாரு, அலிட்டான்ற படம் எடுத்தாரு, எல்லாம் அந்த மாதிரி. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து படம் எடுத்தா எப்படி இருக்கும்? பாரஞ்சித் ஆர்டிஸ்ட் தாங்க, ஃபைனான்ஸ் காலேஜ்ல 5 இயர்ஸ் முடிச்சிருந்தாங்க. ஒரு ஆர்டிஸ்ட்ங்க.
4: பிக்சரைசேஷன் பார்க்கும் போது அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கிறது காரணம் தானா?
5: ஆமாங்க, ஆர்டிஸ்ட்ங்க. இவர் நடிகர் சிவகுமார் சார் வந்து ஆர்டிஸ்ட் தான், எல்லாத்துக்கும் தெரியும். அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாமே சினிஃபில் இருக்காங்க. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இயக்குனர் ஆனா எப்படி இருக்குன்றது அவரோட படத்துல தெரியும். இவர் ஜேம்ஸ் கேமரூன், பாரஞ்சித் மாதிரி.
4: ரொம்ப அற்புதமா சொன்னீங்க, ரொம்ப அழகு.
5: அதே மாதிரி மணிரத்னம் சாரும் ஆர்டிஸ்ட் தான்,
4: அவரும் ஃபைன் ஆர்ட்ஸோ.
5: ஆமாங்க, ஆர்டிஸ்ட்ங்க.
4: அதனாலதான் இவங்க படம் எல்லாம் எப்பவுமே காலத்துக்கு அந்த பிக்சரைசேஷன் சொல்லப்படக்கூடிய அந்த காட்சிகளை
5: அற்புதமா இருக்குங்க,
4: சொல்ல வாய்ப்பு ஏற்படுது.
5: அந்த ஃப்ரேமே பேசும்.
4: ஆமா ஆமா, ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ நீங்க கலை இயக்குனராக ரெண்டு படம் பண்ணுன அப்படின்னு

0: சொன்னீங்க, அப்புறம் கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து அப்படின்னீங்க. என்ன இவ்வளோ திறமை இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறீங்க, இவ்வளவு அது சார்ந்த அறிவு இருக்கிறது, அப்புறம் ஏன் திரைத்துறையிலிருந்து நான் வெளியே வந்துட்டேங்க, நான் ஒரு வேலைக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்கிறீங்க, என்ன காரணம், ஏன் தொடர்ந்து உங்களால் இயங்க முடியலையா, என்ன சிக்கல்?
1: அதில் வந்து ஆர்ட் அந்த சினி ஃபீல்ட், இப்போ நம்ம வந்து கலை இயக்குனர்னு சொல்கிறோம், சினி ஃபீல்டுன்னு டோட்டலாக பார்க்கும்போது வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு சினிமா துறையில் இருக்கேன் அப்படிங்கும்போது, அம்மா அவகிட்ட நிறையா ஃபேமிலியிலிருந்து இந்த மாதிரி இருக்கான் பையன் கெட்டு போயிடுவான் அப்படி இப்படின்னு ஒன்று ரெண்டு அப்படியெல்லாம் சொல்லி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த சொன்னாங்க. அப்புறம் சும்மா அப்ளை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ட்ராயிங் டீச்சருக்கு வேக்கண்ட் கால்பர் பண்ணதுக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேன், கிடச்சிது. சரி, அம்மாவும் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க வந்துருங்க வந்துருங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் உங்களுக்கு தான் தெரியுமே, அப்போலாம் வந்து கொஞ்சம் ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் பொண்ணு பார்க்குற படலம் அது சினி ஃபீல்டுனா கொஞ்சம் கிடைக்காது.
0: உங்களுக்கு தெரியும்
1: சினி ஃபீல்டு இல்லை உங்களுக்கு தெரியும்னு சொல்ல வந்தாங்க, உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது
0: உலகத்துல யாருக்கு பொண்ணு தேடினாலும் பரவாயில்ல, இந்த கலைஞனாக இருக்கக்கூடியவங்களுக்கு பொண்ணு தேடுறதுல ரொம்ப கஷ்டம்.
1: ஆமாங்க, அதுல எனக்கு ரொம்ப அது தள்ளி போயிட்டே இருந்ததுனால அம்மா கொஞ்சம் சத்தம் போட்டு இந்த ஃபீல்டில் விட்டு வான்னு சொன்னாங்க. அப்புறம் எஜுகேஷன் ஃபீல்டு வந்ததோடனே ஆர்டிஸ்ட், அப்புறம் ஒரு டிராயிங் டீச்சர், ஒரு டீச்சர்னா அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுவும் ஒரு ஆர்ட் தானே, இதுவும் குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கலாம் நமக்கு ஒன்று. இப்போ அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட திருப்திக்கு இன்கம்க்கு நம்ம அதை பார்க்கலாம், அதுதான் பண்ண முடியும். ஏன்னா ஃப்ரேம்ல நம்ம காட்ட மாட்டோம், நம்மளோட திருப்திக்கு நம்ம இன்கம்க்கு நம்ம அதை பார்க்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் நல்லா திருப்தியா இருக்கு. ஸோ இதுல இருந்து நான் இன்னும் அதுக்கு போகலைங்க, அப்படியே இருந்துட்டேன். நிறைய ஸ்டூடெண்ட்டை நம்ம ஆர்டிஸ்ட் ஆக்குறோம், இந்த கலையை அழியாம பாத்துக்கிறோம்.
0: சரி, ரொம்ப மகிழ்ச்சி, நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்களே, உங்கள் கோடை பண்பலை 100.5 கலை பயணம்.

0: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech Cadet Entry Scheme Permanent Commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready, cohesive, Atmanirbhar. Safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
1: ஐயர் சார், உங்க வீடு 1970s ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேல தான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: ஆர்கேஜி நெய்
1: கூடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
3: கொடைக்கானல் பண்பலை 100.5 நாம கேட்டிருக்கிறோம் கலைப்பயணம் நிகழ்ச்சி. இன்றைய தினம் திரைப்பட கலை இயக்குநரான பிரகாஷ் அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சார், என்னதான் ஒரு கலைஞர் நீங்க சொன்னாலும், அம்மா அப்பா சொன்னாங்க வாழ்வியல் சார்ந்த சில சிக்கல்கள்லாம் இருக்கிறது அப்படின்னு சொன்னாலும், புலிவாளாவது பரவாயில்ல பிடிச்ச கதைன்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க, ஆனால் கலைஞன் அப்படிங்கிறவங்களுக்கு அது எங்கே விட்டு எங்கே வந்தாலும் கடைசியில் அம்மாவோடைய முந்தானையை போய் பிடிச்சிட்டு ஓட போகிற குழந்தை மாதிரி கலைஞன் கூட எண்ணம் அப்படி தான் போகும். சரி, அதற்கு பிறகு நீங்கள் வெளியே வந்துட்டீங்க, இந்த ஒரு வாழ்வாதாரத்துக்காக இப்படி போயிட்டுருக்கு, அதுக்கப்புறம் திரைத்துறையோடு உங்களுக்கு தொடர்பு இல்லையா, அல்லது இருக்கா, இல்லை வேறு எதுவும் ஒரு இந்த பார்ட் டைம்ங்கிற மாதிரி இல்லை அப்பப்போ ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் செய்கிறது அந்த மாதிரி எதுவும்
4: பண்ணிட்டுருக்கோங்க
5: பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களை வந்து நான் ஆர்டிஸ்டாக்கி வெளியே அமைச்சுட்டு இருக்கேங்க. அப்போது நீங்கள் அதுலேருந்து கண்டினியூட்டியாக வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக அப்பப்போ வந்து ஃபேமிலியும் பார்த்துக்கணும், இன்ஸ்டியூட்டையும் பார்த்துக்கணும், ஸ்கூலையும் பார்த்துக்கணுங்கும் போது கண்டினியூ அங்கே போனோம்னா ஒரு 2 மந்த்ஸ் இல்லைன்னா 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் ஆகிடும். அதனால அப்பப்போ வர்றதை மட்டும் பண்ணிட்டு
3: போஸ்டர் டிசைன்ஸ் மட்டும்
5: டிசைன்ஸ் நம்ம பண்ணுவோம். அப்புறம் வேணும் அப்படின்னு நீங்க வந்து வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்னோட அசிஸ்டன்ஸ் யாராவது வந்து அங்க அமிச்சுட்டு நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிலிம் பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கூட இருந்து அப்பப்போ 2-3 நாள் மட்டும் போய் பார்த்துட்டு இருந்துட்டு அவங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பார்த்துக்க சொல்லிட்டு வந்துருவோம். ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாவே இங்க வச்சு பண்ற ஒர்க் மட்டும் தான் நான் பண்ணுவேன். இப்போ வந்து ஸ்டோரி போர்டு ஒன்று பண்ணணும் அப்படின்னா டைரக்டர் எல்லாம் சீன் எல்லாம் சொல்லிடுவாரு, அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அந்த ஆர்ட் ஒவ்வொரு சீன் பைஸையும் நம்மகிட்ட ஸ்கிரிப்ட் கொடுத்துருவாரு, அதை படிச்சு பார்த்து பண்ணிடுவோம். அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுன்னா இதுல இருந்து இப்படி மாத்தலாம் இப்படி மாத்தலாம்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு பேப்பரை மாத்தி தருவோம். அது இங்கிருந்து பண்றது 1-2 இப்ப பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க.
3: அப்படி ஸ்டோரி போர்டு என்னென்ன திரைப்படத்திற்கு பண்ணீங்க சார்?
5: நிரல் அழைக்கும் மந்தியம் அது டைரக்டருக்கு அது எப்பவுமே பண்ணது. சூர்யாவோட ஒரு படத்துக்கு அந்த நந்தா அந்த படத்துக்கு ஒண்ணு பண்ணிருக்கோங்க. இப்போ
3: கீழே தலையை குனிஞ்சிட்டு கண்ணை முழிச்சு பார்ப்பார், இந்த மாதிரியான ஆங்கிள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்க?
5: ஆமாங்க, நீங்க அது நான் மட்டுமே பண்ணது கிடையாது, எங்க குரூப் ஸ்டடி. எனக்கு ஒரு சீன் கொடுத்துட்டாங்கன்னா அதை நான் பண்ணி கொடுத்துருவாங்க.
3: அந்த படத்துல எந்த சீனுக்கு நீங்க ஸ்டோரி போர்டு?
5: அந்த காலேஜ்ல ஃபைட் அந்த இது வந்து ஓடுறது அதெல்லாம் பண்றது எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம்.
3: திரைப்படமா பாத்துருக்கோம், அது ஸ்டோரி போர்டுல அதுங்கிற மாதிரி அந்த பேப்பர்ல படமா வரைஞ்சி எப்படி ஓடுற மாதிரி இப்பெல்லாம் பார்த்தா சமூக வலைதள பக்கம் அந்த பேப்பரை வச்சுட்டு இப்படி அழுத்தினாங்க அப்படின்னா அப்படியே சொங்கினு மாறும், மாறும்போது அப்படியே அந்த சீன் எல்லாம் மூவிங் ஆகிற மாதிரி தெரியும்.
5: ஆமாங்க, இப்ப எல்லாமே டிஜிட்டல் போயிது வந்துருச்சு. நீங்க வந்து ஒரு டேப் மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொடுத்துட்டு படத்தை வரைஞ்சோம்னா டக்கு டக்குன்னு எல்லாமே வந்துடும். அப்பெல்லாம் நாங்க பேப்பர்ல பண்ணணும். இப்போ அந்த ஸ்டோரி போர்டு இருக்கிறதுல எல்லாம் கேமராவே வச்சு கட் அண்ட் பேஸ்ட் பண்றாங்க. அப்ப வந்து பிலிம் வந்து வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த ஆர்ட் எல்லாம் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருந்தோம். இப்ப வந்து டிஜிட்டல் ஆர்ட்டுங்களா டிஜிட்டல் கேமராங்களா எடுத்துட்டு போய் இது வேண்டாம் அப்படின்னா கட் பண்ணி தூக்கி அரைச்சிட்டு மறுபடியும் மெமரி கார்டு மட்டும் தான் எக்ஸ்ட்ரா போடுறதுங்க. அதனால இப்ப அதிகமா தேவைப்படுறது இல்ல, எல்லாம் பழச அப்பதான் தேவைப்படுச்சு. இப்ப வந்து அவங்களோட மைண்டுக்காக கேக்குறாங்க. ஏன் அப்படின்னா இந்த புதுசா ஒரு டைரக்டர் வந்தாங்கன்னா அவங்க வந்து உறவுகள் ஒரு படம் ஒன்று வந்துச்சுங்க, அது இப்ப நான் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து அகதிகள்னு ஒரு படம் பண்ணோம். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புதுசாக வர்ற டைரக்டர் நீங்கள் ப்ரொடியூசர்கிட்ட போய் நான் இந்த படம் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டால் மட்டுமே அந்த படத்தை கொடுத்துட மாட்டாங்க. நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க, ஃபைல் என்ன வச்சுருக்கீங்கன்னு கேட்பாங்க. ஃபைல் கொடுப்பாங்க, அந்த ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க, ஸ்கிரிப்டோட சேர்த்து அந்த ஸ்டோரி போர்டையும் பார்த்தா தான் அவங்க படமாக ஓடுறது அவங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் ஏதாவது பண்ணி

0: இருக்கீங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அதை பார்ப்பாங்க, அந்த ஒர்க்கையும் பார்ப்பாங்க. அப்போ இந்த ஸ்டோரி போர்டும் அவங்களுக்கு தேவைப்படுது, அவங்க ஓகே வாங்குறதுக்காக, ப்ரொடியூசர்கிட்ட கிடைக்கிறதுக்காக அந்த வந்து இதுவும் தேவைப்படுது. ஸ்கிரிப்டோட சேர்த்து அவங்களோட திறமையோட சேர்த்து நம்ம இதுவும் சேர்த்து வச்சோம்னா தான் அவங்க வந்து ஒரு வீடியோவாக அவங்க பார்த்துட்டு அவங்க ஓகே சொல்லி படம் பண்ணா ஒத்துக்குவாங்க.
1: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப ஒரு மிக முக்கியமான பணிகள் எல்லாம் எப்படி இருக்கிறது, என்னன்னா இதுவரைக்கும் மற்ற இயக்குனர் சார்ந்த விஷயங்களுக்கு நடுவில் கலை இயக்குனர் அப்படிங்கிற சில பெயர்கள் எல்லாம் எங்களுக்கு பரிச்சயமானது தான். அவங்க என்ன படம் வரைவாங்க, ஒரு பின்னாடி டிராயிங் இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் யோசிச்சிருக்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி இவ்வளோ விஷயங்கள் ஒரு கலை இயக்குனரால் ஒரு திரைப்படத்திற்கு மெருகேற்ற முடிகிறது, காலத்துக்கும் நின்று பேசக்கூடிய அளவுக்கான காட்சி அமைப்புகள் உருவாக்க முடிகிறது அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் பெரும் பங்காகத்தான் எங்களுக்கு தெரிகிறது. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய பணிகளுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். தொடர்ந்து பேசலாம் நேர்களே. இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலை பயணம்.

0: கொடைக்கானல் பண்பில் 100.5 நாம கேட்டுக்கிறோம். கலைப்பயணம் நிகழ்ச்சி இன்றைய தினம் திரைப்பட கலை இயக்குநரான திரு பிரகாஷ் அவர்களோடு தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். சார், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நிகழ்ச்சி தொடங்குனதுலேருந்து ஒரு மனசுக்குள்ள ஒன்று ஓடிட்டு இருக்குது, அதை கேட்டுறவ உங்ககிட்ட
1: தாராளமாக கேட்கலாங்க.
0: என்ன அப்படின்னா, ஆள் பார்க்க சும்மா ஹீரோ கணக்காக இருக்கிறீங்களே, உங்கள் கலரும் ஹேர் ஸ்டைலும் அப்படிங்கிற மாதிரி பேசாமல் நடிப்பும் அப்படியே கொஞ்சம் எதாவது டச் பண்ணியிருக்கலாமே, ஏதாவது அது இது முயற்சி பண்ணலைங்களா இல்லை எதுவும்?
1: சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நார்மலாக இருக்கிற மாதிரி தான் நான் இருக்கேன்.
0: சார், எங்கள் கண்ணுக்கு அப்படி தெரியுது, ஆள் நல்லா கலர் ஆளாக ஹீரோ கணக்காக இருக்கிற, அப்படியே பேசாமல் நடிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணுது.
1: சார், 2008 ஒரு படம் அகதிகள்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று பண்ணுவோங்க. அது வந்து சில அரசியல் காரணங்களால அது வந்து வெளியே வரல. இப்போது சென்சர்லாம் போச்சுன்னு நிறைய கட்டவும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த படம் அந்த சென்சார் கிடைக்காமையோ இல்லை ரெஜெக்ட் ஆனதுனாலையோ இல்லை டைரக்டரோட ப்ரொடியூசர் அந்த பிரச்சனை நிறைய விஷயம் இருக்குங்க. அந்த மாதிரி கோடிக்கணக்கான படம் வந்து இனி வெளிவராமல் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் என்னோட படமும் அது ஒன்று இருக்குது.
0: அதில் என்ன பண்ணீங்க?
1: அதில் ஹீரோவை பண்ணுங்க.
0: ஒரு
1: கதையின் நாயகனா பண்ணனேன், அதுல வந்து கேம்ப்ல வந்து காப்பாத்துற மாதிரி அந்த மாதிரி எல்லாமே

0: அந்த ஒரு ஸ்டோரி.
1: அதுக்கு
0: எனக்கு லீடாக வந்து திருமாவளவன் அவர் பண்ணியிருந்தார்.
1: எனக்கு
0: அப்பாவா நாசர் சார் பண்ணியிருந்தாருங்க. அந்த மாதிரி
1: சார் தூ எப்படி சார் உங்களை தூங்க முடியுதா? இதெல்லாம் நான் கனவுல வந்துட்டு போவாங்க.
0: இதெல்லாம் சாதாரணம் சார். அது சினிஃபீல் உள்ள போயிட்டு வந்துட்டோம்னா இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நிற்கும். அதெல்லாம் சாதாரணம் தாங்க சார்.
1: தூங்கும் விடாதல்ல இந்த மாதிரினா அது ஒரு படம் பண்ணிட்டு அது வெளிவரல அப்படிங்கும் போது எவ்வளவு பெரிய மன உளைச்சலுக்கு.
0: கண்டிப்பாங்க சார். 2100 ஒரு நாள்னு ஒரு படம் வந்துச்சுங்க சார். படம் ஃபுல்லாவே எடுத்து முடிச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் டெக்னாலஜியோட பண்ணது. 2100 ஒரு நாள் மட்டும் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அது வந்து ஆடியோ ரிலீஸ் எல்லாம் பண்ணியாச்சுங்க. அதுவும் வந்து வெளிவராம அப்படின்னு.
1: அதுல நீங்க
0: அதுல ஹீரோ தாங்க. ஒரு ஆமாங்க 4 ஹீரோ அதுல 1 ஆஃப் த ஹீரோ அதுல ஒண்ணு பண்ணிருக்கோம்.
1: சரிங்க. ஆனா எல்லாத்தையும் எப்படி எப்படி எளிமையா எடுத்துக்க முடியுது, கடந்து போக முடியுது அப்படின்னா ஒருவேளை கலைஞனால மட்டும்தான் அப்படி எடுத்துக்க முடியுமோ, எல்லாத்தையும் ஒரே பார்வையில பார்க்க முடியுமோ அப்படின்னு எனக்கு தெரியல.
0: இருக்கலாம்ங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கரூர் மாவட்டத்தில் வந்து சிறந்த இயக்குனர்னு சொல்லிட்டு கலை வளர்மணி அவார்டு வந்து கலை பண்பாட்டு துறை மூலமா கொடுத்துருக்காங்க.
1: ஓ,
0: அப்போ அந்த கலை வளர்மணி அவார்டு வாங்குற அளவுக்கு நம்ம இருக்கோம்னா நம்ம ஆர்டிஸ்ட்ங்க உள்ள சேர்த்துக்கலாமே. ஆர்டிஸ்ட் பிரகாஷ் அப்படின்ற மாதிரி. அப்போ சாதாரணமா ஒருத்தர் வந்து டிராயிங் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஆர்டிஸ்ட்னு சொல்ல முடியாது.
1: நீங்க சொன்ன சில திரைப்படங்கள் எல்லாம் சொன்னீங்க. அந்த திரைப்படங்களை வரக்கூடிய சில காட்சிகள் பார்க்கும் போது, ஏ இது நம்ம ஆர்டிஸ்ட் பிரகாஷ் சார் செஞ்சதுதான் அப்படின்னு நாங்க நினைவுல வச்சுக்கணும் அப்படின்னா எந்தெந்த காட்சிகளெல்லாம் நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கறது ஒரு சின்ன ஒரு பட்டியல் மட்டும் சுருக்குமா?
0: அதுல வந்து இந்த கலவாணியில வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வர்றதாங்க. அதுல அந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம் ஒன்று இருக்கும். அந்த ஸ்டேஜில் போய் அந்த அம்மாவுக்கு வந்து பணத்தை கொடுத்து பஞ்சாயத்து பேரில் வந்து சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜ் எல்லாமே கொஞ்சம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சது. ஏன்னா அதுக்கான திருவிழாவில் அந்த இடத்துலாம் பண்ண முடியாது. திருவிழாவுக்காக எல்லாமே வந்து செட்டு போட்டு கொடுக்குறோம். அந்த இடத்த வந்து குறிப்பாக சொல்லலாம். உங்களுக்கு பாஸ்கருங்கிற பாஸ்கரனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நானே வருவேங்க.
1: அப்படியா?
0: ஆமாங்க. எந்த இடம்னா அந்த பிட் எடுத்து வைக்கிற சீன்.
1: ஆமா.
0: அதுல உள்ள வரும்போது காலேஜ் பைக் வச்சு அவர் நிப்பாட்டிட்டு கண்ணாடி பார்த்துட்டு பேசிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா பேக்ல கிராஸ் பண்ணுவேன். அடுத்து ஒரு லென்த்ல கிராஸ் பண்றேன். ரெண்டாவது ரெண்டு இடத்துல கிராஸ் பண்ணுவேன். இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உள்ள கிளாஸ்க்குள்ள உட்கார்ந்துருக்கும் போது ஒரு ரெண்டு பெஞ்ச் தள்ளி பின்னாடியில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வரும்போது இவர் உட்காந்துருக்காரு. ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கேட்டிருக்காங்க நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த படத்தை பார்த்துட்டு. தியேட்டர்ல பார்க்கும்போது இன்னும் பெருசா இருக்கும். மொபைல பார்த்தாலே தெரியும். தியேட்டர்ல அப்போலாம் பார்க்கும்போது நீங்க இருக்கீங்கன்னு பார்த்துட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. ஆமா, அந்த படத்துல அசிஸ்டன்ட் ஆர்டர் ஒர்க் பண்ணணும், அதனால உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால உள்ள வந்தோம் அப்படின்றத வந்து சொல்லிக்கிறேன்.
1: சரிங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம தொடர்ந்து பேசலாம் நேர்களே. இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: கூடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
3: முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
4: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 3D அல்ட்ராசவுண்டோட பயன்பாட்டினால ஒரு பெண் எப்படி வந்து ஃபர்டிலிட்டி அச்சீவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. அவங்க 32 வயசு இருக்கும். அவங்களுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே 3 தடவை IUI அந்த மாதிரியான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. அதில் நிறைய டைம் ஃபெயிலியர் இருந்துச்சு. அதனால அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் வேறு தான் பண்ணலாமா டாக்டர் அப்படின்ற மாதிரி தான் வந்திருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களை எவாலுவேட் பண்ணி பார்க்கும்போது, நார்மலாக எல்லா டெஸ்ட் இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ரிப்போர்ட்ஸ் எவ்ரித்திங் செக் பண்ணி அனாலிஸ் பண்ணி பார்க்கும்போது எதுலேயுமே எந்த ஃபைண்டிங்கும் இல்லை. கரு நல்லா வளருது, முட்டை வளருது, வெடிக்குது, ஸ்பெர்ம் நல்லா இருக்குது, யூட்ரஸ் நல்லா இருக்குது, எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு. ஏதாவது ரொட்டீன் ப்ரொசீஜராகவே நம்ம ஒரு 3D அல்ட்ராசவுண்ட் பண்ணுவோம் அப்படின்றதுனால 3D அல்ட்ராசவுண்ட் பார்த்துருந்தோம். அந்த 3D அல்ட்ராசவுண்டில் அவங்களுக்கு சின்ன ஒரு செப்டம், கர்ப்பப்பைக்குள்ளே ஒரு சின்ன பிழவு. நார்மலாக ஒரு கரு கர்ப்பப்பைக்குள்ளே எண்டோமெட்ரியம் அப்படின்ற அந்த லேயருக்குள்ளே தான் கரு பதிஞ்சு வளருது. அந்த வளர்ற இடத்துல அதுக்கு ஹிண்ட்ரன்ஸாக ஒரு சின்ன ஒரு செப்டம் இருக்கும்போது அந்த இடத்துல கருவால் எடுக்க முடியல. அதனால் ரிப்பீட்டடாக அந்த பொண்ணால் கன்செப்ஷன் ஆகவே முடியல. இது வந்து அந்த 3D அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் பார்க்கும்போது ஒரு குட்டியான ஒரு செப்டம் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ராஸ்கோபி அப்படின்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் அட்வான்ஸ் ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜரில் நமக்கு அவங்களுக்கு பெரிய விதமான மயக்க மருந்து, பெரிய விதமான சர்ஜரி கிடையாது. சின்ன ஒரு ஹிஸ்ட்ராஸ்கோபிக் ப்ரொசீஜர் மூலமாக அந்த செப்டத்தை கரெக்ட் பண்ணும். கரெக்ட் பண்ணக்கப்புறம் ஒரு 2 மந்த்ஸ் செப்டம் கரெக்ஷனுக்கு அப்புறம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஃபேஸில் வெயிட் பண்ணோம். ஆனால் அந்த பேஷண்ட் அந்த 2 மாதம் கேப்க்குள்ளே அவங்களாவே கன்சீவ் ஆகி ரிசல்ட் பாசிட்டிவாக வந்துட்டு. இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3D அல்ட்ராசவுண்ட் யூஸ் பண்ணதுனால முன்னாடி இருக்கும் தெரியாத ஒரு செப்டம் எங்களுக்கு அதால் மேக் பண்ண முடிஞ்சுது. அந்த செப்டத்தை ரிமூவ் பண்ணதுனால அவங்களால ஈஸியாகவே பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட் யோசிச்சிருந்தா கூட கன்சீவ் ஆகிருக்க முடியாது. ஆனால் அந்த செப்டம் ரிமூவ் பண்ணக்கப்புறம் அவங்களால ஈஸியாக கன்சீவ் ஆக முடிஞ்சுது. எல்லா செப்டமும் ரிமூவ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு சில செப்டம் அதனால் ஹிண்ட்ரன்ஸ் ஏற்படும் அப்படின்னா அந்த செப்டம் மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும். அவங்களுக்கு அப்படி ப்ராப்ளம் இருந்ததுனால இதை நாங்கள் ரிமூவ் பண்ணியிருந்தோம். நார்மலாக அந்த செப்டம் ரிமூவல் அப்படின்னும் போது நம்ம ஹிஸ்டாஸ்கோபி மூலமாக சின்ன ப்ரொசீஜர் தான் பண்ண போகிறோம், ரிமூவ் பண்ண போகிறோம். ஆனால் அதை செக் பண்ணி கண்டுபிடிச்சி இதை பண்ணணும் அப்படிங்கிறது பெட்டரான ஆப்ஷன். இதே வந்து இதே பேஷண்ட்டுக்கு நான் பெரிய இன்னொரு ட்ரீட்மெண்ட் அட்வான்ஸாக பெருசு பெருசாக ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தா கூட இந்த செப்டம் உள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த இடத்துல கரு வளர போறதில்லை. அதனால ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்களுடைய ப்ராப்ளமுக்கு தக்கன என்ன பண்ணா கன்சீவ் ஆகும் அப்படின்றத யோசிச்சு பண்ணும்போது ரிசல்ட் ஈஸியாகவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கும் ஆன சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதோ சந்தேகங்கள் இருந்தா முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தா எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம் மற்றும் 83 58 83 58 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
3: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கிய நலம் நலமறிய.

கொடைக்கானல் பண்பலை 1.5 நாம கேட்டுக்கிறோம். கலைப்பயணம் நிகழ்ச்சி என்ற தினம் திரைப்பட கலை இயக்குநரான திரு பிரகாஷ் அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சார், ரொம்ப அற்புதமான ஒரு கலையை தொடர்ந்துருக்கிறீங்க. எங்கேயோ தொடங்கி எப்படியோ பயணம் மேற்கொண்டு அந்த பயணம் ஒரு புள்ளியில ரொம்ப அழகான ஒரு

0: என்னமாக தொடர்ந்து மீண்டும் வேறொரு பரிமாணத்துல, அதுக்கு முந்தைய பரிமாணம்னே வச்சுக்குவோமே, மறுபடியும் அந்த ஓவியம் பரிமாணத்துக்குள்ளேயே ஒரு கலைஞனாக நீங்க வந்திருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம். வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் திரைப்படங்கள் சார்ந்து நீங்க இங்கிருந்தே பணிபுரியக்கூடிய சூழல் அப்படிங்கும் போது என்ன மாதிரியான வாய்ப்புகள் வருகிறது அப்படின்னு தெரியல. எந்த வாய்ப்புகள் வந்தாலும் அதுல பிரகாஷ் அவர்கள் பணி செஞ்சிருக்கிறாங்கன்னா அது ஒரு தனித்துவமான ஒரு பணியாகவும், அதை பார்க்கும் போதெல்லாம் ஏ கோடை எஃப்எம்ல பேட்டி கொடுத்தாரு அவருடைய இதுதாப்பா அப்படின்னு அந்த அடையாளப்படுத்தக்கூடிய அந்த தன்மையும் ரொம்ப அதிக அளவுல வர வேண்டும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம். எங்களுடைய நேர்களின் சார்பாக இந்த நேர்காணல் மூலமாக பல்வேறு இந்த கலை இயக்குனர் பணிகள் குறித்து ஒரு அடிப்படை புரிதலங்களுக்குள் ஏற்படுத்தியமைக்காக உங்களுக்கு இந்த தருணத்துல நாங்க நன்றி சொல்ல ஆசைப்படுகிறோம். மிக்க மகிழ்ச்சி, நன்றிகள் உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு.
1: நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. கலை இயக்குனர்களையும் உங்க எஃப்எம் மூலமா வெளிப்படுத்தினதுக்கும் நான் முதல்ல உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா எங்களை மாதிரி ஆளுங்கள இன்னும் வெளிவராம இருக்கிறதுக்கு நீங்க இந்த அளவுக்கு வந்து இவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்கு நீங்க வந்து எங்களையெல்லாம் இப்படி சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. நாங்க வந்து ரொம்ப நன்றி. நேயர்களுக்கும் இதை வந்து சொல்லிக்கணும், ரொம்ப நன்றியை சொல்லிக்கணும். ரொம்ப நன்றிங்க ஐயா.
0: நேர்களை நிறைவு கோருகிறது கோடை பண்பலூர் புள்ளி ஐந்திலிருந்து இன்றைய தினம் கலைப்பயணம். இன்று தினம் நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் திரைப்பட கலை இயக்குநரான திரு பிரகாஷ் அவர்கள். அடுத்த வாரம் வேறொரு கலைஞனோடு இந்த நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். என்றும் நட்புடன் மோகன். மோகன் நன்றி. வணக்கம் நேர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வெனிசுலா தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். மேற்கு வங்கத்தில் மகளிருக்கு 3000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் அன்னபூர்ணா சமூக நலத்திட்டத்தை அம்மாநில அரசு இன்று தொடங்குகிறது. கர்நாடக மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். உலக சைக்கிள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. எளிமையான, எரிபொருள் செலவில்லாத, சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து சாதனமாக உள்ள சைக்கிள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் நோக்கில் ஆண்டுதோறும் இந்நாள் உலக சைக்கிள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. முறையாக செயல்படாத சாய ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். தமிழக மக்களுக்கு நன்மை தரக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் பிறந்த நாளையொட்டி சென்னையில் உள்ள அவருடைய சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்கான தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படுவது குறித்து விசாரணை நடத்த ஒருநபர் ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. அரக்கோணம் ரயில் நிலைய பணிமனையில் பராமரிப்பு பணிகளை முன்னிட்டு இன்று முதல் வரும் 5ஆம் தேதி வரை புறநகர் ரயில் சேவைகளில் செய்யப்பட இருந்த மாற்றங்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. குஜராத் மாநிலத்தில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வழங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்து ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் கபூர் ருத்விகா ஷிவானி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று பூட்டானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பா ஸ்கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 June 4 to 7 ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
2: கொடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. வணக்கம் நேர்களே, இன்றைய சிறப்பு தேடி வரும் பண்பலை திருநெல்வேலி மாவட்டம் அறிவியல் மையம் அருகிலிருந்து வளம் வர இருக்குதுங்க. நேர்களை சந்திக்கிறார் கொடுமுடி ரகுநாதன்.

0: பாடல் கேட்கலாம். நன்றி ஐயா.
1: நன்றி.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்று GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியாரூர் உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
5: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
4: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன். ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன். மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
5: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான். மங்களன் மங்கள்,
4: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக், மளிகை மற்றும்

0: வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: கமகம மனம் நலம் பெறும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: நேர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன்கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. June 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்தன்கோ.
3: கோடை பண்பலை 100.5 27ஆம் ஆண்டு உதய விழா சிறப்பு தேடி வரும் பண்பலை திருநெல்வேலி மாவட்டம் அறிவியல் மையம் அருகிலிருந்து நேரில் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை கடந்து முத்து விழாவை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அடுத்தது மாணிக்க விழா, ரத்தின விழா, பொன் விழா என்று நமது பண்பலை இன்னும் பெரிய வளர்ச்சி அடைய இருக்கிறது. நேர்களும், நான் மட்டும் இல்லை, நேர்களும் வந்து அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. நமது மிகப்பெரிய பண்பலை அரசன் கோடை பண்பலைக்கு வாழ்த்து தெரிவிக்க நிறைய அணையர்கள் நம்ம நோக்கி காத்துட்டு இருக்காங்க. பேசலாம் அப்படின்ட்டு ஆர்வத்தோடு சந்திச்சிடலாம். அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: மணிமேகலை. கோடை பண்பலைக்கு 27ஆம் ஆண்டு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
3: சத்தமே இவ்வளவுதானா?
4: பேசணுமா?
3: பேசுங்க. எங்க இருந்து வரீங்கம்மா?
4: தென்காசி.
3: தென்காசில இருந்து வரீங்க. எப்படி இருக்கு இந்த அந்த அறிவியல் மையம்?
4: நல்லா இருக்குது.
5: கோடை பண்பலைக்கு எனது 27ஆம் ஆண்டு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.
3: என்னமா பண்றீங்க?
5: பிளஸ் முடிச்சிருக்கேன்.
3: இப்ப காலேஜ் எப்ப ஆரம்பிக்குது?
5: இனிமேதான் அப்ளிகேஷன் போட்டுருக்கோம்.
3: ஓ, அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க?
5: ஆ, போட்டுட்டேன்.
3: எப்படி இருக்குமா உங்களுடைய மனநிலை? ஸ்கூல்லயே படிச்சிருப்பீங்க, இப்ப காலேஜுக்கு போக போறீங்க.
5: அது கொஞ்சம் ஸ்டேபிளா தான் இருக்கு. அது எதுவும் பிரச்சனை இல்லை.
3: இல்லை, நீங்க பேசும்போதே ஆர்வமா சொல்லும் போதே எங்களுக்கு தெரியுது. என்ன படிக்க எடுக்க போறீங்க?
5: அக்ரி இல்லைன்னா வெட்டினரிக்கு போயிடுவேன்.
3: என்ன, ரெண்டுமே வித்தியாசமா இருக்கு?
5: ரெண்டுமே வித்தியாசம் தான், ஆனா எனக்கு அது ரெண்டுத்துல எதா இருந்தாலும் ஓகே.
3: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, வாழ்த்துக்கள். உங்க பேர் சொல்லுங்கம்மா.
6: என் பேர் ஷீலா, ஃப்ரம் தென்காசி.
3: தென்காசி. தென்காசியில பிடிச்ச எதுனா என்ன சொல்லலாம்?
6: திருமலை கோயில்.
3: கோயில் அடிக்கடி போயிருவீங்களா?
6: ஆ, வியூ பாயிண்ட் நல்லா இருக்கும், அந்த வைப் நல்லா இருக்கும்.
3: நீங்க என்ன பண்றீங்கம்மா?
6: நான் LLB முடிச்சிட்டேன், இப்ப பிராக்டிஸ்க்கு.
3: LLBனா கொஞ்சம் பார்த்து தான் பேசணும்.
6: தென்காசி.
3: அபிஷா ஃப்ரம் தென்காசி. தென்காசியில் உங்களுக்கு பிடிச்சதுன்னு எதாவது சொல்லுவீங்க? அவங்க கோயில் சொன்னாங்க, நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுங்கள்.
6: எனக்கு அங்கே குற்றாலம்.
3: குற்றாலம், குற்றாலம் அருவி. போயிருக்கீங்களா? எத்தனை தடவை போயிருக்கீங்க?
6: கம்மியாக தான் போயிருப்பேன், நிறைய தடவை தான் போனது.
3: ஊருக்காரங்களா விரும்ப மாட்டாங்களே எங்களை மாதிரியே?
6: நிறைய தடவை போனது கிடையாது, சீசன் டைமில் மட்டும் போவோம்.
3: சீசன் டைமில் போவீங்க? இப்போ சீசனா?
6: ஆமா, சீசன் ஸ்டார்ட் ஆயிட்டு.
3: பாருங்க, நாங்களாம் அங்கே வர்றோம் குற்றாலத்துக்கு, நீங்கள் இங்கே வந்துட்டீங்க, திருநெல்வேலிக்கு வந்தீங்க. ஆத்துல குளிச்சிட்டீங்களா? தாமரை பரணியில.
6: இனிமேதான் போகணும்.
3: உங்கள்கிட்ட குளிக்காம போக கூடாதுங்க உண்மையா? அது அது தென்காசி காலத்தை கேட்டால் தான் தெரியும். சொல்லுங்க.
6: இனிமேதான் இங்கே வந்துதான் குளிக்கணும்.
3: அதுக்குன்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ரொம்ப நன்றி. நீங்க என்ன பண்றீங்க?
5: நான் 10th முடிச்சுட்டு 11th போறேன்.
3: 10th முடிச்சுட்டு 11th போறீங்க? எப்படி, என்ன கோர்ஸ்?

0: என்ன எடுக்க போறீங்க?
1: ஹோம் சயின்ஸ் எடுத்திருக்கேன்.
0: ஹோம் சயின்ஸ் 10th என்ன மார்க் வாங்குறீங்க?
1: 400.
0: சரியா இருக்கா?
1: கரெக்ட்டா.
0: வாத்துக்கு வாத்துக்கு. தம்பி உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் சந்தோஷ்.
0: சந்தோஷ், நீங்க என்ன பண்றீங்க?
2: 10th கிளாஸ்ல இருக்கேன். 10th முடிச்சிருச்சு. 10th போறேன்.
0: 10th போக போறீங்க? பப்ளிக்.
2: பப்ளிக் அடுத்த வருஷம்.
0: பப்ளிக் தயாராக போறீங்க?
2: ஆமா.
0: எப்படி இருக்கு மனநிலை? பப்ளிக் வரப்போதே நான் மார்க் எடுக்கணுமே.
2: மார்க் எடுக்கணும், எடுத்துருவேன்.
0: இன்னைக்கு கடைசி நாள். இன்னைக்கு கடைசி நாளா?
2: ஆமா.
0: நாளைக்கு ஸ்கூலு. நாளைக்கு ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது. ரொம்ப ஒரு கவலையோட முகம் இருக்கு. அப்படியே என்ன காரணம்?
2: இல்ல இல்ல, கவலைலாம் இல்ல. இது ஸ்கூல் போய் படிக்கணும்ல.
0: நண்பர்களை சந்திக்க போறோம் அப்படிங்கறனால. எத்தனை நாள் எங்க போ, என்ன ஊருக்கு போயிருக்கீங்க இந்த விடுமுறைக்கு?
2: விடுமுறைக்கு கேரளா போனோம். கேரளா போயிட்டு மூணார் போலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு.
0: பிளான் இருந்துச்சு
2: போயாச்சு. போயிட்டு கொடைக்கானல் போனோம்.
0: கொடைக்கானல் வந்தீங்களா?
2: கொடைக்கானல் போயிட்டு அப்புறம் அவ்வளவுதான். அடுத்து
0: பள்ளிக்கூடம் போகணும்.
2: பள்ளிக்கூடம் போகணும்.
0: நண்பர்களை சந்திக்கணும்.
2: ஆமா.
0: அதோ ரைஸுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சியிலன்னா உங்க பேர் சொல்லுங்க.
1: பேர் செல்வி.
0: விட்டுட்டு போறேன். என்ன, நீங்க என்ன பண்றீங்க?
1: எல்எல்பி முடிச்சிருக்கேன்.
0: எல்எல்பி? நீங்களும் எல்எல்பி முடிச்சிருக்கீங்க?
1: ஆமா.
0: எப்படி இருக்கு இந்த அறிவியல் மையம்?
1: சூப்பரா இருக்கு. நாங்க நிறைய வாட்டிங்க வந்திருக்கோம். இப்படி ஃபேமிலியோட வந்திருக்கோம்.
0: பாக்க பாக்க சலிக்காத கூட சலிக்காத விட அது இல்ல.
1: ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா சலிக்காத விட. எல்லாருமே வந்து பாக்கலாம். சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணலாம்.
0: நீங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்டா?
1: நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்.
0: ஃப்ரெண்ட்ஸ் எங்க போனாலும் ரெண்டு பேரும்.
1: ஆமா, ஒன்னாதான் போவோம்.
0: ஒரே இடத்துல தான் ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்களா?
1: ஆமா, ஒரே உங்ககிட்ட தான் பிராக்டிஸ் போறோம் ரெண்டு பேருமே.
0: நம்ம பண்பலை கேப்பீங்களா?
1: ஆ, கேட்டிருக்கோம் நாங்க. ஆமா.
0: எப்படி இருக்கு நிகழ்ச்சிகள்லாம்?
1: ரொம்ப நல்லா இருக்கு.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க. நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாமா?
1: ஊரும் பிளேட் ஃப்ரம் டியூட்
0: கேட்கலாமா? நன்றிமா.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்று ஜிஆர்பி ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. June 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
5: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், ஆர்கேஜி நெய்யின் நல்வாழ்த்துக்கள்.
6: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. கோடை பண்பலையின் 27வது உதய விழாவை முன்னிட்டு ஒவ்வொரு ஊரில் போய் நம்ம நேரில் சந்திச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் அறிவியல் மையம் அருகிலிருந்து தெரிவன் பண்பலை மலம் வந்து கொண்டிருக்கிறது. நேர்கள் ஆர்வத்தோடு காத்திருக்கிறாங்க பேசணும் அப்படின்ட்டு. பேசலாம், வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா.
7: நிஷாந்தி.
6: நிஷாந்தி, எங்கிருந்தம்மா வரீங்க?
7: தூத்துக்குடியில இருந்து வரோம்.
6: தூத்துக்குடி உப்பு பிரதேசமா? பார்க்க ஒரு கடல் மாதிரி தெரியுமா அப்படியா?
7: ஆமா,
6: பாலைவனம் மாதிரி. அப்படியே
7: பாலைவன மரம்லாம் இருக்காது, நல்லா தான் இருக்கும்.
6: எங்களுக்கு என்னமா பார்க்கும்போது அப்படித்தான் தெரியுது. அது அது வந்து மஞ்சளா இருக்கும், இது வெள்ளையா இருக்கும்.
7: ஆமா,
6: என்னமா பண்ணிட்டு நீங்க?
7: நான் ஹவுஸ்வைஃப் தான்.
6: இல்ல தெரிச்சு இருக்கீங்க, எப்படி இருக்குமா இன்னைக்கு இங்க வந்திருக்கீங்க அறிவியல் மையம்?
7: நல்லா இருக்கு.
6: தளத்துக்கு
7: நல்லா இருக்கு இந்த இடம்.
6: முதல் முறையா வரீங்களா?
7: ஆமா, முதல் முறையா வரோம்.
6: அதுக்குள்ள நம்ம பண்பலையில பேசிட்டீங்க, ரேடியோ கேப்பீங்களா?
7: கேப்போம்.
6: கேப்பீங்க?
7: ஆமா.
6: சிறப்புமா ரொம்ப. அதுக்குள்ள 12 அளவில் ஏதோ அறிவிப்பு பண்றாங்க. சார் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
8: அருள் ஜோதி, தூத்துக்குடியில இருந்து வரேன்.
6: நீங்க என்னமா பண்றீங்க?
8: நான் ஆஃப்ஷோர்ல இருக்கிறேன், கடல்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறேன்.
6: இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கீங்க, இதில் முதல் முறை எங்கே வரீங்களா?
8: திருநெல்வேலி. திருநெல்வேலி நிலையத்தோடு வந்திருக்கிறேன், இந்த அறிவியல் நிலையத்துக்கு ஃபஸ்ட் டைம் வரேன்.
6: எல்லாரும் திருநெல்வேலி வந்து அல்வா வாங்காமல் போக மாட்டாங்க. அதுவும் அந்த எட்டுக்காடு அல்வாங்கிறது வாங்கிட்டீங்களா நீங்கள்?
8: நம்ம போகும்போது வாங்கிட்டு போகணும்.
6: கிடைக்குமா அப்போ?
8: கிடைக்கும், போகும்போது வாங்கிட்டு போவோம்.
6: திருநெல்வேலி வந்தாவே அல்வா தான்
8: சொல்லுவோம்.
6: விருதுநகர் போனா அல்வா, இது பால்கோவா.
8: பால்கோவா? ஆமா ஆமா. தூத்துக்குடி மக்ரோன்.
6: மறுபடியும் எப்ப வெளிநாடு போக போறீங்க?
8: 15 ஜூன்
6: போக போறீங்க. அதுக்குள்ள அறிவிப்பு பண்ணியிருக்காங்க இல்லையா? சரி பரவாயில்ல. வெளிநாடு போயிட்டு மறுபடியும் திரும்பி எப்போ வருவீங்க இந்தியா?
8: நான் ஒரு மாதம் தான், ஒரு மாதம் எனக்கு அங்கே இருப்பேன், ஒரு மாதம் இங்கே இருப்பேன். ஆஃப் ஷோர்னு சொல்லுவாங்க. 28 அங்கே இருப்பேன், 28 இங்கே இருப்பேன். 24 வேலை 20
6: அடிக்கடி போயிட்டு போயிட்டு வரீங்க?
8: ஆமாம், மாதத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வருவோம்.
6: நாங்கள் பக்கத்தில் இந்த இதுக்கு போயிட்டு வர மாதிரி.
8: ஆமாம் ஆமாம்,
6: ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். அம்மா சொல்லுங்க. இவங்க வந்து நமது பண்பலை தீவிர ரசிகை, தவிர்க்க முடியாத ஒரு நேயர், வந்து தேடி பிடிச்சி வந்துட்டாங்க. வணக்கம், பேர் சொல்லுங்க, உங்களுக்கு சொல்லிடுவாங்க.
9: வணக்கம், நம் பண்பலைக்கு வணக்கம். திருநெல்வேலி கட்டபொம்மன் நகர் பொன்ராணி சங்கர்.
6: அந்த கட்டபொம்மன் நகர் சொன்னாவே தெரிஞ்சிருவாங்கம்மா அந்த நேயர்களும். சரியா? சரி, எப்படி இருக்குமா?
9: நல்லா இருக்கு. எங்க ஊர் நல்லா இருக்கா? அவன் நல்லா வெயில் அடிக்கும்.
6: உங்க ஊர்ல வந்து நான் கேக்குறேன் அப்படிதானே?
9: பண்பலைக்கு 27வது உதய நாள் நல்வாழ்த்துகள். எங்க ஊரை தேடி வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி, நன்றி.
6: கண்டிப்பா எல்லா மாவட்டத்தை சேர்ந்த நேரில் சந்திச்சுட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம திருநெல்வேலி மாவட்ட நேரோடு உதவி விழா கொண்டாடிட்டு இருக்கிறோம். நீங்க என்ன நிகழ்ச்சி கேப்பீங்க அடிக்கடி?
9: கோடை பண்பலை வந்து எனக்கு காலையில இருந்து 20 வரை.
6: அப்ப அனைத்து நிகழ்ச்சியும் கேட்டுதான் இருப்பீங்க?
9: நம்மளுக்கு கோடை பண்பலை தான் பூஸ்ட்.
6: ஓ, பூஸ்ட் பூஸ்ட் எல்லாமே
9: எல்லாமே எல்லா நிகழ்ச்சியும் பிடிக்கும் சார்.
6: நிகழ்ச்சியிலையும் பேசிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
9: கோடை இளவரசிக்கு வந்து July 1 பர்த்டே, அதனால எனக்கு ஜூன் போனால் ஜூலை காற்று பாட்டு தாங்க.
6: ஜூன் போனால் ஜூலை காற்று, நமது காற்று.

0: நம்ம வானொலியில தவழுகிறது கேளுங்க. நன்றி
1: நன்றி நன்றி சார்.
2: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன் கோ.
3: எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 June 4 to 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்று GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: கோடை பண்பலை 100.5 21ஆம் ஆண்டு உதய விழா சிறப்பு தேடி வரும் பண்பலை திருநெல்வேலி அறிவியல் மையம் அருகில் இருந்து பலம் வந்து கொண்டிருக்கிறது. நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா 3 பேர் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸா வந்திருக்காங்க, சந்திச்சிடலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
4: கொஞ்சம் எவ்வளவு சத்தமா?
5: என் பேர் பாலா, நான் கோடையம் கேட்பேன், நல்லா இருக்கும். ஹாப்பி பர்த்டே கோடையம். 100.5.
4: எங்கிருந்து வரீங்க தம்பி?
5: நான் முனிப்பள்ளம், கீழே முனிப்பள்ளம்.
4: கீழே முனிப்பள்ளம், அது எங்க இருக்கு பக்கத்துல?
5: அது மேலப்பாளையம் பக்கத்துல இருக்கு.
4: மேலப்பாளையம் பக்கத்துலயா? 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸா?
5: ஆமா.
4: 2 பேர் மட்டும் யூனிஃபார்மோட வந்திருக்கீங்களே, அவர் தனியா வந்திருக்காரு?
5: இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல.
4: அப்படி இல்ல,
5: சும்மா தான்
4: போட்டோம். அவர் மறந்துட்டு வந்துட்டாரு நினைக்கிறேன்.
5: அப்படிலாம் இல்ல,
4: 2 பேருமே ஒரே கலர்ல ஷர்ட், ஒரே ஃபேண்ட், அவர் மட்டும் ஏன் தனியா ஷர்ட் வேற போட்டிருக்காரு?
5: அப்படிலாம் இல்ல, சும்மா தான்.
4: அப்படியா
5: தான்
4: இடச்சியா வந்தீங்க? வானொலியில பேசிட்டீங்க, சந்தோஷம். என்ன படிக்கிறீங்கப்பா?
5: நான் பிஎஸ்சி செகண்ட் இயர். பிஎஸ்சி?
4: பிஎஸ்சி செகண்ட் இயர். பிஎஸ்சி என்ன மேஜர்?
5: பிசிக்ஸ்.
4: பிசிக்ஸ், பிசிக்ஸ் ரொம்ப பிடிக்குமா?
5: ஆமா பிடிக்கும்.
4: சரி, விட்டு பேசிடலாம். வணக்கம் தம்பி, உங்க பேர் சொல்லுங்க.
6: வணக்கம், என் பேரு செல்வின், நான் பாளையங்கோட்டை சமாதானபுரத்துல இருந்து வரேன். நான் கோடை எஃப்எம் கேட்கறேன், பாட்டுலாம் நல்லா போடுவாங்க. ஹாப்பி பர்த்டே கோடை எஃப்எம் 100.5.
4: என்ன சொல்றது, அழகான காலம். ரொம்ப சந்தோஷம். உங்க பேர் சொல்லுங்க தம்பி.
7: வணக்கம், என் பேர் பவித், நான் ஆங்கிலத்துல இருந்து வரேன்.
4: 3 பேர் உழுந்து வரீங்க.
7: ஆமா. அடுத்த ஹாப்பி பர்த்டே கோடை எஃப்எம் 100.5.
4: நீங்களும் பிஎஸ்சி பிசிக்ஸ்?
7: ஆமா, நானும் பிஎஸ்சி பிசிக்ஸ் செகண்ட் இயர், சேவிஸ் காலேஜ்ல படிக்கிறோம் 3 பேரும்.
4: நீ கொஞ்சம் வெயில் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்குது.
7: ஆமா, கொஞ்சம் அதிகமா இருக்கு.
4: அதனால உள்ள வந்துட்டீங்க.
7: ஆமா,
4: நிழலோட அழகா இருக்கு.

0: இனிமே இந்த இடத்த விட்டு போக கூடாதுங்கிற மாதிரியே தோணுது.
1: ஆமா அப்படிதான். ஆமா கொஞ்சம் நல்லாதான் இருக்கீங்க.
0: கேட்டி எத்தனை வருஷமா கேட்டுட்டு இருக்கீங்க?
1: நான் ஒரு 1.5 வருஷமா கேட்டுருக்கேன்.
0: 1.5 வருஷமா பாட்டெல்லாம் நல்லா இருக்கா?
1: நல்லா இருக்கு. எல்லாம் பிடிச்ச பாட்டா போட்டு
0: நிகழ்ச்சிகளாக நல்லா இருக்கா?
1: நல்லா இருக்கு. நிகழ்ச்சி தான் நல்லா இருக்கு.
0: உண்மையிலுமே சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள் தம்பி. நன்றி.
1: நன்றி.
0: ஐயா உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் சங்கர். மேலப்பாளையத்திலிருந்து வரேன். உங்க ஃபேமிலியா எப்போதும் இங்கே அரவிந்த் அருமையத்துக்கு வருவோம்.
0: இன்னைக்கு வந்து வந்துட்டு வானொலியில் பேசிட்டீங்க.
1: ஆமா, அது உங்களுக்கு எதிர்பாராத ஒரு இன்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. ஆமா
0: கண்டிப்பா உங்களை உங்களை சந்திச்சது எங்களுக்கும் சந்தோஷம். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க ஐயா?
1: நான் ஃபீல்டு ஒர்க் தான் பண்ணுறேன். ஆமாம், ஃபீல்டு வண்டியில் போகும்போது இப்போ அடிக்கடி இந்த எஃப்எம் பாட்டெலாம் நல்ல நல்ல பாட்டெலாம் போடுவாங்க, நல்லாயிருக்கும்.
0: மன அமைதிக்கு வந்து நம்ம பாடலை கேட்டால் அது ஒரு ஆறுதல் இல்லையா?
1: கண்டிப்பாக கண்டிப்பாக. இளையராஜா பாட்டுகள்லாம் கேட்க ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் கேட்பேன்.
0: இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளி விழா கடந்து இப்போ வந்து முத்து விழா கொண்டாட இருக்கிறோம் நாங்கள் இன்னொரு 3 வருஷத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா 27ஆம் ஆண்டு உதய விழா நடக்க இருக்கிறது. எப்படி இருக்குது?
1: கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது பண்பலைந்து மேன்மேலும் வளர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன்.
0: ரொம்ப அழகாக சொன்னீங்க. நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாங்க ஐயா?
1: எனக்கு ஒய்ஃப் பேர் சுந்தரி, அதனால் தளபதி படத்துலேருந்து சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி பாட்டை போடுங்க. அது ரொம்ப அந்த பாட்டு ரொம்ப எனக்கு பிடிக்கும்.
0: மனைவிக்கு பிடிச்ச பாட்டு கேட்டிருக்கீங்க, மனைவி பெயர்லேயே பாடல் கேட்டீங்க.
1: ஆமாம், மனைவி ரொம்ப பிடிச்சதுனால அப்படி. ஆமாம் ஆமாம்.
0: இன்றைக்கி ஏதாவது உங்களுக்கு ஸ்வீட்டாக செஞ்சு தருவாங்கன்னு நினைக்கிறேன்.
1: கண்டிப்பா செஞ்சிருவாங்க. ஆமா,
0: ஏன்னா பாருங்க அவங்க முகத்துல எவ்வளவு பெரிய சந்தோஷம், வெக்கம் பாருங்க. வெக்கப்பல அந்த சந்தோஷம்
1: வேற பெரிய சுட்டுதான் எனக்கு.
0: ஆமா, அதை அவங்கள்ட்டயே அவங்கள்ட்டயும் பேசிடலாம். ஆமா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: பேர் சுந்தரி.
0: சார் வந்து சுந்தரி அப்படிங்கிற பேர்லயே பாடல் கேட்டுறாரு. எப்படி நினைக்கிறீங்க?
2: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்றதுக்கு வார்த்தை இல்ல.
0: சொல்றதுக்கு வார்த்தை இல்ல. கண்கலங்கு சார். சார் கண்கலங்க, நாங்க இந்த பாத்தீங்களா இன்னைக்கு வானவெளி நாள. பையன் பேர் என்னங்க?
2: பையன் பேரு சாம் ஜோஸ்வா.
0: ஜேம்ஸ் ஜோஸ்வா பேசுவாரா?
2: பாடலாம்
0: கேட்கலாம். நன்றி.

0: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை திருநெல்வேலி மாவட்டம் அறிவியல் மையம் திருநெல்வேலி அறிவியல் மையம் அருகிலிருந்து நேரலை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போ முன்னாடியே வந்து பேசுறதுக்காக நேயர்கள் காத்திருக்காங்க, பேசலாம் சார். வணக்கம், பேர் சொல்லுங்க சார்.
1: வள்ளிநாயகன் சார், சேம்பலாட் மோட்டர்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது. மோட்டர்ஸ் பாலாட்டம் மார்க்கெட் தான் வீடு,
0: பக்கத்திலேயே
1: வாழ்த்துக்கள்.
0: அப்புறம் ரத்தின விழா, அதுக்கப்புறம் வந்து பொன் விழா.
1: ரைட், ஓகே. நமக்கு செய்திகள் எல்லாமே கேட்போம், நல்ல லெவலில் அதான் இருக்கு நமக்கு, நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கு சார்.
0: ரொம்ப நன்றி சார். தம்பி உங்க பேர் சொல்லுங்க.
2: மாரியப்பன். என் பேர் மாரியப்பன்.
0: மாரியப்பன், என்ன படிக்கிறீங்க?
2: மூணாவது.
0: மூணாவதுப்பா, பாடுவீங்களா நீங்க? பாடுவீங்களாமே சொன்னாங்க.
2: பாடுவேன்.
0: பாருங்க. தெரியாது, வெக்கப்படுறாரு. பாடுவாரா தெரியாது. ரொம்ப நன்றி. உங்க பேர் சொல்லுங்கம்மா.
3: பிரபா.
0: நீங்க என்ன பண்றீங்கம்மா? நான் ஹவுஸ்வைஃப் தான். இருக்கீங்க சாருக்கு உதவி பண்ணிட்டு இருக்கீங்க?
3: ஆமா.
0: எந்த மாதிரியான உதவி செய்வீங்க சாருக்கு?
3: வீட்டுல சமையல் பண்ணி கொடுக்கறது, அவங்கள பாக்குறதே பெரிய உதவி தானே.
0: சமைக்கிறதே பெரிய பணி, உதவி.
3: ஆமா, அவங்களுக்கு தேவையானது கரெக்டான டைம் கொடுக்கறதே பெரிய உதவி தானே.
0: நேரத்துக்கு, சரியான நேரத்துக்கு அவருக்கு கொடுத்து அனுப்பணும்,
3: ஸ்கூலுக்கு அனுப்பணும், எல்லாமே இருக்குல்ல. கரெக்டான டைம் கொடுக்கறதே பெரிய உதவி தான்.
0: கண்டிப்பா, அதை விட பெரிய உதவி வேற எதுவுமே தான். சாரு பாருங்க எப்படி நினைச்சிருக்கிறாரு. பாப்பா பேர் என்னங்க?
3: சந்தனமாரி.
0: பேசுவாங்களா? உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: சந்தனமாரி.
0: சந்தனமாரி, அவர் பேரு மாரியப்பன், உங்க பேரு சந்தனமாரி. நீங்க என்ன படிக்கிறீங்க? அஞ்சாம் வகுப்பா?
2: ஒன்னாம்
0: வகுப்பா? இப்பதான் ஒன்னாம் வகுப்பு போயிருக்கீங்க, அடுத்து ரெண்டாம் வகுப்பு போக போறீங்க. சரி, எப்படி இந்த இடம் எப்படி, நல்லா இருக்கா? பேசுங்க. நல்லா இருக்கு சொல்லுங்க. ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, ரொம்ப நன்றி. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க ஐயா.
4: வணக்கம். நான் கவிஞர் பாப்பாக்குடிரா செல்வமணி. இன்றைக்கு வேணா எழுத்தாளரா கவிஞரால இருக்கலாம், ஆனா நான் கிட்டத்தட்ட ஒரு 50 கால வானொலி நேயர். அதுவும் நெல்லை வானொலி நேயர்னா எல்லாரும் நம்மள மறக்க மாட்டாங்க. இப்போ கோடை பண்பலை நிர்வாகத்திற்கும் நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். அது ஆண்டு விழா நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இதோட ஆண்டு விழாவுக்கும் நம்மார்ந்த வாழ்த்துக்கள் என்னுடைய சார்பா. ரெண்டாவது, கோடை பண்பலை வந்து இப்போதைக்கு தென் மாவட்டங்கள்ல ரொம்ப துல்லியமா கேக்குறேன். நான் நிறைய கார்ல போகும்போது கூட கேட்பேன், ரொம்ப துல்லியமா இருக்கு ஒளிபரப்பு. உண்மையிலே ரொம்ப தூரத்துக்கு கேக்குது. அந்த வகையில கோடை பண்பலை நிச்சயம் தென் மாவட்ட நேயர்கள் மனசுல நீங்கா இடம் பிடிச்சிருக்கு, உங்க நிகழ்ச்சிகளாலும் பாடல்களாலும் இடம் பிடிச்சிருக்கு. வாழ்த்துக்கள். நான் செல்வமணி.
0: நன்றி ஐயா. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க ஐயா.
5: என் பேரு தச்சை மணி, நெல்லை வானொலி நேயர். எஃப்எம் கொடை இதையும் கொடைக்கானல் ஒலிபரப்பையும் கேட்பேன். மிக துல்லியம் சார் சொன்ன மாதிரி மிக துல்லியமாக அழகாக கேட்கக்கூடிய ஒரு இது. எல்லோரும் விருப்பப்படக்கூடிய அளவில் அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கு. வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க ஐயா. ஐயா நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
5: இதப்பா பாடல் நம்ம
3: பிரபுதேவ சாங்ஸ். எனி சாங்ஸ்னாலும் ஓகே.
0: பிரபுதேவ பாடல் எந்த பாடல் இருந்தாலும் சரி. சரி, உங்கள் பாடல் வருகிறது கேளுங்க. நன்றி.
6: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: அடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. இப்ப மூத்த நேயர்கள் இருக்காங்க, பேசிடலாம். ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க ஐயா.
3: வணக்கம், என்னுடைய பேர் எஸ் முத்துசாமி, சமூக ஆர்வலர். இந்த கோடை எப்பம் வானொலியில வந்து நிறைய செய்திகள் சொல்றாங்க, 1 மணி நேரத்துக்கு ஒருக்க செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. இந்த செய்தி பிரியர் என்ற அடிப்படையில நான் செய்திகளையே மட்டுமல்லாது அந்த அதனுடன் தொடர்ச்சியாக வரக்கூடிய பாடல்கள் மற்றும் எல்லா நிகழ்ச்சிகளையும் கேட்பது எனக்கு வழக்கம். அந்த வகையில் அவர்களுக்கு 27வது பிறந்த நாளை வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
2: நன்றி. ஐயா உங்க பேர் சொல்லுங்க.
4: எனது பெயர் புன்னைச்செழியன், தமிழ் மொழி பண்பாட்டுத்துறை செயற்குழு உறுப்பினர். கோடை பண்பலையின் 27வது ஆண்டு துவக்க விழாவிற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: நன்றி ஐயா. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: கவிஞர் சுப்பையா, அகவை முதிர்ந்த தமிழறிஞர் நலச்சங்கத்தினுடைய மாநில தலைவர். நான் அடிக்கடி வெளியூர் செல்ல வேண்டிய காரணத்தினால் நான் அடிக்கடி கோடை எஃப்எம்மின் திரைப்பட பாடல்களை அடிக்கடி கேட்டதுண்டு. நான் கேட்கும் போதெல்லாம் நான் மனதுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவேனோ அந்த அளவுக்குள்ள பாடல்கள் நான் கேட்டு மகிழ்வுட்டேன் என்று சொன்னால் அது மிக இல்லை. இந்த கோடை எஃப்எம்மின் 27வது ஆண்டுக்கு எனது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அது மட்டுமல்ல, என் போன்ற வயது முதிர்ந்தோர்கள் இன்றும் நிறைய பேர்கள் ஒரு 40% உலகிலேயே மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள். அப்படி மன நிம்மதி இல்லாத நேரங்களில் உங்கள் கோடையம் எங்களுக்கு கைதுக்கு விடுகிறது. உண்மையில் மனதுக்கு சந்தோஷம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றி.
2: நன்றி, நன்றி ஐயா, நன்றி.
6: வணக்கம், வணக்கம். திருநெல்வேலியிலேருந்து டவுன் கல்யாணி தெரு நடராஜன். நான் வந்து ரெகுலராக வந்துட்டு இருக்கிறேன். ஆரம்பகால நேயர், அதாவது 27 வருஷமாக நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறேன். கோடை பெண்மலைக்கு 27வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அதாவது ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே திதி காலையில் 6 மணிக்கு போடுற ப்ரோக்ராம் வந்து நைட்டு வர கோடை, அது நினைவே சுகம். எந்தெந்த மாவட்டம் எந்தெந்த நேயர்கள் வராங்கன்னு அது கேட்குறதே ஒரு அருமையாக இருக்கும். கோடை பெண்மலைக்கு 27வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.
2: ரொம்ப அழகாக சொன்னீங்க, ரொம்ப நன்றி. ஐயா வணக்கம், உங்கள் பேச்சு.
7: வணக்கம், வண்ணார்பேட்டையிலிருந்து ஜெயராஜ் பேசுகிறேன். 27வது ஆண்டு உதய விழா சிறப்பு நிகழ்ச்சியாக திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையத்துக்கு முன்பு இருந்து எங்களை எல்லாரையும் சந்தித்து ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கக்கூடிய எங்கள் உள்ளம் கோந்த மலைகளின் அரசி கொடைக்கானல் எஃப்எம்களின் இளவரசி கோடை பண்பலைக்கு உதய விழா நாள் வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கோங்க ஐயா. ஏன்னா நேயர்களை ஒருங்கிணைச்சு இன்னைக்கு இவ்வளோ நேரம் நேயரோடு சந்தித்து விளையாடணும், ரொம்ப சிறப்பாக இருந்தது. ரொம்ப நன்றி ஐயா.
7: நன்றி, அனைவருக்கும் நன்றி. கோடை பண்பலைக்கு வாழ்த்துக்கள்.
2: நேயர்களை, இதுவரை சிறப்பு தேடி வரும் பண்பலை 27வது ஆண்டு உதய விழா சிறப்பு தேடி வரும் பண்பலை திருநெல்வேலி மாவட்ட நேயர்களை சந்தித்த மகிழ்வில் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் ஒரு பெரிய நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். கொடுமுடி ரகுநாதன். நன்றி நேயர்களே.

நிறைவுக்கு வருகிறது சிறப்பு தேடி வரும் பண்பலை. இன்று திருநெல்வேலி மாவட்டம் அறிவியல் மையம் அருகிலிருந்து வந்து சென்றது. நேயர்களுடன் உற்சாகமுடன் உரையாடி விடைபெறுகின்றார் கொடுமுடி ரகுநாதன். கொடை பண்பலை நற்பிள்ளை 5 தொடர்கிறது. ஆர்கே ஜினை வழங்கும் மகளிர் நேரம்.

0: கோடை பண்பலை 100.5 ஆர்கேஜி நெய் வழங்கும் மகளிர் நேரம்.
1: ஆர்கேஜி நெய்
2: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:02.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: பெண்மையின் பெருமை போற்றும் பைந்தமிழ் பண்பலை 100.5 இப்பொழுது இனிதே வந்துவிட்டது மகளிர் நேரம். இன்றைய மகளிர் நேரம் நாங்களும் நடிப்போம்ல சகோதரிகளை, உங்களது நடிப்பு திறமையை வெளிப்படுத்தும் நிகழ்ச்சி இது. வாங்க, வந்து வரக்கூடிய வெள்ளித்திரை வசங்களை கேட்டு அதே மாதிரி நடிங்க. இதுவரைக்கும் எந்த நேரலை நிகழ்ச்சி நீங்கள் பங்கேற்கலையா? நீங்கள் அறிமுக நேயரா? அப்போ 24 24 24 வரலாம். வழக்கமாக கோடை பண்பலையின் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்கக்கூடிய சகோதரிகள் 24 24 26 மற்றும் 24 24 29 வாங்க. முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2 இணைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களது இணைப்பு நம்ம கோடை பண்பலைக்கு வரும். நிகழ்ச்சியில் உங்களோடு இங்கே சுப்பிரமணியம் சுரேந்தர். இனிய நண்பகல் நேர வணக்கங்கள் சகோதரிகளே.

0: அப்ப நிகழ்ச்சியில போலாமா? வாங்க வணக்கம். நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய முதல் சகோதரி யார், எங்க இருந்து?
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: திண்டுக்கல் மாவட்டம் மாலை ஒன்றம்பட்டியிலிருந்து ராஜலட்சுமி பேச வந்திருக்கேன். ஒரு வாரம் ஆயிட்டு பேசி.
0: ஒரு வாரம்? ஏன் ஒரு வாரம் இடையில பேசலையா?
1: லைன் கிடைக்கல.
0: சரிங்க. சரி, வசனம் வருது
1: கேட்டு. நல்லா இருக்கீங்களா?
0: நலம்.
1: நான் பேசுறது எனக்கே கேக்குது.
0: நீங்க பேசுறது உங்களுக்கே கேக்குதா? அப்ப நான் பேசுறது கூட தான் எனக்கு கேக்குது. நீங்க பேசுறது உங்களுக்கு கேட்டாதான் உங்க குரல்ல இருந்து வார்த்தை வெளியே வருதுன்னு அர்த்தம். குரல் வருதுன்னு
1: அர்த்தம்.
0: எக்கோ அடிக்குதா? ஸ்பீக்கர் போட்டிருந்தீங்கன்னா ஸ்பீக்கரை கட்
1: பண்ணிட்டேன்.
0: சரி, அப்ப உங்களுக்கான வசனம் வருது கேளுங்க. அந்த எக்கோ கட் ஆயிரும்.
2: நான் எத்தனை தடவை என்னுடைய காதலை அவகிட்ட நாகரிகமா சொல்லி பார்த்தேன். அதுக்கு அவன் மசீர மாதிரி தெரியல. அவன் கழுத்துல இருந்த தாலியை கட்டி புருஷன் ஆயிடலாம்னு முடிவு
1: பண்ணேன்.
0: ஒரு முறை கேளுங்க.
2: நான் எத்தனை தடவை என்னுடைய காதலை அவகிட்ட நாகரிகமா சொல்லி பார்த்தேன். அதுக்கு அவன் மசீர மாதிரி தெரியல. அவன் கழுத்துல இருந்த தாலியை கட்டி புருஷன் ஆயிடலாம்னு முடிவு பண்ணேன்.
1: நானும் எத்தனையோ தடவை என் காதலை அவர்கிட்ட ஐயோ என்னமோ சொல்றாரு பெரிய வந்தது.
0: சரி, நிறைவா ஒரு முறை கேளுங்க, உங்களுக்கு வந்துடும்.
2: நான் எத்தனை தடவை என்னுடைய காதலை அவகிட்ட நாகரிகமா சொல்லி பார்த்தேன். அதுக்கு அவன் மசீர மாதிரி தெரியல. அவன் கழுத்துல இருந்த தாலியை கட்டி புருஷன் ஆயிடலாம்னு முடிவு
1: பண்ணேன். நானும் என் காதலை நாகரிகமா அவர்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தேன். அதுக்கு அவ மசீர மாதிரி தெரியல. அவ கழுத்துல தாலியை கட்டி நான் புருஷனாயிரன்னு பாக்குறேன்.
0: சரிங்கம்மா, அது நீங்க சொன்ன ஒரு மாடுலேஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த வசனத்தை விட இது நல்லா இருக்கு.
1: அவர் வடிவர் ஒரு பக்கம் சொன்னா நம்ம ஒரு டைலாக்
0: கொடுவோம். போட்டிக்கு பேசிடுவான். சரிங்கம்மா, நன்றிங்க. இப்ப அடுத்து யாரு? வாங்க. வணக்கம். வந்துட்டீங்க, பேசலாம்.

0: யார் பேசுறீங்க?
1: நான் புவனா, தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி.
0: தூத்துக்குடி கோயில்பட்டியில இருந்து
1: புவனா?
0: புவனா.
1: ஆமா.
0: சரிங்கம்மா, என்ன பண்றீங்க?
1: நான் ஹவுஸ் வைஃப் தான் சார்.
0: சரிங்கம்மா, ஒரு வசனம் வரும், கேளுங்க. கேட்டது அதே மாதிரி நடிங்க.
2: இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே, இனிமே உங்களை எவ கட்டிக்கிற போறா? அத நினைச்சே சிரிச்சே.
0: அந்த சிரிப்பு வேணும்.
1: இன்னும்
0: ஒரு முறை கேளுங்க.
2: இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே, இனிமே உங்களை எவ கட்டிக்கிற போறா? அத நினைச்சே சிரிச்சே.
1: இந்த மூஞ்சிக்கே இந்த முறை பிடிக்கலையே, உங்களை இன்னும் யார் கட்டிக்க போறான்னு நினைச்சேன் சிரிச்சு.
0: அது சிரிப்பு வரணுமே. வரல. சரி, முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள். நன்றிங்க போனா அவர்களே. இப்ப அடுத்து யாரு? வாங்க, வணக்கம், வந்துட்டீங்க, பேசலாமா? வணக்கம்.
3: ஹலோ,
0: யார் பேசுறீங்க?
3: என்னோட பேர் சித்ரா.
0: சித்ரா, எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் மதுரையில இருந்து.
0: மதுரையில இருந்து சித்ரா? சரிங்க.
3: ஆமா சார்.
0: என்ன பண்றீங்க? ஒரு வசனம் வருது, கேளுங்க. அதே மாதிரி நடிக்கணும், சரிங்களா?
4: சாக மாட்டாங்கிறது எனக்கு தெரியும். 200 ரூபாய் கதவு போச்சே, அது 6 வாங்கி கொடுப்பாங்க.
0: கேட்டிங்களா?
1: கேட்டேன்.
0: அப்ப நடிங்க. சரிங்கம்மா, இருந்தாலும் சிரிப்பு வந்துருச்சு அந்த வசனத்தை கேட்டவன. சரி, நல்ல முயற்சி, நல்ல வாழ்த்துக்கள், நன்றிங்க.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: எப்பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன்.
3: ஆஹா, சம்ம வாசனை! அம்மா இருக்காங்க, அம்மா வெளியில வெளியில வாங்க. ஏய் அம்மா, எங்க?
2: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். அதே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
4: ஆர்கேஜினை, உலகம் விரும்பும் சுவை.
5: இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: நேர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 RKG நெய் வழங்கிக் கொண்டிருக்கும் மகளிர் நேரம்.
8: இது நம் கொடை பண்பலை 100.5. நம்ம இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். இன்று நாங்களும் நடிப்போம்ல. இப்ப யார் இணைப்புல? வாங்க, வணக்கம்.
9: வணக்கம்,
8: யார் பேசுறீங்க?
9: வணக்கம், ஈரோடு மாவட்டம் கோபி வட்டம் வெள்ளாங்கோவில இருந்து சுமதி சேரம்பருகன். நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
8: நலம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
9: 2-3 மாசம் ஆயி பார்த்துங்க.
8: ஏன்
9: ரேடியாவும் கேட்க முடியல? கொஞ்சம் குடும்ப சூழ்நிலை காரணமா எல்லாம் மாறி போச்சு. இப்ப குன்னத்தூர் காட்டுவளத்துல இருந்து பேசுறேங்க.
8: சரி, ஊருக்கு போயிருக்கீங்க போல.
9: உங்களுக்கான
8: வசனம் வருது கேளுங்க.
10: குப்பாய்க்கா பேர தூக்க மாட்டிட்டானா? நேத்துக்கு நல்லா தானே இருந்தா, தூக்க மாட்ட அளவுக்கு அவனுக்கு என்ன வந்தது? இது லவ்ஸ் மேட்டரா தான் இருக்கு. நானும் வர்றேன்.
8: அவ்வளவுதான்.
10: என்ன வந்தது? இது லவ்ஸ் மேட்டரா தான் இருக்கு.

0: அவ்வளவுதான்.
1: என்னது முட்டாள்தனமா தூக்க மாட்டிக்கிட்டேனா?
0: அப்பல குப்பாய்க்கா பேறேன், குப்பாய்க்கா
1: பேறேன், தூக்க மாட்டிக்கிட்டேனா? நேத்து நல்லா தான் இருந்த, இருங்க நான் வரேன்.
0: இன்னும் முக்கியமானதெல்லாம் வருமே. என்னது குப்பாய்க்கா பேர தூக்க மாட்டிக்கிட்டா? நேத்து நல்லா தானா இருந்தான், கண்டிப்பா இது லவ் மாட்டாதானா இருக்கு, இருங்கடா நானு வரேன்.
1: அவ்வளவுதான்.
0: என்னங்க நன்றி. இப்ப அடுத்து வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
2: திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோயில் வெள்ளிக்கட்டம் பேசுறேன் சார்.
0: மரகதம்.
2: ஆமாங்க சார்.
0: சரிங்க, உங்களுக்காக வசனம் வருது, கேளுங்க. கேட்டு அதே மாதிரி நடிக்கணும். கேளுங்க.
3: நீ தூக்கு போட்டு செத்து போயிட்டு ஊரே கூடி நிக்குது. இந்த லட்சணத்துல அவ்வா அவ்வா பாட்டு அவசியம் தரா? எங்க பாட்டிட்ட 200 ரூபாய் கேட்டேன், கொடுக்க மாட்டேன்டுச்சு. அதை சும்மா நாச்சு தூக்க மாட்டேன். நீங்க வந்து கெடுத்து
0: விட்டீங்களே. ம்,
2: நீ தூக்கு போட்டு செத்து போயிட்டு ஊர்ல ஓடி கிடக்குது. நீ அவ்வாவான்னு பாட்டு சரிதானா?
0: எங்க பாட்டிட்ட 200 ரூபாய் கேட்டேன், கொடுக்க மாட்டேன்டுச்சு.
2: எங்க பாட்டிட்ட 200 ரூபாய் கேட்டேன், கொடுக்க மாட்டேன்டுச்சு. அதனால
0: சரிங்க, நல்லா போயிருச்சு. சரிங்க, நன்றிங்க மரகதம்மா. இப்ப அடுத்து யாரு? வாங்க. வணக்கம். வந்துட்டீங்க, பேசலாம்.
4: ஹலோ, வணக்கம் சார்.
0: ஜெய் ஜோதி. ஒரே தடவை கேட்டது, ஒரே தடவை நடிச்சிருவீங்களே. கேளுங்க. சரி, உங்களுக்கு அவசரம் வருது.
5: மேகலை, மணிமேகலை, என்னடா வெக்கமா? பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல, அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல.
6: இருக்காதுங்களா பின்ன?
4: என்னடா வெக்கமா, பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல வந்திருக்கு பாருடா.
0: மேகல, மணிமேகல, என்னடா வெக்கமா, பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. இன்னொரு முறை கேக்குறீங்களா அந்த
4: வசனத்தை?
0: கேளுங்க.
5: மேகல, மணிமேகல, என்னடா வெக்கமா? பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல, அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல.
6: இருக்காதுங்களா பின்ன?
4: மேகல, மணி மேகல, பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல், மணி மேகல வந்திருக்கேடா.
0: அது என்னமோ வசனத்தையே மாத்தி விட்டீங்க. சரி சரிம்மா, நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள், நன்றிங்கம்மா.

0: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
0: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
3: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், RKG நெய்யின் நல்வாழ்த்துக்கள்.
6: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
7: ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 27 வயசு ஒரு பொண்ணு வந்து எங்ககிட்ட வந்தாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப கேஷுவலாக உட்காந்துருந்தாங்க, அம்மாவும் பொண்ணு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சார் வந்து எனக்கு என்னமா தொந்தரவு இருக்குது, எனக்கு லைட்டாக யூரின் போகிறப்பாத்தில் லைட்டாக அரிப்பு இருக்குது சார், வேறு இன்னும் தொந்தரவு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி கேட்டப்போ அவங்களுக்கு வந்து அன்மேரிடாக தான் இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க, அன்மேரிடாக இருக்கிறாங்க. பார்த்தப்போ வந்து வெயிட் கூடுதலாக தான் இருந்தாங்க, பார்க்குறப்ப தெரிஞ்சு வெயிட் கூடுதலாக இருந்தாங்க. அப்போ அவங்க வீட்டில் நான் கேட்டப்போ, அப்பா அம்மாவுக்கு ப்ரெஷர் இருக்காப்பா, சுகர் இருக்காப்பா, தைராய்டு இருக்கா, மற்றபடி இருதய பிரச்சனை இருக்கா, கிந்துகேமே கேட்டப்போ சார் அப்பா தவறிட்டாங்க, அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மாட்ட கேட்டேன், அவருக்கு சார் எனக்கு தெரியல சார், சின்ன வயசில் 35 வயசு 40 வயசு 35 வயசு 40 வயசுக்குள்ளே அவர் வந்து இருந்துச்சு, பட் வந்து தவறிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த பொண்ணு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, வந்து ஃபஸ்ட்டு சுகர் இருக்குது அப்படின்னா, அவங்க அம்மா வந்து அந்த விஷயத்தை சொன்னோன்னே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன பார்த்தோன்னே, இந்த பொண்ணுக்கு படிச்சுட்டு இருக்கு சார், இந்த மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா, இந்த பொண்ணுக்கு எப்படி பண்ண முடியும், லைஃபே போயிருமே, யார் மேரேஜ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய தயக்கத்தில் இருந்தாங்க. அப்போ அந்த பொண்ணுட்டு நாங்கள் ரொம்ப, அந்த பொண்ணு என்ன நல்லா கான்ஃபிடண்ட்டான ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து பிஎம்ஐன்னு சொல்லுவாங்க, அந்த ஹைட்டுக்கேற்ற வெயிட் பார்க்குறப்ப அந்த பொண்ணு பிஎம்ஐ 30 கிட்டே இருந்தாங்க. பிஎம்ஐன்றது வெயிட், அதை இதை வச்சு என்ன சொல்கிறோன்னா, அது கண்டிப்பாக உடல் பருமன் கூடுதலாக இருக்கு ஒரு பொண்ணு. அப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு அட்வைஸ் என்ன பண்ணுன்னா, 100% நீங்கள் வந்து வெயிட்டோட அளவுகள் குறைச்சால் சுகரோட அளவுகள் ரொம்ப நார்மலுக்கு வர வாய்ப்பு, ஒரு சில நேரங்களில் வந்து கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ

இப்போ நீங்கள் டேப்லெட் கூட போடுறதுக்கான வாய்ப்பு இல்லைம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடன்ட் கொடுத்தோம். அப்போ ஒரு மணி நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லா டயட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸசைஸ் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்கிறத எனக்கு ஒன்றும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஒவ்வொன்று கேட்டு நான் கண்டிப்பாக வந்து இன்ஷியலாக பார்த்தீங்கன்னா அங்கே டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா சுகர் ரொம்ப ஹையாக இருக்கனால ஒவ்வொரு விஷயத்து வர வர வர நாங்கள் என்ன பண்ணணும்னா அவங்களுடைய வெயிட்டையும் பார்த்தோம், அவங்க டயட்டையும் பார்த்தோம், அவங்களுடைய கான்ஃபிடன்ட் பார்த்தோம். நல்ல ஒரு கான்ஃபிடண்டாக நான் நிறைய குறைஞ்சோம். அதை பார்க்க பார்க்கனா ஒவ்வொரு டைம் வர்றப்பே அவங்களுடைய சுகர் அளவு நல்லா குறைஞ்சிக்கிட்டே வருது, அவங்களுக்கு வெயிட்டும் குறையுது, டயட் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த வெயிட் குறைய குறைய குறைய பார்த்திங்கன்னா ஒரு 3-6 மாதங்களுக்குள்ளேயே அவங்க நல்ல வெயிட் நல்லா குறைய ஆரம்பித்தாங்க. வெயிட் குறைய குறைய சுகர் அளவுகள் குறைய குறைய கடைசி என்ன பண்ணோன்னா ஒரு கம்மியான மாத்திரை கொடுத்தோம். அதுக்கப்புறம் விஷயத்து வர்றப்ப அந்த மாத்திரையும் நாங்கள் நிறுத்திட்டோம். அப்போ பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து சுகர் முழுமையாக கண்ட்ரோலில் இருக்குது, உணவு கட்டுப்பாடு எக்ஸசைஸ் மட்டும் தான் பண்ணுறாங்க, எந்த மருந்து மாத்திரையும் இப்போ அவங்க எடுத்துக்கிறது கிடையாது. கரெக்டாக மாதம் ஒரு டாக்டர் வந்து பார்க்க செக் பண்ண வந்துடுவாங்க. ரொம்ப பெர்ஃபெக்டாக வெயிட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சைக்கிள் நல்லா இரவு தூங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. கேட்குறது நம்ம என்ன சொன்னோமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. இப்போ அதனால் என்ன

0: கண்ட்ரோலில் இருக்குது. உணவு கட்டுப்பாடு எக்ஸசைஸ் மட்டும்தான் பண்ணுறாங்க. எந்த மருந்து மாத்திரையும் இப்போ அவங்க எடுத்துக்கிறது கிடையாது. கரெக்டாக மாதம் ஒரு டாக்டர் வந்து பார்க்க செக் பண்ண வந்துடுவாங்க. ரொம்ப பெர்ஃபெக்டாக வெயிட்டை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சைக்கிள் நல்லா இரவு தூங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. கேட்குறது நம்ம என்ன சொன்னோமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. இப்போ அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து சர்க்கரைக்கான ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. லைக் அதாவது மாத்திரைகள் இது எடுக்க தேவையில்லை, பட் கட்டாயமாக அவங்க வந்து மாதம் ஒரு டைம் செக் பண்ணி அந்த உடல் பருமன் எப்படி கூடியிருக்க குறைஞ்சிருக்கான சைஸ் பார்த்துட்டு, ப்ளஸ் வந்து உணவு கட்டுப்பாடு எதுவும் சேஞ்சஸ் பண்ணுமா பண்ணுமா அட்வைஸ் மட்டும் பண்ணுவோம். ப்ளஸ் வந்து அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கும், லைக் சின்ன லைட்டாக ஒரு கிட்னி எப்படி இருக்குது, ரத்தத்தோட அளவுகள் எப்படி இருக்குது, ஆரம்பத்தில் தைராய்டு எப்படி இருக்குது, அதெல்லாம் நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம். அதெல்லாம் கண்ட்ரோலாக கன்வெர்ட் பண்ணோம். ரெகுலராக வந்து இன்னும் அவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்க கொடுக்க கொடுக்க அவங்க கான்ஃபிடன்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சு. கண் முன்னாடி அவங்க பார்த்தாங்க, ஸோ நம்முடைய உடல் பருமன் குறையிறனால எவ்வளோ மாற்றங்கள் வருது, சுகரை விட்டு வெளியில் வரணும். ப்ளஸ் அவங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு, ஓகே நம்மளும் மற்றவங்க மாதிரி வந்து சுகர் இல்லாமல் வாழலாம், கல்யாணம் எடுத்துக்கலாம், ஸோ குழந்தை எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட் லெவலில் அவங்க மனசில் உருவாக்கி கொடுத்தோம். அதனால் இன்றைக்கி லெவலுக்கு அவங்க வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ மாத்திரைகள் இதில் இருக்காமாகவே நேர்களே கண்டிப்பாக அதில் இதில் ஒரு ஆள் நீங்களாகவும் இருக்கலாம். உணவு கட்டுப்பாடு, முறையான வந்து பார்த்திங்கன்னா நல்ல தூக்கம், முறையான வந்து உடற்பயிற்சிகள், அந்த மன அதுக்கு நல்ல டாக்டரோட ஆலோசனை எடுத்து அவங்க தொடர்ந்து நீங்கள் ஃபாலோஅப்பில் இருந்தீங்கன்னா சர்க்கரை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஈவன் மாத்திரைகள் எல்லாமே கண்டிப்பாக நேர்களே. மேலும் சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தில் சர்க்கரை நோய்க்கு தேவையான அனைத்து வகையான சிறப்பு சிகிச்சைகளும் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக எளிய முறையில் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற இதர நோய்களுக்கும் தேவையான மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக சிறப்பான உபகரணங்கள் எல்லாமே இருக்குது. சிறப்பான வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா வசதியும் கூடிய ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்குது. எம்ஆர்ஐ, சிடி, அல்ட்ராசவுண்ட், கால் டாப்ளர் பார்க்கக்கூடிய எல்லா வகையான டெஸ்ட்டுகளும் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வந்து ஸ்கேன் சென்டரும் நம்மகிட்ட இருக்குது. பயன்படுத்திக்க நேர்களே.
1: மேலும் சர்க்கரை நோயை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தால், ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72 00 74 52 10 0. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
2: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.
3: நாள்தோறும் நமது கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன? இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், புவி தகவலியல், பொறியியல் படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கம் தருகிறார் இணை பேராசிரியர் கருப்பசாமி சுடலைமுத்து அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா, தெளிவு பெறணுமா? அப்ப தொடர்பு கொள்ளுங்கள். 24 24 24 24 26 24 24 29 290 333 கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 045 42. அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி. அடுத்தது என்ன?
4: நேர்கள் இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 ஆர்கேஜி நெய் வழங்கிய மகளிர் நேரம்.
5: ஆர்கேஜி நெய்
6: கோடை பண்பலை 100.5 ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீலவழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
7: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
8: மாயவளை நீலவழி சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு சைபர் பாதுகாப்பு நிபுணர் மற்றும் பொறியாளர் ஆர்த்தி ராஜ்மோகன் அவர்கள் இணைகிறார்.
9: கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க போற முக்கியமான தலைப்பு பெனிஃபிட்ஸ் ஆஃப் டிஜிட்டல் டீடாக்ஸ். டிஜிட்டல் டீடாக்ஸ்னா என்ன? சில நேரம் மொபைல், சோசியல் மீடியா, இன்டர்நெட்ல இருந்து நம்ம பிரேக் எடுக்கிறது தான் டிஜிட்டல் டீடாக்ஸ். இப்போ பல பேர் வந்து காலையில எழுந்ததும் ஃபோன், தூங்குறதுக்கு முன்னாடி ஃபோன், இதனால என்ன ஆகுது அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகுது, தூக்கமின்மை இருக்குது, நம்மளால நிறைய ஃபோக்கஸ் பண்ணி நிறைய வேலைகள் செய்ய முடியல. இது மாதிரி பிரச்சனைகள் நிறைய வந்துட்டே இருக்கு. அதனால கொஞ்ச நேரம் டிஜிட்டல் உலகத்துல விலகி இருப்பது தான் மனசுக்கும் உடலுக்கும் நல்லது. இந்த டிஜிட்டல்

0: டீடாக்ஸை நம்ம பண்ணுறதுனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கலாம்? மன அழுத்தங்கள் வந்து குறையும், நல்ல தூக்கம் வரும், கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் அதிகரிக்கும், ஃபேமிலி டைம் வந்து நமக்கு இம்ப்ரூவ் ஆகும், கண் சோர்வெல்லாம் குறையும். ரியல் வேர்ல்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நம்ம வந்து கவனம் செலுத்த முடியும். சோஷியல் மீடியா மூலம் நமக்கு வர ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும். சரி, இப்போ இந்த டிஜிட்டல் டீடாக்ஸை நம்ம எப்படி பண்ணலாம், எப்படி நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் நம்ம ஃபோன் அவாய்ட் பண்ணலாம். லைக் நான் 1 hour தூங்குறதுக்கு முன்னாடி, 1 hour முன்னாடி நான் ஃபோன் எடுக்க மாட்டேன். சாப்பிட்ற நேரத்தில் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டோம். தினமும் கொஞ்சம் நேரம் அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி வைப்பேன். 1 hour நோ சோஷியல் மீடியா டைம், இந்த மாதிரிலாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ஃபோனை வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது அவுடோர் ஆக்டிவிட்டீஸ் போகலாம். ஏதாவது நீங்கள் ஷட்டில் விளாட போகலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா டர்ஃப் புக் பண்ணி வெளியில் விளாட போகலாம். அந்த மாதிரி நிறைய என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து வெளியில் போய் விளாட, வெளியில் போய் ஃப்ரெண்ட்ஸை சந்திக்கிறதுக்கு அந்த மாதிரி நேரங்களை வந்து ஒதுக்கலாம். நினைவில் வைங்க, டெக்னாலஜி நம்ம வாழ்க்கைக்கு உதவ வேண்டும், நம்ம வாழ்க்கையை முழுசும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. சில நேரம் ஸ்கிரீன்லேருந்து நம்ம விலகி இருந்தால் உண்மையான உலகத்தோட ரீகனெக்ட் ஆக நிறைய டைம் கிடைக்கும்.
1: இன்று நிகழ்ச்சியை கேட்ட அனைவருக்கும் நன்றி. நாளை இன்னொரு பயனுள்ள தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம். கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு நன்றி.
2: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மேளவழி நிகழ்ச்சியில் நாளையும் நம்மோடு இதே நேரம் இணைவார்.
3: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை நீலவழி.
4: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம் கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம் கோவை.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
6: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
8: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பழங்குடியினர் மேம்பாட்டுக்கான அரசு திட்டங்களின் பயன்கள் கடைகோடி கிராமங்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சிறப்பான கொள்கைகள் மற்றும் திட்டங்களால் சூரிய சக்தி மின் உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியிருப்பதாக அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லி மால்வியா நகர் உணவகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை தடையின்றி பயன்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு சீனா ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அமெரிக்கா கேட்டுக் கொண்டுள்ளது.

0: இதற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் உள்ள பழங்குடியின மக்கள் வளமான கலாச்சாரத்தையும் பயன்பாட்டையும் கொண்டிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்பாட்டுக்கான அமைப்புகள் மற்றும் திட்டங்களை வலுப்படுத்துவது குறித்த தேசிய மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், பழங்குடியினரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி அவர்கள் வளர்ச்சிப் பாதையில் செல்வதற்கான பல திட்டங்களை அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். திட்டங்களின் பயன்கள் கடைகோடி கிராமங்களில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்றடைய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். சில பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் அரசின் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பதாகவும் அவர்களுக்கும் திட்டங்களின் பயன்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். சுதந்திர போராட்ட வீரரும் கல்வியாளருமான வி வி எஸ் ஐயரின் நினைவு நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வி வி எஸ் ஐயர் வீர தீரம் மிக்க சுதந்திர போராட்ட வீரராக திகழ்ந்தார் என்றும், தமிழ் இலக்கியத்திற்கு அவர் அளித்த பங்களிப்பு போற்றுதலுக்கு உரியது என்றும் கூறியுள்ளார். வி வி எஸ் ஐயரின் வாழ்க்கை இளைய தலைமுறையினருக்கு வழிகாட்டியாக அமைந்துள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார். சூரிய சக்தி மின் உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. கடந்த ஆண்டில் இரண்டாவது இடத்தில் இருந்த அமெரிக்கா மூன்றாவது இடத்திற்கு சென்றுள்ளது. சூரிய மின்சக்தி உற்பத்தியில் சீனா முதலிடத்தில் உள்ளது. இது தொடர்பாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியாவின் இந்த சாதனை மத்திய அரசின் முறையான கொள்கை மற்றும் திட்டமிடலால் சாத்தியமானது என்று தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தூய்மை எரிசக்தியை ஊக்குவிப்பதற்காக சூரிய மின்சக்தி திட்டங்களை கொண்டு வந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பையும் இது உறுதி செய்துள்ளதாகவும் திரு பிரலாத் ஜோஷி கூறினார். உலக சைக்கிள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. எளிமையான, எரிபொருள் செலவில்லாத, சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து சாதனமாக உள்ள சைக்கிள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் நோக்கில் ஆண்டுதோறும் இந்நாள் உலக சைக்கிள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. துர்க்மெனிஸ்தான் நாடு முன்மொழிந்ததை ஏற்றுக்கொண்டு ஐநா பொதுச்சபையில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பசுமையான எதிர்காலத்திற்கான சைக்கிள் பயணம் என்ற கருப்பொருளுடன் இவ்வாண்டு உலக சைக்கிள் தினம் கொண்டாடப்படுகிறது. உலக சைக்கிள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, ஆரோக்கியமான பசுமையான தேசத்தை உருவாக்க இளைஞர்கள் சைக்கிளை பயன்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில், சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத சைக்கிள் பயணம் சமநிலையான வாழ்க்கை முறையையும் உறுதி செய்வதாகவும் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா மற்றும் சுயசார்பு இந்தியாவுக்கான திட்டங்களை வடகிழக்கு மாநிலங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மிசோரம் மாநிலம் கோலாசிப் மாவட்ட வளர்ச்சி மன்ற கூட்டத்திற்கு தாம் தலைமை வகித்ததை குறிப்பிட்டுள்ள டாக்டர் எல் முருகன், இப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அரசின் திட்டங்கள் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கு உத்வேகம் அளித்து வருவதாக தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: புதுதில்லி மால்வியா நகர் உணவகத்தில் இன்று நண்பகல் ஏற்பட்ட தீ விபத்தில் 20 மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் பிரதமர் அறிவித்துள்ளார். தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக வந்து தீயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். தீயில் சிக்கியவர்களை விரைவாக மீட்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆரவல்லி மலைத்தொடர் குறித்து மத்திய

0: மத்திய அரசு தயாரித்த அறிக்கையை ஆய்வு செய்வதற்காக உச்சநீதிமன்றம் உயர்மட்ட நிபுணர் குழுவை அமைத்துள்ளது. வன ஆராய்ச்சி மற்றும் கல்விக் குழுமத்தின் தலைமை இயக்குநர் காஞ்சன் தேவி தலைமையிலான இக்குழு மத்திய அரசு அனுப்பியுள்ள அறிக்கையை ஆய்வு செய்து வரும் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதிக்குள் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எவ்வித சமரசத்திற்கும் உட்படாமல் அறிவியல் பூர்வமாக அனைத்து பிரச்சினைகளையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் ஆரவல்லி மலைத்தொடரின் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான பரிந்துரைகளையும் அறிக்கையில் தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஆரவல்லி மலைப்பகுதியில் சுரங்கப் பணிகளுக்கு அனுமதி அளிப்பதால் சுற்றுச்சூழலுக்கு ஏதேனும் பாதிப்பு உள்ளதா என்பதையும் தெரிவிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் வேலூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இம்மாவட்டத்தின் முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கி மூலம் அதிக அளவில் ஜன்தன் வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அந்த வங்கியின் பொது மேலாளர் திருமதி லில்லி பாய் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட்ல ஓபன் பண்றதுக்கான கிட்டத்தட்ட 400,300 பேருக்கு அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்கோம். தவிர்த்து பெண்கள் 2,39,105 பேரும் ஆண் வாடிக்கையாளர்கள் 1,61,130 பேரும் சேர்ந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கீம்ஸோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நேரடியாக அவங்க வங்கி கணக்கையே வர வைக்கப்படுகிறது. அவங்க கணக்குல பேலன்ஸ் மெயின்டெனன்ஸ் தேவையில்லை. அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் வங்கியின் சேவைகளும் எளிதாக கிடைக்கப்படுகிறது. மொத்தமா 400,50,000 அக்கௌண்ட் ஜீரோவா இருந்தாலும் அவங்களுக்கு அனைத்து வகையான வங்கி சேவைகளும் இந்த ஒரு தங்கு தடையம் இன்றி வர வைக்கப்பட்டு பெற்றுக்கொள்ளப்படுகிறது.
0: ஜன்தன் வங்கிக் கணக்கை தாம் தொடங்கியதன் மூலம் அரசின் நலத்திட்ட உதவிகளை நேரடியாக பெற முடிவதாகவும் கடனுதவி பெறுவதற்கு வசதியாக உள்ளதாகவும் பயனாளி ஒருவர் தெரிவித்தார்.
2: சக்தி, கடந்த 10 வருஷமா இங்கதான் அக்கௌண்ட் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். பஸ்ல எல்லாம் வந்துட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னாக்கா 5,000-10,000 கேட்டிருந்தேன். இப்ப எல்லாம் அப்படி அதெல்லாம் கிடையாது, ஃப்ரீ அக்கௌண்ட்லயே ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஈஸியாவும் இருக்கிறது, நல்லாவும் இங்க எல்லா கடன்களும் கிடைக்குது. விவசாய கடனும் கிடைக்குது, நகை கடனா கிடைக்குது. அக்கௌண்ட் ஓபன் பண்ணனாலும் ஃப்ரீ அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நல்லா சேவை பண்றாங்க. நாங்க இங்கேயே தொடர்ந்து அக்கௌண்ட் வச்சுருக்கோம்.
0: ஹோர்முஸ் நீரிணையை கப்பல்கள் தடையின்றி கடந்து செல்வதற்கு சர்வதேச அளவில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு சீனா ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ வலியுறுத்தியுள்ளார். வாஷிங்டனில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரானுக்கு சீனா ராணுவ உதவி செய்ததாக கூறப்படும் தகவலில் உண்மை இல்லை என்றும் தெளிவுபடுத்தினார். ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையே பல ஆண்டுகளாக உறவு நீடித்து வரும் நிலையில் சீனா ஆயுதங்களை அந்நாடு கொள்முதல் செய்து வைத்திருந்ததாகவும் அவர் கூறினார். இரு நாடுகளிடையே நீண்டகால உறவு நீடித்து வரும் நிலையில் போர் சூழலை பொறுத்தமட்டில் சீனா சற்று விலகியே இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஐநா அமைப்பில் சீனா ஆக்கப்பூர்வமாக பங்களிக்க வேண்டும் என்றும் ஹோர்முஸ் நீரிணையை தடையின்றி பயன்படுத்துவதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் திரு மார்கோ ரூபியோ கேட்டுக் கொண்டார். பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்து ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. ஈரான் நாட்டின் எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதை அடுத்து ஈரான் இந்த பதில் தாக்குதலை நடத்தியதாக தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 25-0 என்ற கோல் கணக்கில் சிங்கப்பூரை வென்றது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் கபூர் ருத்விகா சிவானி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் தைவான் இணையை வென்றது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பூட்டானை எதிர்கொள்கிறது. கோவாவில் இப்போட்டி 8:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியினர் மேம்பாட்டுக்கான அரசு திட்டங்களின் பயன்கள் கடைக்கோடி கிராமங்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சிறப்பான கொள்கைகள் மற்றும் திட்டங்களால் சூரிய சக்தி மின் உற்பத்தியில் இந்தியா 2வது இடத்திற்கு முன்னேறியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லி மால்வியா நகர் உணவகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை தடையின்றி பயன்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு சீனா ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அமெரிக்கா கேட்டுக் கொண்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: இது நம் கோடி பண்பலை 100.5. இப்பொழுது மகளிர் நேரம் தொடர்கிறது. வாங்க, வணக்கம். யார், எங்கிருந்து? யார் பேசுறீங்க? உனக்கு சரியா கேட்க மாட்டேங்குது. வானொலி சத்தத்தை

0: குறைச்சி வைங்க, எதிரொலி அதிகமாக இருக்கு. இப்போ உங்கள் பேரை சொல்லுங்க. என்னாச்சும்மா? இப்போ உங்கள் பேர் சொல்லுங்கம்மா.
1: தேவி பேசுறேன் சார்.
0: தேவி எங்க இருந்து?
1: தூத்துக்குடி.
0: தூத்துக்குடி தேவி. சரிங்க, உங்களுக்காக ஒரு வசனம் வருது, கேளுங்க. கேட்டுட்டு அதே மாதிரி நடிக்கலாம்.
2: இனிமே உனக்கு மணி வேணும்னா அங்க பார்த்து தெரிஞ்சுக்கிடா. சூரிய உதயமான காலையில நினைச்சுக்க, மறைஞ்சிட்டா ராத்திரியில நினைச்சுக்க. எடப்பட்ட நேரத்துல துவராயமா உன்னால தெரிஞ்சுக்க முடியாதா? டேய் வேண்டாம் வேண்டாம், எங்க மாமியார் கையில வாங்கி கட்டிட்டாங்க, இவனோட இம்சப்பட முடியலடா.
0: கேட்டீங்களா?
1: இன்னொரு
0: முறை கேளுங்க.
2: இனிமே உனக்கு மணி வேணும்னா அங்க பார்த்து தெரிஞ்சுக்கிடா. சூரிய உதயமான காலையில நினைச்சுக்க, மறைஞ்சிட்டா ராத்திரியில நினைச்சுக்க. எடப்பட்ட நேரத்துல துவராயமா உன்னால தெரிஞ்சுக்க முடியாதா? டேய் வேண்டாம் வேண்டாம், எங்க மாமியார் கையில வாங்கி கட்டிட்டாங்க, இவனோட இம்சப்பட முடியலடா.
1: தோராயமா
0: நீ ஒண்ணு நினைச்சுக்கோ,
1: தோராயமா ஒண்ணு நினைச்சுக்கோ. இடப்பட்ட நேரத்துல தோராயமா ஒண்ணு நினைச்சுக்கோ.
0: வேணா வேணாம்னு சொன்னா எங்க மாமியார் வாங்கி இந்த கைய கட்டி விட்டுட்டாங்க.
1: மேல
0: இருக்கிறது மண்டையில அடிச்சிரு.
1: சரிங்கம்மா,
0: மகிழ்ச்சி, நன்றி. அது சிரிச்சிங்களா? அதுவே போதும் மனசார, அதுவே போதும். இப்ப அடுத்து யாரு? வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
3: வணக்கம்.
0: வந்துட்டீங்க.
4: என்ன தெரியல, இந்த பக்கம் நிக்கிறேன், தெரியுது.
0: அது கேட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். நல்லா
4: என்ன தெரியல, இந்த பக்கம் நிக்கிறேன், என் ஒய்ஃப் தெரியுது.
0: இது யாரு?
3: இது உங்க ஒய்ஃபா?
0: மெக்கானிக்கல் மாணிக்க நான் தான். என்ன தெரியல,
3: என்ன தெரியல, பக்கத்துல நிக்கிற என் வாய்ஸ்
0: தெரியுது. அந்த சிரிப்பு. சரிம்மா, வந்துருச்சு. சரிங்க, நன்றிங்கம்மா.

கொடை பண்பலை 100.5 இனிதே நிறைவுக்கு வருகிறது மகளிர் நேரம். இன்று நாங்களும் நடிப்போம்ல என்று வந்தது. சகோதரிகள்லாம் ரொம்ப அழகாக நடித்தாங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்த சகோதரிகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளும் வாழ்த்துகளும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். சுப்பிரமணியம் சுரேந்தர், நன்றி, வணக்கம். நேயர்களே, இனினம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, நெஞ்சம் நிறைக்கும் பாடல்களை கேட்டு ரசிப்போமா நேயர்களே?

0: கொடை பண்பலை 100.5 தொடர்கிறது. தாராபுரம் 6 சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் 6 சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் 6 சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியானு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: காலை கனவுகளுக்கும் மாலை நினைவுகளுக்கும் நடுவே அன்பின் வரிகளால் நிரம்பிய கடிதங்களை இசையாக வாசிக்கும் பிற்பகல் வணக்கம் நேயர்களே. கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இணைகிறேன் செல்வி கதிரேசன். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக கே சங்கர் இயக்கத்தில் 1965 வெளிவந்த கலங்கரை விளக்கம் படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் தாராபுரம் நாடார் தெரு துரைராஜ், பேபி அம்பிகா, இளவரசி சித்ரா, சுகந்தி, பஞ்சு அருணாச்சலம் வரிகளில் MS விஸ்வநாதன் இசையில், TM சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்கள் ஒலிக்கிறது பொன் எழில்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட். நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

நேரம் 1:09. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கே சங்கர் இயக்கத்தில் 1964 வெளிவந்த ஆண்டவன் கட்டளை படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் திண்டுக்கல் பாரதிபுரம் வரதராஜ பள்ளிரோடு அறிவொளி சீதாராமன் சுந்தரம் பாலன். கவிஞர் கண்ணதாசன் வரிகளில் MS விஸ்வநாதன் குரலில், MS விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், சந்திரபாபு குரலில்,

0: கொடை பண்பலை நூறுபுள்ளி ஐந்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: இசையின் இறக்கையில் ஏறி இனிய நினைவு பயணங்களில் இணைந்திருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. ஜி ஆர் நாதன் இயக்கத்தில் 1964 திரைக்கு வந்த கருப்பு பணம் படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்கும் நேயர்கள், தேனி அரசு மருத்துவக் கல்லூரி, அன்னை இந்திரா நகர், இளஞ்செழியன், தமிழ்வாணன், துளசியம்மாள், வைஜெயந்திமாலா. கவிஞர் கண்ணதாசன் வரிகளில் MS விஸ்வநாதன் மற்றும் TK ராமமூர்த்தி இசையில், சீர்காழி கோவிந்தராஜன் குரலில்

ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பண்ட அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

ஆர்கேஜி நெய். கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜி நெய்யின் நல்வாழ்த்துக்கள்.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. கி சங்கர் இயக்கத்தில் 1962 வெளிவந்த ஆடிப்பெருக்கு படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்கும் நேயர்கள் சின்னாலப்பட்டி சௌராஷ்டிரா காலனி, பாலாஜி, காயத்ரி, பிரியதர்ஷினி, விக்னேஸ்வரி, டி சந்தானம் வரிகளில் ஏஎம் ராஜா இசையமைத்து அவரே பாடியிருக்கும் பாடலுக்கு இணைந்து பாடியிருக்கிறார் பி. சுசீலா.

0: மனதை வருடிய மெட்டுக்கள் நினைவில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. சி வி ராஜேந்திரன் இயக்கத்தில் 1974 வெளியான என் மகன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்கும் நேயர் ஈரோடு விஜயமங்கலம் குணசீலன். எம்எஸ் விஸ்வநாதன் இசையில், கவிஞர் கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் குரலில்.
1: நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர்தான்.

0: கொடைப்பண்பலை நூறுபுலி ஐந்தில் இதுவரை கேட்டோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

காலத்தை வென்ற கானங்களின் வரிசையில் நாம் இணைந்திருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. முக்தா சீனிவாசன் இயக்கத்தில் 1973 வெளியான சூரியகாந்தி படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் சிவகங்கை, குண்டேந்தல்பட்டி, தவமணி, கலையரசி, சிவா, சிவரஞ்சனி, சிவசங்கர். கவிஞர் கண்ணதாசன் வரிகளில், எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில், டி.எம். சவுந்தரராஜன் குரலில்,

இந்நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட பிடிக்கும். மரியாத தலைவாசல் பிடிக்காதே என்று மாணவ உள்ள மனிதனுக்கு அவை சொல்வது, அது அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டாலும் எல்லாம் சௌக்கியம்.

வேண்டும். அந்த இறங்கி ஒன்று சிறியதென்றால் இந்த வண்டி ஓடும். துணை போலே அளவோடு குறவாட வேண்டும். குயந்தோறும் பரதோறும் உறவு கொள்வது அது சிறுமை என்பது அதில் அற்ற

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக பி நீலகண்ணன் இயக்கத்தில் 1968 வெளியான கண்ணன் என் காதலன் படத்தில் இருந்து பாடலை கேட்டிருக்கும் நேயர்கள் மேட்டூர் காமநாயக்கன் பாளையம், சுஜாதா மோகன், அதுல்யா, மதுரியா. எம்எஸ் விஸ்வநாதன் இசையில், ஆலங்குடி சோமவரிகளில் பி சுசீலா குரல்களில்,

காற்றின் வழியே கானங்களை ஒலித்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. ஏசி திருலோக சந்தர் இயக்கத்தில் 1975 வெளிவந்த அவன்தான் மனிதன் படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்கும் நேயர்கள் கரூர் திருக்காட்டுத்துறை பூபதி பாரதி மோனிகா ஸ்ரீசுதன். கவிஞர் கண்ணதாசன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில்,

பசுமை மாறாத காலத்தை வென்ற கானங்களை ஒலித்து கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்த. கே எஸ் பிரகாஷ்ராவோ இயக்கத்தில் 1972 வெளிவந்த வசந்த மாளிகை படத்தில் இருந்து பாடலை கேட்டிருக்கும் நேயர்கள் பெரியகுளம் சாந்தா லட்சுமி, முத்துக்குமார், சுஸ்மிதா, ரித்தீஸ். கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தர்ராஜன் மற்றும் பி சுசிலா குரல்களில்

0: காணிக்கை கண்ணே, அன்பு காணிக்கை கண்ணே.
1: நம் கோடை பண்பலை 100.5 27th உதய விழாவை
2: முன்னிட்டு
1: உங்கள் கோடை பண்பலை 100.5
3: பேரை கேட்ட உடனே சும்மா அதறதில்ல.
1: நாள்தோறும் முற்பகல் 11 கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை.
4: கோடை பண்பலை வானொலி
5: நாயகன் மீண்டும் வரான்.
1: June 4 வியாழக்கிழமை திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்தும், 5 வெள்ளிக்கிழமை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தும், 6 சனிக்கிழமை ஈரோடு மாவட்டத்தில் இருந்தும், 7 ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் மாவட்டத்தில் இருந்தும் வலமர இருக்கிறது.
6: இது நம் மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி.
1: நேய சொந்தங்களை அன்போடு அழைக்கின்றது உங்கள் கோடை பண்பலை 100.5.

காற்றலைகளில் இனிய கீதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. சி வி ராஜேந்திரன் இயக்கத்தில் 1971 வெளிவந்த சுமதி என் சுந்தரி படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்கும் நேயர்கள் கோவை கிருஷ்ணாபுரம் மரகதம் ஆறுமுகசாமி. கண்ணதாசன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பி வசந்தா குரலில்

நாள்தோறும் நமது கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன? இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், புவி தகவலியல், பொறியியல் படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கம் தருகிறார் இணை பேராசிரியர் கருப்பசாமி சுடலைமுத்து அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா, தெளிவு பெறணுமா? அப்ப தொடர்பு கொள்ளுங்கள். 24 24 24 24 24 26 24 24 29 290 333 கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 045 42. அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி. அடுத்தது என்ன?

தொலைவில் இருந்தாலும் இதயங்களை இணைக்கும் நேயர்களின் நேச கடிதங்களின் இனிய பாடல்களோடு இனிதே நிறைவு பெறுகிறது நெஞ்சில் நிறைந்தவை.

0: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
1: ஒரு வழியாக நீரில் மூழ்க இருந்த வானதியை வந்தியத்தேவனும் குந்தவையும் காப்பாற்றி கரை சேர்க்கிறார்கள். அப்போது மூர்ச்சையடைந்த நிலையில் வானதி இருந்தாலும் அவளுக்கு சுயநினைவு ஓரளவுக்கு இருந்தது. குந்தவையும் வந்தியத்தேவனும் பேசிக் கொண்டிருந்தவற்றை அவள் கேட்க நேர்ந்தது. அருள்மொழிவர்மர் உயிரோடுதான் இருக்கிறார், ஆனால் ஜுரத்தால்

0: பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி அவளுக்கு ஒரு வகையில் மிகப்பெரிய ஆறுதலை அளித்தாலும், இன்னொரு புறத்திலே அவருடைய மனது வேறொரு பெண்ணிடம் ஈடுபாடு கொண்டிருப்பதாக கூட இருக்கலாம் என்பதை வந்தியத்தேவன் கூறியவுடன், குந்தவை தேவி, மேலே சொல்லுங்கள். எவ்வளவு கஷ்டமான விஷயத்தை கேட்கவும் இப்பொழுது நான் சித்தமாயிருக்கிறேன் என்று கூறவும், வந்தியத்தேவன், ஓடக்கார பெண் பூங்குழலி என்பவளை பற்றி சொன்னேன் அல்லவா, இலங்கைக்கு என்னை கொண்டு போய் சேர்த்தவளும் அவள்தான். இளவரசரையும் என்னையும் கடலிலிருந்து காப்பாற்றியவளும் அவள்தான். சூடாமணி விகாரத்துக்கு இளவரசரை படகில் ஏற்றுக்கொண்டு போயிருப்பவளும் அவள்தான். சேந்தன் அமுதனை மட்டும் நம்பி இளவரசரை நான் ஒப்புவித்து வந்திருக்க மாட்டேன். பூங்குழலியை நம்பித்தான் ஒப்புவித்திருக்கிறேன். அந்த பெண்ணுக்கு 1000 உயிர் இருந்தால் அவ்வளவையும் இளவரசருக்கு அர்ப்பணம் செய்வாள். அதனால் என்ன, ஓடக்கார பெண் ஓடக்காரிதானே? உலகமாள பிறந்தவனை மணப்பது பற்றி அவள் கனவு காண முடியுமா? தரையில் தத்தி குதிக்கும் சிட்டுக்குருவி வானத்தில் உயரப்பறந்து வட்டமிடும் கருடனை பார்க்க முடியுமா?
1: ஏன் முடியாது? சிட்டுக்குருவியும் கருடனை அண்ணாந்து பார்க்கலாம், கருடனும் சிட்டுக்குருவியை குனிந்து பார்க்க ஆசைப்படலாம்.
0: என் தம்பியின் மனத்தில் அப்படி ஏதேனும் எண்ணம் உதித்திருந்தால் அதை போக்குவதற்கு நானாயிற்று. கூடவே கூடாது. எத்தனையோ அபாயங்களிலிருந்து அருள்மொழிவர்மனை நான் தப்புவித்திருக்கிறேன். இந்த ஓடக்காரியின் மோக வலையிலிருந்தும் நான் தப்புவிப்பேன்.
1: ஓடக்காரி என்றால் அவ்வளவு தள்ளுபடியா? குலமும் கோத்திரமும் அவ்வளவு முக்கியமா? ஓடக்காரியின் உடம்பில் ஓடுவதும் சிவப்பு ரத்தம்தானே. அவளுடைய நெஞ்சும் அரண்மனையில் பிறந்த இளவரசிகளின் நெஞ்சைப் போல துடிப்பதில்லையா? பார்க்க போனால் இளவரசிகளின் அன்பில் ராஜ்யாசை முதலியவை கலந்திருக்கலாம். ஆனால் அந்த ஓடக்கார பெண்ணின் அன்பு மாசற்றது, புனிதமானது. இளவரசரும் அவ்வாறுதான் நம்புகிறார். மற்றவர்கள் ஏன் குறுக்கே வந்து தடை செய்ய வேண்டும்? இப்போது வந்து என் விஷயத்தையே எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய நெஞ்சை பிளந்து அதனுள் இருப்பதை தங்களுக்கு நான் வெளியிட்டு காட்ட முடியுமானால்?
0: வேண்டாம் வேண்டாம், உம்முடைய நெஞ்சில் இருப்பது அப்படியே பத்திரமாயிருக்கட்டும். அதுதான் நல்லது. அன்பு, ஆசை, காதல் என்பவையெல்லாம் உலகில் பிறந்த மற்றவர்களுக்குச் சரிதான். ஆனால் ராஜ்யமாள பிறந்தவர்களின் விஷயம் வேறு. அவர்கள் ராஜகுலத்திலேயே கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். மனத்தை சிதறவிடக்கூடாது. தவறினால் அதன் மூலம் பல தொல்லைகள் ஏற்படும். எங்கள் குடும்பத்திலேயே அதற்கு தகுந்த உதாரணம் இருக்கிறது. என் தந்தையின் இளம் பிராயத்தில் ராஜ்யம் அவருக்கு வரும் என்ற உத்தேசமே இல்லாத போது இப்படித்தான் காட்டில் வளர்ந்த ஒரு பெண்ணை. ஆனால் இதையெல்லாம் இப்போது உமக்கு நான் எதற்காக சொல்ல வேண்டும்? இந்த பெண்ணுக்கும் மூச்சை தெளிந்து சுய நினைவு வந்து கொண்டிருக்கிறது. கண்ணிமைகள் அசைகின்றன. வேறு ஏதேனும் சொல்வதற்கில்லையா? ஈழ நாட்டில் இன்னும் பல அபாயங்களுக்கு நீங்கள் உள்ளானதாகச் சொன்னீர் அல்லவா, அதை சொல்லுங்கள்.
1: ஆம் இளவரசி, இலங்கை சிம்மாசனத்தையும் மணிமகுடத்தையும் இளவரசர் மறுத்துவிட்டு வந்த அன்று நாங்கள் அனுராதபுரத்தின் வீதிகளில் வந்து கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு கட்டிடத்தின் முன்பகுதி இடிந்து விழுந்தது. ஒரு கண நேரம் நாங்கள் அங்கே தாமதித்திருந்தால் எங்கள் தலையில் விழுந்திருக்கும், உயிரோடு சமாதியாகியிருப்போம். அந்தச் சமயத்தில் ஒரு பெண்மணி திடீரென்று அங்கே தோன்றினாள். சமிக்ஞை செய்து இளவரசரை அழைத்தாள். அவள் யாரோ எனக்கு தெரியாது. ஆனால் இளவரசருக்கு முன்னால் பழக்கம் உள்ளவளாகத்தான் தோன்றியது. வீண் சந்தேகத்துக்கு ஆளாக வேண்டாம் அம்மணி. அந்த அம்மாள் பிராயம் முதிர்ந்தவள்.
0: எவ்வளவு பிராயம் இருக்கும்?
1: இளவரசரின் அன்னையாக இருக்கக்கூடியவள். அதோடு காது கேளாது, வாய் பேசவும் முடியாது.
0: என்ன என்ன, இன்னொரு தடை சொல்லுங்கள்.
1: பிறவியிலேயே காது கேட்க முடியாது, வாய் பேச முடியாத ஒரு மூதாட்டி. அவள் பிராயம் 45 மேல் இருக்கும்.
0: ஐயா, அப்படி ஒரு மூதாட்டியை ஈழ நாட்டில் பார்த்தீரா? அவளை பற்றி மேலும் சொல்லுங்கள். அவளுடைய பிறப்பு வளர்ப்பை பற்றி ஒன்றும் தெரியாதா? அவள் எங்கே பிறந்தவள்?
1: ஈழ நாட்டை அடுத்து கடலில் ஒரு தீவில் பிறந்தவள். இளவரசி குந்தவை தேவி அளவில்லாத பரபரப்பை அடைந்து,
0: ஐயா இன்னும் சொல்லுங்கள், பார்ப்பதற்கு அவள் எப்படி இருக்கிறாள் என்றாள்.
1: அம்மணி, அவளுடைய தோற்றத்தில் ஒரு அதிசயத்தைக் கண்டேன்.
0: அதை சொல்வதற்கே எனக்கு தயக்கமாயிருக்கிறது. தயக்கம் வேண்டாம், சீக்கிரம் சொல்லுங்கள்.
1: சோழ நாட்டில் நான் பார்த்த ஒரு பெண்ணைப் போலவே அவள் இருந்தாள். வயது மட்டும் அதிகம். ஆடை ஆபரணங்கள் பூடாமல் தலைவிரி கோலமாக இருந்தாள். மற்றபடி அதே முகம், அதே தோற்றம். உண்மையில் நான் ஒரு நிமிஷம் ஏமாந்து போய்விட்டேன்.
0: ஐயா, அப்படிப்பட்ட பெண் இங்கே உள்ளவள் யார்?
1: இளவரசி, தங்களால் ஊகித்து தெரிந்து கொள்ள முடியவில்லையா?
0: நானா? இந்த பெண் வானதியா? தஞ்சை அரண்மனையில் உள்ள என்னுடைய அன்னையரா?
1: நீங்கள் குறிப்பிட்ட யாருமில்லை.
0: பழுவூர் இளையராணி நந்தினியா?
1: ஆம், நந்தினிதான்.
0: கடவுளே, அப்படியானால் நான் சந்தேகித்தது உண்மைதான்.
1: என்ன சந்தேகித்தீர்கள்?
0: விஷ நாகத்தை விட கொடியவள் என்று எண்ணி நான் வெறு

0: வெஜிடபிள் உண்மையில் என் தமக்கையாக இருக்கலாமோ என்று சந்தேகித்தேன். அது நிஜமென்று தாங்கள் சொல்வதிலிருந்து தெரிந்தது. விதியின் கொடுமையே கொடுமை. இதிலிருந்து குலம் கோத்திரம் தெரியாத ஒரு பெண்ணை அரசகுலத்தைச் சேர்ந்தவர் மணப்பது எவ்வளவு பிசகு என்று தெரிகிறது.
1: அம்மணி, நான் அவ்விதம் குலம் கோத்திரம் தெரியாதவன் அல்ல. எங்கள் மூதாதையர் 300 வருஷங்களாக செந்தமிழ்நாட்டை ஆண்டு வந்தார்கள். சேர சோழ பாண்டியர்களை சிறையில் அடைத்தார்கள். இன்றைக்கு எனக்கு ராஜ்யமில்லாத போதிலும் என் கையில் வாள் இருக்கிறது, என் தோளிலே வலிமை இருக்கிறது, என் நெஞ்சிலே தைரியம் இருக்கிறது.
0: ஐயா, தங்கள் பெருமைகளை கொஞ்சம் பின்னால் கேட்டுக்கொள்கிறேன். உடனே செய்வதற்கு பல காரியங்கள் இருக்கின்றன. உம்முடைய உதவி இன்னமும் எனக்கு தேவை. அளிப்பீரல்லவா?
1: எனக்கு 1000 உயிர் இருந்தால் அவ்வளவையும் தங்களுக்கு கொடுக்க சித்தமாக இருக்கிறேன்.
0: ஓடக்கார பெண் பூங்குழலிக்கு நீர் உடன் பிறந்தவர் போலிருக்கிறது. நல்லது, அந்த பேச்சு இப்போது வேண்டாம். இதோ இந்த பெண் கண்ணை திறக்கப் போகிறாள்.
1: ஆம், இதற்குள் வானதிக்கு பூரண நினைவு வந்துவிட்டது. உடம்பிலும் சக்தி பிறந்து விட்டது. மனத்தில் பல பல யோசனைகள் உதித்தன. இளவரசரிடம் அந்த ஓடக்கார பெண்ணின் அன்பை விட தன்னுடைய அன்பு அதிகமானது என்பதை நிரூபிக்கும் வரையில் தான் உயிரோடு இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தாள். அத்துடன் தஞ்சை அரண்மனையில் சக்கரவர்த்தி படுத்திருந்த அறையில் இன்னொரு நாள் இரவு தான் கண்ட காட்சியும் கேட்ட புலம்பலும் நினைவுக்கு வந்தன. அவற்றின் பொருளும் ஒருவாறு விளங்கத் தொடங்கிவிட்டது. வானதி கண் விழித்ததும்,
0: இளைய பிராட்டி, என் கண்ணே, உனக்கு இப்போது எப்படி இருக்கிறது என்று அன்போடு கேட்டாள். எனக்கு ஒன்றுமில்லை அக்கா. தங்களுக்கு தொந்தரவு கொடுத்து விட்டேனே என்பதை நினைத்தால்தான் சங்கடமாயிருக்கிறது என்றாள்.
1: அந்த சமயத்தில் ஆழ்வார்க்கடியான் பிரவேசித்து,
2: நானும் தொந்தரவு கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன். தேவி, அரண்மனை வாசல்ல ஒரே ஜனக்கூட்டம், குழப்பமா இருக்குது. இளவரசர் கடலில் மூழ்கிவிட்டது பற்றி ஜனங்கள் ஒரே ஆத்திரமாக இருக்கிறார்கள். தாங்கள் உடனே வந்து சமாதானம் சொல்லாவிட்டால் விபரீதம் நேரலாம்
1: என்றான். பழையாறை நகரின் வீதிகள் அன்றுவரை என்றும் கண்டிராதபடி அல்லோலகல்லோலமாயிருந்தன. அத்தென்னகரில் ராஜ மாளிகைகள் இருந்த பகுதியை நோக்கி ஜனங்கள் திரள் திரளாகப் போய்க் கொண்டிருந்தார்கள். ஆண்களும் பெண்களும் வயோதிகர்களும் வாலிபர்களும் சிறுவர்களும் கூட்டம் கூட்டமாகச் சென்றார்கள். சைவர்களும் வைஷ்ணவர்களும் பௌத்தர்களும் சமணர்களும் அந்த கூட்டத்தில் கலந்திருந்தார்கள். கடும் விரதங்கள் கொண்ட காலாமுகர்கள் சிலரும் அந்த கூட்டத்தில் ஆங்காங்கு காணப்பட்டார்கள். மக்களில் அநேகர் அழுது புலம்பிக் கொண்டு சென்றார்கள். பலர் பழுவேட்டரையர்களை வாயார சபித்து கொண்டு சென்றார்கள். வாலிபர்கள் சிலர் ஆங்காங்கே கையில் கழிகளுடன் காணப்பட்டார்கள். அவர்கள் அவ்வப்போது ஒருவருடைய கழியை இன்னொருவர் தட்டி ஓசைப்படுத்திக் கொண்டு சென்றார்கள். கழி அடிபடும் ஓசை கேட்டதும் பழுவேட்டரையர்களின் தலையில் அப்படிப்போடு என்று சிலர் மெதுவாகச் சொன்னார்கள். சிலர் அவ்வாறு சத்தம் போட்டும் கத்தினார்கள். சத்தம் போட்டு கத்தியவர்களில் காலாமுகர்கள் முக்கியமாயிருந்தார்கள். பழையாறையில் இருந்த முக்கியமான ராஜ மாளிகைகளின் முன் முகப்புகள் பிறைச்சந்திரன் வடிவமாக அமைந்திருந்தன. எல்லா மாளிகைகளுக்கும் சேர்ந்து முன்பக்கத்தில் விசாலமான நிலாமுற்றமும் இருந்தது. விசேஷமான சந்தர்ப்பங்களில் 10,000 மக்கள் கூடி நிற்கும்படியாக அந்த நிலாமுற்றம் விசாலமாயிருந்தது. முற்றத்தைச் சூழ்ந்து வெளிப்புறத்தில் உயரமான மதில் சுவர் இருந்தது. அந்த மதில் சுவருக்கு 3 வாசல்கள் இருந்தன. ஒவ்வொரு வாசலிலும் சில அரண்மனை சேவகர்கள் காவல் புரிந்தார்கள். திரள் திரளாக வந்து கொண்டிருந்த கூட்டம் நிலாமுற்றத்தின் 3 வாசல்களின் அருகிலும் வந்து சேரத் தொடங்கியது. வினாடிக்கு வினாடி கூட்டம் அதிகமாகிக் கொண்டிருந்தது. செய்தி கொண்டு வந்திருந்த இருவரையும் அவர்கள் அழைத்து வந்து ஊர் சேவகர்களையும் மட்டும் அரண்மனை காவலர்கள் உள்ளே விட்டார்கள். மற்றவர்களை தடுத்து நிறுத்தினார்கள். ஆனால் வெகுநேரம் தடுத்து நிறுத்த முடியவில்லை. கூட்டத்தில் எங்கிருந்து கிளம்புகின்றன என்று தெரியாதபடி சில குரல்கள் உள்ளே போங்கள், உள்ளே போங்கள் என்று கூவின. பின்னால் இருந்தவர்கள் முன்னால் இருந்தவர்களை தள்ளினார்கள். கடலின் அலைகள் ஒன்றையொன்று தள்ளி கொண்டு வந்து கடைசியில் பேரலையை கரையிலேயே போய் மோதும்படி செய்கின்றனவல்லவா? அதுபோலவே இந்த ஜனசமுத்திரத்திலும் நடந்தது.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: இதுவரை சந்திச்ச பெண்களில் பூங்குழலி ஒருத்திதான் பல கூறுகளில் வல்லவரையனுக்கு சமமாக இருப்பதை பார்க்குறோம். பேச்சு, செயல் வேகம், கடமை உணர்ச்சி, வெளிப்படைத்தன்மை, இப்படி இன்னும் நுணுகி பார்த்தா பகட்டினால ஏற்பட்டுள்ள இருமாப்பை ரெண்டு பேரும் விரும்புறதில்லை. முதன் முதல் குழந்தை ஜோதிடர் வீட்டு வாசலில் மன்னிப்பு கேட்டபோது எதுவும் பேசாமல் மிடுக்காக ஒரு பார்வை பார்த்துட்டு போனா குந்தவை. அது வந்தியத்தேவனுக்கு கடும் கோபத்தை உண்டாக்கிடுச்சு. பூங்குழலிக்கு வருவோம்.

பொன்னியின் செல்வர் அவள் இதய தெய்வம். ஆனா அந்த யானை ஆளுபவர்களின் பகட்டு சின்னம். பொன்னியின் செல்வரோட அதில் செல்வது பெரும் பேறு என்றாலும், உன் படகு இருக்குமிடம் சென்றதும் அதில் ஏறிக்கொள்வோம், நீதான் படகு தள்ளி கொண்டு வர வேண்டும், ரெண்டு பேரையும் வைத்து தள்ள முடியும் அல்லவா என்று அவர் கேட்டதும், 10 வயது முதல் துடுப்பு பிடித்த கரங்கள் இவை பிரபு, அரண்மனை பெண்களைப் போல் மலரினும் மிருதுவான கரங்கள் அல்லன்னு நாசூக்கா சொல்கிறார். நேர்களே, எவ்வளவுதான் பழகியிருந்தாலும் அடி மனத்தில் எப்போவோ பதிவான கருத்துகள் பேச்சில் வெளிப்பட்டு விடுவதை பார்க்கிறோம். இப்போ கூட அரிய பொக்கிஷமான அருள்மொழி வருமுறை எளிய ஓடக்கார பெண் பூக்கார சிறுவன் ரெண்டு பேரின் பத்திரமான கைகளில் ஒப்படைச்சிட்டு வந்திருக்கேன்னு நெகிழ்ச்சியோடு சொல்கிறான் வல்லவரையன். கோடிக்கரையில் ராக்கம்மாளும் அவளுடைய உதவியால் சேற்றுக்குழியிலிருந்து விடுதலையான ரவிதாசனும் பதுங்கியிருந்து கால்வாயில் படகு வருவதை பார்த்துக்கிட்டு இருந்தது நினைவிருக்கும். அவங்கள குழப்ப வந்தியத்தேவனும் பூங்கு

0: வந்திருக்கேன்னு நெகிழ்ச்சியோடு சொல்கிறான் வல்லவரையன். கோடிக்கரையில் ராக்கம்மாளும் அவளுடைய உதவியால் சேற்றுக்குழியிலிருந்து விடுதலையான ரவிதாசனும் பதுங்கியிருந்து கால்வாயில் படகு வருவதை பார்த்துக்கிட்டு இருந்தது நினைவு இருக்கும். அவங்கள குழப்ப வந்தியத்தேவனும் பூங்குழலியும் முன்கூட்டியே பேசிக்கிட்டு ஒரு நாடகம் நடத்தினதையும் பார்த்தோம். இப்போ வானதியை முடுக்கிவிட குந்தவை அவனோட பங்கேற்ற நாடகத்தையும் பார்த்தோம். நகைச்சுவையோட ஆதிக்க மனப்பான்மையை சாடி தன் நிலைப்பாட்டை உணர்த்திடுறான் வல்லவரையன். ஈழ நாட்டில் தாம் பார்த்த மூதாட்டியை பற்றி சொல்லும்போது குந்தவைக்கு ஏற்பட்ட பரபரப்பை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக மீண்டும் அன்பு, ஆசை, காதல் இதிலெல்லாம் அந்தஸ்தின் குறுக்கீடு பற்றின பேச்சு வருது. வானதியின் மேலேயே கவனம் வச்சிருந்த இளைய பிராட்டி அந்த பேச்சை அத்துடன் வெட்டிவிட்டதையும் கவனித்தோம். முந்தைய நாள் கொல்லுப்பற்றையில் இருந்தபோது பொன்னியின் செல்வரை கடல் கொண்டு விட்ட செய்தியை கேட்டு திடுக்கிட்டது போல பாசாங்கு செய்தான் அல்லவா? அதை தொடர்ந்து அவன் சாமர்த்தியமாக பேசி நழுவினதையும் கொல்லன் வளைச்சு காய்ச்சி இருந்த இரும்பை சுத்தியலால் ஆத்திரத்தோடு அடித்ததையும் பார்த்தோம். ஏறத்தாழ ஒரு நாளைக்கு அப்புறம்தான் அந்த துக்கச் செய்தி பழையாறை எட்டியிருக்குது. இங்கே கழிகளின் மோதல். ஆழ்வார்க்கடியான் வேற வந்துட்டான்.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: இனிய பிற்பகல் வணக்கங்கள் நேயர்களே. நேய உறவுகளின் நேசப்பண்பலை நம் கோடை பண்பலை 100.5 விண்ணை தொடும் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நேய சொந்தங்களை சந்தித்து அவர்களோடு உளம் குளிர உரையாடும் இனிய நிகழ்ச்சியாக வென்றார் வந்தார். வெற்றியை ருசித்து பண்பலைக்கு வந்து நேரலையில் கலந்து கொள்ள இங்கே காத்திருக்கும் நேய சொந்தம் யார் என்றால் தேனியைச் சார்ந்த ஹரிணி. இதோ ஹரிணியோடு உரையாடும் தருணமாக வென்றார் வந்தார். வணக்கம் ஹரிணி.
1: வணக்கம் அண்ணா.
0: ஹரிணி என்ன படிக்கிறீங்க?
1: 8th முடிச்சு 9th போறேண்ணா.
0: 8th முடிச்சு 9th. எங்க உங்க சொந்த ஊர் எது சொல்லுங்க?
1: சொந்த ஊர் வந்து சின்னமனூர் பக்கத்துல சுக்காங்கல்பட்டினா. ஆனா இருக்குறது இப்ப தேனினா.
0: தேனில? தேனில எங்க இருக்கீங்க?
1: தேனில அள்ளி நகரத்தில் இருக்கேனா.
0: அள்ளி நகரத்து பொண்ணு ஹரிணி. என்ன படிக்கிறீங்க, என்ன முடிச்சு என்ன போறீங்க இந்த வருஷம்?
1: 8th முடிச்சு 9th போறேனா.
0: 9th போறீங்க, என்ன எங்க படிக்கிறீங்க?
1: நாடா சரஸ்வதி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில்
0: படிக்கிறேன். சரி, நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க எங்கே எப்படி வெற்றி பெற்றார்கள், பண்பலையில் இன்னைக்கு வென்றார் வந்தார் நிகழ்ச்சியாக கலந்துக்கிறாங்களே, அப்படின்னா உங்களுடைய வெற்றியை பற்றி சொல்லுங்களேன். எங்கே எப்படி வெற்றி பெற்றீங்க சொல்லுங்க நேயர்களுக்கு.
1: நான் சப்புக சந்தமில்ல பேசி வெற்றி பெற்று வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன்.
0: சரி, செப்பு சந்தமில்ல பேசுனீங்க இல்லையா, என்னென்னலாம் கேட்டாங்க சொல்லுங்க.
1: கேரட் என்ன கலர்னு கேட்டாங்க.
0: நிறையா
1: கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்ன ஃபுல்லாக பதில் வந்து இல்லை இல்லைன்னு தான் சொன்னேன்.
0: அதுக்கப்புறம் நீண்ட நேரம் அதிகமாக பேசி வெற்றி பெற்றிருக்கீங்க. சரி, வீட்டில் அப்பா பேர் சொல்லுங்க, அம்மா பேர் சொல்லுங்க.
1: அப்பா பேர் வந்து அருஞ்சுனை மாடசாமி, அம்மா பேர் சின்ன பெத்தனேஸ்வரி. ஒரு பாப்பா இருக்காங்க, அவங்க பேர் வந்து அருஞ்சுனை செல்வி. தம்பி பேரு ரூபேஸ்வரன். தம்பிக்கு இன்னைக்கு பிறந்த நாள்.
0: தம்பிக்கு ரூபேஸ்வரனுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் கோடை பண்பலை சார்பாக. சரி, ரொம்ப அழகான பேர்லாம் இருக்குது எல்லாத்துக்கும், தங்கச்சிக்கும் சரி அப்பாவுக்கும் சரி. ரொம்ப எல்லாமே சொல்லுவாங்களா, வித்தியாசமாக இருக்குது பேர்லாம் சொல்லுவாங்களா?
1: ஆ சொல்லுவாங்கண்ணா.
0: ஆ சரிங்க. வென்றர் வந்தாருன்னு சொல்லும் போதே நம்ம பண்பலையில் நிறைய நிகழ்ச்சிகள்லாம் கேட்டிருப்பீங்க, உங்களை கவர்ந்த நிகழ்ச்சினா இது நம்ம பண்பலை?
1: நைட்டு 8 மணிக்கு இளமை பேசுகிறது அந்த நிகழ்ச்சினா. காலையில் 7 மணிக்கு தக்குமுக்கு தர்பார்.
0: தக்குமுக்கு தர்பார் ரொம்ப பிடிக்கும்.
1: அடுத்து ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு பேசுகிற செப்புக சந்தமில் ரொம்ப பிடிக்கும்.
0: சரி, நீங்கள் இளமை பேசுகிற நிகழ்ச்சி பிடிக்கும். நீங்கள் என்ன விளையாட்டு உங்களுக்கு பிடிச்ச

0: இந்த விளையாட்டுலாம் கேட்கும்போது விளையாண்டா நல்லா இருக்குமே அப்படின்னு வீட்டில் நீங்களே விளையாண்டுட்டு இருப்பீங்களா? அந்த மாதிரி என்ன விளையாட்டு?
1: இஸ்கி இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க்
0: இஸ்கு இஸ்கு
1: ரிஸ்க் ரிஸ்க்
0: ஆஹா வேற
1: தொட்டு தொட்டு ஒன்று ரெண்டு மூணு
0: ஒன்று ரெண்டு மூணு நாள்
1: அந்த இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்.
0: சரி, ரொம்ப அருமையான விளையாட்டுகள்லாம் நிறைய விளையாடுவீங்க போல. சரி, உங்களுக்கு அது இப்போ எட்டாவது முடித்து ஒன்றதாக போகிறீங்க, உங்களோட தனித்திறமைனா என்ன ஹரிணி?
1: நல்லா டிராயிங் பண்ணுவேன் சார், நல்லா பேசுவேன்,
0: நல்லா வரைகிறதுக்கு. ஆனால் உங்களுடைய ஓவியத்தை நம்ம காட்ட முடியாது. என்ன என்ன ஓவியம் வரைஞ்சி அதிகமாக உங்களை பாராட்டினாங்க சொல்லுங்களேன்?
1: பாரதியார் ஓவியம். அது வீட்டில்தான் வரைஞ்சி வச்சுருக்கேன், எங்கள் அப்பா அம்மா ரொம்ப பாராட்டினாங்க.
0: சரி, பரிசுகள் வாங்கினதுன்னா எதற்காகலாம் பரிசுகள் வாங்கினீங்க?
1: ஃபோர்த்தில் வந்து டிராயிங் காம்படிஷனில் கலந்துக்கிட்டு பரிசு வாங்கினேன். அடுத்து பிப்ரவரி 2ஆம் தேதி ஈர தினத்துக்காக ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் போனேன். ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் போய் அங்கே வாசகம் எழுதுனதில் மாநில அளவில் 3rd prize.
0: என்ன வாசகம் எழுதுனீங்க? சரி சரி, நிறைய பரிசுகள்லாம் இப்போ வாங்கக்கூடிய பரிசுகள் எல்லாமே ஞாபகத்தில் இருக்கும், என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு. உங்களுக்கு நிறைய பாடல்கள் பிடிக்கும்னு சொன்னாங்க, என்ன பாடல் ரொம்ப பிடிக்கும் முதல்ல கேட்கலாம்?
1: விஸ்வாசத்துலேருந்து வேட்டி வேட்டி வேட்டிக்கட்டு.
0: வேட்டிக்கட்டு கேட்போமா?
1: கேட்போம் சார்.
2: தூக்கு தரண அடாவடி, தூக்கு தரண அளப்பற, தூக்கு தரண தடாலடி, தூக்கு தரண கட்டுக்கடங்காத கிராமத்து காட்டு.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் வண்ணத்தூரிகை.
3: போமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. போமேக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: இது நம் கொடை பண்பலை 100.5 வென்றார் வந்தார். தேனியைச் சேர்ந்த ஹரிணியோட தான் இன்னைக்கு வென்றார் வந்தார் நிகழ்ச்சி சிறப்பாக வளம் வந்துட்டுருக்கு. ஹரிணி, இப்போ நிறையா முக்கியமான திறமைகள்லாம் உங்கள்கிட்ட நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. வரைகிறீங்க, நல்லா பேசுகிறீங்க. நீங்கள் சப்போஸ் தமிழில் வெற்றி பெற்றதுனால உங்களுக்கு தமிழ் மீது அதிகமாக ஆர்வமும் இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறோம். உங்களுக்கு எந்த பாடம் ரொம்பவும் பிடித்த பாடம்?
5: தமிழில் உரைநடை ரொம்ப பிடிக்கும்.
4: தமிழில் உரைநடை. உரைநடைனா இப்போ 8ஆம் வகுப்பு முடிச்சு வந்திருப்பீங்க, அதில் எந்த உரைநடை வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு உரைநடைனா எது?
5: இயல் 8 ஒரு உரைநடை இருக்குது சார், பால் மனம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இதில் ஒரு குட்டி பையன் இருப்பான். அந்த பையனுக்கு சித்தப்பா அப்பா அம்மா இருப்பாங்க. அந்த சித்தப்பா வந்து கடை கூட்டிகிட்டு போவார். அப்போ ஒரு விவசாயி வந்து வண்டியில் மூட்டையை வச்சு இழுத்துட்டு போவார். இழுத்துட்டு போகிறப்ப அவர் செருப்பு போட்டிருக்க மாட்டார். அப்போ இழுத்துட்டு போகிறப்ப அந்த குட்டி பையன் வந்து, அங்கே பாருங்க சித்தப்பா, அவருக்கு காலில் செருப்பெல்லாம் உங்கள் செருப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படின்னு சொல்லவும், இல்லை இது எனக்கு வேணும், நம்ம வீட்டில் இன்னொரு செருப்பு இருக்குது, அதை எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவான் அந்த குட்டி பையனோட சித்தப்பா. அடுத்து நடந்து போயிட்டுருக்கேன் அந்த குட்டி பையன், அவங்க சித்தப்பா கூட நடந்து போயிட்டுருக்கும் போது ஒரு நாய் வந்து படுத்திருக்கு. நாய் படுக்கவும் அங்கே பாரு சித்தப்பா, நாய் எப்படி பசியோட ஒல்லியாக படுத்திருக்கு, அந்த நாய் பாவம் தானே, வா போய் அதை குளிப்பாட்டி நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு அவங்க சித்தப்பா, அதெல்லாம் தெருநாயிடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வீட்டில் மட்டும் நாய் வளர்க்குறோம், அது மட்டும் தெருநாய் இல்லையா சித்தப்பா அப்படின்னு கேட்பான். அதெல்லாம் எடுக்கக்கூடாது, நீ வா அப்படின்னு சொல்லி அவங்க சித்தப்பா கூப்பிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் அவங்க சித்தப்பா வந்து வெளியூருக்கு படிக்க போயிடுவார். படிக்க போனனே ஒரு 7-8 வயசில் திரும்ப வராரு அந்த குட்டி பையனுக்கு. 7-8 வயசு இருக்குது. அப்போ அவங்க சித்தப்பா திரும்ப வராரு. திரும்ப வந்து அந்த குட்டி பையனை பார்க்குறாரு. அப்போ அந்த குட்டி பையன் வந்து வீட்டு வெளியில் உட்காந்துக்கிட்டு ஆட்டுக்குட்டி வெளியே உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கு. அந்த ஆட்டுக்குட்டி மேலே கல் எடுத்து போட்டு அது தொந்தரவு பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து அவங்க சித்தப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அன்னைக்கு நாய்க்குட்டியை தூக்கி வளர்ப்போன்னு சொன்னவே இப்போ ஆட்டுக்குட்டி மேலே கல்லை தூக்கி போடுறானே அப்படின்னு ஒரு

0: குற்ற உணர்ச்சி
1: சித்தப்பாவுக்கு இருந்துச்சு. அடுத்து வீட்டுக்கு வந்து ஒருத்தாள் வந்து சாப்பாடு கேட்குறாங்க, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டுப்பேன், நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கேட்கவும் அந்த பையன் வந்து இங்கெல்லாம் சாப்பாடெலாம் கிடையாது, நீங்கள் வேறு எங்கேயாச்சும் போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அதை கேட்ட சித்தப்பாக்கும் மனசு வருத்தமாக இருந்துச்சு. இந்த இதில் என்ன இருக்குன்னா, ஒரு குட்டி பிஞ்சு குழந்தையில அந்த அந்த பையன் வந்து எல்லாத்தையும் அந்த செருப்பில்லையே நாயை தூக்கி வளர்க்கலாமே அப்படின்னு நினச்ச அந்த பையன் இப்போ பெரியவன் ஆனோனே சாப்பாடு கொடுக்கக்கூடாது, துன்புறுத்தணும் அப்படின்னு சொல்லி மைண்ட் ஆகிட்டானே, இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த உரைநடையோட கருத்து.
0: அதாவது பிஞ்சிக மனசில் நஞ்சை விதைச்சிடாதீங்கப்பா அப்படிங்கிறாங்க. குழந்தையாக இருக்கும்போது இருக்கக்கூடிய அந்த இறக்கமும் குணமும் வளர வளர குறையுது அப்படின்னா, நம்ம குழந்தையாக இருக்கும்போது அந்த நல்ல குணத்தை அப்படியே ஊக்கப்படுத்தணும். நல்ல குணத்தை ஊக்கப்படுத்தினா அதே குணத்துடைய குழந்தைகள் வளருவாங்க அப்படிங்கிறது தான் அந்த உரைநடை. ரொம்ப நல்ல கதை சொல்கிறீங்க. நிறைய இந்த மாதிரி உரைநடைகளை படித்து மற்றவங்களுக்கு கதை சொல்லுங்கள். இது கதை சொல்லுவதே ஒரு கலை தெரியுமா, அது வந்து நிறைய பேர் அழகாக அந்த கதையை படிச்சுட்டு புரிகிற மாதிரி தெளிவாக சொல்கிறாங்க. அதுவும் முயற்சி பண்ணுங்கள், அழகாக சொன்னீங்க. இப்போ அடுத்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: யூத் படத்துலேருந்து மஞ்ச பலூன்.
0: மஞ்ச பலூன் ரொம்ப பிடிக்குமா? யாருக்கு ரொம்ப பாடல் ரொம்ப பிடிக்கும்?
1: என் தங்கச்சிக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: தங்கச்சி பாடல் கேட்டு ஆடுவாங்க. சரி, நீங்கள் நல்லா படம் அறிகிறீங்க, நல்லா பேசுவீங்க, நீங்கள் உங்கள் தங்கச்சி என்ன பண்ணுவாங்கண்ணா அவங்களோட தனித்திறமைனா?
1: நல்லா அவங்களும் பேசுவாங்க,
0: பேசுவாங்க, அப்பப்போ சண்டை போடுவாங்க. அதுதான் அக்காவுக்கும் தங்கச்சி அடிக்கடி சண்டை வருமோ?
1: கண்டிப்பாக சார்.
0: எதுனால நீங்கள் அதிகமாக? சரி, அப்போ உங்கள் தம்பி கூட?
1: தம்பி கூட அவ்வளவா சண்டை போட மாட்டேன்.
0: ஆனால் உங்கள் தங்கச்சியும் தம்பி சண்டை போட்டுக்குவாங்களா?
1: பயங்கரமாக போடுவாங்க.
0: ஏன்னா மூன்று பேர் மூன்று இடத்துல நின்றுக்கிட்டு சின்ன சின்னது. அப்போ உங்கள் தங்கச்சிக்கு பிடிச்ச பாடல் கேட்டுருவோமா?
1: கேட்டுருவேண்ணா.

0: 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ் அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: நான்கு மணிக்கு தாராபுரம் வண்ணத்தூரிகை 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் வியசன் சூரியன் பிராண்ட் அரிசிகள் கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு வியசன் சூரியன் பிராண்ட் அரிசிகள். நான்கும் பதற்கும் கேட்கலாம்.
2: போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் வண்ணத்தூரிகை.
3: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 கேட்கலாம். போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் வண்ணத்தூரிகை.
3: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: இது நம் கொடை பண்பலை 100.5 வென்றார் வந்தார் நிகழ்ச்சி. இன்னைக்கு வென்றார் வந்தாரில் தேனியில் இருந்து, தேனி அலைநகரத்தில் இருந்து ஹரிணி 8ஆம் வகுப்பு முடித்து 9ஆம் வகுப்பு போகிறாங்க. அவங்க தான் இன்றைக்கி நம்மளுக்கு நிகழ்ச்சியில் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் வந்திருக்காங்க. நிகழ்ச்சியை சிறப்பிச்சிட்ருக்காங்க. ஹரிணி, இப்போ நிறைய ஒரு சிறப்பான திறமை உள்ள ஒரு பெண் குழந்தை நீங்கள். சரி, பெரியாளாகி என்ன வாங்கணுன்னு ஆசை உங்களுக்கு?
6: பெரியாளாகி நான் கலெக்டராக தான் ஆக போகிறேன்.
5: மாவட்ட ஆட்சித்தலைவர், இந்திய ஆட்சிப்பணி. என்னென்னலாம் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை? கலெக்டராக இந்தந்த விஷயங்கள்லாம் நான் பண்ணணும், இந்தந்த விஷயங்கள்லாம் நான் சிறப்பாக பண்ணணும், என்னுடைய பேரை வந்து எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி பண்ணணும்னா அதில் என்னென்னலாம் பண்ணுவீங்க?
6: இப்போ மழை வந்துச்சுன்னா ரொம்ப மழையாக இருந்தால் லீவ் இல்லாம், ரொம்ப கம்மியாக மழையாக இருந்தால் ஸ்கூல் வைக்கணும், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த வெள்ளம் வந்தால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், சாப்பாடு அந்த மாதிரி போடுறது,
5: இன்னும் நிறைய பண்ணலாம்,
6: நிறைய சோசியல் சர்வீஸ் அந்த மாதிரி நிறைய
5: படிக்கணும். சரி, உங்களுக்கு என்ன சரி கலெக்டர் ஆகணும்னு ஆசை, இதெல்லாம் பண்ணணும்னு ஆசை, அதுக்கு நீங்கள் உங்களை எப்படிலாம் நீங்கள் தயார்படுத்திப்பீங்க? இப்போ என்னென்னலாம் கற்றுக்கிறீங்க சொல்லுங்க. இதெல்லாம் கற்றுக்கணும்னு ஆசை, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என்னென்னலாம்?
6: நான் ஹிந்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். பிறகு தெலுங்கு அந்த மாதிரி பிற மொழிகள்,
5: நிறைய மொழிகள்
6: கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். பிறகு இந்த காலேஜ் போய் பெரிய பெரிய கோர்ஸ் எல்லாம் படிப்பாங்களே.
5: டிகிரி படிக்கிறது மட்டும் இல்லாமல் அது தொடர்பு இன்னும் நிறைய படிக்கணும்,
6: நிறைய படிச்சுட்டு போகணும் அப்படின்னு ஆசை.
5: எல்லாமே இப்போ கம்ப்யூட்டர் காலமாயிருச்சு. சரி, உங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பேரெல்லாம் சொல்லுங்க. எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க பேரெல்லாம் சொல்லுங்க, யார் யாரெல்லாம்?
6: என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மொத்தம் 3 பேர் இருக்காங்க.
5: ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்.
6: ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஜஹனரா, கவிவர்ஷினி, நவுனிட்டா. அவங்களாம் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்.
5: சரிங்க, உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு?
6: எனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டுனா கபடி.
5: கபடி ஏன் விளையாட்டுனா அதிகமாக ஓடி ஆடி விளையாடணும். இப்போ இருக்க குழந்தைகள் எங்கே இருக்காங்க? ஃபோனில் தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் நல்லா ஃபோன்லேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கீங்க போலையே.
6: அப்பா ஃபோன் அவ்வளோவா கொடுக்க மாட்டார்.
5: அதனால் யார் வீட்டில் ஃபோன் கேட்டால் அடம் பிடிக்கிறது?
6: என் தம்பி.
5: தம்பி தான் என்ன பண்ணது? தம்பி செல்லம்மா ரொம்ப.
6: ஆமாம்.
5: நீங்கள் தம்பிக்கு செல்லம் கொடுப்பீங்களா இல்லை அப்பா அம்மா தான் ரொம்ப செல்லம்மா?
6: எல்லாருமே தம்பிக்கு செல்லம் தான்.
5: அருமை அருமை அருமை, ரொம்ப அழகாக பேசுனீங்க. சரி, இப்போ நம்ம பண்பலையில் நீங்கள் நிறைய நிகழ்ச்சியெல்லாம் கேட்டிருப்பீங்க இல்லையா?
6: ஆமாம்.
5: செப்பு செந்தமில்ல பங்கு பெற்றீங்க. அதேமாதிரி வேறு இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கு பெறணும், இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பேசணும்னு ஆசை இருக்கா? இந்த நிகழ்ச்சி
6: எனக்கு இந்த மகளிர் நேரத்தில், அந்த நேரத்துலலாம் நிறையா விளையாடுவாங்க.
5: ஆமாம்.
6: அந்த இதில் பேசணும்னு ஆசை. அதுக்கப்புறம் இந்த கடிதம் எழுதி போடுவாங்க தங்கள் அன்புடன், அந்த இதில் கடிதம்

0: எழுதி போடணும்னு ரொம்ப நாள் ஆசை.
1: எழுதி போடலாமே,
0: அதான் எழுதி போடணும்.
1: வாங்குங்க, அஞ்சல் அட்டை வாங்குங்க, கடிதம் வாங்குங்க, அதில் எழுதுங்க. எழுதி நிகழ்ச்சியை கேட்டுட்டு விமர்சனமெலாம் எழுதுவாங்க இல்லையா, நீங்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு அந்த இதெல்லாம் வீட்டில் பேசி இந்த போய் நிகழ்ச்சி பண்ணால் அங்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, இதில் இந்த இது பாட்டு போட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படிலாம் தோணுது உண்டா?
0: தோணிருக்கு சார்.
1: எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப நினைவிலே இருக்குது, அந்த அந்த எந்த கருத்து உங்களுக்கு ஞாபகத்திலே
0: இருக்குது? இப்போ தங்கள் அன்புடன் பகுதினா அதில் இவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ற ஒவ்வொரு கருத்துமே வந்து நினைவில் இருக்கும் சார்.
1: அவங்க இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு
0: இவ்வளோ ஆர்வமா அந்த கடிதம் எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்கும் போது உற்சாகமாகவும் இருக்கும். அந்த ஒரு
1: அதுதான் ஒரு மெசேஜை நம்ம ஃபோனில் டைப் பண்ணி அனுப்புறதுக்கும் கடிதமாக எழுதி அனுப்புறதுக்கும். உங்க நண்பர்களுக்கு யாருக்காவது கடிதம் எழுதியிருக்கீங்களா?
0: இல்லை சார், எழுதினதில்லை.
1: எழுதுங்க, உங்களுக்கு உங்கள் நண்பர்களுக்கு கடிதம் எழுதுங்க, அம்மா அப்பாவுக்கு எழுதுங்க, ஏதாவது ஒன்று சொல்லணும்னு நினைப்பீங்க, உங்கள் ஆசிரியருக்கு கடிதம் எழுதுங்க. ஒரு கடிதம் எழுதி உங்கள் ஆசிரியர்கிட்ட உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்கும், இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ஆனால் உங்ககிட்ட எனக்கு பிடிக்காத ஒன்றும் இருக்குது, நீங்கள் இப்படி இந்த நேரத்தில் கோவப்பட்டீங்களே, எனக்கு பிடிக்கல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, எல்லாமே நீங்கள் கடிதம் வழியாக எழுதி அவங்களுக்கு சொல்லுங்கள்.
0: இனிமேல் எழுதி
1: எழுதி பாருங்கள். அப்போ கடிதம் எழுதுறது ஹரிணிக்கு இனிமேல் தொடர்ச்சியாக பழக்கம் ஆக போகுது, அப்படி தானே?
0: ஆமாண்ணா.
1: சரி, இப்போ அடுத்து என்ன பாடல் கேட்கலாம்? ரொம்ப யோசிச்சிட்டீங்களே, என்ன பாடல் ரொம்ப பிடிச்ச பாடல்? ஏதாவது ஒரு பாடலா? சரி, ஏதாவது ஒரு பாடல் கேட்கலாமா?

0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியோட நிறைவான தருணத்துக்கு வந்தாச்சு இல்லையா ஹரிணி?
1: ஆமாண்ணா.
0: உங்களோட இன்னைக்கு வென்றார் வந்தார் நிகழ்ச்சி பயணித்ததும் மிக மகிழ்ச்சி. உங்களை பண்பலைக்கு அழைத்து உங்களோட உரையாடுவதும் மகிழ்ச்சி. கொடைக்கானல் சுற்றி சுற்றி பார்த்துட்டு வந்தீங்களா?
1: ஆ, சுற்றி பார்த்துட்டு தான் நான் வந்தோம்.
0: எங்கே கிளம்பி பார்த்தீங்க கொடைக்கானலில்?
1: லேக் போனோண்ணா.
0: ஆஹா.
1: லேக் போய் பக்கத்தில் சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குல்ல, அங்கே போய் விளாண்டோம். அவ்வளோதானா போனோம்.
0: விளையாண்டு அப்புறம் பண்பலைக்கு வந்துட்டீங்க?
1: ஆமாண்ணா.
0: சரிங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த அனுபவம்?
1: ரொம்ப ஜாலியாக தானே இருந்துச்சு.
0: இத்தனை நாள் வானொலியில் கேட்டது, நேரலையில் இன்னைக்கு வந்து பங்கேற்றுட்டீங்க.
1: ஆமாண்ணா,
0: மகிழ்ச்சி. அடுத்து 9ஆம் வகுப்பு இன்றையிலிருந்து?
1: ஆமாண்ணா.
0: இன்னையிலேருந்து போக போகிறீங்க?
1: நாளைக்கு ஸ்கூல்ண்ணா, ஸ்கூல் ரீ ஓப்பன்.
0: அதனால் நாளைக்கு காலையில் வெளிலாம் போகணும்.
1: ஆமாண்ணா.
0: ஏன் முகம் இப்படி மாறுது காலையில்? இதனால் லீவில் இருந்துட்டு போகிறனாலையா?
1: ஆமாண்ணா.
0: சரி. இருந்தாலும் உங்களை சந்தித்ததும் உங்கள் குடும்பத்தாரோடு நீங்கள் இங்கே வந்து நிகழ்ச்சியாக கலந்துக்கிட்டதுக்கும் ரொம்ப நன்றி ஹரிணி.
1: தேங்க்ஸ்ண்ணா.
0: நன்றி, வணக்கம். நம் கோடி பண்பலை 100.5 வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஹரிணியை சந்திச்சில் மகிழ்ச்சி கொள்கிறது நம் கோடை பண்பலை 100.5. இன்னும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் நிறைய நேயர்களை தொடர்ந்து நம்ம சந்திக்கவும் இருக்கோம். கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது வென்றார் வந்தார் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளும் வாழ்த்துகளும். நம் கோடை பண்பலை 100.5 இனி தொடர விரிக்கிறது உயிரெழுத்து. நிகழ்ச்சி வரும் முன்பாக செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாடு அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நடுத்தர பிரிவு மக்கள் பயனடையும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தேசிய பஞ்சாயத்து விருதுகளை மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இன்று புதுதில்லியில் வழங்கினார். தில்லி தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 21 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா உறுதியளித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். பயறு வகைகள் பதப்படுத்தும் நிலையங்களை அமைக்க 25 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படுவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கோயில்களில் சிறப்பு தரிசன டிக்கெட்டை முறைப்படுத்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தமிழகத்தின் உரிமைகளை காங்கிரஸ் ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. மகளிர் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த வேட்புமனுவில் சொத்து விவரங்களை மறைத்தது தொடர்பாக விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நார்வேயில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபினன் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. நார்வே செஸ் போட்டியின் 8வது சுற்றில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா நார்வேயின் மேக்னஸ் கார்ல்சனை வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

இசையும் தமிழும் இதமாய் இணைந்து இன்னிசை பாட காத்திருக்கிறது நம் கூடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில். இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு ஈரோடு மாவட்டம் கொளப்புலூர் மேட்டு வளவு காயத்ரி குமார் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வலம் வர காத்திருக்கின்றன. நிகழ்ச்சியில் உங்களோடு இங்கே சுப்பிரமணியம் சுரேந்தர். இனிய பிற்பகல் வணக்கம் நேயர்களே. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு ஈரோடு கொளப்புலூர் மேட்டுவளவு காயத்ரி குமார் அவர்கள் காதல் என்னும் தலைப்பில் பாடல்களை தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார். நிகழ்ச்சியில் முதலாவதாக பாலாபிஷேகம் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல். அதற்கு பொழிப்புரை இவ்வாறு: நேசம் மச்சானை எதிர்பார்த்து பித்தாகி நிற்கிறது இந்த பேதை நெஞ்சம் தன் புது உறவை தேடி.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: தரும் ஆர்கேஜி நெய்.
1: கோடை பந்தலை நூறு இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் வண்ணத்தூரிகை.
3: போமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமேக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: கூடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சி ஈரோடு கொளப்பலூர் மேட்டுவளவு காயத்ரி குமாரின் தெரிவில். காதலை மையப்படுத்தி பாடல்களை தொகுப்பாக எழுதி அனுப்பியிருக்கிறார். நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் நான் வாழ வைப்பேன் திரைப்படத்திலிருந்து. அதற்கான பொழிப்புரி இவ்வாறு எழுதியிருக்கிறார். கண்களால் காவியம் எழுதி இதய மேடையில் அரங்கேற்றம் ஆகிறது இவர்களுக்குள்ளேயான இந்த காதல்.

கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு ஈரோடு கொலப்பலூர் மேட்டு வளவு காயத்ரி குமாரின் தெரிவில் பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் பொன்னூஞ்சல் திரைப்படத்தில் இருந்து. அந்த பாடலுக்கு பொழிப்புரையை இவ்வாறு அழகாக தந்திருக்கிறார். காதலுக்கு கண்கள் இல்லை என்பார்கள், காலமும் நேரமும் கூட இல்லை என்கிறார்கள் இவர்கள். ஏனென்றால் கால நேரம் இன்றி இவர்களின் காதல் இவ்வாறு இருக்கிறதல்லவா.

சுரக்கும் நெல்மணிக்கு மங்கை பருவம், எங்கள் கண்மணிக்கும் தேன் சுரக்கும் கன்னி பருவம். மன்னரோடும் தொட்டு வச்ச மச்சம் இருக்கு, அந்த மச்சத்திலே மக்களுக்கும் உச்சம் இருக்கு. அந்த மச்சத்திலே ம

0: இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு ஈரோடு குளப்பலூர் மேட்டுவளவு காயத்ரி குமார் காதல் எனும் தொகுப்பில் பாடல்களை தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார். நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் சிஐடி சங்கர் திரைப்படத்திலிருந்து. அந்த படத்தில் வரக்கூடிய இந்த பாடலுக்கு பொழிப்புரை இவ்வாறு: ஒன்றுபட்ட உள்ளங்களுக்கு முதுமை என்பது என்றுமே இல்லை என்று இன்பமாய் பாடி மகிழ்கிறார்கள் இந்த இனிய காதல் ஜோடி.
1: பிருந்தாவனத்தில் பூவெடுத்து இளம் பெண்ணே உனக்கு சூடட்டுமா, சலசல நீரை அள்ளி எடுத்து சந்தனம் குழைத்து

0: சென்னை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பானின்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் வண்ணத்தூரிகை.
2: போமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. போமேக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் RKG நெய்யின் நல்வாழ்த்துக்கள்.
4: நம் கோடை பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உயிரெழுத்து. ஈரோடு மாவட்டம் கொளப்புலூர் மேட்டுவளவு காயத்ரி குமாரின் தெருவில் பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் இதயத்தில் நீ திரைப்படத்திலிருந்து. கண்களினால் ஓவியம் வரைந்து உள்ளத்தில் உள்ளதை உதட்டின் வழியே கவி தொடுக்கிறான் இப்பாவைக்கு இப்பாடல் வழியே.

கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உயிரெழுத்து. ஈரோடு மாவட்டம் கொல்லப்பள்ளூர் மேட்டுவளவு காயத்ரி குமாரின் தெரிவில் இன்றைய நிகழ்ச்சியில் பாடல்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் சொர்க்கம் நரகம் திரைப்படத்தில் இருந்து. அந்த திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த பாடலுக்கு பொழிப்புரையை இவ்வாறு வரைந்திருக்கிறார். கரும்புக்காக காத்திருக்கும் எறும்பாய் ஆசையோடு காத்திருக்கிறான். காத்திருப்பவனை எதிர்பார்த்திருக்கிறது இவள் மனது. காத்திருப்பதும் சுகம்தான்.

0: இது நம் கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கின்றோம். உயிரெழுத்து நிகழ்ச்சியில் இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு ஈரோடு கொளப்பலூர் மேட்டுவளவு காயத்ரி குமார் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் அன்பே ஆறுயிரை திரைப்படத்திலிருந்து. ரகசியமாய் பரிசு கொடுக்கிறாள் தன் ரகசிய ரசிகனுக்கு இந்த ரசிகை.
1: கண்ணாடி போட்டு

நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேயர்களை, ஈரோடு குளப்பலூர் மேட்டு வளவு காயத்ரி குமார் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் என்னென்ன திரைப்படத்திலிருந்து, அந்த திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த பாடலுக்கு பொழிப்புரை இவ்வாறு. கட்டழகு கண்ணை பாடி அழைக்கிறாள் பழைய நினைவுகளோடு பரிசம் போட.

கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை முன்னிட்டு உங்கள் கோடை பண்பலை 100

0: இணைந்து
1: பேரை கேட்ட உடனே சும்மா அதிரது இல்ல.
0: நாள்தோறும் முற்பகல் 11 மணிக்கு கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை.
2: கோடை பண்பலை வானொலி
3: மீண்டும்
0: ஜூன் 4 வியாழக்கிழமை திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்தும், 5 வெள்ளிக்கிழமை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தும், 6 சனிக்கிழமை ஈரோடு மாவட்டத்தில் இருந்தும், 7 ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் மாவட்டத்தில் இருந்தும் வலமர இருக்கிறது.
4: இது நம் மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி.
0: நேய சொந்தங்களை அன்போடு அழைக்கின்றது உங்கள் கோடை பண்பலை 100.5.

0: நீளம்
1: அழகு
0: அல்லது
1: குணம்
0: அல்லது
1: வரலாறு
0: அல்லது
1: நல்லறிவு
0: அல்லது
1: அறம்
0: அல்லது
1: நல்லொழுக்கம்
0: அல்லது
1: தண்டனை
0: சீலம்
1: வரலாறு

கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு ஈரோடு மாவட்டம் கொளப்பலூர் மேட்டு வளவு காயத்ரி குமார் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் பணம் படைத்தவன் திரைப்படத்திலிருந்து. அந்த பாடலுக்கு இவ்வாறு பொழிப்புரை. தேன் குடிக்கும் வண்டாக அவன், பூத்து சிரிக்கும் மலர்களாக அவள், மலருக்குள் மறைந்து மகிழ்கிறான் அவன்.

இது நம் கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கின்றோம் உயிரெழுத்து நிகழ்ச்சியில். இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டம் கொளப்பலூர் மேட்டுவலப்பு காயத்ரி குமாரின் தெரிவில் பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் இனிவரக்கூடிய பாடல் நிமிர்ந்து நெல் திரைப்படத்திலிருந்து. அதற்கான பொழிப்புரை இவ்வாறு: மண் மேலே நடந்த போதும் அவன் மனமோ மன்னன் அவன் மேலேதான், ஓரப்பார்வைக்காக ஒளிந்து ரசிக்கிறான்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள் கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் வண்ணத்தூரிகை.
4: போமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. போமேக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: இது நம் கோடை பண்பலை 100.5. நாம் இணைந்திருக்கின்றோம் உயிரெழுத்து நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் குடும்பத்தலைவன் திரைப்படத்திலிருந்து. அதற்கான பொழிப்புரை இவ்வாறாக: காதல் நோயால் அகப்பட்டவனுக்கு காதலியே பாலாக, கனியாக, தேனாக, நல்ல மருந்தாக மாறுகிறான். மனதை மகிழ்விக்கட்டும் மங்கை என்ற மருந்து. இரு மனங்களும் மகிழ்கின்றன தங்களை மறந்து.

கோடை பண்பலை 100.5 இனிதே நிறைவுக்கு வருகிறது உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு ஈரோடு மாவட்டம் கொலப்பலூர் மேட்டுவளவு காயத்ரிகுமார் காதல் எனும் தலைப்பில் பாடல்களை தெரிவு செய்து அனுப்பியிருந்தார். நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதிய நேயர் அவர்களுக்கும் கேட்டிருந்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளும் வாழ்த்துகளும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். சுப்பிரமணியம் சுரேந்தர். நன்றி, வணக்கம் நேயர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கு ஏதுவாக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நாடு அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நடுத்தர பிரிவு மக்கள் பயனடையும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தேசிய பஞ்சாயத்து விருதுகளை மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இன்று புதுதில்லியில் வழங்கினார். தில்லி தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 22 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா உறுதியளித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். பயறு வகைகள் பதப்படுத்தும் நிலையங்களை அமைக்க 25 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படுவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கோயில்களில் சிறப்பு தரிசன டிக்கெட்டை முறைப்படுத்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தமிழகத்தின் உரிமைகளை காங்கிரஸ் ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. மகளிர் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த வேட்புமனுவில் சொத்து விவரங்களை மறைத்தது தொடர்பாக விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நார்வேயில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபினன் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் சீன தைப்பேயை வென்றது. நார்வே செஸ் போட்டியின் 8வது சுற்றில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா நார்வேயின் மேக்னஸ் கால்சனை வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: கோடை பண்பலை 100.5.
1: இப்போது கேட்கலாம் தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி. என்றும் மாறாத தரம் சுவை VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள் வழங்கும் வண்ணத்தூரிகை.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க.

0: ஒரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: வணக்கம் நேர்களே. அதாவது பிடிச்சு போன விஷயமாகவே இருந்தாலும் விட்டு விடுதலையாக்க துடிக்கிறது தான் நம்ம மனசு. கேள்விகளோட மைய புள்ளிகளில் சுவாரஸ்யமாக சுற்றிக்கிட்டு இருக்கிற பம்பரை மாதிரி தான் நம்ம கோடை பண்பலை 100.5 இன்றைக்கி விடுகதை வண்ண தூரிகை. நேர்கள் அழைக்கலாம் 24 24 24 அல்லது 24 24 26 அல்லது 24 24 29 இன்னொரு நம்பர் இருக்குங்க 290 333 முன்னிணைப்பிற்கு 0 4 5 4 2 இணைத்து நான் என்னென்னமோ தான் சொல்லி ஏவாரம் பண்ணி பார்க்குறேன், ஒன்றும் ஏவாரமாக மாட்டுது.
2: ஈவாண்டு
1: வாங்க
2: ஈவாண்டு மேனேஜரு
1: வாங்க வாங்க
2: ஏங்கண்ணு
1: என்னடா பொழுது போயிருச்சே, இன்னும் நடக்கலையேன்னு பார்த்தேன். நடந்துருச்சு.
2: என்ன நடக்கல?
1: அதை ஏன் கேட்குறீங்க? போன வாரம் நீ நீங்கள் வந்து பார்த்துருக்கணும்.
2: ஏங்கண்ணு பூரா திருவிழா சகசோதியா இருந்தது.
1: திருவிழா மைக்க பிடிச்சி பேசி பேசி வீட்டுக்கு போனா யாருப்பா அது வெளியில போங்க அப்படின்ற அளவுக்கு ஆகி போச்சுங்க.
2: ஏங்கண்ணு அவ்வளவு தூரமா பேசுனீங்க.
1: அதை ஏன் கேக்குறீங்க? அதான் நான் சொன்ன போன வாரமே
2: சொன்னேன்ல,
1: ஆண்கள் பூராமே ஜென்ஸ் பக்கம் போயிருங்க, பெண்கள் பூராமே லேடிஸ் பக்கம் போயிருங்கன்னு இதை சொல்லியே எனக்கு தொண்டை கட்டி போச்சுங்க.
2: அது இருக்கட்டும், நான் கேள்விப்பட்டது வேற மாதிரி இல்ல கேள்விப்பட்டேன்.
1: என்னது?
2: திருவிழாவில் இந்த ராட்டணம் சுத்தரவர்கிட்ட போய் வம்பு கட்டி அவர் ராட்டணத்தில் ஏறி தலகலா சுத்த விட்டாராமில்ல,
1: அதை நான் ரிவர்ஸில் சுற்றியா அப்படின்னு சொன்னேன். அப்படி சுத்த முடியாதுங்க அப்படின்னாப்ல நம்மளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. எனக்கு கிருகிருகிருக்குன்னு தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு.
2: அதனால தான் வம்பு கட்டினதுனால வா உன்னை வச்சு தலகலா சுத்தரன்னு சொல்லி சுற்றி விட்டாராமில்ல.
1: அதை ஏன் கேட்குறீங்க? அது ஊருக்கே தெரிஞ்சு போன விஷயம்.
2: ஆமாம்,
1: அது மட்டும் இல்லாமல் என்னென்னா எல்லா திருவிழாலாம் எல்லாம் நடந்து முடிச்ச பின்னாடி எங்களை அம்போன்னு விட்டு போயிடுறாங்க.
2: எனக்கு
1: இல்ல சாமிக்கு வந்தது.
2: அதான் உங்களை அபிஷேகம் பண்ணதே தெரியுமே நமக்கு.
1: ஏன் சொல்றீங்க? போற போக்குல பஞ்சாமிரம் தான் கிடைச்சிருக்கும் போல் இருக்கு. சரி, அவ்வளவு பழத்தை என்ன செய்யறது அப்படின்ட்டு சாமி தான் எவ்வளவு சாப்பிடுவாரு.
2: தொழில மாத்திட்டீங்க.
1: அதை ஏன் கேக்குறீங்க? மொத்த விலைக்கு எடுத்துட்டு வந்து நானும் ஏலத்துக்கு விடலான்னு பார்த்தா ஏலத்துக்கு விடுற கூறு நமக்கு பத்தாது.
2: ஏலமே காணாம இங்கே
1: ஏலக்காள்
2: இருக்குது.
1: ஏலக்கா இல்லைங்க.
2: அப்புறம்
1: அதுக்கு கூறு பத்தல, அதனால கூறு கட்டி வித்துடலாம்னு முடிவு பண்ணேன்.
2: ஏன் கண்ணு?
1: ஏன்னா பழத்தோட
2: கத்திரிக்காயும் முருங்காய் தான் கூறு கட்டி வைப்பாங்க. பழத்தையுமா?
1: இல்ல, பழத்துல மூளைக்கூறுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதனால கூறு கட்டி வைக்கலாம்னு முடிவு பண்ணேன்.
2: மொத்தத்துல மூளைக்கூறுல இருக்குது.
1: ஆமா, எங்க மூளை கூறா இருக்குது. என்ன பண்ணோம்னா ரெடி பண்ணி வச்சான், ஒன்னும் கதையாகல. என்ன செய்யறதுன்னு வேற தெரியல.
2: விடுகதையாகுமா?
1: அதான் என்ன செய்யலாம்னு ஒரு யோசனை வந்துச்சு. சரி, பொழுது வேற போகல, நம்மள எவ்வளவு நடந்த கூறு கட்டி கூவிக்கு விக்கிறது, நம்ம மக்கள்கிட்ட கொஞ்சம் கேட்போம்.
2: சரி,
1: கொஞ்சம் பொழுதாவது போகுமே.
2: அதாவது இப்ப விடுகதைக்கு பதில் சொன்னாங்கன்னா இதுல ஒரு கூறு புரியா தெரியும்.
1: ஒரு கூறு கொடுத்துருவோம். ஆமா,
2: சரி
1: கேட்டுக்கங்க. என்ன ஆப்பிள் பழம் இருக்குது, அண்ணாச்சி பழம் இருக்குது, வேற என்ன பழங்கள் வச்சிருக்கோம், கொஞ்சா பழம், மாம்பழம் இருக்குது, இப்படி நிறையா இருக்கு.
2: அந்த பக்கம் என்ன புளியம்பழம்லாம் வச்சிருக்கிறீங்க?
1: ஆமாம், அது வந்து ரசத்துக்கு கொண்டு வந்தது, அதில் கொஞ்சம் மிச்சம். அதை ஏங்க வம்புக்கிறீங்க? அன்னதானத்துக்கு வந்ததுங்க.
2: அதெல்லாம்
1: அதுவும் பழம் தானே, புளியும் பழம் தானே, அதனால அதையும் கொண்டு வந்து ஒரு ஓரமாக வச்சிருக்கோம். அதனால எது வேணாலும் வாங்கிக்கலாம்.
2: எல்லாம் கொண்டு வந்தது கொண்டு இருக்குது, வாங்கினதில்ல கொண்டு.
1: அதான் எல்லாம் கிளம்பிட்டாகல்ல, வேற வழி இல்லை இல்ல
2: அப்படின்ட்டு.
1: நம்ம இப்ப நம்ம வேற வழி இல்ல,
2: கேட்டுருவோமா?
1: வாங்க வாங்க. யாருங்க?
3: இரண்டு நண்பர்களுக்கும் வணக்கம்.
1: மூன்றாவது நண்பர் யாருங்க?
3: திண்டுக்கல்ல இருந்து கிரகலட்சுமி
1: பேசுறேன்.
2: அப்பாடா கிரகலட்சுமி அம்மனியே,
3: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறவங்க நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: ரொம்ப நல்லா இருக்கேன்.
2: திண்டுக்கல்ல
1: திருவிழா காலங்கள்ல அங்கங்க இந்த ஓடஞ்சாரமா கடை ஓட்டிருப்பாங்க, அவருக்கெல்லாம் மழை வந்துச்சுன்னா ரொம்ப சிரமமா இருக்கும்.
2: ஆமா, கடையை எடுத்து வைக்கிறது என்ன பண்றது?
1: ஆமா, ரொம்ப சிரமமா இருக்கும். அதனால வந்து மழை எல்லாருக்கும் நல்லதுன்னு சொல்லிட முடியாது, ஆனா எல்லோருக்கும் பெய்யுமா மழைன்னு திருவள்ளுவர் என்ன சொன்னாரு?
2: சொன்னாரா?
1: ஆமா ஆமா ஆமா.
2: விடுகதைக்கு
1: பதில் சொன்னீங்கன்னா ஒரு கூறு

0: இங்க இருங்க,
1: நாங்களும் கடை தானே
0: இல்ல இல்ல போறவங்களை கூறுக்கான்னு கேட்டுறாங்க. அதாவது என்னங்க அது,
2: ஒரு பொருளை கூட்டினோம்னா
0: ஆமா 11 வருமா?
2: அது என்னது?
0: அது என்னது? ஆத்தடி, ஒரு பொருளை கூட்டினா 11 வரும்னு எப்படி அங்க சொல்லுவீங்க பணக்குன்னு? அவர் தெளிவா சொல்லிட்டாங்க, ஒரு பொருளோட ஒண்ணு
1: ஒண்ணும்
0: செய்ய முடியாது.
2: கை தட்டுறாங்களா? என்ன ஒரு குரூப்பா சேர்ந்திருப்பீங்க,
0: இதுல இருந்து எங்க கிட்ட கூறு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. சரிங்க கிரகலட்சுமி, சூப்பரா சொன்னீங்க. 6 5 நன்றிங்க.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
4: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
3: எப்படிமா?
4: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
3: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
5: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் ரீசின் சித்திர செவ்வானம்.
6: நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
8: ஒவ்வொரு பருக்கும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
9: என்ன
10: செய்யலாம்?
9: வீட்டுல
10: பொசுக்குன்னு தீபாவளி அன்னைக்கு ஒரு முறுக்கு சாப்பிட்டு என்ன முறுக்கு சுட்டு வச்சிருக்கிற, என்னத்த நான் சொல்றது அப்படின்னு சொல்லி சொன்னா அவன் லைட்டை போட்டு பாத்துட்டு ஐயோ கொசு குத்தி தின்னு விட்டீங்க
9: அப்படின்னாங்க. அப்புறம்
10: என்ன என்னங்க, வேற வழி இல்ல, புளிய கரைச்சு ஒரு 4 வாளி புளிய உள்ள குடிச்சு.
9: 4 வாளி புளியா?
10: ஆமா. அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் வந்து நமக்கே தெரியும், வேணா விட்டுருங்க.
9: சரி,
10: இந்த மாதிரி சில பேர் அப்பெல்லாம் ஒரு ஆர்வத்தில் இருப்பான், அதனால ஆர்வத்தை விடுகதை சொல்லாமல் போயிடாதீங்க.
9: இல்லை இல்லை, சொல்லிடுவோம்.
10: ஆமாம் ஆமாம், நல்லா சொன்னீங்கன்னா நாங்கள் கூறு வெட்டி வச்சுருக்கோம்.
9: ஆமாம்
10: ஆமாம், அதில் ஒன்று வாங்கிக்கலாம்,
9: ஒரு கூறு வாங்கிக்கலாம்.
10: ஆமாங்க, வாங்க. யாருங்க?
11: வணக்கம்ங்க.
10: வணக்கம்ங்க, யாருங்க?
11: நான் சிவகங்கை மாவட்டம் கட்டிக்குளத்துலேருந்து அழகர்.
10: அழகர்,
9: அழகரையா?
10: சொல்லுங்க.
11: சொல்லுங்க.
9: அதாவதுங்க ஒரு விடுகதைங்க. கொல்லு கொறிப்பது, கோபுரம் கட்டுவது எதனால?
10: வேற வேலை இல்லாமல் தான்.
9: எப்படி
11: சொல்லுங்க?
10: கொல்லுன்னா அது என்னங்க? அது
9: கொல்லுன்னா கொல்லு பயிறு.
10: காணம் சொல்றாங்கல்ல.
9: காணம், காணத்துல ஆணம் காய்ச்சி சாப்பிட்டுருக்கீங்களா?
10: என்னத்த காணம்னு கேட்கக்கூடாது. காணம்னு ஒரு பயிர் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா?
9: கொல்லு பயிறு, குதிரைக்கு வைப்பாங்கல்ல. என்ன தயங்கி தயங்கி
10: பொறுங்க, பொறுங்க, ஒரு நிமிஷம் பொறுங்க. முதல்ல கொல்லு தெரியுமா தெரியாதா போய் சொல்லலாம். அது எப்படி தெரியாம இருக்க?
11: தெரியும்
10: சொல்லி வாங்க. கொல்லு நம்ம கொறிக்கிறதும்

0: கோபுரத்தை கட்டுறது எதுனால? கொள்ளு கொறிக்கிறதும் கோபுரம் கட்டுறதும் எதை வச்சு அப்படி வச்சுக்கலாமா? எதை வச்சு கொள்ள கொறிப்போம், எதனால கோபுரத்தை கட்டுவோம்? வாங்க
1: என்ன
0: காரணம்? வலிக்கு விழுந்துடாதீங்க.
1: மூலையில
0: கை வச்சு யோசிக்குது, உண்மையிலே கூறோட பேசுறாங்களா?
1: எந்த மூலையில?
0: அந்த பூஜாங்கிற பிள்ளை அப்ப அதான் யோசிச்சுட்டே இருக்கு. இது உண்மையிலே கூறோட பேசுதுங்களா இல்ல நம்ம கூறலாம லைன் கொடுத்துட்டு
1: இருக்கமா? பேசுறவங்க யாரு?
0: அதான உலகத்தின் தலை சிறந்த கண்டுபிடிப்பு. எனக்கு வந்து 15 கை, 37 காலு, 42 கண்ணு. ஆமா, முடியெல்லாம் வந்து இங்க இருந்து இமயமலை வரைக்கும் தூரத்துல நீளமா இருக்கும். ஏங்க
1: கொடைக்கானல
0: பாக்க வருவாங்க, இவரு வருவாரா கொடைக்கானல இவரை பாக்கணுமா? பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. சொல்லுங்க, கொள்ளு கொறிக்கிறதும்
1: கோபுரம் கட்டுறதும்
0: எதனால எதை வச்சு?
2: இன்னும் போகுதுங்களா?
1: அதான் போகுது.
2: நீங்க
1: உங்களை தான் ரொம்ப நாளா
2: எங்கங்க நாங்க வர்ற போல நீங்க கிடைக்க
1: மாட்டேங்கிறீங்க.
0: நீங்க என்ன பண்ற சொல்லுங்க. நெரூர் கரூர் தாமோதரே,
2: ஐயா சொல்லுங்க. என்ன இருக்கா?
0: அதாவது கொள்ளு கொறிக்கிறதும்
1: கோபுரம் கட்டுறதும்
0: எதை வச்சு?
2: செங்கல் வச்சுதான் கட்டுவாங்க.
0: அப்படி சொல்லுங்க. சுட்ட செங்கலா சுடாத செங்கலா?
1: கொல்ல எப்படிங்க செங்கல் வச்சு கட்டுறது?
0: என்ன சிக்கிக்கிட்டு முழிக்கிற மாதிரி தெரியுது. தாமோதரையா
3: என்னமா புது பொண்ணு புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
4: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
3: எப்படிமா?
4: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
3: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.

0: ஆர்கேஜி நெய்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனின் சன் பிரீஸின் சித்திர செவ்வானம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனின் சன் பிரீஸ்
4: கோடை பண்பலை.

0: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனின்சன் பிரீஸின்

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெட்டுச்சு வைத்தோம் தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி. என்று மாறாத தரம் சுவை விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள் வழங்கிய வண்ணத்தூரிகை.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நாள்தோறும் நமது கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன? இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், புவி தகவலியல், பொறியியல் படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கம் தருகிறார் இணை பேராசிரியர் கருப்பசாமி சுடலைமுத்து அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா, தெளிவு பெறணுமா? அப்ப தொடர்பு கொள்ளுங்கள். 24 24 24 24 24 24 24 29 290 333 கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 045 42. அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி. அடுத்தது என்ன?
3: கோடை பண்பலை 100.5 இனி தொடர்வது பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
5: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் பூமெக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வண்ணத்தூரிகை.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: சொல்லுங்க, இந்த பழம் இப்படியே கிடக்குது எனக்கு என்னன்னு பேசாம அதை ஜூஸ் போட்டு ஜூஸ் கடையாக்கிடுவோமா?
9: பஞ்சாமிரதம் செய்யற மாதிரி நம்ம 6ஆம் அமிர்தம் செஞ்சு கொடுத்துருவோம்.
8: 6ஆம் அமிர்தம்
9: பஞ்சம்னா 5ங்க.
8: அது தெரியுமே. இப்ப என்ன
9: பண்ணலாங்கிறீங்க? ரெண்டு பேருமே ரொம்ப பசியோட இருக்கிறாங்க. வியாபாரம் பண்ணுவாங்களா மாட்டாங்களா?
8: பேசாம ஜாமு ஓட்டுருவோமா?
9: ஆமாங்க. இப்ப டிராபிக் ஜாமா
8: இல்ல, புருட்டு ஜாமு.
9: புருட்டு ஜாமு கேட்டுக்கங்க. புருட்டு ஜாமு யாருக்காவது வேணுமாங்க? ஆமாங்க.
8: இவங்க கிட்ட வாங்கினா சரி இருக்காதுன்னு போயிருவாங்க. கேட்காம கொடுத்துடணும்.
9: அதை சொல்லுங்க. இந்த அண்ணன் எதிர்த்தா இருக்க வருங்க. அவர் வேற எப்பா காலகாலத்துக்கு வித்துட்டு கிளம்புங்கப்பா. நேரம் ஆகிடுச்சுக்கு. ஏதோ கமிஷன் கமிஷன் கொடுத்தீங்க கொஞ்சம் நல்லா இருக்கும்னு அவரும் உட்காந்துருக்கிறாரு. ஆமா, அந்த பிள்ளை வேற சீக்கிரமா இருக்கா அனுப்பிச்சு விடுறாங்களா? வர சொல்லுங்க, கேட்டுருவோம்.
10: திண்டுக்கல் மாவட்டம், காந்தி கிராமம், காலனி, திருமலை, அன்னலட்சுமி, நல்லா இருக்கீங்களா?
9: இல்ல, நாங்க விக்கிறதோட ரொம்ப பயங்கரமா விக்கிறீங்களே.
10: நாங்களுக்கு வியாபாரம் தான் வித்துட்டு இருக்கோம்.
8: நீங்க வியாபாரம் விக்கிறீங்க?
9: நீங்க என்ன கப்பல் வியாபாரிங்களா?
10: கனி, தக்காளி கனி.
8: தக்காளி கனியா?
9: தக்காளி கனியாவா? தக்காளியா கனி தானங்க.
8: ஆமா,
10: தக்காளி பழம்.
9: நம்மகிட்ட ஒரு கனி இருக்காப்ல.
8: அந்த கனி அந்த பக்கமா இருக்கா?
9: ஆமாமா. சரி,
8: விடுகதை விடுகதை
9: சொல்லி வாங்க. அதாகப்பட்டது கொள்ளு குறிக்கிறது எது, எதை வச்சு? கோபுரம் கட்டுறது எதை வச்சு?
10: எறும்பு பார்த்து.
9: எறும்பு தூக்கா?
10: எறும்பு புத்து. பூத் இல்ல, எறும்பு புத்து கட்டுறது.
9: எறும்பு புத்து கட்டுதா? என்னங்க நீங்க, கொள்ளு கொறிக்கிறதுக்கு எறும்பு புத்த பார்த்து பார்த்தா நம்ம செய்வோம்? கொள்ள கொறிப்போம்.
8: கொள்ளு கொறிப்பது எதுப்பா?
10: புத்துன்னு கூடுவீங்க?
8: இல்லைங்க, நல்ல தெளிவாக கேட்டுக்கீங்களே. கொள்ளு கொறிப்பது எதை பார்த்து, கோபுரம் கட்டுவது எதை பார்த்து?
9: நாங்கள் வடக்கு பக்கம் கேள்வி கேட்டால் நீங்கள் தெற்கு பக்கம் பதில் சொல்கிறீங்க.
8: சொல்லப்படாது.
9: இங்கே இருங்க. கொள்ளு காணப்பயிர் வருத்து திம்பம்ல.
10: காணப்பயிர் தெரியுங்க, கொள்ளு.
8: அது தெரியுங்க. அதுக்கு போய் வரை வழக்கம்லாம் சொல்லிட்டு
9: அதை ஏன் கொள்றீங்க?
8: இப்போ விஷயம் என்ன, அதை சொல்லுங்க அப்படிங்கிற.
9: ஆமாம், கொள்ளு அந்த மாதிரி நம்ம திங்கிறது எதை பார்த்து திம்போம்? கோபுரம் எதை பார்த்து கட்டுவோம்? போச்சு, சூரியனை பார்த்துன்னு சொல்ல போறாரு. இல்லைன்னா நேரம் நிலாவை பார்த்துன்னு சொல்ல போறாரு.
8: அவ்வளோதாங்க, வழி விடுங்க. கேட் ஓப்பன்.
9: ஆமாங்க, யாருங்க வாங்க.

0: ரொம்ப நேரமா ஒரு வீடு கதை கேக்குறவங்க ஒரு திரும்ப அதில் சொல்ல மாட்டேங்கிற
1: எங்களுக்கு விக்கிற கூறு இப்ப பத்தல, இங்க கூறு வேற விக்காம கிடக்குது.
0: என்ன
2: பண்றது
1: கொண்டாடுறதுக்கு வசதியா
2: இருக்கீங்க?
1: இந்த தேதிய மறந்து போனதுக்கு அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க சோறு ஓடலங்க வீட்டுல.
2: மலையாளத்துக்கு
0: 45
1: சொல்லுங்க.
2: வேண்டாம்
1: வாங்க.
3: ரங்காவுக்கும் மாலை வணக்கம்.
0: வணக்கம்.
3: தேனி மாவட்டம் ஆண்டிவெட்டி வட்டம் சுத்தார்வட்டியிலிருந்து பிச்சை மணி.
0: பிச்சைமணி ஐயா பட்டாரம் பதில் சொல்ல போறாரு.
1: இப்ப பாருங்க
0: பாட்டை தயாரா வச்சுக்கோங்க.
1: ஆமா
3: கரெக்டா சொல்லிடுறேன்.
0: ஆடிங்க ஆடிங்க.
3: கொள்ளு பொறிக்கிறது குதிரைக்காக.
0: சரி.
3: கோபுரம் கட்டுறது சாமிக்காக.
1: நான் கூட சரியான பதில் வந்து
0: சொல்லிருவாரோடு பயந்துட்டீங்களா?
1: சொல்லி வாய் மூடல, அதுக்குள்ளே இந்த பக்கம் தெற்கு பக்கம் குதிரையை திருப்பிட்டீங்க
0: ஐயா. கொள்ளு பொறிக்கிறது இங்க பாருங்க, கொள்ளு பொறிக்கிறது எதை பார்த்து அதுக்கு மட்டும் பதில் சொல்லு.
1: சரி இப்படி வச்சுக்கலாம், கொள்ளு பொறிக்கிறது எதை பார்த்து, செல செய்யறது எதை பார்த்து?
3: கொள்ளு
0: போட்டு
1: ஆமா
0: சிறப்புங்க. நன்றி.
1: நன்றிங்க. வாங்க.
4: ஹலோ.
1: ஹலோ வணக்கம். யாருங்க?
0: 1 2 3 மைக் டெஸ்டிங்.
4: வணக்கம்ங்க. வணக்கம். நாமக்கல் மாவட்டம் மாரி பேசுறேன்.
1: மாரி பையா, ஒரு மாரியா பேசுறீங்க?
0: அவசரமா எங்க கிளம்பிட்டீங்களா?
1: அதான் பேர் என்ன சொன்னீங்க?
0: மாரி.
1: மாரி
4: வணக்கம்
0: ஐயா. உங்க முழு பேர் அதுதானா?
4: என்னங்கய்யா?
0: உங்களுடைய முழு பெயரும் அதுதானா?
1: என்னங்க அநியாயமா இருக்கு?
0: முன்னாடி எதை பார்த்து
4: சாப்பிடுவீங்க?
0: அப்படியே லபக்குன்னு வாயில் போட்டுருவீங்களா?
4: பார்த்துட்டு கொஞ்சம் மேல

0: பூஜா தயவு செஞ்சு பதில் தெரிஞ்ச கூட அனுப்பமா, நீ வேணும்னே அனுப்பி விடுற. அது மட்டும் அந்த
1: அது எனக்கு தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேனா அப்படிங்கிறான.
0: அவ்வளவுதானே வர்றாங்களா இருக்காங்களா?
1: என்னங்க
0: பட்டையெல்லாம் அடிக்கிறாரு? சரிங்க, கோடை பண்ண 100.5 இப்பொழுது.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
5: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
6: இன்று மாலை 5:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஸின் சித்திர செவ்வானம்.
7: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன்
8: தான் அவன் வைக்கிங்.
9: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
6: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஸின் சித்திர செவ்வானம்.
7: நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்த கொள்ள கோர்த்து குறிக்கிறதுக்கு வறுத்து கொடுப்பையா? கொடுக்க மாட்டேன்.
0: அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க சொன்னாப்ல. இதுல எனக்குத்தான் கூறுல போல் இருக்கு. ஏவாரமாக இடத்துல வந்து கூறு கட்டி வைத்தேன் பாத்தீங்களா? எனக்குத்தான் அப்ப இல்ல.
1: அதாவது கண்ணு, ஒருத்தர் சொன்னார்,
0: உங்களை பெரிய மனுஷன் நம்பி உட்கார வச்சுனா ஏவாரம் பக்கம் உட்காந்து
1: யார் நம்ம சொன்னா?
0: நான் என்னத்த சொல்றது, இதுல தரவாடகை வேற.
1: இல்ல கண்ணு, இந்த கூறு இருக்கா கூறு இருக்கான்னு கேட்கும்போது ரொம்ப அந்த கோசனம் வந்துகிட்டே இருக்கும், சொல்லவே விட மாட்டேங்கிறேன்.
0: நீ அப்படியா சொல்லுங்க.
1: ஒரு கடையில ஒருத்தர் அரக்கு இருக்கான்னு
0: கேட்டார். யார பார்த்து?
1: அவரு உடனே பதிலு,
0: என்ன
1: அரக்கு இருக்கு, அரக்கு இருக்கு அப்படின்னாரு.
0: கடையில போய் கேப்பாங்கல்ல மொத்தமாக மொத்தமானவளவு லூஸானவளவு ரெண்டு பேருக்கு ஒரே ரேட் தான் அப்படின்ற மாதிரி. லூஸுக்குன்னு அவ்வளோ கொடுப்பீங்கப்பாங்க, ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் கொடுப்போம் அப்படிப்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம தமிழ் மொழியோட பெரிய அழகு.
1: ஆமாம்
0: ஆமாம். சில ஒரு சலூன் கடை எழுதியிருந்தாங்க, யாராக இருந்தாலும் விட்டுவோம் முடிய மட்டும். இந்த மாதிரி அது ஒரு அழகுங்க, தமிழோட பெரிய அழகு. சரி இருக்கட்டும், நமக்கு இப்போ நான் சொல்லிடுவான். அதாவது சில நான் இன்னும் எளிமைப்படுத்தி மறு சீரமைப்பெல்லாம் பண்ணி
1: என்ன ஆகலை.
0: மம்பட்டியை வச்சு வெட்டு வெட்டுன்னு வெட்டியெல்லாம் ஒரு வேலை செஞ்சோம். அதாவது சில செதுக்குறது எதை பார்த்து செதுக்கும்? கல்லை பார்த்து, கல்லினுடைய தரத்தை பார்த்து.
1: எல்லா கல்லையும் செதுக்கிற மாட்டாங்க,
0: செதுக்கிற மாட்டாங்க இல்லைங்களா?
1: கோபுரம் எல்லா கல்லையும் கோபுரத்துக்கு கல்லை எடுத்து எடுத்துட மாட்டாங்க. அதே மாதிரி தான் கொள்ளை நம்ம சாப்பிடும்போது

0: அதில் ஒரு கிண்டு கிண்டி கல் இருக்கான்னு பிறக்கி பார்த்து சாப்பிடுவோம். பதில் என்னன்னா கல் பார்த்து சாப்பிட்றது.
1: ஆமாம், இல்லாட்டி பல் போயிடும்.
0: ஆமாங்க, அப்புறம் சொல்லும் போயிடும். இப்போ நெல் வருமானு பார்ப்போம், இருக்காங்களா இல்லையா என்னங்க.
1: பாட்டு இருக்குல்ல,
0: கொடுத்துருங்க.
2: கோடை பண்பலை 100.5 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
4: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமெக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
2: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.

0: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
1: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
0: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.

0: ஆர்கேஜி நெய்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஸின் சித்திர செவ்வானம்.
2: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஸ்.
4: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: என்னென்ன
1: சொல்லுங்க,
0: ரொம்ப நேரமா அந்த புஸ்தகத்தை புரட்டிக்கிட்டே இருக்கிறீங்களே, ஏதாவது புதுசா கண்டுபிடிக்க போறீங்களா?
1: வரலாறு எழுதிக்கிட்டு இருக்கேன்.
0: வரலாறு,
1: அதனால புவியியல் நல்லா படிச்சாதான் வரலாறு எழுத முடியுமா. ஆமாண்ணா, அதனால வந்து சும்மா சாதாரணம் இல்லைங்க. மதுரை மொழி நாங்களாம் மதுரையே புக் பண்ண மாதிரி.
0: ஆனால் மதுரையில் மல்லி ஃபேமஸ் கிடையாது, அது தெரியுமா?
1: ஏன் நல்ல கூட்டம் தானே?
0: ஆமாம்.
1: என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க?
0: பேர் மதுரை மல்லி, மதுரைக்குள்ள உற்பத்தி ஆகிறது இல்லை அது. அது மாதிரி தான்.
1: ஓ,
0: வரலாறு எழுதுன வரலாறு எதுலும் சொல்லக்கூடாது, நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், வேற யாராவது எழுதிடுவாங்க.
1: ஓ, அது வேற. பரவாயில்லையே, பார்த்தீங்களா இப்படியெல்லாம் கணக்கு வழக்கு இருக்கு.
0: ஆமாம்.
1: சரி, அடுத்து ஏதாவது கேட்போமா?
0: ஏதாவது கேட்போமாவா?
1: இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன், நமக்கு வேறுங்க ஏவாரம் ஓட மாட்டேங்குது.
0: ஆமாம்,
1: நம்ம இதையாவது கேட்டுருவோம்.
0: அதாவது ஓட மாட்டேங்குது, ஓட மாட்டேங்குதுன்னு சொல்கிறத காட்டிலாம் ஓடிடும், ஓடிடும் சொல்லி பாருங்க. ஓடும்,
1: ஓடிடும். சரிங்க, வர சொல்லிடுவோமா, வாங்க.
2: வணக்கம் சகோதரர் இருவருக்கும்.
1: யாருங்க?
2: தேனிலாம் சொன்னது அனைவர் நடமாட்டீங்களாப்பா?
0: நல்லா இருக்கிறவங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கோம், நல்லா இருக்கோம்.
0: ரொம்ப நேரம் போராடி லைன் புடிச்சு போட்டே கொள் இருக்குது
1: அப்பாடி.
0: என்ன செய்யணுமா?
1: மண்ணுக்குள்ள இருக்கிற வெள்ளை மீன்.
0: அப்புறம்
2: அவ்வளவுதான்
0: செதுக்கிறதுக்கு முன்னாடி
1: மீன், அதாவது மீன் மாதிரியே கூட இருக்கும், அது கிளங்கா மீன் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க.

0: என்ன மீன்?
1: கிழங்கா மீன் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
0: கடல்லே இல்லையாமா.
1: ஏங்க வீட்லயே தர மாட்டேங்கிறாங்க, நீங்க வேற சும்மா இருங்க.
2: என்ன
1: கடல்ல எல்லாம் இருக்கும்? கடல் பாத்துருக்கீங்களா? கடல் வந்து பாத்துருக்கீங்களா? வளைஞ்சு வளைஞ்சு நீளமா ஓடும்ல அதான் கடல்.
0: கடல் நீளமா ஓடும், ஆறுனா சவப்பா ஓடுமோ?
1: ஆமா ஆமா ஆமா.
0: சரிங்க அம்மணி, சரிங்க அம்மணி, உட்கார்ந்து யோசனை பண்ணுங்க,
1: அடுத்து கேட்டுருவோமா? வாங்க.
0: ஏனுங்க யாருங்க பேசுறீங்க?
1: யாருங்க பேசுறீங்க? நிறைவா வந்துட்டாரு.
3: கங்கா அவர்களுக்கும் வணக்கம்.
0: வணக்கம்.
1: நீங்க
3: ஈரோடு மாவட்டம் மஞ்சீர்வட்டம் மோசவட்டி இருந்து வெங்கட்ராம் பேசுறீங்க ஐயா?
1: எழுதி வச்சதை படிச்சிட்டீங்களா?
3: கேள்வி கேட்டங்க, அந்த வெள்ள மீன்
0: அதாங்க அதாங்க.
3: கேரட்டுங்களா சார்?
1: வெள்ள கேரட்டா?
0: அவர்
1: பக்கத்துல சொன்னாரு வெள்ளை கேரட் இல்ல, அது சொல்லி முடிச்சிருவோமா?
0: அண்ணன் வேற முள்ளங்கி, அண்ணன் வேற எண்டுக்காடு ஓடணும், சீக்கிரம் கிளம்புங்கடா அப்படிங்கிறாரு.
1: நன்றிங்க.

0: கோடை பண்பலை 100.5 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமெக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய வண்ண தூரிகை.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

கோடை பண்பலை 100.5 இன்றைக்கி விடுகதை வண்ணத்துறை நிறைவுக்கு வருகிறது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வர இருக்கிறது சித்திர செவ்வானம். இப்போ அதாவது விடுகதை வண்ண தூரிகைக்கு பொறியியல் நுட்பம் மணிவண்ணன், சுந்தரராஜன், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு பூஜா, கணினியாக்கம் எம் சிக்கந்தர்ராஜா. சித்திர செவ்வானம் வருவதற்கு முன்பாய் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கு ஏதுவாக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நாடு அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நடுத்தர பிரிவு மக்கள் பயனடையும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தேசிய பஞ்சாயத்து விருதுகளை மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இன்று புதுதில்லியில் வழங்கினார். தில்லி தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 22 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா உறுதியளித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். பயறு வகைகள் பதப்படுத்தும் நிலையங்களை அமைக்க 25 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படுவதாக வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் கூறியிருக்கிறார். கோவில்களில் சிறப்பு தரிசனம் டிக்கெட்டை முறைப்படுத்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தமிழகத்தின் உரிமைகளை காங்கிரஸ் ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என அக்கட்சி தெரிவித்துள்ளது. மகளிர் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த வேட்புமனுவில் சொத்து விவரங்களை மறைத்தது தொடர்பாக விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நார்வேயில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபிநந்த் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் சீன தாய்பேயை வென்றது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். நார்வே செஸ் போட்டியின் 8வது சுற்றில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா நார்வேயின் மேக்னஸ் கால்சனை வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5
1: ஆர்கேஜி நெய்.
2: ஆர்கேஜி நெய்
0: வழங்கும் சித்திர செவ்வானம்.
3: ஆர்கேஜி நெய்யின் சித்திர செவ்வானம். மாலை வேளையில் மயங்கிய சூரியன் மோகத்தால் சிவந்து வெக்கத்தில் தலை சாயும் நேரமாய் நம் பண்பலை 100.5 சித்திர செவ்வானம்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
7: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
6: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
7: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
6: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
7: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
8: மிஸ்டர் கோல்ட், 100% கடலெண்ணெய்.
9: கொடை பண்பலை 100.5 மாலை நேரத்தில் மயக்கிக் கொண்டிருக்கிறது RKG நெய்யின் சித்திரச்சவானம். மனம் என்னும் மன்றத்தில் காதலின் வசந்தத்தில் வந்த தென்றல் கொஞ்சம் நின்று வீசியதோ? அன்பே, என் பெயரை சொல்லாதோ? புரியாத புதிராய் தென்றல் தாளாட்டுகிறது இப்படி.

இசையால் இதயம் முரடி கொண்டிருக்கிறது. ஆர்கே ஜீனையின் சித்திர செவ்வானம். காதல் வசப்பட்ட காதல் உறவு, உயிரோடு உயிர் சேர்ந்து மனம் என்னும் மஞ்சத்தில் தந்தம் சேர்ந்த பின்பு விழிகளின் தீண்டல், காதல் கொண்ட காவியம் உறவோடு உரிமை கொண்டாட வாழ்கிறது இப்படி.

கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜி நெய்யின் நல்வாழ்த்துக்கள்.

நேரமலை 5:22 கொடிப்பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆர்கேஜி நெய்யின் சித்திரச்சுவானத்தில் விழிகள் விதைத்தது, விழிகள் விதைத்தது இதயத்தோடு வளர்ந்தது. உறவில் அன்பை அறுவடை செய்யும் போது மயக்கம் கொண்ட காதல். ஆம், உறவில் அன்பை அறுவடை செய்யும் பொழுது மயக்கம் கொண்ட காதல். மயங்கி அன்பின் பரிமாற்றம், அன்பின் பரிமாற்றம் அதிசயம் அல்லவா?

0: ஆர்கேஜி நெய்
1: வழங்கிய சித்திர செவ்வானம்.
2: நாள்தோறும் நமது கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன? இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், புவி தகவலியல், பொறியியல் படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கம் தருகிறார் இணை பேராசிரியர் கருப்பசாமி சுடலைமுத்து அவர்கள். உயர்கல்வி தொடர்பா சந்தேகம் இருக்கா, தெளிவு பெறணுமா? அப்ப தொடர்பு கொள்ளுங்கள். 24 24 24 24 24 26 24 24 29 290 333 கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 04

கிருபா, சந்தேகம் இருக்கா? தெளிவு பெறணுமா? அப்ப தொடர்பு கொள்ளுங்கள். 24 24 24 24 24 29 290 393 கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2

0: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் கிங்.

Viking Bunions and Briefs. நம் கொடி பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் சித்திரச்சுவனம். காற்றில் அசைந்தாடிய மனம், மயங்கிய நிலை, கிட்ட போனால் எட்ட போகும் நிலவு, கை சீரும் நாள் என்றோ, துணித்தேடும் காதல் இதயம், இணை சேர துடிக்கும் காதல், இதுதானோ

0: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTEC Cadet Entry Scheme, Permanent Commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready, cohesive, Atmanirbhar. Safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
1: ஐயர் சார், உங்க வீடு 1970s ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேல தான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
2: தங்கள் அன்புடன்
1: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
2: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
1: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
2: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
2: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
2: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
2: நமது கோடை பண்பலை 100.5.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 3, மாரப்பன் புன்னகை தொடர்ச்சி. தன்னை பற்றி விசாரித்த மாரப்ப பூபதியிடம் நீர் யார் என்று கேட்டான் விக்ரமன். அவனோ தற்சமயம் சோழ நாட்டின் பிரதம சேனாதிபதி நான் என்று கூறிவிட்டு விக்ரமனின் முகத்தில் ஏதாவது மாறுதல் தெரிகிறதா என்று உற்று பார்த்தான். இனி ஒன்றும் தெரியாமல் போகவே, என்னுடைய கீர்த்தி உம்முடைய காதுக்கு எட்டியிராவிட்டாலும் வீராதி வீரரும் சூராதி சூரருமான பார்த்திப மகாராஜாவின் புகழ் கண்டிப்பாக எட்டியிருக்க வேண்டுமே. அந்த பெயரை கூட நீர் கேட்டதில்லையா? அப்படி எந்த கண்காணாத தேசத்து மனுஷரையா நீர் என்று கேட்டான். ரத்தின வியாபாரி சற்று யோசிப்பவன் போல் காணப்பட்டான். பிறகு அவன் மாரப்பனை ஏறிட்டு பார்த்து, ஆமாம், பார்த்திப மகாராஜாவின் புகழை நிச்சயம் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவருடைய புதல்வர் விக்ரமர்தான் இப்போது எங்கள் செண்பகத்தீவுக்கு அரசர். நான் அவருடைய பிரஜை. ஆகையால் பார்த்திப மகாராஜாவை பற்றி கெடுதலாகவோ பரிகாசமாகவோ எதுவும் என் காது கேட்க சொல்ல வேண்டாம் என்றான். மாரப்பனுடைய முகத்தில் இப்போது சிறிது திகைப்பு காணப்பட்டது. ஆயினும் அவன் உடனே சமாளித்து கொண்டு கூறினான், ஓஹோ, அவ்வளவு ராஜபக்தி உள்ள பிரஜையானீர். உம்முடைய முகத்தில் விழித்தாலே புண்ணியமையா. அதனால்தான் உம்மை விட்டு போகவே மனம் வரமாட்டேன் என்கிறது. ஆமாம், உமது பெயர் என்னவென்று சொன்னீர்?
3: தேவசேனன்.
2: தேவசேனன், ஆஹா, என்ன திவ்யமான பெயர்! இவ்வுலகில் பெயர் புகழெல்லாம் பொய் என்று சொல்வது எவ்வளவு பிசகு! உம்முடைய பெயருக்காகவே உம்மிடம் ரத்தினம் வாங்கலாம். இருக்கட்டும், கோமகள் குந்தவி தேவி ரத்தினம் வாங்குவதற்குத்தானே உம்மை அரண்மனைக்கு வர சொல்லி இருக்கிறார்கள் என்று கேட்டான். கோமகள் குந்தவி தேவியா? யாரை சொல்கிறீர் என்று ரத்தின வியாபாரி உண்மையான வியப்புடனே கேட்டான். இப்போது பல்லக்கில் போனாளே, அந்த தேவியைத்தான் என்றான் பூபதி. அவள் குந்தவி தேவியின் தோழி மாதவி அல்லவா என்று கேட்டான் விக்ரமன். ஓஹோ, உன்னிடம் அப்படி ஒரு பொய் சொல்லி வைத்தாளாக்கும். அப்பாவுக்கு ஏற்ற பெண்தான். நீ இந்த தேசத்து மனுஷன் அல்லவென்று நிச்சயமாய் தெரிகிறது. அல்லது இந்த தேசத்தை விட்டு வெளியேற்றப்பட்டவனாய் இருக்க வேண்டும். இந்த இடத்தில் மாரப்ப பூபதி தனக்குத்தானே பேசிக்கொண்டான். பிறகு திடீரென்று தேவசேனனை உற்று பார்த்து, ஆமாம், உங்கள் தேசத்து ராஜா விக்ரமன் என்று சொன்னீரே, அவனுடைய தாயார் அருள்மொழி ராணிக்கு நேர்ந்த விபத்தை பற்றி அவனுக்கு தெரியுமா என்று கேட்டான். இந்த கேள்வியினால் மாரப்ப பூபதி என்ன எதிர்பார்த்தானோ அது சித்தியாகிவிட்டது. இத்தனை நேரமும் மாறாமல் பதுமை போலிருந்த ரத்தின வியாபாரியின் முகம் மாறிவிட்டது. அளவில்லாத பீதியுடனும் ஆத்திரத்துடனும், என்ன, அருள்மொழி ராணிக்கு என்ன என்று அவன் அலறிக்கொண்டு கேட்டான். மாரப்பன் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது. அதே சமயத்தில் அவர்களுக்கு பின்னால் வெகு சமீபத்தில் ஒரு பெரும் கோலாகல கோஷம் எழுந்தது. வாதாபியை அழித்து வாகை சூடிய நரசிம்ம பல்லவேந்திரர் வாழ்க, ஜெய விஜயீ பவ என்று ஏக காலத்தில் அநேகம் குரல்களிலிருந்து வாழ்த்தொலிகள் கிளம்பி ஆரவாரித்தன. சக்கரவர்த்தி வருகிறார், சக்கரவர்த்தி வருகிறார் என்று பலர் பேசுவது காதில் விழுந்தது.

0: அத்தியாயம் 3 மாரப்பன் புன்னகை நிறைவடைந்தது. நாளை முதல் அத்தியாயம் 4 வழிப்பறி. நன்றி நேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். மாலை நேரத்தை மேலும் மயக்கிக் கொண்டிருக்கிறது நம் கூடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரச்சுவானம். நேர்மலை 5:46. உதிரி பூக்கள் தனித்து இருக்க உறவுகள் ஏதுமின்றி இருந்தன. ஆம், உதிரி பூக்கள் தனித்து இருக்க உறவுகள் ஏதும் இன்றி இருந்தன. பூமாலையில் சேர்ந்த பின்பு உறவுகளோடு உரிமை பெற்று உல்லாசமாய் வாழும் வாழ்க்கையை நினைக்கும் போது உண்மை அன்பு, அன்பின் பரிமாற்றம் இதுதானோ

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இது நம் பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரச்சவானம். ஆசையில் மோகத்தோடு கலந்து காதல் உணர்வுகளை உள்ளத்தோடு இணைத்து இசை ஓவியம் தீட்டி இதயங்களை மகிழ்வித்து இதமாய் விடைபெறுகிறது இன்றைய சித்திரச்செவ்வானம். சிவந்த வானோடு பயணித்த மகள் மன மகிழ்வோடு விடைபெறுகிறேன். நன்றி நேர்களே.

0: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: திருநெல்வேலி மாவட்டம் உவரி சுயம்புலிங்க சுவாமி கோயிலை தரிசிக்கலாம் என்று

காலங்கள் கடந்தும் அழியாத சான்றாக கலைநேய கவின்மிகு கடற்கரை கோயில்கள், அலைமகள் பாதம் மணிக்கும் திருத்தலங்கள், அமைதி அருளும் அற்புத ஆலயங்களின் வரிசையில் இன்று நாம் தரிசனம் செய்யலாம் திருநெல்வேலி மாவட்டம் உவரி சுயம்புலிங்க சுவாமியை. ஆம், செந்தூரின் கடலோரத்தில் பிள்ளையும் உவரி கடற்கரையில் தந்தையும் அருள் செய்கிறார்கள். தலப்புராணம் என்ன சொல்கிறது தெரியுமா? கடம்ப கொடிகள் அதிகம் வளர்ந்த பகுதியில் ஆயர்குல பெண் ஒருவர் பால் வியாபாரத்திற்காக சென்றபோது கடம்பக்கொடி காலில் பட்டு பால் சிந்தியது. இப்படி பல நாட்கள் பால் விரயமானதை அறிந்த அவள் கணவர் கடம்பக்கொடியை புதரென நினைத்து வெட்டினார். சுயம்புவாயிருந்த லிங்கத்தில் ரத்தம் பீரிட்டு வர அங்கிருந்த பெரியவருக்கு அருள் வந்து ரத்தம் வடியும் இடத்தில் சந்தனத்தை அரைத்து பூசினால் ரத்தம் நின்றுவிடும் என சொல்லி மரத்தையும் அடையாளம் காட்டியிருக்கிறார். சுயம்புலிங்க சுவாமிக்கு ஆலயம் எழுப்பியிருக்கிறார்கள். சுயம்பு மூர்த்திக்கு சந்தனம் பூசப்பட்டது அல்லவா? இன்றும் கட்டையில் அரைக்கப்பட்ட சந்தனம் பிரசாதமாக கொடுக்கிறார்கள். சந்தனத்தை உடலில் பூசிக்கொண்டால் சகல நோய்களும் தோஷங்களும் விலகுவதாக நம்பிக்கை.

இந்த பகுதியில் கிடைத்த சக்தியின் விக்கிரகத்தை பிரம்மசக்தியாக கொண்டாடுகிறார்கள். இத்தலத்தில் இறைவன் சுயம்பு லிங்கோத்பவராக இருக்கிறார். கடலோரத்தில் நான்கு நல்ல தண்ணீர் ஊற்றுகள் சுவாமியின் அபிஷேகத்திற்கு கிடைப்பது அதிசயம்தான். அதைவிட பேரதிசயம், மார்கழி மாதத்தின் 30 நாட்களும் முழுமையாக சிவலிங்கத்தின் மேல் சூரிய ஒளிபடுவதுதான். இத்தலத்தில் தனித்துவமான பரிகாரம் உண்டு. கடல் மண் சுமக்கும் பரிகாரம். அதிகாலையில் கடலில் மூழ்கி ஒரு ஓலைப்பெட்டியில் கடல் மண்ணை நிரப்பி தலையில் சுமந்து கரையில் சென்று கொட்டுகிறார். மனதில் இருக்கும் பாரத்தை இறைவன் முன்

0: இறக்கிவிட்டு மீண்டும் கடலில் நீராடி ஆலயத்தின் தெப்ப குளத்தில் குளிக்கிறார்கள். பின்பு விநாயகர், சுயம்புலிங்க சுவாமி கொடிமரம் தொழுது பிரார்த்தனை செய்கிறார்கள். காலம் கடந்தும் தலைமுறை கடந்தும் இந்த நம்பிக்கை தொடர்கிறது. ஆலயம் வளம் வருவோமா? முகப்பு வாயிலின் மேலே பார்வதியை தாரை பார்த்து கொடுக்கும் திருமாலும் அவள் கரம் பிடிக்கும் ஈசனுமாக கல்யாண வைபவ காட்சியின் சிற்பம். தொடர்ந்து நீண்ட முன் மண்டபம், அழகான தூண்கள், கொடிமரம் பார்க்கிறோம். கருவறையின் விளக்குகள் எல்லாம் ஒளிவீச சிவன் அணைந்த பெருமாள் என்ற பெயரில் கையில் தண்டத்துடன் வீற்றிருக்கும் பெரியசாமி தன் சுயம்பு திருமேனியில் கல்லாலான ஐந்து தலை நாகம் குடைப்பிடிக்க பின்னால் பளபளக்கும் திருவாசியோடு சந்தனமே முகமாய்கொண்டு மலர் மாலைகள் சூடி காட்சி தரும் இறைவன் பார்க்க பார்க்க பரவசம். உவரி ஆலயத்தில் பிடிப்பணம் என்ற நேர்த்திக்கடன் உண்டு. அக்காலத்தில் கோவிலுக்கு நடைபாதையாய் வரும்போது தென்னந்தோப்பில் பக்தர்கள் குழு ஒன்று தங்கியிருந்தது. தோப்பின் உரிமையாளர் கடும் நோயினால் அவதிப்பட்ட போது பக்தர்கள், ஐயா, எங்கள் உவரி சுயம்புலிங்க சுவாமி உங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பார் என்று சொல்லி திருநீரு தர அவர் குணமடைந்தார். அவர் திருவிதாங்கூர் சக்கரம் என சொல்லப்படும் நாணயங்களை சுவாமிக்கு காணிக்கையாக ஒரு பிடி வழங்கினார். அது முதல் இன்றைக்கும் ஒரு கை நிறைய நாணயங்கள் தந்தால் தங்கள் குறைகள் நீங்கும் என்று பிடிப்பணம் தருகிறார்கள் பக்தர்கள். கடற்கரையில் அருளும் சுயம்புலிங்க சுவாமி நம் குறைகளையும் போக்கட்டும். திருநெல்வேலி மாவட்டம் உவரி சுயம்புலிங்க சுவாமி கோயிலை தரிசித்தோம் என்று.
1: உடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.
2: அவ்வையே, 1, 2, 3, 4, 5, 6 என இறைவனை வரிசைப்படுத்தி பாடு. 1

0: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:05.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
0: நேரம் மாலை 6:05, இது கோடை பண்பலை 100.5. இன்னிசை மெட்டுக்கள் இசை உலாவரம் நேரமாக இது கதம்ப மலர்கள்.

0: கோடி பண்பலை நூறுபுள்ளி ஐந்தில் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள் நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: கோவில்ல அங்கிருந்த அந்த ஒரு ஓவிய கூடத்துல ஒரு படத்தை பார்த்தேன். அந்த படத்தை பார்த்து நான் ஒரு நிமிஷம் உண்மையிலே அதிர்ச்சியில் நின்னேன். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அந்த படம் மதுரையில் இருக்கக்கூடிய புதுமண்டபம்னு சொல்லக்கூடிய இடத்த பற்றிய படம் அது. அந்த படத்தை வரைஞ்சவர் ஒரு ஆங்கிலேயர். 1780 அந்த ஓவியத்தை வரைஞ்சிருக்கிறாரு. இந்த படத்தை பார்த்த பிறகு இப்படி இருந்த இடமா இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு என்ற ஒரு எண்ணம் ஏற்படுது. இப்போ அந்த இடங்களில் இருக்கக்கூடிய சிற்பங்களை பார்த்தீங்கன்னா அந்த சிற்பத்தினுடைய அழகு அத்தனை இருக்குது. நாம கோவிலுக்கு போற போது சாமியை நோக்கி போறோம், வணங்குறோம், எல்லாம் பாக்குறோம். ஒரு நிமிஷம் சிற்பத்தை பார்க்கணும். வெளிநாட்டுக்காரர்கள் வந்த உடனே சிற்பத்தை சுத்தி சுத்தி வர்றாங்க. இது எவ்வளவு அழகா இருக்கு, இது என்ன அருமையா இருக்கு, இது எப்படி செஞ்சாங்கன்னு கேக்குறாங்க. நான் வெளிநாடுகளில் போற போது என்ன கூப்பிட்டு போய் காட்டுவாங்க, இந்த சர்ச் இருக்கு பாருங்க, இது வந்து 200 வருஷம் பழசு. அந்த நூலகம் இருக்கு பாருங்க, 300 வருஷம் பழசும்பாங்க. நான் சொல்லுவேன், எங்க ஊருக்கு வாங்க ஐயா, தடிக்கு விழுந்தா 1000 வருஷம் பழசு, நாங்க 1000 வச்சிருக்கோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இங்கே இந்த மாதிரியான சிற்பங்களை பார்க்குற போது எப்படி இதை செஞ்சிருப்பாங்கன்னு ஒரு எண்ணம் வருது. கிருஷ்ணாபுரம்னு ஒரு ஊர் இருக்குதுங்க, ஆச்சரியமான இடம் அது. அது எங்கே இருக்குன்னா, திருநெல்வேலியிலேருந்து ஸ்ரீவைகுண்டம் போகிற வழியில் பக்கத்தில் நடந்து கூட போயிடலாம், 3 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். கிருஷ்ணாபுரத்தை வந்து கிருஷ்ணப்ப நாயக்கர் என்கின்றவர் வந்து இலங்கையை வெற்றி கொண்டு வர்ற போது அந்த கோயிலை நிர்மாணித்ததாக வரலாறு இருக்குது. அதில் அது ஒரு வைணவ தலம். அது சிற்பத்துக்கு பேர் போன ஊர்னா அது மாதிரி ஒரு ஊரை நீங்கள் பார்க்க முடியாது. என்ன சிற்பம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பெண்ணை தூக்கிட்டு ஒருத்தன் ஓடுறான். அவள் தோளில் உட்காந்துருக்கிறா ராஜகுமாரி. அப்போ அவன் மேலே கத்தியோ ஈட்டியோ கொண்டு பாய்ச்சிடுறாங்க. அந்த ஈட்டி பாய்ச்சப்பட்ட இடம் இருக்கு பாருங்க, அந்த இடம் மட்டும் கல் சிவப்பாக இருக்குங்க. அதாவது என்னென்னா, இப்போ இன்னைக்கு இருக்கிற கிரானைட் சொல்கிறேன் பார்த்தீங்களா, கிரானைட் கல் அது. ஒரு அளவுக்கு மேலே அந்த கல்லை பாலிஷ் பண்ணுற போது சிவப்பாயிருது, அதாவது ரத்தம் கசியுதுன்னு அர்த்தமா. அது மட்டும் இல்லை, மன்மதனூர் அதிகம் இருக்கிறாங்க. மன்மதன் கையில் கரும்பு வில்லு வச்சிருக்கிறார். கரும்பு வில்லும் சுரும்பு நாணுமாக அப்படிம்பாங்க. சுரும்புன்னா வண்டுன்னு அர்த்தம். அந்த கரும்பு வில்லு என்ன அப்படின்னா, கணுக்கணுவாக இருக்குது, கல்லில் செஞ்சுருக்கிறாங்க. இதில் என்ன ஆச்சரியம் தெரியுங்களா, இந்த கரும்பினுடைய மேல் பகுதியிலேருந்து கீழ்ப்பகுதி வரைக்குமான உள்ளீடாக ஒரு துவாரம் இருக்குங்க. அதாவது வெளிப்பக்கம் போடலை, உள்பக்கம் போட்டிருக்காங்க. எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, அங்கேருந்து ஒரு கைடு என்ன பண்ணார், ஒரு கடுகளை ஒரு சின்ன கல் எடுத்து மேலே இருந்து இப்படி போட்டார். அது உள்ளே ஓடி ஓடி வந்து கீழே விழுந்தது. எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இன்னைக்கு டெக்னாலஜியில் ஒரு சின்ன துவாரம் போடுறதுக்கு எத்தனையோ கருவிகள் நீங்கள் வச்சுருக்கிறோம். ஆனால் அன்னைக்கு எப்படி அதை போட்டிருப்பாங்க? இதை நான் அங்கே இருக்க ஒருத்தர் கேட்டேன், இது எப்படி போட்டிருப்பாங்கன்னு. அவர் சொன்னார், ஒன்றும் இல்லைங்க, இந்த மேல் பகுதியில் சின்னதாக குழி பண்ணி அதில் சக்கரப்பாக தினம் தொட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அது என்ன ஆகுமா, அந்த எறும்புகள் வந்து அதை அப்படியே உள்ள கூடி போய் இந்த கட்டட வேலைகள் முடிகிற போது கீழே அந்த ஹோல் வந்துடுவான். எறும்புகள் அது வழியை கொண்டு போய் கீழே கொண்டு வருவான். இப்போ எறும்பு ஊரை கல் தேயும்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு அந்த சிற்பங்கள்லாம் எடுத்துக்காட்டு. இப்போ நான் சொன்னது லண்டன்லேயோ பாரிஸ்லேயோ இல்லைங்க, நம்ம ஊரில் திருநெல்வேலி பக்கத்தில் ஸ்ரீவைகுண்டம் போகிற இடத்துல இருக்குது. இப்போ அதையும் பாருங்கள், இதையும் ஒரு பார்வை பார்த்துவாங்க.
0: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
4: வழங்கினர் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
5: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
6: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மீனா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களில்.

0: ஆரம்பம்.
1: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: நேரம் 6:15, இது கோடை பண்பலை 100.5. இன்று இரவு 8 மணிக்கு வரை இருக்கிறது இளமை பேசுகிறது. இன்னைக்கு வந்து ஆனா ஆவண்ணா குண்டக்க மண்டக்க அப்படிங்க இரண்டு சொல் விளையாட்டுகள் இருக்குங்க. பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்காக இது இதய அலைவரிசை கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள்.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்று GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியாரூர், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய். கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் ஆர்கேஜி நெய்யின் நல்வாழ்த்துக்கள்.
1: நம் கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை முன்னிட்டு உங்கள் கோடை பண்பலை 100.5
2: பேரை கேட்ட உடனே சும்மா அதறதில்ல.
1: நாள்தோறும் முற்பகல் 11 மணிக்கு கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை.
3: கோடை பண்பலை வானொலி
4: நாயகன் மீண்டும் வரார்.
1: 4ஆம் தேதி வியாழக்கிழமை திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்தும், 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்தும், 6ஆம் தேதி சனிக்கிழமை ஈரோடு மாவட்டத்திலிருந்தும், 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் மாவட்டத்திலிருந்தும் வலமர இருக்கிறது.
5: இது நம் மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி.
1: நேய சொந்தங்களை அன்போடு அழைக்கின்றது உங்கள் கோடை பண்பலை 100.5.

மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கு ஏதுவாக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்திலிருந்து

மதிப்பிலான நிதியத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் போட்டியிடும் என்று தாவேக அறிவித்துள்ளது. சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கு ஏதுவாக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதன் மூலம் சிவில் விமான போக்குவரத்து துறையைச் சேர்ந்த 77 லட்சம் ஊழியர்களின் நலன் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மேற்காசிய பிரச்சினை காரணமாக விமான எரிபொருள் விலை 2.5 மடங்கு அதிகரித்திருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதன் பாதிப்பிலிருந்து விமான நிறுவனங்களை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இதன் செயலாக்கத்தை கண்காணிப்பதற்கென குழு ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சிவில் விமான போக்குவரத்து, பெட்ரோலியம் மற்றும் செலவினங்கள் துறையின் பிரதிநிதிகள் இந்த குழுவில் இடம்பெறுவார்கள் என்றும் அவர் கூறினார். 36 நாட்களுக்கு இந்த நிதியம் செயல்பாட்டில் இருக்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவினை வரவேற்றுள்ள தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைநோக்கு பார்வையுடன் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியாவை சந்தித்து தமிழகத்திற்கான கோரிக்கை மனுவை வழங்கிய பின்னர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறையை ஊக்குவிப்பதற்காக தமிழக அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு மத்திய அமைச்சர் பாராட்டு தெரிவித்ததாகவும் திரு ஆதவ் அர்ஜுனா அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் தாவேக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தாவேக தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் இதற்கான அறிவிப்பினை இன்று வெளியிட்டார். முன்னதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு விஜயை சந்தித்து இந்த இடத்தை தங்களுக்கு ஒதுக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர். விவசாயிகளின் நலனை கருதி செயற்கை உரங்களின் பயன்பாட்டை குறைக்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானிடம் வலியுறுத்தியுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சரை நேரில் சந்தித்தபோது இக்கோரிக்கையை விடுத்ததாக சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆளும் கட்சி நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் உள்ளிட்ட சமூக விரோத செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. கட்சி நிர்வாகிகளையே கட்டுப்படுத்த முடியாத தாவேக அரசு மக்களின் பாதுகாப்பிற்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப் போகிறது என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் வினவியுள்ளது. பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மகாராஷ்டிராவில் 55 லட்சம் விவசாயிகள் வாங்கிய 36,585 கோடி ரூபாய் மதிப்பிலான பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் தாவேக அரசு 2,044 கோடி ரூபாய் அளவிற்குத்தான் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய விதிகள் தடையாக இல்லை என்றும் இதனை தாவேக அரசு உணர வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை

0: உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தம்மை பற்றி குறிப்பிட்டு பேசியது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று ஆசிரியர் திருமதி கிரிஜா கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: எல்லையில்லாத ஆனந்தமும் அதே சமயம் நமஸ்தே கோல்டன் ஜூப்ளி அப்படி என்று கேட்டார். ஜெயகோபால் கருடைய இந்து வித்யாலயா 1975 ஆரம்பிக்கப்பட்டது. அந்த பள்ளிக்கூடத்திற்கு தான் இப்பொழுது கோல்டன் ஜூப்ளி பொன் விழா நாங்கள் கொண்டாடப் போகிறோம். அதற்கு கூப்பிடுவதற்காக கிட்டத்தட்ட 2 வருடங்களாக நான் அவருக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். மன் கி பாத்தில் அவர் சொல்ற பாயிண்ட்ல என்னெல்லாம் என் பள்ளிக்கூடத்தில் இருக்கு, அதை எப்படி செய்கிறோம் எல்லாம் எழுதி 25 கடிதங்கள் இருக்கும். அதன் முடிவு தான் அந்த சந்திப்பு. இந்த குழந்தைகள்லாம் ஒரு நல்ல காரியம் இந்த நாட்டுக்கு செய்யணும், இந்த 1 ரூபாய் இந்த 15 ஸ்கூலும் கொடுத்தாக்கா வருடம் முழுவதும்னா கூட 365 ரூபாய் தான் தலைக்கு அப்படின்னு டீச்சர்ஸ் சொன்னாங்க. நாங்களும் கொடுக்குறோம்னு டெய்லி 1 ரூபாய் 1 ரூபாய் 1 ரூபாய் அன்னன்னைக்கு சாயங்காலமே கொண்டு போய் டீச்சர்ஸ் கட்டிடுவாங்க ஸ்கூல் அக்கௌண்ட்லேயே. பார்த்தா கடைசியில் வந்ததுன்னா 40 லட்சம் வந்தது. தேசம் முக்கியம், தேசபக்தி முக்கியம், இந்த தேசத்தை வந்து நம்ம பாதுகாப்பது நமது முக்கியம். இந்த தேசத்தை உலகத்திலேயே ஒரு சிறந்த பாரதமாக கொண்டு வர வேண்டியது நம்மளோட கடமை.
0: தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் நடப்பு கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கு வரும் 25ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அப்பல்கலைக்கழகத்தின் செயற்கைக்குழு தலைவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இணையதளம் வாயிலாக மட்டுமே விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களை அதற்கான இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறும் அந்த செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதிகளில் நாளை ஜூன் 4ஆம் தேதி வாக்கில் துவங்க வாய்ப்புள்ளது. சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் மேற்கு உத்தரப்பிரதேசத்தின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து வடக்கு தமிழகம் வரை மத்திய பிரதேசம், விதர்பா, தெலுங்கானா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகள் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே இடி மின்னல் தாக்கியதில் உயிரிழந்தவர் குடும்பத்தினருக்கு 4 லட்சம் ரூபாய் நிவாரண உதவித்தொகைக்கான காசோலையை மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி இன்று வழங்கினார். தென்காசி மாவட்ட ஆட்சியராக திரு ரஞ்சித்தும் கோவை மாநகராட்சி ஆணையாளராக திரு கட்டாரவி தேஜாவும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் 2வது நாளாக இன்றும் அடர் பனிமூட்டம் நிலவுகிறது. விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 8-21, 22-20, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் வெங் ஹாங் யாங்கை வென்றார். நார்வேயில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபினன் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கு ஏதுவாக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் போட்டியிடும் என்று தவேக அறிவித்துள்ளது. சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: வணக்கம் நேர்களே.
1: இந்த பூமியே எங்க சாமி அம்மா செய்யும் வேலையே எங்க பூஜையம்.
0: கோடை பண்பலை 100.5 பண்ணையும் பசுமையும்
2: தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன.
3: நம் மண்வளத்தையும் இயற்கை வளத்தையும் பேணி காக்கும் பொருட்டு விவசாயிகளின் நிகர வருமானத்தை அதிகரித்து உணவு பாதுகாப்பை உறுதி செய்து மக்களுக்கு ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை வழங்க உதவும் வழிதான் இந்த இயற்கை வழி வேளாண்மை. அதற்கான வழிமுறைகளை குறித்து விளக்கம் தருகிறார் தஞ்சாவூர் வேளாண் நிபுணர் பிரியசாமி வெங்கடேசன் அவர்கள்.
4: வணக்கம்.
5: இப்போ எல்லா இடத்துலையும் வந்து குருவைக்கு முன்பட்ட சம்பவுக்கு கூட சில பேர் நாற்று விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. குருவைக்கு நாற்று விடுறது பரவாயில்ல, இது நல்ல நேரம்தான். ஆனால் சம்பாவுக்கு இப்பொழுது நாற்று விட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம், பொறுத்து நாற்று விடலாம். இருபோக சாகுபடி செய்கிறவங்களுக்கு தான் குருவை சாகுபடி பண்ணுறதுக்கு இப்போ நாற்று விடணும். இது முன்பட்ட குருவைன்னு சொல்லுவாங்க. ஜூன் மாதம் முழுக்கவே நாற்று விடலாம் குருவைக்கு. இதில் வந்து இந்த நெல்லில் குருத்து பூச்சி விழுது இல்லையா, அந்த குருத்து பூச்சி எப்பையிலிருந்து அந்த நெல்லை தாக்க ஆரம்பிக்குதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நாத்தாங்காலிலேயே தான் அந்த குருத்து பூச்சி ஆரம்பிக்குது. நாற்றுகளில் நல்ல வளர்ந்த நாற்றுகளில் தான் நிறைய முட்டைகளை இடுகிறது. அந்த முட்டை அப்படியே நாற்றோடு சேர்ந்து நடவு வயலுக்கும் போகுது. அங்கே அந்த முட்டை பொறிச்சு புழு வெளியில் வருது. அந்த புழு தான் நெல்லில் இருக்கக்கூடிய குருத்தை தின்று கொண்டு வளர்கிறது. அப்போது அந்த குருத்து செத்து போகுது. அதனால் நடவு வயலில் பார்த்தீங்கன்னா நட்ட வயலில் பூப்பதற்கு முன்பாக அந்த குருத்து வாடி போயிருக்கும். அதை இழுத்திங்கன்னா கையோடே வந்துடும். அப்படிப்பட்ட பாதிப்பு வரும் பொழுது அந்த நாற்றுல வந்து கிளை அதிகமாக அடிக்கும். அந்த தாய குருத்து குருத்து பூச்சி அடித்து செத்து போச்சுன்னா அந்த நாற்றுல பக்க கிளைகள் அதிகமாக வரும். அதனால் அந்த இளம்பயிரில் குருத்து பூச்சி வந்ததுன்னா கிளைகள் அதிகமாக வருவது ஒரு நல்லது தான். அதே நேரத்தில் அந்த குருத்து பூச்சி நிறைய இருக்கும் பட்சத்தில் அது பயிரை பாதிக்கும், பயிர் வளர்ச்சியை பாதிக்கும். அப்போ அந்த வளர்ச்சி பருவத்தில் அதை கட்டுப்படுத்த வேண்டும். அதே மாதிரி கதிர் வரும் வேளையில் பூக்கிற நேரத்தில் அந்த குருத்து பூச்சியானது வளரும் தண்டை ஒண்ணும் பொழுது அந்த கதிரினுடைய தண்டின் அடிப்பகுதி பாதிக்கப்படுது. அதனால் அதிலிருந்து வெளியே வரக்கூடிய கதிரானது வெள்ளையாக வரும், வெண்கதிர்னு சொல்லுவோம். அப்போ அந்த பாதிப்பு அதில் மணிகள் இல்லாமல் வெண்பதராக போய்விடுகிறது, அதுதான் பாதிப்பு. அந்த நேரத்துலேயும் நீங்கள் கண்ட்ரோல், அதாவது கட்டுப்பாடு முறைகளை எடுக்கிறீங்கன்னு வைங்க. வெண்கதிரை பார்த்ததுக்கு அப்புறமா அதை கட்டுப்படுத்த முயற்சி செய்தல் புத்திசாலித்தனம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி பாதிக்கப்பட்டு கதிர் வெள்ளையாக வந்துட்டுது. அந்த நேரத்தில் போய் நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டு முறையை செய்தால் அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை. தண்டு உருளும் பருவத்தில் அந்த குருத்து பூச்சியை கட்டுப்படுத்தி இருந்தால் அந்த வெண்கதிர் வராது. வெண்கதிரை பார்த்ததுக்கு அப்புறம் மருந்தடிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மொத்தத்தில் அந்த பயிரினுடைய வளர்ச்சி பருவத்தில் தண்டு உருளும் வரை இந்த பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். நாற்றுலேருந்து தான் நடவு வயலுக்கு அந்த குருத்து பூச்சி வருதுன்னா அப்போ அந்த நாற்றினுடைய நுனி இலைகளில் அந்த குருத்து பூச்சியினுடைய முட்டை குவியல்கள் இருக்கும். அதில் தவிர்க்கணும் அப்படின்னா நாற்று தலையை, அதாவது துளிர் தழைஞ்சிருக்கிற மேல் தழையை மட்டும் திருவி கிள்ளி போட்டுட்டோம்னா அந்த முட்டைகள் நடவு வயலுக்கு வராமல் தடுக்கப்படுகிறது. அப்புறம் நடவு வயலுக்கு அந்த குருத்து பூச்சி அதனுடைய தாயந்து பூச்சி வந்து நட்ட நாற்றுல முட்டை விட்டால் தான் மறுபடியும் அங்கே வரும். அப்போ நாத்தாங்கால்லேருந்து வரக்கூடிய அந்த குருத்து பூச்சியை தடுத்துடுறோம். அதுக்கு எந்த ஒரு மருந்தும் தேவையில்லை. நடும்பொழுது கவனித்து அந்த நாற்று நுனியில் இருக்கக்கூடிய குருத்து பூச்சி முட்டைகள் இருக்கும், அதை திருவி

0: தூக்கி எறிஞ்சிட்டோம்னா நாத்தாங்கல்லேருந்து நடவு வயலுக்கு அது வர்றதை தடுத்துடுறோம். அதே மாதிரி நடவு வயல்லையும் இளம் பருவத்தில் கொழுத்து பூச்சி இருந்தால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கிளை எடுக்கும் பருவத்திலிருந்து தண்டு உருளும் பருவம் வரைக்கும் இந்த குருத்து பூச்சி வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு அந்த வயலில் அடியுரமாக வேப்பம் புண்ணாக்கு போட்டிருந்தாலோ அல்லது வேப்பம் புண்ணாக்கு சாறை பயிருக்கு தெளித்தாலோ அல்லது வேப்பம் தழை சாற்றை தெளித்தாலோ அல்லது வேப்பம் எண்ணெய் கரைசலை தெளித்தாலோ இந்த குருத்து பூச்சி கட்டுக்குள் வந்துவிடும். இதுக்கு போய் ரசாயனங்களை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு 10-15 ரசாயனங்களை தான் பரிந்துரை பண்ணுறாங்க. விஞ்ஞானிகள் பரிந்துரை பண்ணுறதுனால விரிவாக்க பணியாளர்களும் அதைத்தான் விவசாயிகளுக்கு சொல்லுகிறார்கள். அப்புறம் எப்படி ரசாயனத்தை விவசாயத்திலிருந்து பிரிக்கிறது, அது எப்படி இயற்கை வழி விவசாயமாகும், உரமே ரசாயன உரம் போடக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது ரசாயன பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தலாமா, அப்புறம் அது இயற்கை வழி வேளாண்மையாக ஆகுமா? எல்லாருமா நாம் இயற்கை வழி விவசாயம் தான் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பேசிக்கிட்டு இருக்கிறோமே தவிர செயலில் ஒரு சிலர் கடைபிடிக்கிறாங்க, மற்றவங்களாம் பெரும்பாலும் ரசாயனங்களை தான் உபயோகிக்கிறார்கள். எல்லா நிலையிலும் இந்த இயற்கை வேளாண்மையை கடைபிடிக்க வேண்டிய செய்திகள் போய் சேர வேண்டும். நிறைய இடங்களில் நான் பார்த்துருக்குறேன், ஒரு நோய் வந்திருக்கும், அந்த நோய்க்கு கட்டுப்படுத்த என்ன செய்யறதுன்னு அந்த கடைக்கார்ட்ட போய் கேட்குறாரு விவசாயி. அவர் ஒரு பூச்சிக்கொல்லியை கொடுத்து அந்த நோய்க்கு தெளிக்க சொல்கிறார். அது எப்படி அந்த நோய் மருந்து பூச்சியை கட்டுப்படுத்தும், அல்லது ஒரு பூச்சிக்கொல்லியை கொடுத்து நோய்க்கு பரிந்துரைத்தால் அது எப்படி செயல்பாட்டுக்கு வரும்? அந்த கடைக்காரருக்கு அவர் கடையில் இருக்கிற மருந்து வியாபாரம் ஆகணும், அதில் தான் அவர் குறியாக இருப்பார். இது ஏன் இந்த நிலைமை வருது? இந்த வேளாண் அலுவலர்கள் முறையாக வயல்வெளிக்கு போய் வயல்வெளியில் இருக்கிற பயிர் நிலைமை பார்த்து அந்த தருணத்தில் என்னென்ன பூச்சி நோய் வருது, அந்த பகுதியில் ஒரு கிராமம்னு இருந்தால் அந்த கிராம பகுதியில் எல்லா இடத்துலையுமே இந்த பூச்சி இருக்கா இந்த நோய் இருக்கா அப்படின்னு பார்த்து அதுக்கு என்ன பரிந்துரை சொல்லணுமோ அதை அந்த அலுவலர் சொல்லணும். அப்போ தான் அந்த பூச்சியோ நோயோ கட்டுக்குள் வரும். இந்த செயல் முறையாக நடக்கவில்லை, அதனால்தான் ஏதோ ஒரு மருந்தை அந்த கடைக்காரர் கொடுக்கறத வாங்கிட்டு போய் அடித்து அது பலன் கொடுக்கலை அப்படின்னு சொல்லி பெரிய தகராறுகள் எல்லாம் நடக்கிறது. கடைசியில் வேளாண் அலுவலர்கள் மீது குறை வருகிறது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அடுத்த வாரம் அதை பற்றி மேலும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.
1: கோடை பந்தலை 100.5 இதுவரை கேட்டோம் பண்ணையும் பசுமையும்.
2: மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்றே GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியாரூர் உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
4: ஒலிக்கிறங்கும் பாடலோடு இனிய நிறைவுக்கு வருகிறது இன்றைய கதம்ப மலர்கள்.

அடுத்தது என்ன? நம் கூடை பண்பலை 100.5 நாள்தோறும் அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் இன்று ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், புவி தகவலியல், பொறியியல் படிப்பு மற்றும் வேலைவாய்ப்பு குறித்து விளக்கம் தருகிறார் இணை பேராசிரியர் கருப்பசாமி சுடலைமுத்து அவர்கள். உயர்கல்வி பற்றி சந்தேகம் உள்ளதா? சந்தேகம் தீர்க்கணுமா? நிகழ்ச்சியில் பங்கு பெற 0-4542 இணைத்து 2-4-2-4-2 அல்லது 2-4-2-4-2-6 மற்றும் ஒரு இலக்கம் 2-4-2-4-2-9. மேலும் ஒரு இணைப்பிற்கு 290-333. அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் மயிலப்பன் அவர்கள்.

0: நேரம் இரவு 7:13:14 கோடை பண்பலை நேயர்கள் கேட்டுட்டு இருக்க எல்லாருக்கும் இனிய இனிய இனிய மாலை வணக்கம். அடுத்தது என்ன நிகழ்ச்சி இனிமே ஆரம்பிச்சிருக்கு. நிறைய மாணவர்கள் 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற சிந்தனையில் இருப்பாங்க. அவங்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியாக தான் திங்கள் முதல் வெள்ளி வரை 7:00 to 8:00 வரை வளம் வந்துட்டுருக்கு. அந்த வகையில் இந்த வாரம் இன்று குறிப்பாக ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் புவி தகவலியல்னு சொல்லக்கூடிய பாடம், பொறியியல் படித்தா என்ன மாதிரியான படிப்பு, அது எப்படி இருக்கும், என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள், உள்நாட்டில் நிறையா வேலை வாய்ப்பு இருக்கா, அயல்நாட்டில் இருக்கா, அரசு வேலைகள் இருக்கா, யார் முதல்ல படிக்கலாம், யாருக்கு இதில் ஆர்வம் இருக்குது, இப்படி எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த படிப்பு படித்தா நமக்கு எதிர்காலம் நிஜமாகவே நல்லா இருக்குமா, இப்படி எக்கச்சக்கமாக உங்கள் மனசில் கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கான பதில்களையும் விளக்கத்தையும் உங்களுக்கான சந்தேகத்தையும் தீர்த்து வைக்க தான் நம்ம நிலையத்திற்கு இணைப்பின் மூலமாக இணைகிறார் சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்கள். அவங்கள பற்றி சொல்லணுன்னா, இந்த ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸில் அதற்கான துறையில் பல ஆண்டுகள் பாடம் நடத்தி நல்ல ஒரு இணைப்பேராசிரியராக இன்று அறவும் இருக்காங்க. அதே மாதிரி வெளிநாட்டு வேலை அனுபவம் அவங்களுக்கு நிறையவே இருக்குது, குறிப்பாக ஜெர்மன் நாட்டில் வேலை செய்த அனுபவங்கள், அப்புறம் இந்த துறை சார்ந்த நிறைய முன்னெடுப்புகள் எடுத்த ஒரு பேராசிரியர் தான் நம்மோட நிகழ்ச்சியில் இணைகிறாங்க. அவங்கள நம்ம கோடை பண்பலை 100.5 சார்பாக வரவேற்றலாம். ஐயா வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, உங்கள் அறிமுகத்துக்கு மிகவும் நன்றி.
0: உங்களோட பேசுகிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க சார். உங்களை பற்றி சின்ன அறிமுகமாக நான் சொன்னே இருந்தால் நீங்கள் உங்களை பற்றி எங்களுக்காக அறிமுகப்படுத்தினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களை பற்றின ஒரு சின்ன அறிமுகம் கேட்கலாமா?
1: கண்டிப்பாக சார். நான் கருப்பசாமி சொல்லிட்டு, நான் பள்ளி பருவம் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் பயின்றேன். அதுக்கப்புறம் என்னோடய கல்லூரி படிப்பு வந்து அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை. அப்புறம் என்னோடய மாஸ்டர் டிகிரிக்காக ஜெர்மனியில் போயிருந்தேன். அப்புறம் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு 10 வேலை பார்த்தேன். கடந்த ஒரு 16 பள்ளி கல்வித்துறையில் இருக்கேன், அதில் இணைப்பேராசிரியாக வேலை பார்த்துட்ருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 25 இந்த துறையில் நான் வேலை செஞ்சுட்ருக்கிறதுனால இந்த ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸோட முக்கியத்துவம் வந்து ஓரளவு என்னால் சொல்ல முடியுங்கிற ஒரு

0: எனக்கு அதுல ஒரு நம்பிக்கை இருக்கு. மாணவருக்கு தேவையான சந்தேகத்தை நிவர்த்தி பண்ண முடியுங்கிற நம்பிக்கை,
1: அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களுக்கு அதில் இருக்குது. நீங்கள் சொல்கிறப்ப சொன்னீங்க சார், இது மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் படித்தேன், என்ன படிச்சீங்க ஆக்சுவலாக, என்ன படிச்சீங்க யூஜி?
0: ஆக்சுவலாக சார் அதனோட பட்டம் பேர் வந்து பிஇ ஜியோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் சார். அது வந்து ஒரு 4 வருட படிப்பு. அது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி புவியியல் தகவலியல், அதுதான் அதனோட அர்த்தம். இதில் வந்து நிறைய சப்டிவிஷன்ஸ் வரும் ஆக்சுவலாக. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட் சென்சிங்னு ஒன்று வரும். இந்த மாதிரி செயற்கைக்கோள்கள் மூலமா எடுக்கிற தகவல்களை வந்து ஒரு பயனுள்ள இன்ஃபர்மேஷனா மாற்ற இது. ஸோ இந்த செயற்கைக்கோள் மூலமா எடுக்கிற டேட்டா வந்து இந்த ஜியோஇன்ஃபர்மேட்டிக்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணி நம்ம வந்து அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை மக்களுக்கு கொடுக்கறது தான் வந்து இந்த ஜியோஇன்ஃபர்மேட்டிக்ஸ். அப்புறம் ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு, இதுவும் அதுக்கு கீழே வரும். இந்த அட்வான்ஸ் சர்வே, இந்த நில மதிப்பீடு பண்றோம் இல்லையா, நம்ம வந்து இதுக்கால வர வந்து இன்னும் மேனுவலாவே நில மதிப்பீடு பண்ணுவாங்க, சர்வே பண்ணுவாங்க. சர்வேயர் வந்து பேசிக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி சர்வே பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து செயற்கைக்குழுமா மூலமா வந்து சர்வே பண்றது ரொம்ப ஈஸி. அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா வேகமா முடியும், அதோட துல்லியமும் அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான படிப்பும் வந்து ஒருங்கிணைத்து கொடுக்கறது தான் இந்த ஜியோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் படிப்பு. இப்போ நாங்கள் 4 வருஷம் படிக்கும்போது நிறைய செயல்முறை பயிற்சி அதிகமாக இருக்கு சார். நிலத்தில் போய் சர்வே பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கணினி மூலமாக வந்து நிறைய கம்ப்யூட்டர் மூலமாக நிறைய ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இவரோட கோர்ஸ் பேரே பார்த்தீங்கன்னா ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். இப்போ இந்த இன்ஃபர்மேட்டிக்ஸ் வந்து கணினி இல்லாமல், ஐ மீன் அந்த கம்ப்யூட்டர் இல்லாமல் வந்து இதை வந்து சாத்தியம் கிடையாது. இதை வந்து மொத்தமாகவே பூமியில் இருக்கிற தகவல் எல்லாமே ஒரு பயனுள்ள தகவலாக மாற்றுறதுக்கான தொழில்துறை தான் இந்த ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். இவன் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதுமே வந்து இப்போ கரண்ட் உள்ள கவர்மெண்ட் வந்து அதிகமான தொகையை வந்து இந்த ஜியோ இன்ஃபர்மேட்டிக் டெக்னாலஜிக்கு அதிகமான தொகையை வந்து பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ தமிழ்நாடுமே நிறைய விஷயத்துக்கு வந்து இந்த ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் துறையை வந்து உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு வந்து ட்ரோன் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆளில்லா விமானம் சின்னதாக இருக்கும். ஸோ அது மூலமாகவே நம்ம என்ன அப்படின்னா தகவல் எடுக்கலாம். அது ட்ரோன் வந்து நிறைய நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க. இந்த நில மதிப்பீடு அந்த சர்வேக்கு வந்து ட்ரோனோட பயன்பாடு அதிகம். இந்த மாதிரி இந்த டெக்னாலஜி டெவலப் ஆகாத இதனோட வளர்ச்சியும் அதிகமாக ஆகிட்டு இருக்கு. இது அண்ணா பல்கலைக்கழகத்தில் 1992 உருவாக்குனாங்க இந்த துறையை, ஜெர்மனோட டைஅப்ல பண்ணாங்க. ஆக்சுவலாக நான் வந்து 1996 ஜாயின் பண்ணேன் அங்கே. இன்னமும் அது போயிட்டு இருக்கு, அதனோட வளர்ச்சியா வந்து திருநெல்வேலியும் இது ஆரம்பிச்சிருக்காங்க அண்ணா பல்கலைக்கழகம். அதனால என்ன அப்படின்னா ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். மாணவர்கள் யாருக்கு இது வந்து முக்கியமா பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா, இது அதிகமா கணக்குலாம் இன்வால்வ் ஆகாது, இருக்கும் மேத்தமேட்டிக்ஸ் எல்லாமே இன்ஜினியரிங் கிடையாது, கணக்கு இருக்கும். பட் இந்த மேப்பிங் பண்றது அந்த மாதிரி ஒரு ஆர்வம் உள்ளவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு.
1: வரைபடம் தொடர்பாக ஆர்வம் இருக்கு, எப்படி இருக்கு நம்ம ஊர் பார்க்கலாமே அப்படின்ற ஆர்வம் இருக்கிறவங்களுக்குலாம் அது பயனுள்ள வகையில் இருக்குன்னு சொல்லலாமாங்க ஐயா?
0: ஆ கண்டிப்பாக சார். அது வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப், இப்போ எல்லாருமே கூகுள் மேப் யூஸ் பண்ணுறாங்க. கூகுள் மேப் யூஸ் பண்ணது ஆளே கிடையாது. அது வந்து எங்கேருந்து வருதுன்னா செயற்கைக்கோள் மூலமாக எடுக்கிற இது வந்து வருது. ஸோ இது வந்து நம்ம வந்து நம்மளோட எவ்ரிடே வாழ்க்கையிலேருந்து இது வந்து தனித்து பார்க்க முடியாது. நம்ம கூகுள் மேப் ஒரு இடத்துக்கு போனாலும் நம்ம கூகுள் மேப் தான் யூஸ் பண்ணுறோம். இது செய்திக்கோள். அதுக்கப்புறம் ஒரு இடத்தோட இடத்தோட லொக்கேஷன் பார்க்கணும்னாலும் நம்ம ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுறோம், நம்ம மொபைலில் ஜிபிஎஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த டெக்னாலஜி எல்லாமே இதோட கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக சார்.
1: அப்போ இதற்கான வாய்ப்புகள் எப்போவுமே இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி 1992 தொடங்கப்பட்ட கோர்ஸ் இது, இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்குன்னா அப்போ அதோட முக்கியத்துவம் நிச்சயமாக அதை உணர்ந்து அதற்கான செயல்பாடுகள் தான் என்ன சென்றுட்டு இருக்கு அப்படின்றத பதிவு பண்ணியிருக்கீங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் பயணிக்கலாம். இன்றைய அடுத்தது என்ன, ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இன்ஜினியரிங், புவியியல் தகவலியல் தொடர்பான பொறியியல் படிப்பு எப்படி யார் படிக்கலாம், இந்த படிப்பால் என்ன பயன் இருக்குது, இந்த மாதிரி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தாராளமாக தொடர்பு கொண்டு கேட்கலாம், தொடர்ந்து பேசலாம். அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
2: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம், இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
3: வாவ்,
2: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேலா.

பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: கோடை எஃப்எம் 100.5 அடுத்த தின நிகழ்ச்சியில் டூரிஸ்ட் ஃபேமிலியிலேருந்து ஒரு சூப்பரான பாட்டு கேட்டோம். இன்றைய அடுத்த தின நிகழ்ச்சி ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இன்ஜினியரிங் சம்மந்தமாக, அதில் என்ன அந்த படிப்போட சாராம்சம் என்ன, யார் படிக்கலாம், என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குது, இந்த படிப்பெல்லாம் படித்தா என்னங்க ஆகலாம் அப்படின்றதுக்கான கேள்விகள் உங்கள்கிட்ட இருக்கா, தாராளமாக தொடர்பு கொண்டு கேட்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒரு முறை சொல்லிடலாம். 24 24 24 என்றேன், 24 24 26 என்ற எண், 24 24 29 என்ற எண், மற்றும் ஒரு எண் 290 333. இந்த 4 எண்கள் இருக்குது கொடைக்கானலின் முன் இணைப்பு எண்ணான 0 4 5 4 2. பொதுவாக இன்ஜினியரிங் சொன்னாலே இசிஇ, சிவில், மெக்கானிக்கல், IEEE, அப்புறம் நம்ம இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி, இப்போ ஏஐடிஎஸ்ன்னு சொல்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இப்படி தான் நிறையா கேட்டுட்ருப்போம். இது என்னங்க ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்னு உங்களுக்கு மனசில் சந்தேகம் இருந்தால் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். நம்ம கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்க நம்மோட இணைப்பில் இணைந்திருக்காங்க இணைப்பேராசிரியர் கருப்பசாமி ஐயா அவர்கள். அவங்களுக்கு ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸில் ஏறக்குறைய அவங்க நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் சொன்னாங்க, 25 ஆண்டுகால இந்த துறை சார்ந்த அனுபவம், வேலை செஞ்ச அனுபவமும் சரி, கல்வி தொடர்பான அனுபவமும் சரி, அதனால் இந்த ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் சம்மந்தமாக நல்ல விளக்கங்கள் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஐயா மீண்டும் நிகழ்ச்சியில் இணைகிறோங்க ஐயா. ஒரு முதல் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். என்னென்னா இப்போ இந்த ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் படிப்பு சொன்னீங்க நீங்கள், இது மாதிரி நிறையா இன்டகிரேட்டடாக படிக்கிறோம், ஒருங்கிணைந்து படிக்கிறோம், ரிமோட் சென்சிங், ஜிஸ்ஸு, அட்வான்ஸ் சர்வே இதெல்லாம் சேர்ந்து படிக்கிறோன்னு சொல்லி, இப்போ இந்த படிப்பு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா? படிக்க ஆரம்பிக்கிறோம், ஒரு காலேஜில் சேர்கிறோம், 4 வருஷம் பாட கோர்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க, படிக்கிறப்ப ஜாலியாக ரசித்து படிக்க முடியுமா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா?
1: கண்டிப்பாக. அதுக்கு காரணம் என்னென்னா சார், நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம என்ன பார்க்குறோம், உதாரணத்துக்கு இப்போ வந்து சோசியல் ரிலேட்டடாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அர்பன் பிளானிங். அர்பன் பிளானிங் பண்ணும்போது நம்ம வந்து டே டு டே போகும்போது நம்ம ரோடு பார்க்குறோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்குறோம், அதில் சில குறைபாடுகள் இருக்கும், அதை எப்படி நிவர்த்தி பண்ணலாம், அதுக்கான வழிமுறைகள் எங்கேருந்து பண்ணலாம், எப்படி ஆரம்பிக்கலாம், இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு தேடுதலை உருவாக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளம், அது வந்து வெள்ளத்தினால நிறைய பகுதிகள் பாதிக்கப்படுது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இப்போ சோசியல் ரிலேட்டடாக பார்க்கும்போது வெள்ளம் ஏன் அதிகமாக ஒரு இடத்த பாதிக்குது, அதுக்கான காரணங்கள் என்ன,

0: அப்ப அதனோட புவி அமைப்பு எப்படி இருக்கு, ஸோ அதை எதன் மூலமா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் யோசிக்கும் போது நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம என்ன பாக்குறோமோ அதை பத்தியான ஒரு ஸ்டடி ஆக்சுவலா. அப்படி இருக்கும்போது இதுல வந்து அதிக ஆர்வம் இருக்கும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, டெக்னாலஜியா பார்க்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸும் இன்வால்வ் ஆகுது. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸும் இன்வால்வ் ஆகுதுனால இப்போ உள்ள பசங்க எல்லாருமே கம்ப்யூட்டரை வந்து அதிகமா ரொம்ப இலகுவா யூஸ் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது பெரிய ஆர்வத்தை கொடுக்கும் ஆக்சுவலா. இது வந்து நிறைய விஷயங்கள் வந்து செயற்கை குழுக்கள் மூலமா வர டேட்டாவை இன்ஃபர்மேஷனா கன்வெர்ட் பண்ணதா இருக்கட்டும், நில அளவீடா இருக்கட்டும், ட்ரோன் டெக்னாலஜியா இருக்கட்டும், இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாமே இன்டெகிரேட் பண்றதுனால பசங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டும். அது போக கணினியில இது ப்ராசஸ் பண்றதுனால, இந்த டேட்டாவெல்லாம் ப்ராசஸ் பண்றதுனால இதுவும் பசங்களுக்கு அதிகமான தேடுதலை கொடுக்கும் ஆக்சுவலா. அதனால என்னால உறுதியா சொல்ல முடியும், இந்த படிப்பு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயத்த வந்து கொடுக்கும். ஏதாவது ஒண்ணு புதுசா ஆர்வமா கத்துக்கிறதுக்கு தோணும், அதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த படிப்புல அதிகமா இருக்கு.
1: சிறப்பான ஒரு விஷயத்த பகிர்ந்துருக்கீங்க. இப்போ உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும்னா, நீங்கள் 1997 வந்து ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் படித்தேன் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில்ன்னு, உங்களுக்கு ஏன் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் படிக்கணும்னு தோணுச்சு? ஏன்னா எவ்வளவோ படிப்புகள் இருக்குல்ல, இப்போ அப்போவே இன்ஜினியரிங்கில் நிறைய படிப்புகள் இருக்கும், நீங்கள் அந்த சமயத்தில் ஏன் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸை தேர்ந்தெடுத்தீங்க?
0: உண்மையே சொல்லணும் அப்படின்னா, நான் படித்தது ஒரு சின்ன கிராமத்தில் தான் படித்தேன் ஆக்சுவலாக, ஸ்கூல் படித்தது. அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஏன் படித்தேன்னா, படித்த ஸ்கூலில் ஒரு என்னோட சீனியர், 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சீனியர் வந்து இந்த ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் கோர்ஸ் தான் எடுத்தார். அவர் 290 கட் ஆஃப், அப்போலாம் 300 தான் கட் ஆஃப். அவர் படித்து முடித்த உடனே அவருக்கு வந்து சிங்கப்பூரில் வேலை ஆக்சுவலாக. அவர் 96 முடிக்கிறாரு, நான் 97 என்றார். அவர் என்னோட பள்ளி பனிக்கனடா குடியிருப்பு ஸ்ரீ கணேசன் மேல்நிலை பள்ளியில் படித்தார். ஸோ அவரு என்னோட முதல் இன்ஸ்பிரேஷன். எனக்கு அப்பா அதை பத்தி அதிகமான தெரியாது. பட் சேட்டலைட், அதனோட சேட்டலைட்ல ஒர்க் பண்ற வர்ற டேட்டாவை நம்ம ஒர்க் பண்ணணுங்கிறது நான் முதல் இன்ஸ்பிரேஷன். அப்கோர்ஸ் நம்ம சேட்டலைட்ல ஒர்க் பண்ண போறது இல்லை, சேட்டலைட் மூலமா கிடைக்கிற டேட்டாவில நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஸோ அதுதான் எனக்கு முதல் இன்ஸ்பிரேஷன் ஆக்சுவலா. ஸோ இந்த ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு முதல்ல என்னோட ஸ்கூல் சீனியர் படித்தது. இன்னொன்று செயற்கை குழுக்கள் மூலமா என்ன மாதிரியான தகவல் வருது, அதை நம்ம எப்படி உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிற ஆர்வம் வந்து அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது சார். அதுதான் முதல் காரணம்.
1: ஊர்லேருந்து படிச்சுட்டு போய் படிச்சு முடிச்சதுமே சிங்கப்பூரில் வேலை கிடைச்சதுமே ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு அதில் கிடச்சிருக்கு, கேட்கவே நல்லா இருக்கு.
0: அதுதான் உண்மையான காரணம்.
1: சரிங்க சார், இப்போ இந்த ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் கோர்ஸ் படிக்கிறதுனால படித்து முடித்ததும் என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் நம்ம நாட்டில் முதல்ல கிடைக்கும்னு சொல்ல முடியுமா? எங்கே வேலை கிடைக்கலாம், என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இருக்கு, கிடைக்க வாய்ப்பு இருக்கு?
0: தாராளமா சார். ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து நிறைய இருக்கு சார். ஆக்சுவலா உதாரணத்துக்கு வந்து நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர் ஹைதராபாத்ல இருக்கு, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோன்னு சொல்லுவாங்க, அங்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இது வந்து இந்த ஜியோகிராஃபி எங்கெல்லாம் ரிலேட் ஆகுதோ, புவியியல் தகவல் நுட்பம் இதெல்லாம் வந்து உபயோகப்படுத்துறாங்களோ அங்கெல்லாம் இந்த ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் டெக்னாலஜி வந்து தவிர்க்க முடியாத ஒன்று ஆக்சுவலா. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, பேரிடர் மேலாண்மை, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் அட்வான்ஸ் டெக்னாலஜி போகணும் அப்படின்னாலே ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் தான் ஒரே ஆப்ஷன் ஆக்சுவலா. அங்கே பலதரப்பட்ட பொறியியல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருக்கலாம், பட் அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கறது வந்து இந்த புவி சார்ந்த வல்லுநர்கள் தான் கொடுக்க முடியும் ஆக்சுவலா. இப்போ கிளைமேட் ஸ்டடின்னு பார்த்தா கூட இதுல டேட்டாவை வந்து பயனுடைய இன்ஃபர்மேஷனா மாற்றுறதும் வந்து ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பீப்புள் தான். அதனால பாத்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட்ல இதுல எதெல்லாம் வந்து புவியியல் சார்ந்த தொழில் அமைப்பை கொடுக்குதோ அது எல்லாமே உபயோகப்படுத்தலாம். அது போக பிரைவேட் கம்பெனிஸ் நிறைய இருக்கு சார், தமிழ்நாட்டிலும் சரி இந்தியா முழுவதுமே அதிகமான கார்பரேட் கம்பெனி. உதாரணத்துக்கு வந்து இஎஸ்ஆர்ஐன்னு ஒன்று இருக்கு சார். ஆக்சுவலா அது வந்து இந்தியன் கம்பெனி கிடையாது, ஆனால் இஎஸ்ஆர்ஐங்கிறது வந்து இந்தியாவில் நிறைய வச்சுருக்காங்க, அது அமெரிக்காவோட கம்பெனி, இந்தியாவில் வச்சுருக்காங்க. அதே போல பார்த்தீங்கன்னா, டாடா கன்சல்டன்சி சர்வீஸில் நம்மளோட ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்ஃபோசிஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு, அதுக்கப்புறம் ட்ரிம்பிள்னு ஒரு கம்பெனி இருக்கு. இது வந்து சர்வேயிங் எக்யூப்மெண்ட் கொடுக்குற இன்ஸ்ட்ருமெண்ட். இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா, நீங்க வரைபடம், அதான் மேப்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மேப் வந்து அப்கோர்ஸ் இந்தியாவிலும் நிறைய மேப் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க எவ்ரி

0: 5 இயர்ஸ் வந்து அப்டேட் பண்ணணும். ஏன்னா அப்பதான் வந்து வந்து லேண்ட் பார்சல் எவ்வளவு டாக்ஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து நம்ம வந்து கொடுக்க முடியும் கரெக்டா. வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா இதை வந்து ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால அதிகமான டேட்டா வந்து அவங்க அப்டேட் பண்றதுனால இந்த வேலையெல்லாம் அவங்க நாட்டுல பண்ற அளவுக்கு மனித வளம் கிடையாது ஆக்சுவலா. அதனால இந்த இந்த இந்த வேலையெல்லாம் வந்து இந்தியா மாதிரி அதிக பாப்புலேட்டட் கண்ட்ரி சைனா மாதிரி கண்ட்ரிக்கு தான் கொடுக்குறாங்க. அதனால வேலைவாய்ப்பை பொறுத்தவரை இது வந்து பிரச்சனையே இல்லாத ஒரு விஷயம் ஆக்சுவலா. வேலைவாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஜியோமேட்டிக்ஸ் துறையை வந்து நிறைய காலேஜஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணல. இப்ப தமிழ்நாட்டுல வந்து ஒரு 4 காலேஜஸ் தான் இருக்கு. ஸோ இப்ப மாஸ்டர் டிகிரின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து பாரதிதாசன் பல்கலைக்கழகம், காந்திகிராம் யூனிவர்சிட்டி, சத்யபாமா யூனிவர்சிட்டி, அப்புறம் அண்ணா பல்கலைக்கழகம், அப்புறம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி காலேஜ்ல மாஸ்டர் டிகிரி இருக்கு ஆக்சுவலா. ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து வெளியில வர்ற மாணவர்கள் எண்ணிக்கையும் ரொம்ப கம்மி. இப்ப நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாத்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள், லட்சக்கணக்கான மாணவர்கள் வெளியில வராங்க. அதுல வந்து போட்டிகள் அதிகமா இருக்கும். பட் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ பொறுத்தவரை அதிகமான மாணவர்கள் வெளியே வராததும் ஒரு காரணம், வேலை வாய்ப்புக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் உள்ளது சார்.
1: கடுமையான போட்டி இருக்காது, படிக்கிறப்ப நல்லா படிச்சா நிச்சயமா வேலைங்க அப்படின்னு சொல்லலாம்ல சார்.
0: அது அது கண்டிப்பா சார், நீங்க சொன்ன வார்த்தை கரெக்ட். எந்த படிப்பா இருந்தாலும் அது நம்மளோட கவனம் இருக்குது, ஆர்வம் இருக்குன்னா வேலைவாய்ப்பு ஒரு பெரிய ப்ராப்ளமே இருக்கு.
1: சிறப்பான ஒரு தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. கோடை பண்பலை 100.5 அடுத்த தின நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. இன்றைய அடுத்த தின நிகழ்ச்சி வந்து ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், புவியியல் தகவலியல் பொறியியல் தொடர்பான நிகழ்ச்சியாக வளம் வந்துட்டுருக்கு. யார் படிக்கலாம், யாருக்கு இது சரியாக இருக்கும், என்ன மாதிரியான வேலைவாய்ப்புகள் இருக்குது, இந்த தொழில் தொடங்கி இந்த படிப்பு படிச்சுட்டு தொழில் தொடங்கலாமா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் உங்கள் மனசில் இருக்கும், அப்படி இருக்கா தாராளமாக தொடர்பு கொண்டு கேட்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்களை ஒரு முறை சொல்லிடுறேன். 24 24 24 என்ற ஒரு எண், 24 24 26 என்ற ஒரு எண், 24 24 29 என்ற ஒரு எண், மற்றும் ஒரு எண் 290 333. கொடைக்கானலின் முன் இணைப்பு என்னான 0454 2 தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம அடுத்த தின நிகழ்ச்சியில் பயணிக்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
2: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்று GRP ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியாரூர் உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
3: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், RKG நெய்யின் நல்வாழ்த்துக்கள்.

0: கோடை பண்பலை 100.5 நேரம், 7:27:36 அயலான் படத்திலிருந்து வேற லெவல் பாட்டு கேட்டு வந்தாச்சு. இன்று அடுத்த தின நிகழ்ச்சியில் வந்து ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பொறி இன்ஜினியரிங் சம்மந்தமாக, அதாவது புவியியல் தகவலியல் பொறியியல் தொடர்பான நிகழ்ச்சியாக வளம் வந்துட்டுருக்கு. நிகழ்ச்சியை சிறப்பிக்க சிறப்பு விருந்தினராக இணைப்பேராசிரியர் கருப்பசாமி சுடலை முத்து ஐயா நம்மோட நிகழ்ச்சியில் இணைந்து பயணித்துட்ருக்காங்க. இதில் இந்த படிப்பு படித்தா வேறு லெவல் வந்துடலாமா அப்படின்னு உங்கள் மனசில் கேள்வி இருக்கா, தாராளமாக கேட்கலாம். தொலைபேசி இணைப்பில் சின்ன இடையூறு இருக்கிற காரணத்தினால இப்போ அலைபேசி எண் பகிர்றோம். இந்த அலைபேசி எண்ணில் அழைத்து உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக முன்வைக்கலாம், தெளிவும் அடைந்து கொள்ளலாம் அப்படின்ற விஷயத்தை பகிர்ந்துட்டு அலைபேசி எண்ணை சொல்லிடுறேன். 94-870-77-448. மீண்டும் ஒரு முறை இதே அலைபேசி எண் சொல்கிறேன், 94-870-77-448. மற்றும் ஒரு எண் 96-55-24-24-29. மீண்டும் ஒரு முறை இந்த எண்ணை சொல்லிடலாம், 96-55-24-24-29. இந்த இரண்டு எண்களில் அழைத்து உங்களுடைய கேள்வி சந்தேகம் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் தொடர்பாக இருக்கிறத நீங்கள் முன்வைங்க. இங்கேருந்து என்கிட்ட அப்போதே சொன்னாங்க, பரீட்சை எழுதி பாஸ் ஆகலாமலாம் கேள்வி வருது சார் அப்படின்னு. இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய கேள்வி ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் தொடர்பாக நீங்கள் முன் வச்சிங்கன்னா அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கான சந்தேகத்தை தெளிவு பெறலாம் அப்படின்றத பகிர்ந்துக்கிறேன். சார், நீங்கள் இப்போ வேலைவாய்ப்பு பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க, உள்நாட்டில் என்ன வேலைவாய்ப்பு இருக்குது, எந்த அரசு வேலைகளில் எங்கெங்கே கிடைக்கிது, என்ஆர்எஸ் ஹைதராபாத் இஸ்ரோ சொன்னீங்க, அப்புறம் நிறைய முன்னணி தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்புகள் கொட்டி கிடக்கு, அதற்கான காரணமும் நல்ல முன் வச்சிங்க. ஒரு 4-5 கல்லூரிகளில் தான் இந்த கோர்ஸ் இருக்குது, வரக்கூடிய மாணவர்களோட அளவும் கம்மி, வேலையும் நிறையா இருக்குது, நகரமயமாகுதல் நிறைய மேப் சம்மந்தமான நிகழ்வுகள் இருந்துகிட்டே இருக்கும், வேலைகளும் கிடச்சிட்டே இருக்கும், படிக்கிறப்ப நல்லா படிக்கணுன்றதையும் பதிவு பண்ணியிருந்தீங்க. இப்போ இந்த தருணத்தில் உங்கள்கிட்ட என்ன ஒரு விஷயம் கேட்க விரும்புகிறேன்னா, பொதுவாக நீங்கள் நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் சொன்னீங்க, 1992 அண்ணா யூனிவர்சிட்டியில் இந்த கோர்ஸ் ஆரம்பிக்கிறப்ப ஜெர்மனி நாட்டோடு இணைந்து அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்போ இந்த கோர்ஸில் வேலை வந்து நிறைய ஜெர்மனி நாட்டில் கிடைக்கிது, மேற்படிப்பு ஜெர்மனி நாடு போகிறாங்க அப்படி நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இந்த ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் கோர்ஸ் படித்தா அயல் நாடுகளில் என்ன மாதிரியான வேலைகள் கிடைக்கும்னு சொல்லலாமா?
1: கண்டிப்பாக சார். இது இந்த தொழில் வந்து முக்கியமாக வந்து நம்ம மேப் அப்டேஷன் நான் சொன்னேன் இல்லையா, இது வெளிநாடு டெவலப் கண்ட்ரீஸ் தான் வந்து மேப்பை வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மேப் அப்டேட் பண்ணுறதுக்காக நிறைய டெக்னாலஜி வந்து டெவலப் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு வந்து சேட்டலைட் டேட்டாவை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு கேமரா டெவலப் பண்ணுறாங்க ஜெர்மனியில். அதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் ஆட்டோமேட் பண்ணுறாங்க, மேப் அப்டேட் பண்ணுறதுக்கான விஷயத்தெல்லாமே

ஆட்டோமேட் பண்றதுக்கான டெக்னாலஜியும் டெவலப் பண்றாங்க. அதனால அதிகமான கல்லூரிகள் இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில கம்பேர் பண்ணும்போது ஜெர்மனியில இந்த படிப்புக்கு வந்து அதிகமான கல்லூரிகள் வந்து இதை ஆஃபர் பண்றாங்க. இப்ப நான் படிச்சது வந்து ஸ்டுட்கார்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் அப்ளைட் சயின்சஸ் ஜெர்மனியில படித்தேன். அங்க வந்து சின்ன நாடா இருந்தா கூட அது இருக்கிற எல்லா காலேஜஸ்லுமே நிறைய காலேஜஸ்ல வந்து இதை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப நான் படிக்கும்போது வந்து ஃபீஸ் கிடையாது சார், ஜெர்மனியில வந்து அப்ப படிக்கும்போது ஃபீஸ் கிடையாது மாஸ்டர் டிகிரி பண்ண. ஆக்சுவலா வேலை வாய்ப்புன்னு பார்க்கும்போது இது எல்லாமே என்ன அப்படின்னா, இப்ப நம்ம நாட்டுல வந்து மேப் தயாரிக்க தான் செய்யறோம், ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த மேப்பை அனலைஸ் பண்றதுக்கான டெக்னாலஜி எப்படி டெவலப் பண்ணலாம், எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அடுத்த லெவலுக்கு வந்து அவங்க வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால நம்ம இந்த பர்டிகுலர் மேப்பிங்கா இருக்கட்டும் இல்லை ஜியோஇன்ஃபர்மேட்டிக்ஸா இருக்கும் நிறைய நாலேஜ் டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கண்ட்ரியில வந்து நமக்கு அதிகமான வேலைவாய்ப்புக்கு சாத்தியம் இருக்காது.

0: எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அடுத்த லெவலுக்கு வந்து அவங்க வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால நம்ம இந்த இந்த பர்டிகுலர் மேப்பிங்கா இருக்கட்டும் இல்லை ஜியோஇன்ஃபர்மேட்டிக்ஸா இருக்கும் நிறைய நாலேஜ் டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கண்ட்ரியில வந்து நமக்கு அதிகமான வேலை வாய்ப்புக்கு சாத்தியம் இருக்கு. ஆக்சுவலா அது எப்படி சொல்றது அப்படின்னா இப்ப நம்ம ஊர்ல வந்து டெலிஃபோன் லைன் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க சார். அந்த டெலிஃபோன் லைன் கொடுக்கும்போது நம்ம வந்து மேனுவலா பார்த்துட்டு இந்த இடத்துல நம்ம லைன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் மேப்பா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கு இல்ல புதுசா டெலிஃபோன் லைன் கொடுக்கணும் அப்படின்னா அந்த மேப்பிங் ஐடியா கொடுத்தாங்க அப்படின்னா அது பக்கத்துல என்ன பாசிபிள் வேல வந்து நம்ம கனெக்ஷன் கொடுக்கலாம், ஒரு வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்கலாம், இல்லைன்னா அப்படி அப்படி இல்லைன்னா எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கு, டெலிஃபோன் லைன்ல எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கு. இது வந்து டெலிஃபோன் லைன் மட்டும் இல்ல அண்டர் கிரவுண்ட் கனெக்ஷன்ஸ் இந்த விஷயத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அதிகமான புவியியல் ரிலேட்டட் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் ஜிஎஸ் கொடுக்கறதுனால அங்க வேலை வாய்ப்பு அதிகம். இப்போ அது நான் துபாயிலையும் வேலை பார்த்துருக்கேன், அங்க எல்லாமே மேப் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால வந்து இங்க வெளிநாட்டுல வந்து அதுக்கான வேலை வாய்ப்பு சாத்தியம் வந்து அதிகமா இருக்கு. அங்கேயும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா கோர்ஸ் படிக்கிறதுக்கு அதிக செலவாகும். உதாரணம் ஜெர்மனியில தான் இப்போ ஃபீஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து அங்க படிக்கிறவங்க வேற டெக்னாலஜி போறாங்க. இந்த படிப்பு படிக்கிற எண்ணிக்கை வெளிநாட்டுல இருந்து வர்றவங்க எண்ணிக்கை அதிகமா இருக்குன்னு தவிர உள்நாட்டுல ஜெர்மனியில இருக்கிறவங்க படிக்கிறது ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த பகுதியில வேலை கொடுக்கறதுக்கு ஜெர்மன் மக்கள் இடையில அதிகமான மக்கள் இல்லாததுனால வெளிநாட்டுக்காரங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. இது ஜெர்மனி ஒரு உதாரணம். இப்ப அமெரிக்கா மாதிரி நாடுக்கு போனீங்க அப்படின்னா அங்க படிக்கிற மக்கள் கம்பேர் பண்ணும்போது வெளிநாட்டுல வர்ற மக்கள் அதிகமா இருக்கிறதுனால அவங்க அந்த வேலை வாய்ப்பை வந்து வெளிநாட்டுக்காரங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி காரணத்தினாலதான் வெளிநாட்டுல போய் படிச்ச யாருமே வந்து இந்தியாவுக்கு திரும்புறது இல்லை. அவங்க எல்லாருமே வந்து அந்த வேலை வாய்ப்பு தேடுற அளவுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. அதனால வெளிநாட்டுல படிச்சவங்க இல்ல இங்கேருந்து போனவங்க அந்த வேலைக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால அவங்களுக்கு அது சுலபமா இருக்கு கம்பேர் பண்ணும்போது.
1: இது ஒரு தகவல். அதுவும் வளர்ந்த நாடுகள்ல குறிப்பா இந்த மேப் தொடர்பா தான் அவங்களுக்கான அன்றாட பிரச்சனைகள் ஏதோ ஒரு சின்ன டெலிஃபோன் லைன் ஒரு உதாரணத்தோடு சொன்னீங்க, அதற்கான தீர்வும் இந்த ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் மூலமாக கிடைக்குதுன்றதை பகிர்ந்தீங்க. இப்போ நீங்கள் வெளிநாடு போய் ஏன் படிக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு சார்? ஏன் ஜெர்மனிக்கு போகணும்னு தோணுச்சு உங்களுக்கு?
0: ஜெர்மனிக்கு போக காரணம் நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணாநிசி சென்னை ஜெர்மனியோட டைப்பில் தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. என்னோட ப்ரொஃபஸர் தான் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆக்சுவலாக. என்னால வந்து அதிகமான காசு வந்து செலவு பண்ண முடியாது. அப்ப அவர் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா ஜெர்மனியில வந்து எஜுகேஷன் வந்து ஃப்ரீ. ஆக்சுவலா ஜியோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் கிடையாது, எல்லா எஜுகேஷனும் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நமக்கு வந்து இப்ப நீங்க அமெரிக்கா மாதிரி வளர்ந்த நாடுகளுக்கு போகும்போது அங்க வந்து ஃபீஸே பெரிய தொகையை நம்ம கொடுக்க வேண்டியிருக்கோம். ஜெர்மனியும் வளர்ந்த நாடுதான், அது எஜுகேஷனோட சிஸ்டமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க எல்லாமே வந்து கவர்மெண்ட் தான் ரன் பண்றாங்க எஜுகேஷன். அதனால அவங்க ஃப்ரீயா கொடுக்க முடியுது இந்த மாதிரி கல்விக்கு. அதனால நான் ஜெர்மனி வந்து சூஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லை, அதை தாண்டி பாத்தீங்கன்னா அண்ணாநிசி சென்னைக்கும் ஜெர்மனிக்கும் டைஅப் இருந்ததுனால ஸோ அது மூலமாகவும் எனக்கு சில உதவிகள் கிடைச்சது. அங்க போன உடனே எனக்கு வந்து இன்டர்ன்ஷிப் மாதிரி கொடுத்து எனக்கு ஒரு சின்ன தொகையை வந்து சம்பளமாகவும் கொடுத்தாங்க ஆக்சுவலா. ஸோ இதெல்லாம் ஒரு காரணம். நான் படிப்பு படிக்கிற செலவு வந்து நான் தங்குறதுக்கும் சாப்பாடுக்கு மட்டும்தான் எனக்கு வந்து செலவாச்சு தவிர மற்ற எதுக்கு செலவு இல்லை. ஸோ அவங்க சின்ன உதவித்தொகை மாதிரி கொடுத்ததுனால அதுவும் எனக்கு உபயோகமா இருந்தது. இதனால தான் நான் ஜெர்மன் வந்து சூஸ் பண்ணேன் ஆக்சுவலா. ஆனால் அங்கே போன பிறகு தெரிஞ்சது நிறைய நாடுகள்ல இருந்து அங்கே படிக்க வந்தாங்க. உதாரணத்துக்கு வந்து அவங்களோட பெரிய ப்ளஸ் பாயிண்டே என்னன்னா வளரும் நாடுகள் இல்லை வந்து அண்டர் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. உதாரணத்துக்கு பங்களாதேஷ் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க, இலங்கையிலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க, பிலிப்பைன்ஸ் வந்து வந்தாங்க. ஸோ ஜெர்மனோடைய நோக்கம் என்ன அப்படின்னா வளர்ந்த நாடுகளை விட வளரும் நாடுகள் இல்லை அண்டர் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்கு ஸ்டைஃபண்டுமே கொடுத்தாங்க ஆக்சுவலா. அன்பார்ச்சுனேட்டா நம்ம நாடு வளரும் நாடுகள் இதில் இருந்ததுனால நான் போகும்போது எனக்கு அந்த ஸ்டைஃபண்ட் கிடைக்கல. ஸ்டைஃபண்டுக்கு வந்து 700 யூரோ பெர் மந்த்து. பட் நான் வந்து போகும்போது அவங்க காலேஜ்ல சின்ன வேலை பார்க்கறதுக்கு எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் நான் ஜெர்மனை சூஸ் பண்ணேன். அப்கோர்ஸ் அமெரிக்காவில் இருக்கு, கனடாவில் இருக்குது, ஆஸ்திரேலியாவில் இருக்கு இந்த கோர்ஸ், நிறைய டிமாண்ட் இருக்கு. பட் நான் ஜெர்மன் சூஸ் பண்ணது என்னோட ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ். ஆனால் அங்கே

0: பார்த்தா தெரிஞ்சது அவங்க அவங்களோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து வெல் ஸ்ட்ரக்சர்ஸ் எஜுகேஷன் சிஸ்டம். இதோட இன்னொரு முக்கிய விஷயம் என்னன்னா, நான் முடித்தது 2006 20 வருஷமா எனக்கு வந்து கனெக்ஷன்ல இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் வந்து வெளிநாட்டுல வந்து கான்ஃபரன்ஸ் நடப்பாங்க, சிம்போசியம் நடத்துவாங்க, அதுக்கு என்னைய வந்து ஒரு பிரசன்டரா இன்னமும் கூப்பிட்டு இருக்காங்க. கடந்த வருஷம் நான் கொலம்பியா போனேன், 2025 செப்டம்பர் மாசம் வந்து கொலம்பியாவுக்கு எனக்கு வந்து முழு செலவையும் அவங்க ஏத்துக்கிட்டு என்னைய வந்து கொலம்பியாவுக்கு பிரசன்ட் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு அதுக்கப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் 6 நாடுகள், உதாரணத்துக்கு வந்து மலேசியா போய் பிரசன்ட் பண்ணிருக்கேன், டெக்ரான் போய் பிரசன்ட் பண்ணிருக்கேன், இந்தியாவில ஒரு டைம் நடத்தினாங்க அங்க போய் பிரசன்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களோட சிஸ்டம் வந்து படிச்சு முடிச்சோன்னு நிப்பாட்டுறது இல்லை, அதுக்கப்புறமும் அந்த மாணவர்களோட தொடர்பு கொண்டு அந்த நாட்டோட வளர்ச்சிக்கும், உதாரணத்துக்கு ஜெர்மன் ப்ரொஃபசர் இந்தியாவில வந்து திருநெல்வேலிக்கு வந்துலாம் பிரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ நம்ம மற்ற வளர்ந்த நாடுகளில் படிக்கும்போது இந்த விஷயம் நடக்காது. ஸோ ஜெர்மனி மாதிரி நாடுகளில் வந்து கல்வி முடித்ததுக்கு அப்புறமும் அந்த மாணவர்களோட தொடர்புல இருந்து அந்த நாட்டு வளர்ச்சிக்காக இருக்கட்டும், இல்லைன்னா எப்படி வந்து கல்வியை உதாரணமாக ஜியோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணாங்கிற விஷயத்தையும் அவங்க வந்து அதை தொடர்ச்சியாக பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். அது வேற எந்த நாட்டிலும் இருக்குமான்னு எனக்கு தெரியல. என்னோட பார்வையில் இது ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன்.
1: கண்டிப்பாக கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், ஒரு நல்ல யோசனை கிடச்சிருக்கும். இப்போ தொடர்ந்து மேற்படிப்பு படிக்கணும்னா கூட ஜெர்மனி போகலாம், அதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கே. படித்து முடித்து 20 ஆண்டுகள் கழித்தும் அந்த மாணவரோட தொடர்பில் இருக்காங்க, உங்களுடைய அறிவை ஆக்கப்பூர்வமான விதத்துலையும் பயன்படுத்துகிறாங்கன்றது கேட்கவே ஒரு நல்ல மகிழ்ச்சியான தகவலாக இருக்குங்க. தொடர்ந்து நம்ம அடுத்த தன நிகழ்ச்சியில் பேசலாம். இன்றைய அடுத்த தன நிகழ்ச்சி வந்து ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இன்ஜினியரிங், புவியியல் தகவலியல் பொறியியல் தொடர்பான நிகழ்ச்சியாக வளம் வந்துட்டுருக்கு. அது தொடர்பாக உங்களுக்கு கேள்வி இருக்கா, சந்தேகம் இருக்கா, விளக்கம் அடையணும்னா தாராளமாக தொடர்பு கொண்டு அலைபேசி எண் சொல்கிறோம். அதுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்வியை சந்தேகத்தை முன்வைக்கலாம். தொலைபேசி எண்ணில் சிறு இடையூறு ஏற்பட்டிருக்கிறதுனால இந்த அலைபேசி எண் மாற்றாக சொல்கிறோம். 94-870-77-448. மீண்டும் ஒரு முறை, 94-870-77-448. மற்றும் ஒரு எண் சொல்கிறேன், 96-55-24-24-29. மீண்டும் ஒரு முறை, 96-55-24-24-29. கோடை பண்பலை 100.5 அடுத்த தின நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு, தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

நேரம் 7:41, கோடை பண்பலை 100.5 இந்தியன் 2 படத்திலிருந்து பாடல் கேட்டுட்ருந்தோம். இன்று அடுத்ததான நிகழ்ச்சியில் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இன்ஜினியரிங் புவியியல் தகவலியல் பொறியியல் தொடர்பான நிகழ்ச்சியை வளம் வந்துட்டுருக்கு. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இணை பேராசிரியர் கருப்பசாமி சுடலைமுத்து ஐயா நம்மோட நிகழ்ச்சியில்

0: பயணிச்சுட்டு இருக்காங்க. ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் துறையில் அவங்களுக்கு இருக்க அனுபவம், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் யார் படிக்கலாம், என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் உள்நாட்டில் வெளிநாட்டில் என்ன மாதிரியான வாய்ப்புகள், இந்த துறை யாருக்கு சரியாக வரும், இப்படி எக்கச்சக்கமான விஷயங்களை நம்மோட பகிர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நேர் இணைப்பில் இணைகிறாங்க, அவங்க என்ன கேள்வியை முன் வைக்கிறாங்க கேட்டுடலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா. யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஐயா, ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்துலேருந்து பேசுகிறேங்க.
0: உங்கள் பேர் சொல்லலாமா?
1: பேர் விஜயகுமாருங்க.
0: விஜயகுமார்.
1: ஆமாங்க.
0: கேளுங்க, உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கு, தாராளமாக கேட்கலாம், கேளுங்கள்.
1: பையன் வந்து கட் ஆஃப் 187 இருக்குங்க.
0: சரிங்க ஐயா.
1: அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணலாம் இருக்கிறேன். கிடைக்கும் சுற்றிட்டாங்க. ஜிஎன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு எஸ்பிஎம் கம்யூனிட்டிங்க.
0: ஆ சார், இதை மாதிரி ஒரு கேள்வி முன் வைக்கிறாங்க. இந்த மாதிரி கட் ஆஃப் வந்து ஒரு 187 கிட்டே இருக்காங்களாம். அவங்க பையனுக்கு வந்து ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் கிடைக்குமா அண்ணா யூனிவர்சிட்டியில் அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் பட்டியல் இனத்தவர் பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொன்னாங்க அவங்க. அப்போ அது மாதிரி
2: வாய்ப்பு அதிகமான வாய்ப்பு இருக்குது சார். அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையிலே கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது சார்.
1: சரிங்க.
2: அதுவும் சொன்னாங்க, போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கட் ஆஃப் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அதிகமாக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணலாம் சார், கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 193-194 ஓசி அந்த மாதிரி வரும். 194 பக்கத்தில் வந்துடும். பட் 186ங்கிறது நல்ல கட் ஆஃப் தான், கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் சாய்ஸில் ஃபஸ்ட்டே கொடுங்க நீங்கள் அதை. அதனால அதிகமான வாய்ப்பு இருக்கு.
1: வேலைவாய்ப்பு அப்படின்னு சொன்னீங்க, அதை முடிச்சு வரும்போது நல்லா எதிர்காலம் இருக்குங்க
2: சார். வேலைவாய்ப்பை பொறுத்தவரை இதில் பிரச்சனையே கிடையாது சார். நான் அதுக்கு என்ன காரணம்னு நான் முதல்ல சொல்லியிருந்தேன், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்ஸ் முடிச்சு வரவங்க ரொம்ப கம்மி. அதனால வந்து போட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை தாண்டி கவர்மெண்ட்டே நிறைய ஃபண்ட் அலாட் பண்ணியிருக்காங்க இந்த டெக்னாலஜியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்த நாட்டுக்கு அதிகமான தேவைப்படுதலாக இருக்கு. அதனால வந்து எல்லா கவர்மெண்ட்டுமே எல்லா சென்டருமே வந்து ரிமோட் சென்சிங் சென்டர்னு வச்சுருக்காங்க, எல்லா ஸ்டேட்லையுமே வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அது அதில் வந்து நம்ம பயப்படவே தேவையில்ல, தாராளமாக படிக்கலாம்.
0: நன்றிங்க. நன்றி. இந்த மாதிரி உங்களுக்கு கேள்வி இருக்குன்னா தாராளமாக தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் ஒரு முறை சொல்லிடுறேன். தொலைபேசி எண்களில் சின்ன இடையூறு இருக்கிற காரணத்தினால இரண்டு அலைபேசி எண்கள் சொல்கிறோம். இந்த அலைபேசி எண்களை தாராளமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்வியை முன்வைக்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 94-870-77-448. மீண்டும் ஒரு முறை 94-870-77-448. மற்றும் ஒரு எண் 96-55-24-24-29. என்னப்பா இவ்வளோ வேகமாக சொல்லிட்டேன், இன்னொரு முறை நான் பைய சொல்லலாம்ல. நாங்கள் நம்பரை திருப்பி ஒரு தடவை நோட் பண்ணிக்கிறோம் சொல்கிறவங்களுக்காக பைய சொல்கிறேன். 96-55-24-24-29. ஐயா, இப்போ நீங்கள் இவங்களே ஒரு நேயர் இப்போ கேட்டாங்களே ஈரோட்டில் இருந்து விஜயகுமார் ஐயா, படித்து முடித்ததும் கேம்பஸ் இன்டர்வியூ இருக்குமா? இது எல்லா பெற்றோர்கள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய யோசனையாக இருக்குது. படித்து முடித்ததும் வேலை, அதுவும் கேம்பஸ் இன்டர்வியூவில் போனான்னு வேலைக்கு போகிறாங்களோ இல்லையோ, என் பிள்ளை கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறதே பெருசாக நினைக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறப்ப ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் படித்தா கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகலாமா?
2: கண்டிப்பாக சார். இப்போ வந்து அண்ணா பல்கலைக்கழகம் மாதிரி இதில் நிறைய கம்பெனிஸ் வந்துகிட்டே இருப்பாங்க சார். இதில் என்னென்னா, பசங்க வந்து ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸுக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து சம்பளம் வந்து கம்பேரிட்டிவாக கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குங்கிறதுனால நிறைய கிரீமி லேயர் பசங்க எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு போயிடுவாங்க வேலைக்கு. உதாரணத்துக்கு வந்து டிசிஎஸ் இன்ஃபோசிஸு சிடிஎஸ் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனி, பெரிய பெரிய கம்பெனி மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி பெரிய கம்பெனிக்கு போயிடுவாங்க. அதனால கிரீமி லேயர்ஸ்ஃபுல்லாக அதில் போயிடுவாங்க. அதில் மார்க் கம்மியாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கோர் கம்பெனிக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி கட்டாயத்தில், அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து கோர் கம்பெனியில் நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது அதிகமான வாய்ப்பு. கம்பெனிகள் நிறைய வருவாங்கலாம். அது வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு ஸ்பெசலைசேஷனும் இனிஷியேட்டிவ் எடுத்து அந்த அந்த கம்பெனியை கொண்டு வருவாங்க. அண்ணா பல்கலைக்கழக மாதிரி கம்பெனியில் அதில் அதில் கேம்பஸ் இன்டர்வியூலே கிடைச்சிரும். ஆனால் சம்பளம் வந்து கம்பேரிட்டிவ் கம்மியாக இருக்கும். போக போக திறமைகள் வளர வளர வருஷம் போக போக நமக்கு சம்பளமும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. இதில் வந்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால நிறைய மாணவர்கள் வந்து வெளிநாட்டுக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால சம்பளம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. நம்மளோட அறிவு சார்ந்த அந்த ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் துறை சார்ந்த அறிவை வளர்க்க வளர்க்க நமக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால வேலை கேம்பஸுங்கிற நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
0: சரிங்க சார். இப்போ இதில் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு என்ன தோணும்னா, சார் கேம்பஸ் இன்டர்வியூலாம் கிடைக்கும், எவ்வளோ மார்க் நாங்கள் ஒவ்வொரு

0: செமஸ்டர்லையும் வச்சுருக்கணும், அரியர் வச்சா எங்களை கேம்பஸ் இன்டர்வியூவில் எடுப்பாங்களா, இந்த மாதிரியெல்லாம் மனசில் கேள்வி வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன அரியர் வைக்கக்கூடாது, கண்டிப்பாக படிக்கிற காலத்தில் நல்லா படிக்கணுன்றது ஒரு விஷயம். ஒரு 90% இருக்கிறவங்களுக்கு தான் வேலை கொடுப்பாங்க, 60-65%க்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, அந்த மாதிரி எதுவும் இருக்கா?
1: அது அதுக்கான அப்படி கிடையாது சார். இது வந்து எப்படின்னா, இது தொழில்துறையே வந்து வேற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக எப்படின்னா, நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம், அந்த சாஃப்ட்வேர்ல சில எக்ஸ்க்ளூசிவான இன்ஸ்ட்ருமெண்ட், உதாரணத்துக்கு வந்து இந்த சேட்டலைட் டேட்டாவில் 3D மேப்பிங்னு சொல்லுவாங்க, 3D மேப்பிங்னு சொல்லுவாங்க. 3D மேப்பிங் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 3D கிளாஸை வேர் பண்ணி சேட்டலைட் டேட்டாவை வந்து 3D மேப் பண்ணுறது. இது நீங்கள் 90% எடுத்தாலும் சில நேரம் அந்த 3D மேப்பிங் நமக்கு வந்து கைவந்த கலையாக வராது. ஆக்சுவலாக இந்த தொழில் முறையே வந்து வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து அவங்க கம்பெனி எதிர்பார்க்கறது 90% எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக இந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேரை கற்றுக்கிறது ரொம்ப சுலபம் தான். அதனால வந்து வேலை அதிகமான மார்க் எடுத்தவங்க வந்தாங்கன்னா கொஞ்ச நாள்லேயே அந்த கம்பெனிலேருந்து அடுத்த கம்பெனிக்கு மூவ் ஆயிடுவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கம்பெனியே கம்மியான மார்க் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு அது ஆர்வம் இருக்கா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அந்த அவங்களோட விருப்பத்தை இவங்க வந்து நிறைவேற்றுவாங்களா அப்படின்னு சொல்லி அதை தாண்டி அவங்களுக்கான ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க. கம்பெனி ட்ரைனிங்கும் கொடுக்கும், அந்த ட்ரைனிங் வந்து சுலபமாக இருக்கும், நிறைய நாட்கள் ஆகாது. அது ஜியோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் படிச்சுட்டு போகிறதுனால அந்த பர்டிகுலர் பயிற்சியை கற்றுக்கிறது வந்து கடினமாகவும் இருக்காது. ஸோ மெயினாக வந்து என்ன அப்படின்னா, இது மார்க் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வராது. அஃப்கோர்ஸ் படித்து நல்லா இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, படிக்காம மார்க் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்திலே அவங்க பயப்பட தேவையில்ல. வேலை உறுதி சார், ஆக்சுவலாக அது எந்த மாற்றம் கிடையாது. அதுக்கு காரணம், முழு காரணம், அதிகமான வாய்ப்புகள், மாணவர்கள் எண்ணிக்கை கம்மிங்கிறதுனால அது வேலையை பற்றி ப்ராப்ளம் இல்லை. சம்பளம் குறையா இருக்கலாம் ஆரம்பத்தில், போக போக அதிகமாக
0: கண்டிப்பாக திறமை வேணும், அது அது நிச்சயமாக இருக்கணும் அப்படின்னு
1: நம்ம வளர்த்துக்கொள்ள வேண்டும் சார். அது வந்து எல்லா துறைக்கும் அவசியம் தான், அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம நம்மளோட திறமையை வளர்த்துக்க வேண்டும், அந்த தொழில் சார்ந்த திறமையை வளர்த்துக்கொள்வது எப்பொழுதுமே நல்லது.
0: சரிங்க, இப்போ இணைப்பில் ஒரு நேர் இணைகிறாங்க, அவங்க என்ன கேள்வியை முன் வைக்கிறாங்கன்னு கேட்டுடலாமா சார்?
2: கண்டிப்பா சார் வணக்கம் சார் நான் கணக்கு ரத்தினம் பேசுறேன் பேரு இங்க ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் சார் ராமநாதபுரத்துல இருந்து கீழக்கரை இருந்து பேசுறேன் பாப்பா பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கா பிளஸ் டூல 400 என்பது மார்க் எடுத்திருக்கா ஃபார்ம் டி படிப்பேன் அப்படிங்கிறா அதுக்கு வேல்யூ இருக்கா சார் நம்ம தமிழ்நாட்டுல சார்ட்ட கேக்குறோம்
0: அறிவியல் பிரிவு எடுத்திருக்காங்கன்னு சொன்னீங்க, அடுத்து என்ன படிக்கணும்னு சொன்னாங்கன்றது
2: ஃபார்ம் டி படிக்க போறேங்கறா. டி ஃபார்ம் அந்த மாதிரி வரும்ல சார்,
0: ஓ
2: டாக்டருக்கு அடுத்தது அப்படின்றாங்க,
0: அதுதான்
2: படிப்பேன்.
0: இது ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், அதாவது புவியியல் தகவலியல் தொடர்பா அந்த கேள்வி இருந்தா முன் வைங்கம்மா. இப்ப சயின்ஸ் குரூப் படிச்சுட்டு படிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா அதற்கான பதில் சொல்லலாம் சார். இப்ப சயின்ஸ் படிச்சுட்டு அது மாதிரி படிக்கலாமா? சயின்ஸ் குரூப் எடுத்துட்டு
2: படிச்சு முடிச்சுட்டா சார், இப்ப ஃபார்ம் டி படிக்கிறேங்கறா, அதுக்கு நம்ம நாட்டுல வேலையும் இருக்கா தமிழ்நாட்டுல?
1: மேடம் வணக்கம், நான் வந்து அந்த தொழில் சார்ந்தவன் இல்ல, நான் வந்து புவியியல் தகவல் நுட்பம் துறையை சார்ந்தவன். நீங்க வந்து சயின்ஸ் படிச்சுட்டு மாஸ்டர் டிகிரி பண்ணும் போது எம்எஸ்சி ஜியோமேட்டிக்ஸ் ஆஃபர் பண்றாங்க, காந்திகிராம் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா பாரதிதாசன் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியா இருக்கும், அங்க வந்து மாஸ்டர் டிகிரி வந்து மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ்னு கொடுக்குறாங்க, அது பண்ணலாம். பட் டி ஃபார்ம் ரிலேட்டடா எனக்கு அது அதுல எனக்கு எந்த ஐடியாவும் இல்லாதனால என்னால அதுக்கு
0: நிச்சயமா நிச்சயமா அவங்க
1: சொல்ல முடியும்.
0: அந்த கேள்வி இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்புடையதா இல்லைங்கம்மா, அதனால சார் சொன்ன மாதிரி நீங்க பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்க, மாஸ்டர்ஸ் பண்ண போறீங்க அப்படின்னா சயின்ஸ் குரூப்பாக இருந்தாலும் பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி படிக்கும்போது எம்எஸ்சி ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் தாராளமாக படிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன நிகழ்ச்சி, கோடைப்பண்பலை 100.5 வளம் வந்துட்டுருக்கு. ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் புவியியல் தகவலியல் தொடர்பான கேள்விகள் இருந்தால் உங்களுடைய கேள்விகளை முன்வைக்கலாம். அழைக்க வேண்டிய அலைபேசி என்ன ஒரு முறை சொல்லிடுறேன், 94-870-77-448 மற்றும் ஒரு 96-55-24-24-29. சார் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன் சார், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து அந்த கேள்வியை கேட்குறேன், நீங்கள் அதற்கான பதிலும் சொல்லுங்கள். இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.
3: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா.

தங்கத்தனகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் பெற இன்று GRT ராஜபாளையம் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.

0: கோடை பண்பலை 100.5 நேரம் 7:54 31 ராயன் படத்திலிருந்து போகி போகி போகின்னு ஒரு அருமையான பாடல் ஏஆர் ரகுமான் அவர்களின் குரலில் கேட்டோம். கோடை பண்பலை 100.5 அடுத்தது என்ன நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சி, ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இன்ஜினியரிங், புவியியல் தகவலியல் பொறியியல் படிக்கலாமா, இந்த படிப்பு எப்படி இருக்கும், இந்த படிப்பு படித்தால் என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கும், உள்நாட்டிலையும் சரி அயல் நாட்டிலையும் சரி, வேறு என்ன மாதிரியான படிப்பு இதற்கு படித்து முடித்த பிறகு படிக்கலாம், இப்படி எக்கச்சக்கமான விஷயங்களை நம்மோட சிறப்பு விருந்தினர் பகிர்ந்துட்டுருக்காங்க. இணைப்பேராசிரியர் கருப்பசாமி சுடலைமுத்து ஐயா அவர்கள் இப்போ ஒரு நேர் இணைப்பில் இணைந்திருக்காங்களா ஐயா, அவங்கள சந்திச்சுட்டு கேள்வி கேட்க விரும்புகிறேன். என்ன கேள்வி முன் வைக்கிறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேரு தனுஜா, கொடைக்கானல் இருந்து பேசுறீங்களா? சொல்லுங்கம்மா, என்ன கேள்வி கேக்குறீங்க? ஓ சரி. சார் இப்படி ஒரு கேள்வி முன் வச்சிருக்காங்க சார், இந்த மாதிரி பிஜி இன்ஃபர்மேட்டிக்ஸ் செகண்ட் இயர் பண்றாங்களா, முடிச்சுட்டு டேரெக்டாக கவர்மெண்ட் செக்டர் போகலாமா, இல்லை ப்ரைவேட் செக்டர் போகலாமா, இல்லை ஒரு எம்இ பண்ணிட்டு போகலாமா, இப்படி அவங்க கேள்வி கேட்குறாங்க. என்ன மாதிரி சரியாக இருக்கும், எது சரியாக இருக்கும்?
1: உங்களோட ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேள்வி கேட்குறது.

0: மாஸ்டர் டிகிரிக்கு அவசியம் இல்லை, நீங்க பிஇ முடிச்சுட்டு கூட கவர்மெண்ட் செக்டர் போய்க்கலாம். கவர்மெண்ட் செக்டர்லயே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் கொடுப்பாங்க, நீங்க மறுபடியும் மாஸ்டர் டிகிரி பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க, நீங்க அப்படி கூட போய் பண்ணிக்கலாம். மாஸ்டர் டிகிரி பண்ணிட்டு போறதுனால என்ன உபயோகம் அப்படின்னா, உங்களுக்கு சேலரி வேரியேஷன் இருக்கும், அந்த பொசிஷன் வந்து கொஞ்சம் அதுல பெட்டரா கிடைக்கும் ஆக்சுவலா கம்பேரிட்டிவா. இப்ப நீங்க உள்ள போகும்போது ட்ரெயினியா போறீங்க அப்படின்னா, அப்படியும் இல்லாம அடுத்த லெவல் உங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்கும் போகும்போது, அந்த ஒரு வித்தியாசம் இருக்கு. பட் பிஇ முடிச்சுட்டு உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்க டைரக்டா போறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது.
1: பி முடிச்சதும் அப்ப நேரடியா அரசு வேலை கிடைக்குதுன்னா போயிட்டே இருக்கலாம், அதுக்கப்புறம் எங்க போய் பண்ணிக்கலாம்.
0: ஆமா, காலேஜ் அவங்க அந்த இன்ஸ்டிடியூஷனே வந்து நமக்கு அந்த வாய்ப்பை வழங்குவாங்க, மாஸ்டர் டிகிரி பண்றதுக்கான வாய்ப்பு கொடுப்பாங்க.
1: ரொம்ப நன்றிங்க சார் விளக்கம் கொடுத்ததற்கு. இப்போ உங்கள்கிட்ட என்ன கேள்வி முன்வைக்கணுன்றதுனா, நீங்கள் சொன்னீங்க உள்நாடுகள் வெளிநாடுகள் எல்லா இடத்துலையும் வேலை கிடைக்கிதுன்னு சொல்லி, இப்போ குறிப்பாக வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்குறது வந்து ஒரு பெரிய கிரேஸாக இருக்குது, அது ஒரு மோகமாகவே இருக்குது. இப்போ வெளிநாடுகளில் வேலை பார்க்கும்போது சந்திக்கக்கூடிய சவால்களாக என்ன இருக்கும்? அதுவும் நீங்கள் நிறையா, நான் துபாயில் வேலை பார்த்தேன்னு சொன்னீங்க, ஜெர்மனியில் வேலை பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க, இந்த மாதிரி போய் வேலை செய்கிறப்போ ஒரு ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் படிச்சுட்டு நீங்கள் சந்தித்த சவால்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? நமக்கு நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது, ஒரு ஒரு நிமிடம் தான் இருக்குது.
0: சவால் பார்க்கும்போது துபாயில வேலைக்கு போகும்போது ஸ்கில்டு லேபர்னு எடுக்காம அன்ஸ்கில்டு லேபர்னு எடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஃபேமிலிய கொண்டு போக முடியாது. ஆக்சுவலா வேலை வாய்ப்புல வந்து இப்ப ஜியோஇன்ஃபர்மேட்டிக்ஸே வந்து எப்படின்னா ஒரு சேலரி லெவல் இருக்கும், அந்த சேலரி லெவல் கம்மியா கொடுத்தாங்க, நம்மள ஸ்கில்டு லேபர்னு எடுக்காத பட்சத்துல நம்ம குடும்பத்தை வந்து அங்க அழைச்சிட்டு போக முடியாது. அது வந்து பர்சனலான சவால். மற்றபடி வந்து ப்ரொஃபஷனல் சவால் அப்படின்னா, அங்கே யூஸ் பண்ணுற டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜி வந்து சாஃப்ட்வேர் இருக்கட்டும், நம்ம நம்ம இங்கேருந்து போகும்போது அந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது பை த டைம் வந்து அதுவும் சால்வ் ஆயிரும். அது போக அடுத்த கிளைமேட் ப்ராப்ளம்லாம் வந்து தனியாக இருக்கலாம். மற்றபடி டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அடாப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அவகாசம் இருக்கும். அது அந்த ட்ரைனிங் வந்து நமக்கு தரும் பட்சத்தில் அதுவும் சால்வ் ஆயிரும். மற்றபடி சேலரியோட அளவு தெரிஞ்சுக்கிட்டு போறது நல்லது ஆக்சுவலாக. இல்லைன்னா சில கண்டியில வந்து குடும்பத்தை அழைச்சிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா நான் போகும்போது என் ஸ்கில்டு லேபர், ஏன்னா என்னோட டிகிரி மாஸ்டர் டிகிரி ஜெர்மனில் இருந்ததுனால ஒரு அட்வான்டேஜா இருந்தது. நீ வந்து அவங்க விசா ப்ராசஸ் பண்றது வந்து ஈஸியா இருக்கும், அந்த நாட்டில் வந்து விசா ப்ராசஸ் பண்றதுக்கு நாட்டில் ஈஸியா இருக்கும். உதாரணத்துக்கு நான் துபாயில இருந்து சார்ஜால இருந்து நான் மறுபடியும் சவுதி அரேபியாவுக்கு போனேன், அது கவர்மெண்ட் இதுக்கு. அப்ப வந்து என்னோட டிகிரி வந்து மேட்ச் ஆனதுனால அங்க விசா ப்ராசஸிங் ப்ராப்ளம் இல்லை. அப்படி இல்லாத பட்சத்துல விசா ப்ராசஸிங் ப்ராப்ளம் வரலாம்.
1: ரொம்ப சிறப்பா இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களோட பயணித்தமைக்கு கோடைப்பண்பலி 100.5 சார்பாக நன்றிகள் சார், நன்றிகள் பல.
0: நன்றி சார் மயிலப்பன் சார், உங்களோட பேசியதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு மணி நேரம் எப்படி போனதுன்னே தெரியல. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி,
1: ரொம்ப நன்றி,
0: வாய்ப்புக்கு நன்றி. நன்றி சார், நன்றி,
1: நன்றி சார். கோடைப்பண்பலை 100.5 இதுவரை அடுத்தது என்ன நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தோம், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இன்ஜினியரிங் புவியியல் தகவலியல் தொடர்பாக இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சி வளம் வந்தது. சிறப்பு விருந்தினராக இணைப்பேராசிரியர் கருப்பசாமி சுடலை முத்து ஐயா நம்மளுடைய கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு பதில் அளித்தாங்க. தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, அதைத் தொடர்ந்து இளமை பேசுகிறது உங்கள் கோடைப்பண்பலை 100.5.
2: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கு ஏதுவாக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதன் மூலம் சிவில் விமான போக்குவரத்து துறையை சார்ந்த 77 லட்சம் ஊழியர்களின் நலன் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மேற்காசிய பிரச்சினை காரணமாக விமான எரிபொருள் விலை 2.5 மடங்கு அதிகரித்திருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதன் பாதிப்பிலிருந்து விமான நிறுவனங்களை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இதன் செயலாக்கத்தை கண்காணிப்பதற்கென குழு ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சிவில் விமான போக்குவரத்து, பெட்ரோலியம் மற்றும் செலவினங்கள் துறையின் பிரதிநிதிகள் இந்த குழுவில் இடம்பெறுவார்கள் என்றும் அவர் கூறினார். 36 நாட்களுக்கு இந்த நிதியம் செயல்பாட்டில் இருக்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவினை வரவேற்றுள்ள

தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைநோக்கு பார்வையுடன் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த மாதத்தில் நாட்டின் ஏற்றுமதி 360,000 கோடி டாலராக அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் அந்நிய செலாவணி கையிருப்பு வலுவடைந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியாவை சந்தித்து தமிழகத்திற்கான கோரிக்கை மனுவை வழங்கிய பின்னர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறையை ஊக்குவிப்பதற்காக தமிழக அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு மத்திய அமைச்சர் பாராட்டு தெரிவித்ததாகவும் திரு ஆதவ் அர்ஜுனா அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் தவேக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தவேக தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் இதற்கான அறிவிப்பினை இன்று வெளியிட்டார். முன்னதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு விஜயை சந்தித்து இந்த இடத்தை தங்களுக்கு ஒதுக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர். விவசாயிகளின் நலனை கருதி செயற்கை உரங்களின் பயன்பாட்டை குறைக்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானிடம் வலியுறுத்தியுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சரை நேரில் சந்தித்தபோது இக்கோரிக்கையை விடுத்ததாக சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆளும் கட்சி நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் உள்ளிட்ட சமூக விரோத செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. கட்சி நிர்வாகிகளையே கட்டுப்படுத்த முடியாத தவேக அரசு மக்களின் பாதுகாப்பிற்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப் போகிறது என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் வினவியுள்ளது. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் நடப்பு கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கு வரும் 25ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அப்பல்கலைக்கழகத்தின் செயற்கை குழு தலைவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இணையதளம் வாயிலாக மட்டுமே விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களை அதற்கான இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறும் அந்த செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நார்வேயில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபினன் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 10-12, 11-5, 11-9, 11-5 என்ற செட்கணக்கில் ஸ்வீடனின் ஆடம் வேலின் கேப்ரியலா ஆல்டனன் இணையை வென்றது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 8-21, 22-20, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் வெங் ஹாங் யாங்கை வென்றார். நார்வே செஸ் போட்டியின் 8வது சுற்றில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா நார்வேயின் மேக்னஸ் கால்சனை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. இதற்கான தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியா கோப்பையை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

அனைவருக்கும் இனிய வணக்கம் நேர்களே. உள்ளத்தை தூய்மையாய், அறிவை செழுமையாய் வைத்து எதிர்காலம் என்னும் பெருவழியை உறுதி உழைப்பு என்னும் சிறகால் கடக்க துடிக்கும் இளமை உள்ளங்களுக்காக வர இருக்கிறது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இன்னைக்கும் வழக்கம் போல 2 சொல் விளையாட்டுகள் இருக்குங்க. ஒன்று வந்து

ஆனா ஆவண்ணா, இன்னொன்று குண்டக்க மண்டக்க அப்படிங்கிற இரண்டு விளையாட்டு. ஆனா ஆவண்ணா எப்படி அப்படின்னா, ஒருவேளை தெரியாமல் இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சொல் கொடுப்பேன், அந்த சொல்லுக்குள்ள அந்த இருக்கிற எழுத்துக்களில் அதுக்கு முன்னால் வந்து உயிரெழுத்துக்களை சேர்த்து கொடுப்போம். அந்த உயிரெழுத்துக்களை மட்டும் நீங்கள் நீக்கிட்டீங்கன்னா அந்த சொல் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். உதாரணமாக அவ, அணி, அக, அம் அப்படி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஆ அப்படிங்கிற உயிரெழுத்தெல்லாம் நீக்கிட்டீங்கன்னா வணிகம் அப்படிங்கிற சொல்லு கிடச்சிரும். குண்டக மண்டக எப்படி அப்படின்னா, முதல் கேள்விக்கு சம்மந்தமில்லாத ஒரு பதில் சொல்லணும், இரண்டாவது கேள்விக்கு முதல் கேள்வியோட பதிலோட அந்த அடுத்த பதிலை சேர்த்து, அடுத்த கேள்விக்கு முதல் கேள்விக்கான பதில், இரண்டாம் கேள்விக்கான பதில், மூன்றாம் கேள்விக்கான பதில் அப்படின்னு சேர்த்து சொல்லணும். எப்படி சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா தான் அதுக்கு பேர் குண்டக்க மண்டக்க அப்படிங்கிற விளையாட்டு. இந்த எளிமையான விதிமுறைகளோட விளையாட மாணவ மாணவிகள் அழைக்கலாம். இந்த எண்களில் இரண்டு செல்ஃபோன் நம்பர் இருக்குது, அலைபேசி எண்கள் இருக்கிறது, சொல்லி கொடுத்துமா? 94 87 0 77 44 8, 9 4 8 7 0 77 44 8. இன்னொரு நம்பர் வந்து 96 55 24 24 29, 9 6 55 2 4 2 4 2 9 அப்படிங்கிற இந்த ரெண்டு செல்போன் நம்பர் அலைபேசி எண்களில் அழைத்து பேசலாம். அதுக்கு முன்பாக சுறுசுறுப்பு ஒரு பாடலை கேட்டு வந்துருவோமா?

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

கோடை பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. நேரம் 8:13. இப்ப யாரு வந்து பேச போறாங்க, ஆனா அவனை விளையாட போறான்னு கேட்டுருவோமா?

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் அமரபூண்டி இருந்து கவின்குமார் பேசுறேங்கண்ணா.
0: கவின்குமார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேங்கண்ணா.
0: சரிங்க சரிங்க, என்ன படிக்கிறீங்க?
1: நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேங்கண்ணா.
0: அப்படியா, 11ஆம் வகுப்பு போக போறீங்களா இல்ல இப்போ நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிருவீங்களா?
1: நாளைக்கு ஸ்கூல் போயிருவேங்கண்ணா.
0: அதான் 10ஆவது போறீங்க இல்ல?
1: ஆமாங்கண்ணா.
0: சரிங்க சரிங்க, எப்படி உங்கள் நண்பர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க? ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க போறீங்களே, என்ன பேசிப்பீங்க?
1: இல்லைங்கண்ணா, நான் ஸ்டடி போயிட்டு இருக்கிறனால அப்படிலாம் கேட்க மாட்டேங்கண்ணா.
0: அப்படிலாம் கேட்க மாட்டோம். அவங்க எங்கே போனால் நமக்கு என்ன அப்படிங்கிறீங்களா?
1: ஆமாங்க
0: ஆமாங்க ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்லாம் யார் யார் இருக்காங்க?
1: என் நல்ல ஃப்ரெண்ட்னா மாசானுப்புறீங்கண்ணா.
0: அவர் தான்.
1: ஆமாங்க.
0: நீங்கள் என்னென்ன சாப்பிட்றதுக்கு வச்சுருக்கீங்களோ எல்லாமே எடுத்து எடுத்து சாப்பிட்றாரு அப்படி தானே?
1: முன்னாடி
0: அக, விக்கு முன்னாடி அவி, இன்னுக்கு முன்னாடி அண்ணு. இப்ப இந்த அப்படிங்கிற அந்த மூணு உயிரெழுத்துக்களை எடுத்துட்டீங்க, புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா? அதே தான், விட்றாதீங்க விட்றாதீங்க. கொஞ்சம் பெருசா கொடுத்தா கண்டுபிடிச்சிருவீங்களா?
1: கொஞ்சம்
0: சிறிசா கொடுங்க அப்படிங்கிறீங்களா? சரி விடுங்க, உங்களுக்காக ஒண்ணு
1: செஞ்சிருவோம்.
0: அநியாயமா இருக்கு. சரி பரவாயில்ல, கொடுத்துருவோமா? சரி, நம்ம உயிரெழுத்து ஊ சேர்த்துக்கலாம். சரி, உவ, உர, உலா, உரு. இருக்கீங்களா? இது குரல்களா? இங்க பாருங்க, இங்க பாருங்க. நீங்க அந்த முதல் எழுத்தை நீக்கணும்ல. உவ, உ, வ, ஊ சேர்த்துங்க. உ வா, ஊ ஒரு வா, புரிஞ்சுங்களா? ஊ வா, ஊ ரா, ஊ லா, ஊ ரூ.

0: ரூ ரூ பெரிய ரூ நகரம் ரூ சொல்றல.
1: வரலம்.
0: நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு விளையாட்டு புரிஞ்சிச்சுல்ல, அந்த முதல் எழுத்தை நீக்கினா தெரிஞ்சிடும் அவ்வளோதானே. அதான் உவ உர
1: வரலாறு வரலாறு.
0: அப்பாடா வரலாற்றில் எழுத வேண்டிய விஷயமா இருக்கும் போல் இருக்கு. வரலாறு படிச்சிருக்கீங்களா?
1: படிச்சிருக்கேங்க. இல்லை
0: என்னாச்சு?
1: சொல்லி கொடுப்பாங்க.
0: வரலாறு அப்படின்னா வரல் அப்படின்னா வருகிற, ஆறு அப்படின்னா வழி, வழித்தடம் சொல்கிறோம்ல, வந்த வழி அப்படிங்கிறது தான் வரலாறு அப்படி சொல்லுவாங்க. சரிங்க, பரவாயில்லைங்க, கண்டுபிடிச்சிங்க ஒரு வழியா. சரி, நம்ம பாடல் கேட்கலாமா? வரலாறு வந்த வழி, ஆறு வருகிற வழி எப்படி நம்ம சொல்கிறோமோ அது மாதிரி வந்த வழி தான் வரலாறு அப்படிங்கிறதுனால நாம் இப்போ ஒரு நதியை நம்ம பார்த்துருவோம். நன்றிம்மா.

0: நேரம் இரவு 8:22. கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது நிகழ்ச்சி. நீங்களே இன்று இரவு 10 மணிக்கு வர இருக்கிறது நினைவே சுகம். இன்று கரூர் மாவட்ட நேய உறவுகளை சந்திக்க இருக்கிறது. கரூர் மாவட்ட நேயர்கள் 10 மணிக்கு தயாராக இருங்க, பேசிடுவோம். இதனை யார் வர போறாங்க, என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்டுருவோமா? வாங்க, வணக்கம். யாருங்க, யாருங்க?
1: நான் தேனி மாவட்டம் மணலாறு எஸ்டேட்ல இருந்து ஜெயப்பிரியா பேசுறேனா?
0: மணலாறு? மணலாறு எஸ்டேட்டுங்களா?
1: ஆமாங்கண்ணா.
0: எங்கங்க இருக்கு?
1: சின்னங்கூர் பக்கத்துல இருக்குதுண்ணா.
0: அப்படியா? அது பக்கம், அந்த பக்கம். மேகமலை. அங்க கடைசியா ஒரு சிலை வச்சிருப்பாங்களே.
1: ஆமாங்கண்ணா.
0: என்ன சிலை?
1: என்ன?
0: அங்க ஒரு சிலை வச்சிருப்பாங்களே, ரெண்டு பேர் உட்கார்ந்து இருப்பாங்களே, ஒரு சிலை பார்த்துருக்கீங்களா? கடைசியா மேகமலையில உள்ள
1: போனண்ணா.
0: என்ன சிலைங்க அது? ஆஹா, இருக்கு, அதெல்லாம் இருக்கும். குறவன் குரத்தி சிலை வச்சிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? போனதுல ரவங்களாறு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுவும் கேள்விப்பட்டதுல. பரவாயில்ல, அதனால என்ன? அப்ப இது எப்படி, சின்னமனூர் பக்கத்துல இருக்கா? சரி சரி, நம்மளை சுத்தி என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த வயசுல இருந்தே. அது ரொம்ப முக்கியம், சரியா? நம்மளை சுற்றி இருக்க எல்லாத்தையும் உள்வாங்குற திறமைங்கிறது தான் படிப்பினுடைய அடிப்படையானது. ஆமாம், புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கிறது, நம்மளை சுற்றி என்னவெல்லாம் நிகழுது அதையெல்லாம் கொஞ்சம் உள்வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அறிவுக்கு அறிவு வளர்க்குறதுக்கான விஷயங்களாக இருந்தால் மட்டும்தான், சரியா? சரி, என்ன பேர் சொன்னீங்க?
1: ஜெயப்பிரியா.
0: சரிங்க, சரி. குண்டகவனுக்கு விளையாண்டுருவோமா? தெரியுமா உங்களுக்கு? பார்த்தீங்களா? சரி, நான் கேட்குற முதல் கேள்விக்கு சம்மந்தமே இல்லாமல் பதில் சொல்லணும். இப்போ பள்ளிக்கூடத்தில் அப்படி தான் சொல்கிறோம், இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி தானே சொல்கிறீங்க? ஏன் ஹோம்ஒர்க் செய்யலை அப்படின்னா என்ன சொல்கிறது? நேற்று நான் சாக்லேட் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறது அப்படி தானே? எனக்கு என்னமோ அடிக்கடி சொல்கிற மாதிரி தெரியுதே. அப்படி கேரட்டும் கிடையாது, முள்ளங்கியும் கிடையாதுங்க. விடுங்க. சரி விடுங்க. சரி, உங்களுக்காக கேட்டுருவோமா? சரி. ஆகி என்னங்க இது? பொறுங்க. ஆவியில் வேக வைக்கிற உணவு பொருள். எந்த ஆவின்னு கேட்கக்கூடாது. ஆவி ஆவி ஆவியில் விடுவாங்களா? அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போல்லாம் அப்படி கேட்க முடியாது போல் இருக்கு. காலையில் என்ன டிஃபன் சாப்பிடுவீங்க அப்படி தான் கேட்கணும் போல. அப்போல்லாம் தீபாவளிக்கும் பொங்கலுக்கு தான் கொடுத்தாங்க. சம்மந்தம்லாம் சொல்லணும்ல. வாரத்தோட முதல் நாள் என்னது? கடைசி மாசம் எது? சரி, ஆடிக்கு அடுத்து எந்த மாசம் வரும்? ஆடி, ஆடி, ஆடி மாதம். அட்டேங்கப்பா, பரவாயில்லையே. சரி, அப்புறம் என்ன சொல்லலாம்? சரி, ஆட்டுக்குட்டியில் 2 ஆடு இருக்கு, என்னென்ன ஆடு இருக்கு? ஏதோ ஒரு ஆடு பேர்.
1: டிசம்பர், ஆவணி, வெள்ளாடு.
0: வெள்ளாடு எப்படி இருக்கும்? எப்படி வெள்ளாடு எப்படி இருக்கும்? பார்த்தீங்களா, அவுட் ஆகிட்டீங்க. பார்த்தீங்களா, நான் என்ன சொன்னேன் முதல்ல சொல்லணும்னு சொன்னேன்னா இல்லையா? வெள்ளாடு எப்படி இருக்கும்? தோசை மாதிரி வட்டமாக இருக்கும்.

0: திங்கள் டிசம்பர் ஆவணி வெள்ளாடி கருப்பு.
1: கருப்பு, அவ்வளோதாங்க. கருப்புன்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா? சரி, பரவாயில்ல, சூப்பராக விளையாடுறீங்க. அருமை, வாழ்த்துக்கள். நன்றி ஜெயப்பிரியா.
0: தேங்க்ஸ் மேம்.
1: வாய்ப்பு கிடைக்கிற போது நீங்கள் இந்த இரவங்களாறு அங்கே போய் இந்த குரவன் குரத்தி சிலையெல்லாம் பாருங்கள்.
0: ஆ, இதெல்லாம் போயிருக்கேன் நான். வாங்க வந்து எங்க கிட்ட சுத்தி பாருங்க.
1: ஆஹா, அடாடா, இந்த மழைக்காலம்ல வந்து அட்டைப்பூச்சி நிறைய இருக்கும்னு சொல்றாங்களே.
0: என்னன்னா
1: மழைக்காலம் வந்துருச்சுன்னா அட்டைப்பூச்சி அதிகமாக இருக்குமாமே.
0: ஆமா, ரொம்ப அதிகமா இருக்கு.
1: என்ன பண்ணுவீங்க, கடிக்காம இருக்க?
0: நாங்க பூந்தோட்டத்துக்கே போக மாட்டோம்.
1: நம்ம அதுகிட்ட போய் நம்ம பாடம் சொல்லக்கூடாது. பாட்டு சொன்னோம்னா அப்ப கடிச்சு வச்சிடும்.
0: நாங்க இயற்கையாவே செஞ்சிருவோம்.
1: அப்படியா, என்ன மருந்து பண்ணுவீங்க? அறிவு சேகரிக்கிற வழி. சொல்லுமா.
0: நன்றிங்க.
1: நன்றிமா.
0: Thank you.

0: நேரம் 8:31, இது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. பிணைப்பில் யார் வரப்போறாங்கன்னு கேட்டுருவோமா? வாங்க, வணக்கம். யாருங்க?
1: தஞ்சாவூர் மாவட்டத்துல இருந்து
0: பிள்ளையார்பட்டியிலிருந்து
1: பேசுறேன். அகிலேஷ். அகிலேஷ்,
0: நல்லா இருக்கீங்களா அகிலேஷ்?
1: நாளைக்கு
0: பள்ளிக்கூடம் போக போறீங்களே, எப்படி ஃபீல் பண்றீங்க? இவ்வளவு நாள் லீவ்ல விட்டாங்களே, நல்லா இருந்துச்சு. கிரிக்கெட் விளையாண்டோம், செல்போன்ல கேம் விளையாண்டோம், வீட்டுல கேட்டதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் எப்போ?
1: அஞ்சாம் தேதி.
0: ஏங்க, எதனாலங்க?

0: இருக்கீங்களா அகிலேஷ்?
1: நல்லா இருக்கும் சார். நீங்க நல்லா
0: நாளைக்கு
1: இருக்கீங்களா?
0: பள்ளிக்கூடம் போக போறீங்களே, எப்படி ஃபீல் பண்றீங்க? இவ்வளோ நாள் லீவ்ல விட்டாங்களே, நல்லா இருந்துச்சு. கிரிக்கெட் விளையாண்டோம், செல்போன்ல கேம் விளையாண்டோம், வீட்டில் கேட்டதெல்லாம்
1: கடைசி
0: பண்ணி
1: நாளைக்கு
0: கொடுத்தாங்க.
1: கிடையாது சார்,
0: அப்புறம் எப்போ?
1: அஞ்சாம் தேதி.
0: ஏங்க எதனாலங்க மழை லீவா? லீவ் விட்டாங்களான்னு கேட்குறேன். அஞ்சாந்தேதி ஸ்கூல் இல்லையா?
1: நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா
0: ஆ
1: சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டுக்கும்
0: ஆ
1: நைன்த்துக்கும் லெவன்த்துக்கும் மட்டும்தான் சார்.
0: சரி, உங்களுக்கு அஞ்சாந்தேதி.
1: எனக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் தேதி, மற்ற
0: அதான்
1: கிளாஸ்
0: அதான் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். இவ்வளோ நாள் வீட்டில் ஜாலியாக இருந்தமே,
1: கொஞ்சம் சேடாக சார் இருக்கும்.
0: கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும். சில பேருக்குலாம் நாளைக்கு பள்ளிக்கூடம் திறந்தவொடனே இன்றைக்கி காய்ச்சல் வந்துருச்சான். சரி விட்டுருங்க, உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். அதாவது சில பேருக்கு நாளைக்கு பள்ளிக்கூடம் தெரிஞ்சால் இன்றைக்கி காய்ச்சல் வந்துருமா? ஒரு
1: எனக்கு
0: சிலர்
1: வரல
0: அப்படி.
1: சார்.
0: உங்களுக்கு வரல, நல்ல வேலை. நீங்கள் நல்ல பிள்ளை, அதெல்லாம் வராது. நல்ல பிள்ளைகளுக்கெல்லாம் காய்ச்சல் வரவே வராது. அப்படி பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்களாம் நிறைய, குட்டி குட்டி பிள்ளைங்களும் நிறையா இருக்காங்க. சரி பரவாயில்ல, சரி நம்ம விளையாண்டுருவோமா? ஆனால் அவனா,
1: விளாண்டுருவோம் சார்.
0: சரி உங்களுக்காக. உங்களுக்கு உங்கள் பாடத்தில் என்னென்ன பாடமெல்லாம் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம்.
1: எனக்கு சயின்ஸ் இருக்கு.
0: சயின்ஸில் என்னென்ன இருக்குது? ஆ சரி, சமூக அறிவியல் இருக்கா உங்ககிட்ட? சமூக அறிவியல்
1: சோஷியல் இருக்கு சார்.
0: ஆ, சோசியல் சயின்ஸ் இல்லையா? அப்படி
1: சோஷியல் சயின்ஸ்,
0: ஆமாம்,
1: மேக்ஸ்,
0: ஆ சோசியல் சயின்ஸ்னு அப்படி தமிழில் சொன்னால் தான் நமக்கு புரியும். ஆ சரிங்க, அது சம்மந்தமாகவே ஒரு வார்த்தை கொடுக்குறேன் சரியா? சோசியல் சயின்ஸுக்குள்ளே ஒரு ஒரு பாடப்பிரிவு இருக்குது, அது சம்மந்தமாக ஒரு வார்த்தை கொடுக்குறேன் சரிங்களா? அதுக்கு முன்னாடி அந்த ஒரு அந்த வார்த்தைக்கு அந்த ஒரு ஒரு எழுத்துக்கு முன்னால் ஒரு சின்னதாக ஒரு உயிரெழுத்து கொடுப்போம். உயிரெழுத்து, உயிர்மை எழுத்து சரியா?
1: ஓகே சார்.
0: அது சேர்த்து சேர்த்து கொடுப்பேன். நீங்கள் அந்த எழுத்தை நீக்கிட்டீங்கன்னா நான் அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சிடலாம் சரியா?
1: ஓகே சார்.
0: சரி சரி, கா அப்படிங்கிற எழுத்தை நாம் வந்து சேர்த்து கொடுப்போம் சரியா?
1: ஓகே,
0: கவனிச்சிட்டு வாங்க, அந்த ரெண்டாவது எழுத்தை கவனிச்சுக்கிட்டே வரணும் சரிங்களா? கபு கபு கபு கபு. இப்போ காங்கிற எழுத்து சேர்ந்துருக்கா, பூங்கிற எழுத்து சேர்ந்துருக்கா? அந்த கா நீங்கள் அந்த ரெண்டாவது எழுத்தை மைண்டில் வச்சுக்கோங்க, முதல் எழுத்தை மைண்டில் வச்சுக்காதீங்க. இப்போ புரிஞ்சிருச்சா கேம்? புரிஞ்சிருச்சா கேம்? புரிஞ்சிருச்சான்னு சொல்கிறதுக்கே பாடாத பாடம் இருக்குது. சரி பரவாயில்ல, கபு கவி கை கய கல், அவ்வளோதான். அப்பாடா, இப்போ சொன்ன உடனே பட்டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களே, சூப்பருங்க. அது உங்களுக்கு பிடிக்குமா புவியியல்? இன்னைக்கு கூட அதை பற்றி தான் பேசுனாங்க. பிடிக்குமா? அதில் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக என்ன இருக்கும், ரொம்ப ஆர்வமாக அதில் படிக்கும்போது? ஆஹா சூப்பராக இருக்கே அப்படின்னு என்ன என்ன சொல்லுவீங்க?
1: சோலார் பிளான்ட் பிடிக்கும்.
0: என்னது அப்படின்னு என்னது எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்களேன். எங்களுக்கு கொஞ்சம் விவரம் கம்மி.
1: தெரியலையா சார்?
0: தெரியலங்க. ஆமாம், சோலார்னா சூரிய ஒளி மின்சாரமா? அப்படியே கூட இருக்கலாம், அப்படி தானே? நாளைக்கு பள்ளிக்கூடம் போகிறோம்ல, ஒன்று ஒன்றா தெரிய ஆரம்பிச்சிடும். நன்றிங்க, என்னை இவ்வளோ நம்பிக்கை, நன்றிங்க,
1: ரொம்ப நன்றி சார்.
2: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
3: வாவ்,
2: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் நம்ம 8:36.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது நிகழ்ச்சி. நேரம் 8:41. இன்னும் யார் வரப்போறாங்க?
3: வணக்கம் சார்.
2: வணக்கம். யாருங்க?
3: சிவகங்கை மாவட்டம் சானடி அட்டன் ராஜா அண்ணாமலை நகர்ல இருந்து அன்புமணி பேசுறேன் சார்.
2: ஏங்கப்பா அன்புமணி, பல வருஷங்கள் ஆகி போச்சு போல இருக்கேன்.
3: ஆமாங்க சார்.
2: இப்ப என்ன படிக்கிறீங்க?
3: 11th முடிச்சுட்டு 12th போவேன்
2: சார். பல வருஷமா 11th படிக்கிற மாதிரியே தெரியுதே. அப்படியா?
3: என்ன சார்,
2: பல வருஷமா 11th படிக்கிற மாதிரி தெரியுதே?
3: இல்ல சார்.
2: அப்பாடா நல்ல வேலை, போன வருஷம் 10th படிச்சீங்க.
3: ஆமாங்க சார்.
2: பரவாயில்ல பரவாயில்ல. சரிம்மா, அடிக்கடி பேசுறதுனால ஒரே வகுப்பில் இருக்காரோ அப்படின்னு சந்தேகம் வந்துருச்சு. சரி பரவாயில்ல. சரி, இப்போ உங்க குண்ட கமலுக்கு விளையாண்டுருவோமா?
3: விளையாடுறேன் சார்.
2: விளையாடலாமா? சரிங்க, நம்ம இப்படியே கேட்போம், அங்கேருந்து கேட்போம்.

0: வெள்ளாடு என்ன கலர், என்ன வண்ணம்? வெள்ளாடு என்ன வண்ணத்தில் இருக்கும்?
1: கருப்பு.
0: வெள்ளாடு என்ன? அதான் குண்டக்க மண்டக்க விளையாட்டுங்கிறது தெளிவாக சொன்னேன் நான், முதல்ல கேள்விக்கு சம்மந்தம் இல்லாமல் பதில் சொல்லணும்னு சொன்னேன். வெள்ளாடு கருப்பாக தான் இருக்கும், அது நேரடி பதில். சம்மந்தம் இல்லாமல் ஒரு பதில்
1: சொன்னோம்ல,
0: அதுவுமே கலரோட தொடர்புடையது தான், எதுக்கும் தொடர்பு இல்லாத பதில் சொல்லணும். உதாரணத்துக்கு வெள்ளாடு என்ன வண்ணம் அப்படின்னு கேட்டால் இட்லின்னு சொல்லணும். புரியுதுன்னு நினைக்கிறேன்.
1: புரியுது சார்.
0: நல்ல விளையாட்டும் அன்புமணிக்கு குண்டக்க மண்டக்கா தான் புரியும். குண்டக்க மண்டக்கம் வந்து ரொம்ப குண்டக்க மண்டக்கா புரியும், அப்படித்தானே? அப்பாடா. சரிங்க. வானவில்லை எத்தனை வண்ணம் இருக்கு?
1: ஏழு.
0: தப்பு. ஒன்று செய்வோம் அன்புமணி, லெவன்த்து ஒரு நாலு தடவை படிங்க. அப்படியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரியா, நம்ம எல்லாமே சரி பண்ணிக்கலாம். சரியா, சின்ன சின்ன தப்பு வசந்து கண்டுக்கலாம். ஒன்றும் இல்லை, அதாவது முதல் கேள்விக்கு சம்மந்தம் இல்லாமல் நீ பதில் சொல்லணும். சரியா? இரண்டாவது கேள்விக்கு முதல் கேள்விக்கான பதிலை சொல்லணும். அப்பாடா, புரிஞ்சிருச்சு.
1: சரி,
0: இப்போ சொல்லுங்க, வெள்ளாட்டின் நிறம் என்ன? சொல்லுவீங்களா மாட்டீங்களா? சொல்லுங்க.
1: இட்லி.
0: பாருங்க, பின்னாடி யாரோ பணியாரம்லாம் சுட்டு தர்றாங்க. சரி, வானவில் எத்தனை எத்தனை வண்ணம் இருக்குது?
1: இட்லி.
0: கருப்பு.
1: கருப்பு.
0: சரி, அதை எப்படி சொல்றது? பேருந்துக்கு எத்தனை சக்கரம் இருக்கு?
1: இட்லி கருப்பு நான்கு.
0: இதுவும் தப்பு தானே?
1: அஜிக்கோ.
0: நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க.
1: அன்புமணி.
0: நான் ரெண்டாவது கேள்வி என்ன
1: கேட்டேன்
0: போச்சு, அதுவும் தப்பு. நல்லா
1: மாட்டிக்கிட்டமே.
0: இங்க பாத்தீங்களா?
1: கருப்பு. அன்புமணி.
0: அன்புமணியா?
1: அப்படிதான் சொல்ல.
0: இல்லையா, வானவிலுக்கு எத்தனை நிறம்னு
1: கேட்டேன்.
0: அப்பாடா. சரி, உண்மையிலேயே சொல்றேன், குண்டக்க மண்டக விளையாட்டை உண்மையிலேயே குண்டக்க மண்டக விளையாடுற ஒரே ஆள் அன்புமணி மட்டும்தான். அந்த வகையில் அன்புமணி ஜெயிச்சிருவார். சரிங்க, நல்லதுங்க. நன்றிங்க அன்புமணி. நன்றிமா.
1: நன்றி சார்.

0: இருந்தாங்களா?
1: உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 மணிக்கு சிறப்பு வென்றார் வந்தார்.
2: ஒரே ஒரு பெயர்தான்
3: கோடை பண்பலை.
2: அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான்.
4: வெறித்தனமா இருக்கும்.
5: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம்பாடி கோடை பண்பலை 100.5.
1: நேய சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
6: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
1: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை கோடை பண்பலை 100.5.
7: எத்தனை

0: இளமை பேசுகிற நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 நேரம், 8:50. வாங்க வாங்க, யாருங்க யாருங்க? வணக்கம் வணக்கம், யாருங்க?
1: ஹலோ
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திண்டுக்கல் மாவட்டம் ரிதன்யா.
0: நாளைக்கு எத்தனாவது போறீங்க? ஒரு மாசத்துல எல்லாமே மறந்து போச்சு, எல்லாமே ஜீரோல இருக்கும். ஜீரோ தான் நமக்கு தெரிஞ்சதெல்லாம். சும்மா சுவாரஸ்யமா ஏதாவது ஒரு, இந்த ஃபார்முலா படித்தப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, ரொம்ப ஜாலியா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு, புதுசா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரினா ஏதாவது ஒரு ஃபார்முலா ஞாபகத்தில் இருக்கா? மேக்ஸுக்குள்ள நான் சொல்றேன், மேக்ஸ்ல நம்ம என்னது கேட்க முடியும்? எங்களுக்கும் புரியாது, உங்களுக்கும் புரியாது, படிக்கிறப்பே புரியல. ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கோர் எதுக்கு வருது அப்படின்னு தெரியல, ஆனால் அது எதுக்கு அப்படிங்கிறது பின்னாடி புரியும். சில துறைகளுக்கு போகிற போது தான் அந்த கணக்கினுடைய சூத்திரம் நமக்கு தெள்ள தெளிவாக தெரியும். அந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சமே கணக்கு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அறிவியலாளர்கள். ஆமாங்க, சரி பரவாயில்ல, சொல்லிடுவோமா? ஆனால் அவனை விளையாண்டுருவோமா? சரி, ஒரு சொல் கொடுப்பேன், அந்த சொல்லு இருக்கிற எழுத்துக்கு முன்னாடி ஒரு உயிர் எழுத்து கொடுப்பேன், சரியா?

0: சரிங்கண்ணா.
1: சரி, உங்களுக்கு வந்து ஒரு உயிர்மை எழுத்து கொடுத்துடலாம். மா அப்படிங்கிற உயிர்மை எழுத்து, அந்த எழுத்தை சேர்த்து சேர்த்து ஒரு எழுத்து வரும். அந்த உயிர்மை எழுத்தை நீக்கிட்டிங்கன்னா அந்த சொல் கிடச்சிரும். சரியா?
0: சரிங்க.
1: சரிங்க. இந்த 1 லிருந்து 100 வரைக்கும் நம்ம சொல்கிறோம்ல,
0: ஆமாங்க.
1: அதில் எத்தனை 100 இருக்குது?
0: எத்தனை? ஒன்று தான்.
1: ஒன்று தான் இருக்கா?
0: 100.
1: 1 லிருந்து 100 வரைக்கும் சொல்கிறோம்ல.
0: ஆமாங்க.
1: அதில் எத்தனை 100 இருக்குது?
0: ஒன்று தான்.
1: அப்படியா? 90ன்னு ஒன்று இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா?
0: 90.
1: ஆ
0: 90 வரைக்கும்.
1: இல்லைம்மா, 1 லிருந்து 100 வரைக்கும் சொல்கிறோம்ல.
0: ஆமாங்க.
1: அது நம்ம என்ன சொல்ல, 90, 91, 92 அப்படி சொல்லித்தானே கடைசியாக 99, 100 சொல்லுவோமா?
0: ஆமாங்க.
1: அப்படின்னா 100 இருக்கான்னு
0: ரெண்டு.
1: கேட்குறேன். அப்பாடா போச்சு, போங்க, நிறைய 100 இருக்கு, எண்ணி பாருங்கள் நாளைக்கு போய். 90, 91 சொல்கிறோமா? அப்போ அங்கே ஒரு 100 வந்துருச்சா? அப்பாடா, இதை மட்டும் நீங்கள் மேக்ஸில் கண்டுபிடிச்சி சொல்லிட்டீங்கன்னா அடுத்த முறை நிகழ்ச்சிக்கு வரும்போது நான் இருந்தேன்னா எனக்கு எதுக்கு இப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு உங்கள் மேக்ஸ் டீச்சர்கிட்ட கேட்டு சொல்லணும்.
0: ஓகே.
1: 100க்கு முன்னாடி ஏன் 90 வருது அப்படின்னு நீங்கள் கேட்டு சொல்கிறீங்க. சரியா?
0: சரிங்க.
1: ம், சரி விடுங்க. சரி, நம்ம ரொம்ப பேசிட்டோம், இருந்தாலும் பரவாயில்ல. இன்னொன்று கேட்போமா? சரி, அதாகப்பட்டது. மா, பொறுங்க பொறுங்க, போகிறேன். சரி, மர. ம ர கேட்குறீங்களா? மர. மயி, ம இ. மல், மபே. மட்டு, மட்டி. மட்டு, மடி. மர, மயி, மல், மபே, மட், மடி. பக்கத்தில் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சிச்சிக் சிச்சிக்னு ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். போச்சு, நல்லா வந்துச்சு, காணா போச்சு. இருக்கீங்களா இல்லையா? ம ர, ம இ, ம இல், ம பே, ம இட், ம டி. இது வேகமாக சொன்னா கண்டுபிடிச்சிடலாம். புரியல. ஃபஸ்ட் எடுத்து முதல்ல என்ன சொன்னேன்? ம ரா தானே சொன்னேன். அந்த உயிர்மை எழுத்து மட்டும் நீங்க ரா, முதல்ல ரா வந்துருச்சா? அப்பாடா, இப்போ தாங்க ரயில் பெட்டி மெதுவாக கிளம்ப ஆரம்பிக்குது. இப்போ தான் டீசல் போட்டிங்களோ? ஆமாம், நம்ம ரயில் வழி கொஞ்சம் மெதுவாக தான் கிளம்புது. ஆமாங்க. சரிங்க, சரி. எந்த ஊருக்கு போகிறீங்க ரயிலில்? எந்த ஊருக்காவது போய்க்கிற வேண்டியதான். சரிங்க, நன்றிங்கம்மா, என்ன பிள்ளை, தம்பிக்கு நன்றிங்க.
0: தேங்க்யூ.

கோடை பண்பலையின் 1.5 இளமை பேசுகிறது நிகழ்ச்சியை இப்போ வரைக்கும் நம்ம மாணவ மாணவிகளை சந்தித்து இனிதே நிறைவுக்கு வருகிறது என்ற இளமை பேசுகிறது. இணைப்பில் கலந்து கொண்டு பேசிய நிகழ்ச்சிக்கு தொடர்பு கொள்ள முயற்சித்த கேட்டு ரசித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். என்றும் நட்புடன் அன்புடன் ரங்கா.

நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டா காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 944-388-6452 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வனச்சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடை பண்பலை 100.5

எனினும் இதை அலைவரிசை கொடை பண்பலை 100.5 தொடர இருக்கிறது. இனிய பாடல்களோடு கொடை தென்றல். அதுவரை இணைந்திருப்போம் இசையோடு.

நம் கோடை பண்பலை நூறுபுழை ஐந்தில் கொடை தின்றல். இரவு நேரத்தில் தித்திப்பாய் பேசி பூ கொத்தாக மாறி மழைத்து நின்று விழிகள் காணாத வண்டாய் மாறி உங்கள் எண்ணங்களை சுவைக்க நம் பண்பலை நூறுபுழை ஐந்தில் கொடை தின்றல். தின்றலோடு பயணிப்போமா அன்பு உள்ளங்களே?

இரவு நேரத்தில் இதம் தரும் நேரமாய் நம் பண்பலை 100.5 குடைத்தின்றல். உனக்காக சிந்தப்பட்ட கண்ணீர் துளிகள் ஆங்காங்கே முத்துக்களாய் தோன்றுகிறது. உனக்காக சிந்தப்பட்ட கண்ணீர் துளிகள் ஆங்காங்கே முத்துக்களாய் தோணுகிறது. இரவு நேரங்களில் தென்றலாக முத்தமிட்டு இரவு நேரங்களில் தென்றலாக மெல்ல முத்தமிட்டு கடந்து சென்ற நிமிடம் சுகமாய் தோணுகிறதோ?

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: இரவோடு உறவாடும் நேரமாய் நம் கொடை பண்பல 100.5 நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். கொடை தின்றல் பண்பலை சொல்லும் நேரம் 9:10. காதல் வந்த கதையை சொல்லும் கலைநயம் இரவு நேரத்தில் வான் நிலவோடு, இரவு நேரத்தில் வான் நிலவோடு இனிமையாய் கூவிடும் நந்தவனத்தின்றல். இரகசியங்களின் அதிசயம் காதல் புன்னகையின் அழகு, காதல் புன்னகையின் அழகு ரசிக்க ரசிக்க அதிசயம் அல்லவா?

இரவு நேரத்து ததிப்பு, இரவு நேரத்து தவிப்பு, இதயங்களோடு சங்கமிக்க துடிக்கும் நேரம் நம் கோடி பண்பலை 100.5 கொடை தின்றல். மயங்கிய காதல் உலகத்தில், மயங்கிய காதல் உலகத்தில் நன்றாக யோசித்து சொல்லிவிட துடிக்கிற காதல். வான் வீதியில் பவனி வரும் வசந்த தீர், ஆம் வான் வீதியில் பவனி வரும் வசந்த தீர். இதயம் மறைந்த காதல் உள்ளம், இதயம் மறைந்த காதல் உள்ளம், இது காதல் உலகம்.

கோடை பண்பலை 100.5 நாளை வலம் வர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம், தூத்துக்குடி மாவட்ட நேயர்களுக்காக. 9 மணிக்கு வானவில், தலைப்பாக கோபம் வந்தா என்ன பண்ணுவீங்க. முற்பகல் 11 மணிக்கு உதயவிழா, சிறப்பு தேடி வரும் பண்பலை, திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளபட்டி பேருந்து நிலையம் அருகிலிருந்து. நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம், இன்று கண்டுபிடி கண்டுபிடி. பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து, சேலம் தொளசம்பட்டி சுதாகர் அவர்களது பாடல்கள் தெரிவில். 4 மணிக்கு வண்ணத்தூரிகையில் பண்பலை கழகம். 7 மணிக்கு அடுத்தது என்ன, மின் பொறியியல் மற்றும் கணினி பொறியியல், செயற்கை நுண்ணறிவு படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் GTN காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரி முதல்வர் முனைவர் CC ரவிச்சந்திரன் அவர்கள். 8 மணிக்கு இளமை பேசுகிறது. வார்த்தை சங்கிலி, இஸ்கு இஸ்கு, ரிஸ்கு ரிஸ்கு ஆகிய 2 சொல் விளையாட்டுகளோடு. 9 மணிக்கு கொடை தென்றல், 10 மணிக்கு நினைவே சுகம், திருப்பூர் மாவட்ட நேயர்களுக்காக.

இரவு நிறத்து கனவுகள் காற்றோடு கரைந்து கொண்டிருக்கிறது. நம் கொடை பண்பலை 100.5 கொடை தின்றலாக. நேரம் 9:20. நினைவுகள் இதய புத்தகத்தின் இலக்கணம். நினைவுகள் இதய புத்தகத்தின் இலக்கணம். தென்றலின் விழாவில் மௌனம் காற்றோடு கரைந்து போன கனவு. கனவுகளின் உரையாடல். காதல் மனதின் உறக்கம் இங்கு மயங்குகிறது. இப்படி

இசை மோகம் இதயத்தின் தாகம் நம் கோடி பண்பலை 100.5 இது கொடை தின்றல். எனக்குள்ளும் ஒரு நாள் பௌர்ணமி பிரசவிக்கும், எனக்குள்ளும் ஒரு நாள் பௌர்ணமி பிரசவிக்கும். மலர்களிலோ தேன் சொட்டும் மெல்ல புன்னகைக்கும் இன்ப இலக்கியம். ஆம், மெல்ல புன்னகைக்கும் இன்ப இலக்கியம். காத்திருக்கும் இன்பத்தை வாரி கொடுக்கிறதாம் இப்படி.

இரவு நேரத்தில் மதிமயங்கிய மனதின் பயணமாக நம் கொடி பண்பலை 100.5 குடைத்தின்றல். நேரம் 9:28. காதல் வார்த்தைகள், ஆம் காதல் வார்த்தைகள் சொல்ல சொல்ல மெல்ல மயங்கிய மனதின் தவிப்பு, மெல்ல மெல்ல மயங்கிய மனதின் தவிப்பு. இயற்கை எழுதிய இன்ப வார்த்தைகள், சொல்ல வார்த்தைகள் இல்லாமல் தவிப்பு. தவிக்கிறது இப்படி, அம்மம்மா என்ன சொல்வது, சொல்கிறார்கள் கேட்போமா?

ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.

இசையோடு இதய மகிழும் நேரம் நம் கொடி பண்பலை 100.5 கொடை தின்றல். மனதை கவர்ந்து மயக்கம் கொண்டேன், இது காதலின் புதுமை. மனதை கவர்ந்து மயக்கம் கொண்டேன், இது காதலின் புதுமை. புதுமையான காதல் மனதில் பூ மலர்ந்தது நீதானோ, பனிவாடையில் நீராடிய பளிங்கு பாவையோ. இதம் சேர இதமான வரிகள், இதம் சீர இதமான வரிகள், இதயம் சீர்கிறது இப்படி.

கொடை பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கொடை தின்றல் நேரம் இரவு 9:39. மெல்ல என்னை பார்க்கும்போது வெக்கத்தால் முகம் சிவக்கிறது. மெல்ல என்னை பார்க்கும்போது வெக்கத்தால் முகம் சிவக்கிறது. வண்ண வண்ண பூக்களை குழைத்து எடுத்து புதுவித மயக்கம். வண்ண வண்ண பூக்களை குழைத்து எடுத்து புதுவித மயக்கம். மது ததும்பும் மன்மத பார்வை, மது ததும்பும் மன்மத பார்வை மயக்குகிறது. கொடை பண்பலை 100.5.

இசையோடு எதையும் மகிழ்கிறது நம் கூடி பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில் குடைத்தின்றல். நேரம் இரவு 9:47. காதலில் மயக்கம் கொடுப்பதில் மிஞ்சி விடுகிறது விழிகள். காதலில் மயக்கம் கொடுப்பதில் மிஞ்சி விடும் விழிகள். தென்றலோடு அசைந்தாடி வரும் பொழுது மனதில் உறங்காத தொல்லை. வானில் அசைந்தாடி வரும் உன் அழகு தேடலின் சுகம். தேடாமல் கிடைத்த உறவு இதுதானோ?

இசை காற்றில் கரையும் நேரம் நம் பண்பலை 100.5 குடை தின்றல். நேரம் 9:51. திகட்டாமல் தினம் இனித்தது, இன்பத்தை ஊட்டி உயிரோடு ஒட்டியது, கற்பனையை தட்டியது, கற்பனையை தட்டியது உன் புன்னகை, காலங்கள் மாறும் மனதில் பதிந்த நினைவுகள் மலருமா இப்படி?

இது நம் பண்பலை நூறுப்புள்ளி ஐந்தில் குடைத்தின்றல். அன்பாய் இருப்பேன், அன்பாய் இருப்பாய் என்று சத்தமின்றி கூறினேன். அன்பாய் இருப்பாய் என்று சத்தமின்றி கூறினேன். ஓவியங்களை தீட்டி பூஞ்சித்திரமாக எழுதுகிறேன். நித்திரையில் மூழ்குகிறேன் உன் நினைவை நிஜமாக்க. நிஜமாக்க நிஜமாக சந்திப்போமா மீண்டும் ஒரு முறை என்று சொல்லி விடைபெறுகிறது இன்றைய கொடை தென்றல். தென்றலோடு பயணித்த மன நிறைவோடு விடைபெறுகிறேன். நான் உங்கள் எட்வர்ட் கிங். நன்றி நேயர்களே.

நம் கூடி பண்பலை 100.5 தொடர்ந்து கேட்கலாம். நினைவே சுகம், இன்றைய நினைவே சுகம் கரூர் மாவட்ட அன்பர்களை சந்திக்க காத்திருக்கிறது.

எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இருளை போல மனதின் இடைவெளிகளை இசையால் இட்டு நிரப்ப நினைவுகளின் பரந்த வெளிகளில் பசுமையான பாடல்களோடு வளம் வருகிறது நம் கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சி வர இருக்கிறது. சங்க காலங்களில் அன்னபூரணை என்று அழைக்கப்படும் அமராவதி ஆற்றின் கரையில் அமைந்து ஆரம்பகால சேர மன்னர்களின் பெயர்கள் 6 நாட்டார் மலைப்பாறை கல்வெட்டுகளில் காணப்பட்டும் சிலப்பதிகாரத்தில் சேரன் செங்குட்டுவன் ஆட்சி செய்ததாக குறிப்புகள் காணப்பட்டும் பண்டைய காலத்தில் கருவூர் என்றும் வஞ்சி மாநகரம் என்றும் அழைக்கப்பட்டு தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரமாக திகழ்ந்து வருகிற கரூர் மாவட்ட நேய உறவுகளுக்காகத்தான் இன்றைய நினைவே சுகம்.

0: அறிமுக நேயர்களாக இருந்தீர்கள் என்றால் 24 24 24 வழக்கமான நேயர்கள் 24 24 29 அழைக்கலாம். முன் இணைப்பிற்கு 04 54 2 இணைத்து இன்னொரு எண்ணும் இருக்கிறது 24 24 26 அழைக்கலாம். வழக்கமான நேயர்கள் கரூர் மாவட்ட நேயவர்கள் மட்டும் அழைத்து நினைவே சுகம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடல்களை கேட்கலாம். மற்ற அனைத்து மாவட்ட நேய உறவுகளும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியை துவங்குகிறோம். முதலாவதாக வரும் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்கம்மா? பேர் சொல்லுங்க.
1: ராஜேஸ்வரி.
0: ராஜேஸ்வரி அம்மா, என்ன பாடல் கேட்கலாங்க?
1: என்ன
0: பாடல்?
1: நன்றிமா.
2: ஒரு கோலக்கிளி சோடி தன்ன தேடுது தேடுது மானே

0: நிற்குது முன்னே.
1: நினைவே சுகம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். வாங்க, வணக்கம். யார் பேசுறீங்க?
2: வணக்கம் சார். இந்த லைன் பாக்யாங்க சார்.
1: வாங்க, என்ன பாடல் வேணுமா
2: சார்? ஜானி படத்துல இருந்து காட்டிட்டு ஆசைய காத்துல தூது விட்டு அந்த பாட்டுங்க சார்.
1: சரிங்க, ஆசையை காற்றில் தூது விட்டு விடுவோமா?
2: விட்டுறலாங்க சார்.
1: நல்லது, நன்றிங்கம்மா.
2: நன்றிங்க சார்.

0: நேரம் இரவு 10:13. கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கிறோம். நினைவே சுகம் என்று கரூர் மாவட்ட நேய உறவுகளுக்காக வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
1: கரூர் மாவட்டம் சந்திரா பேசுறேங்க சார்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: மேட்டுக்குடி படத்துல இருந்து அன்புள்ள மன்னவனே சாங்.
0: பாடல் கேட்டுருவோம். நன்றிமா.
1: ஓகேங்க சார்.

0: உள்ள மகிழும் பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சி இன்று கரூர் மாவட்ட நேயர்களுக்காக நேரவிரவு 10:19. வாங்க வணக்கம்.
1: இனி இரவு இசையால் தாளாட்டிக் கொண்டிருக்கும் கோடை பண்பலை 100.5 அன்பு அண்ணன் ரங்கண்ணா அவர்களுக்கும் இனி இரவு வணக்கம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம், பேரை சொல்லிருங்க.
1: அண்ணா, கரூர் மாவட்டம் புலியூர்ந்து மனோரம் பேசுறேன்.
0: என்ன பாடல் வேணுங்கய்யா?
1: அண்ணா, உதயகீதம் படத்துல இருந்தா சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் பூக்கும் காலம், அந்த பாடல் கொடுங்க. நன்றி, நான் வாய்ப்பு

0: இனிப்புல ஒரு மேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க?
1: கோவையரோடு ஆண்டாங்கோவில் புதூர்ல இருந்து புவனேஸ்வரி ரங்கராஜ் சார். உங்களுக்கும் வணக்கம்.
0: என்ன பாடல் கேட்கலாமா
1: சார்? படம் வந்து நான் சிகப்பு மனிதன்.
0: சரிங்க.
1: பாடல் வந்து
0: கொடுத்துருவோம். நன்றிங்கம்மா.

0: நினைவே சுகம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணையம் நேருவாங்க. வணக்கம்.
1: இரவு வணக்கங்கண்ணா, நல்லா இருக்கீங்களாங்கண்ணா?
0: நல்லா இருக்குங்கம்மா. யார் பேசுறீங்க?
1: வெங்கமேட்ல இருந்து அமுதாங்கண்ணா.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணுங்க?
1: வெற்றி விழால இருந்து பூங்காற்று உன் பெயர் சொல்ல போறேன்.
0: கேட்டுருவோம். நன்றிங்கம்மா.

0: நேரம் இரவு 10:34 இது கோடை பன்மலை 100.5 நினைவு இயேசுகம் நிகழ்ச்சியில் வரும் நேர் வாங்க வணக்கம் வாங்க வணக்கம் யார் பேசுறீங்க
1: கரூர் ரெங்கமேடு
0: பரமேஸ்வரி சுரேசமா நல்லா இருக்கீங்களா
1: அருமையா இருக்காங்க
0: சரிங்க என்ன பாடல் வேணுங்க
1: குரு சிஷ்யன் படத்துல இருந்து வாவா வஞ்சிங்கம்மனை பாடுறீங்களா
0: அப்படியா
1: ஆமாங்கண்ணா
0: கேட்டுருவோம் நன்றிங்க
1: நன்றிங்கண்ணா

0: இணைப்பில் ஒரு மேயர். வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: பல்லப்பட்டி ஜின்னா சார்.
0: முகமது அலி ஜின்னா. சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணுங்க? என்ன படங்க? மெல்ல திறந்தது கதவு படத்திலிருந்து. சரிங்க, பாடல் கேட்டுருவோம். நன்றிங்க.

0: நேரம் இரவு 10:44 13 நொடிகளில் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்று கரூர் மாவட்ட நேய உறவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இணைப்பில் வரும் நேயர். வாங்க, வணக்கம்
1: சார். வணக்கம். கரூர் காந்தி கிராமத்துல இருந்து கனிமொழி வீரமணி சார்.
0: சொல்லுங்க கனிமொழி அம்மா, என்ன பாடல் கேட்கலாங்க
1: சார்? முந்தானை மடத்து படத்துல இருந்து விளக்கு வச்ச நேரத்தில அந்த பாட்டுங்க
0: சார். நான் அந்த பாட்டுங்களா?
1: ஆமாங்க.
0: கொடுத்துருவோங்க. நன்றிங்க.
1: நன்றி.

0: கரூர் மாவட்ட நேய உறவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்ற நினைவே சுகம் இணைப்பில் வரும் நேர் வாங்க. வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வாழ்க வளமுடன். கரூர் மாவட்டம்.
0: நல்லா இருக்குங்க. என்ன பாடல் வேணுங்கய்யா?
1: மாவீரன் படத்தில்.
0: நெரூர் தாமோதரன் தானே?
1: ஆமாங்க, நெரூர் தாமோதரன்.
0: சரி, என்ன பாடல்? சரிங்க சரி, என்ன பாட்டு?

0: நிறைவாக வரும் நேர் வாங்க. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கரூர் மணவாடி பெருமளிப்பட்டி மணிவேல். வணக்கம் சகோதரி.
0: என்ன பாடல் கேட்கலாங்க?
1: கலியுகம் திரைப்படத்திலிருந்து இலங்கையில் பாடல்கள் பாடல்கள்
0: கேட்டுருவோம். நன்றிங்க.
1: நன்றிங்க.

கரூர் மாவட்ட நேயர்களை சந்தித்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய நினைவிய சுகம். இனிய பாடல்கள் தந்த மகிழ்வில் விடைபெறுகிறேன். என்றும் அன்புடன் ரங்கா. இடாத ராகங்களை கேட்டு மகிழ இணைந்திருங்கள். இது கோடை பெருமலை 100.5 தொடர இருக்கும் இரவு சிறகு நிகழ்ச்சியோடு.

கொடை பண்பலை 100.5 இரவு சிறகு இடைவிடா பாடல்கள் இரவு நேரத்தில் காற்றோடு கலந்து இசை சிறகை விரிக்கும் நேரமாய் நம் பண்பலை 100.5 இரவு சிறகு. சிறகுகளோடும் உறவுகளோடும் பயணிக்கிறேன். அட்வர்ட் கிங். இரவு வணக்கம் நேயர்களே.

இது நாம் பண்பலை நூறு புள்ளி ஐந்தில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இரவு சிறகு பண்பலை சொல்லும் நேரம் இரவு 11:29.

இடைவிடா பாடல்கள் இதயத்தை வருடி, இதமான இரவு நேரத்து காற்றில் கான சிறகை விரித்து விடைபெறுகிறது இன்றைய இரவு சிறகு. சிறகுகளோடும் உறவுகளோடும் பயணித்த மன நிறைவோடு விடைபெறுகிறேன். நன்றி நேயர்களே.

நம் கூடை பண்பலை 100.5 நாளை வலம் வர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள். அதிகாலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் வசந்த விடியல். நிகழ்ச்சியின் தொடக்கமாய் பொதுமறை பொழிவு. நிகழ்ச்சியில் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை வழங்கும் ஆலய விழா. 6:30 கேட்கலாம் அனில் பாஸ்தா, அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் வசந்த விடியல். நிகழ்ச்சியில் கரூர் தைலாசில் சென்டரின் பூந்தொழிர் நேரம். 7 மணிக்கு சுகமான காலை, இதில் வேளாண் தகவல்கள் பாட்டும் பதமும். 7:30 கேட்கலாம் சுகமான காலை, இதில் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார். அதனைத் தொடர்ந்து பிருத்திவி உமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று. காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம். நாளைய மனதோடு ராகம் தூத்துக்குடி மாவட்ட நேயர்களை சந்திக்க காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். அதனைத் தொடர்ந்து வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம். இதில் சைபாலின் இன்று ஒரு தகவல். 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் பாஸ்தாவின் வானவில். நாளைய வானவிலின் தலைப்பு கோபம் வந்தா என்ன பண்ணுவீங்க. 9:30 கேட்கலாம் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் வானவில். 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் கவிதையும் கானமும். 11 மணிக்கு அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் தேடி வரும் பண்பலை. திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி பேருந்து நிலையம் அருகாமையில் இருந்து. நண்பகல் 12 மணிக்கு மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் மகளிர் நேரம். நாளைய மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் கண்டுபிடி கண்டுபிடி. 12:30 கேட்கலாம் மகளிர் நேரம், இதில் ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மேலவழி. 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:30 கேட்கலாம் நெஞ்சில் நிறைந்தவை, இதில் நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2 மணிக்கு ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து பொன்னியின் செல்வங்கள். 2:30 கேட்கலாம் வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினர் ஈரோடு மாவட்டம் குருச்சந்திர மோகன் அவர்களுடன். 3 மணிக்கு உயிரெழுத்து, நாளைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் சேலம் மாவட்டம் தொலசம்பட்டி சுதாகர் அவர்களின் தெரிவில். நிகழ்ச்சியில் நாமக்கல் எம்ஐஎம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:30 கேட்கலாம் உயிரெழுத்து, இதில் பாட்டும் பதமும். 4 மணிக்கு அனில் பாஸ்தா, தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தூரிகையில்

இசையால் இனிமை பொங்க வரவேற்கிறோம் நேயர்களை. 100.5 மெகாஹெர்ட்ஸில் கொடைக்கானல். இந்த இனிய நாள் எல்லாவிதமான அற்புதங்களையும் அள்ளித்தரட்டும். இன்று சகவருடம் 1948, ஜேஷ்த 14, திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் வைகாசி திங்கள் 21, 2026 ஜூன் 4 வியாழக்கிழமை, நேரம் காலை 4:56 நிமிடம்.

நிறம் காலை 5 மணி. கோடிபண்பலை 100.5 வைகாசி திங்களில் வைகரையில் கோடை பண்பலை இசை பயணத்தை தொடங்குகிறது அருள்மாலையில்.

0: இறைவனை போற்றும் காலை நேரம் இணைந்திருக்கிறோம். அருள் மாலை நேரம் காலை 5:22 நிமிடம்.
1: மஞ்சளிலே நீரா

0: எங்கள் குலம் பாப்பும் மாரியம்மா, அம்மம்மா மலையனூர் அங்காளி,
1: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 அருள் மாலை. உங்களிடம் எல்லையற்ற பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் வெற்றி நிச்சயம் என்கிறார் சுவாமி விவேகானந்தர்.

இது உங்கள் கோடை பண்பலை 100.5 அருள் மாலை. நாம் பேசும் வார்த்தைகள் மீது நம்முடைய கட்டுப்பாடு இருக்க வேண்டும். ஸ்ரீ அரவிந்தர்.